கொர்சிலும் எஃப்எம் ரெயின்போ 102.1 மெகா கொர்சிலும் இன்றைய நமது காலை ஒலிபரப்பு இனிதே தொடங்குகிறது. இன்று சக ஆண்டு 1948 ஜெயிஷ்ட மாதம் 10 தேதி, திருவள்ளுவர் ஆண்டு 2057 வைகாசி மாதம் 17 நாள், 2026 ஆண்டு மே மாதம் 31 தேதி ஞாயிற்றுக்கிழமை. இனி மோகன ராகத்தில் மங்கள இசை கேட்கலாம்.

நேயர்கள் அனைவருக்கும் எமது இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் மத்திய அலை 936 கிலோஹெர்ட்ஸிலும் டிஆர்எம் எண்ம ஒளிபரப்பு 927 கிலோ

ஊழின் காரணத்தால் உலகத்து இயற்கையானது இருவேறு வகைப்படும். செல்வராதல் வேறு ஊழ், தெளிவான அறிவினராதல் வேறு ஊழாகும்.

0: குறளமுதம் கேட்டீர்கள்.
1: உள்ளத்தில் மகிழ்ச்சி நிறைந்து உதட்டில் புன்னகை மலர, இன்று நம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகள் தரும் நிகழ்ச்சிகளின் நிரல் இதோ. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள், திருச்சி சேலம் மகளிர் மங்கள், மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம், திருச்சி ஹர்ஷமித்ரா மருத்துவமனை. நேர்களே, இன்று முற்பகல் 11 மணிக்கு மன் கி பாத், பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் உரை, தொடர்ந்து இதன் தமிழாக்கம் மனதின் குரலாக கேட்கலாம். மீண்டும் தமிழாக்கம் மனதின் குரலாக இன்று இரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும்.

0: பத்துக்கு இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் கிருஷ்ணவேணி அவர்கள். 6:15 பக்தி மனம் பேசும் ஆனந்த ராகம். 6:35 வணிக வேளாண்மை. 6:45 மாநில செய்திகள். 6:55 நாள் மலர். 7:00 மலரும் காலை மலர். இதில் வாமா மின்னலர் அறிவியல் தகவல்களை தாங்கி வரும். தொடர்ந்து சேவை செய்திகள், காய்கனி விலை நிலவரம், தோல்நோய் நிபுணர் டாக்டர் ஆர் பாலகணபதி அவர்கள் பங்கேற்கும் மருத்துவ நேரம் ஆகியன இடம்பெறும். காலை 8:00 திருச்சி சேலம் மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் ஷோரூமின் இயற்கையே உயிரே உலக சுற்றுச்சூழல் நாள் சிறப்பு தொடர். மிகையாகும் மின்னணு மிச்சங்கள் பாரதிதாசன் பல்கலைக்கழக சுற்றுச்சூழல் மற்றும் அறிவியல் மேலாண்மை துறை தலைவர் முனைவர் எம் பிரசாந்தி தேவி அவர்களோடு நேர்முகம். காலை 8:30 திருச்சி சேலம் மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் ஷோரூமின் இதயராகம். 8:50 சர்மரோக நிவாரண சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். காலை 9:00 திருச்சி சேலம் மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் ஷோரூமின் வசந்த அழைப்பு குழந்தைகளின் குதூகல பங்கேற்பில் அரங்கேறும். 9:30 அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் வசந்த அழைப்பு. காலை 10:00 திருச்சி ஹர்ஷமித்ரா மருத்துவமனையின் புகையிலையும் புற்றுநோயும் நேரலையில் பங்கு பெறுகிறார் புற்றுநோய் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் ஜி கோவிந்தராஜ் அவர்கள். நண்பகல் 12:10 சூரிய காந்தி யாருக்கும் நேரமில்லை நாடகம் எழுதியவர் மாதவி அவர்கள். தொடர்ந்து உபத்திரவ உதவி நாடகம் எழுதியவர் ஜி ராஜலட்சுமி கலா அவர்கள். 12:50 பாப் கார்னர் மொழிகளை கடந்த இசை அனுபவம். 1:00 அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் மதுரை கீதம். 1:45 மாநில செய்திகள். 2:15 வேளாண் அரங்கம் சேனை குழங்கு சாகுபடி நேர்முகத்தில் பங்கேற்கிறார் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் டி பாதர்பேட்டை எம் செல்லமுத்து அவர்கள். 2:30 செய்தி மலர். 3:00 திருச்சி சேலம் மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் இசைத்தூரல். 3:30 திருச்சி ஹர்ஷமித்ரா மருத்துவமனையின் இசைத்தூரல். மாலை 4:00 திருச்சி சேலம் மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வண்ண கோலங்கள். 4:30 அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் வண்ண கோலங்கள். மாலை 5:00 திருச்சி ஹர்ஷமித்ரா மருத்துவமனையின் பொன் மாலை. 6:00 ஆரவாரம். 6:15 உணவே மருந்து வழங்குகிறார் இயற்கை மற்றும் யோகா மருத்துவர் டாக்டர் எக்ஸ் லக்ஷனா மரியாஷாலி அவர்கள். 6:30 மாநில செய்திகள். 7:00 சிறுகதை நேரம் புதுமை பித்தன் அவர்களின் வாழ்க்கை சிறுகதை கேட்கலாம். 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் இயற்கை வேளாண்மை நேர்முகத்தில் பங்கேற்கிறார் அரியலூர் உதயநத்தம் கே ரகுநாத் அவர்கள். 8:30 இரவு இசை இனிமை. 9:15 இசைந்து வரும் இனிய ராகம். 10:05 ஞாபகம் வருதே. இனி முதல் அலைவரிசையில் எஃப்எம் ரெயின்போ 102.1 நிகழ்ச்சிகளுக்கு இடையே காலை 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி. 9:00 இசை பெட்டகம் டி ஆர் மகாலிங்கம் அவர்களின் புல்லாங்குழல் இசை கேட்டு ரசிக்கலாம். உடன் வாசிப்பவர் என் கேசி அவர்கள். சித்தூர் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் வயலின், பாலக்காடு கே குஞ்சுமணி அவர்கள் மிருதங்கம், ஆர் எஸ் கிருஷ்ணமூர்த்தி ராவ் அவர்கள் கடம். 10:00 போடு ஆட்டம் போடு. 10:30 ஒரு பட பாடல்கள் ஜீன்ஸ் படத்திலிருந்து பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம். 10:45 தேசபக்தி பாடல்கள். 3:00 விடுமுறை விருப்பம் நேயர்களோடு கலந்துரையாடல் நிகழ்ச்சி. இவையாவும் நமது திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இன்று வலம் வர காத்திருக்கும் நிகழ்ச்சிகள். நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ்ச்சியா இருங்கள். இனி கேட்கலாம்
1: நேரம் 6:00 தொடர்வது செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் முகமது. பிரதமர் திரு நரேந்திரமோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11:00 ஒலிபரப்பாகிறது. ஸ்கைகாஸ்ட் போன்ற வானிலை கண்காணிப்பு அமைப்புகள் பனிப்பொழிவு மற்றும் சீரற்ற பருவநிலை காலங்களில் விமான போக்குவரத்து சேவையை தடையின்றி

0: இன்றி மேற்கொள்வதற்கு உதவிடும் என்று மத்திய விமானப் போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். மேற்காசியாவில் நிலவி வரும் பதற்றமான சூழல் போன்று உலக அளவில் நிலையற்ற சூழல் இருந்தபோதிலும் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி சீராக உள்ளதாக மத்திய நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் இயக்கத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்டுள்ள சுகாதார கணக்குகளின் எண்ணிக்கை 90 கோடியை கடந்து சாதனை படைத்துள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் கட்டப்பட்டு வரும் அரசு தலைமை மருத்துவமனை விரைவில் மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டுவரப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள பாபநாசம், சேர்வலாறு மற்றும் மணிமுத்தாறு ஆகிய அணைகளிலிருந்து பாசனத்திற்காக தண்ணீர் திறந்துவிட மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் இருசக்கர வாகன ஓட்டிகளுக்கு போக்குவரத்து விதிகள் குறித்து அம்மாவட்ட போக்குவரத்து காவலர்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். அறுபடை வீடுகளில் ஒன்றான பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் வைகாசி விசாக திருவிழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா 4 தங்கம் 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. உலகக்கோப்பை துப்பாக்கி சுடும் போட்டியில் இந்தியாவின் மனுபாக்கர் சாம்ராட் ராணா இணை வெள்ளிப்பதக்கம் வென்றது. 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியா 2 தங்கம் 3 வெள்ளி 7 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் பெங்களூரு அணி குஜராத் அணியை இன்று எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு. இனி வருவது பாரதி பண்.

திஸ் இஸ் ஆகாஷ்வாணி. தி நியூஸ் ரெட் பை தன்வி குரானா. Prime Minister Narendra Modi will share his thoughts with the people of the country and abroad in the Mann Ki Baat program on Akashwani at 11 a.m. today. It will be

0: அந்த கோயிலை எப்படி பராமரிக்க வேண்டும், அதில் குடியிருக்கும் இறைவனை எப்படி உணர வேண்டும்? இதனை பாம்பன் சுவாமிகள் தனது தஹராலிய ரகசியம் என்னும் நூலில் மிக ஆழமாக விளக்குகிறார். தஹரம் என்றால் இதயம். நம் இதய கோயிலுக்குள் இருக்கும் ரகசியத்தை அறிவதே இந்த உரையின் நோக்கம். வாழ்க்கையில் ஒரு மனிதன் செய்யக்கூடாத 5 பெரும் தவறுகளை பற்றி இந்த நூல் ஆழமாக எச்சரிக்கிறது. அவை பொய், கொலை, காமம், கல் அருந்துதல் மற்றும் களவு. இதில் மிக வியப்பான செய்தி என்னவென்றால், பாம்பன் சுவாமிகள் பொய் கூறுதலையே முதல் பெரும் பிழையாக வைக்கிறார். பொய் என்பது வெறும் வார்த்தை மட்டுமல்ல, உண்மையை மறைப்பதே பொய். அது மற்ற எல்லா குற்றங்களுக்கும் தொடக்கம் என்கின்றார். நாம் விளையாட்டாக சொல்லும் ஒரு சிறு பொய் கூட பல காலமாக கஷ்டப்பட்டு சேர்த்த நற்பெயரையும் மன உறுதியையும் அழித்துவிடும். அடுத்து கொலை. கொலை என்பது வெறும் உடலை அழிப்பதல்ல, ஒருவர் மனதையும் உணர்வையும் காயப்படுத்துவதும் கொலையே என்கிறது இந்த நூல். ஏனென்றால் ஒவ்வொரு உயிரிலும் இறைவனே உயிராக உறைந்துள்ளான், ஒவ்வொரு உயிரிலும் இறைவனே இருக்கின்றான் என்ற உண்மையை ஒருவன் உணர்ந்தால் அவனால் எந்த உயிருக்கும் தீங்கு செய்ய முடியாது. 3. காமம். பிறரை தவறான பார்வையில் காணும் மனப்பான்மை. இது மிகவும் வலிமையான குற்றம் என்று நூல் கூறுகிறது. தவமிருந்த முனிவர்களையும் தடுமாற வைக்கும் சக்தி இதற்கு உண்டு என பாம்பன் சுவாமிகள் எச்சரிக்கின்றார். 4. கல் அருந்துதல். இதை வெறும் மதுபானம் அருந்துதல் என்று மட்டும் பார்க்கக்கூடாது. அறிவை மழுங்கடிக்கும் எந்த பழக்கமும் கல் என்றே இந்நூலின் பார்வையில் கொள்ளலாம். இன்று அளவுக்கு மீறி கைபேசி பயன்படுத்துவதும் மற்றும் அது போன்ற பழக்கங்கள் பல உள்ளன. மனிதன் எந்த பழக்கத்தில் அளவுக்கு அதிகமாக ஈடுபடுகின்றானோ அது மெதுவாக அவனுடைய மன அமைதியையும் நேரத்தையும் சிந்தனை திறனையும் கெடுக்கத் தொடங்குகின்றது. ஆரம்பத்தில் பொழுதுபோக்காக தோன்றுவது பின்னர் அடிமைத்தனமாக மாறிவிடும். அதனால் அறிவை மழுங்கடித்து கடமையை மறக்கச் செய்யும் எந்த செயலாக இருந்தாலும் அதிலிருந்து அளவோடு விலகியிருப்பதே நல்ல வாழ்க்கைக்கான அறநெறி என்பதை இந்த பகுதி உணர்த்துகின்றது. 5. களவு. பிறருடையதை அபகரிப்பது மட்டுமல்ல, பிறரின் நம்பிக்கையையும் திருடுவதும் கூட களவுதான். பொருள் இழப்பை விட நம்பிக்கை இழப்பே மிகப்பெரிய அழிவை உண்டாக்கும் என்பதை இந்நூல் உணர்த்துகின்றது. நாம் பாகுபாடு பார்க்காமல் சாதி, மதம், பணம், படிப்பு என்று எந்த வேற்றுமையும் இல்லாமல் நம்முடன் பயணிக்கும் அனைவரிடமும் சமமாக அன்போடு பழக வேண்டும். பரபரக்காமல் அமைதியாக இருக்க வேண்டும். பொருட்களை முறையாக கையாள வேண்டும். வீண் செலவும் வீண் ஆசையும் இல்லாமல் வாழ வேண்டும். இவ்வாறு மனதை தூய்மையாகவும் வாழ்க்கையை ஒழுக்கமாகவும் வைத்து கொண்டால் மனிதன் அமைதியான மனநிலையுடனும் நல்ல மனிதநேயத்துடனும் நிறைவான வாழ்க்கையை வாழ முடியும். நம் இதயமே கோயில். அந்த கோயிலை பொய், வன்மம், ஆசை என்னும் அழுக்குகளால் மறைக்காமல் அன்பாலும் உண்மையாலும் ஒழுக்கங்களாலும் தூய்மையாக வைத்திருந்தால் அந்த இதய கோயிலில் இறைவன் தானே காட்சி தருவான். இதுவே தஹராலிய ரகசியம் நமக்கு காட்டும் வாழ்வின் வழி. அன்போடு வாழுங்கள், அமைதியோடு இருங்கள், இறைவன் உங்கள் உடனே இருக்கின்றான்.
1: இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் கிருஷ்ணவேணி அவர்கள்.
2: இது திருச்சிராப்பள்ளியின் வானொலி அலைவரிசை. என்றென்றும் தருமே உங்களுக்கான இன்னிசை.

பொறுமையாக இருந்தால், பொறுமையாக இருந்தால் தாமதங்கள் கூட நம்ம வாழ்க்கையில தரமான அற்புதங்களை கொண்டு வரும். அப்படிப்பட்ட அற்புதங்களை நொடிக்கு நொடி நிகழ்த்தும் இறைவனை இன்னிசையால் வரவேற்க வருகிறது ஆனந்த ராகம். முதல் பாடல் ஜெயச்சந்திரன் பாடியது.

இனிமையாய் உதயமான இந்த நாளில் இன்னல்களின்றி இன்பங்கள் பெருக இறைவனை இன்னிசையால் வரவேற்றுக் கொண்டிருக்கிறது. திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இது

0: வளர்ச்சியடைந்த பாரதம் என்பதையே மையப் பொருளாய் கொண்ட மன் கி பாத். நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுடன் மனம் திறந்து பேசும் மன் கி பாத் இன்று முற்பகல் 11 மணிக்கு. அதனைத் தொடர்ந்து அவ்வுரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் மீண்டும் இன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். ஆகாஷ்வாணி DRM DTH சேவை, தொலைக்காட்சி அலைவரிசைகள், YouTube சேனல் வழியாகவும், பிரசார் பாரதியின் OTT தளத்திலும், நியூஸ் ஆன் ஏர் செயலி வாயிலாகவும் மன் கி பாத். நல்லெண்ணங்கள் நல்மாற்றங்களை நம்முள் நிகழ்த்தி சமூகம் செழிக்க வழிவகுக்கும் மன் கி பாத்.
1: இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில். இது ஆனந்தராக நேர்களே, தஞ்சாவூர் மாவட்டம் நாதன் கோயில் அருள்மிகு ஜெகநாத பெருமாள் கோயில் வைகாசி பிரபோற்சவத்தில் இன்று காலை பெருமாள் உள்பிரகார புறப்பாடு, உற்சவர் திருமஞ்சனம், மாலை ஹம்ச வாகனம். கரூர் மாரியம்மன் ஆலய வைகாசி திருவிழாவில் இன்று இரவு 7 மணிக்கு கிளி வாகனம். ஆனந்த ராகத்தின் நிறைவாக பி. சுசிலா பாடிய பாடல் கேட்கலாம்.

0: இறைமனம் வீசி சென்றது ஆனந்த ராகம். இனி
1: உழவர் பெருமக்களே, உங்க எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று பராபவ ஆண்டு வைகாசி திங்கள் 17 நாள் ஞாயிற்றுக்கிழமை. இப்போது வணிக வேளாண்மை. புதிய தொழில் யோசனைகளை உருவாக்குவதற்கும் அதை நடைமுறைப்படுத்துவதற்கும் சில ஆலோசனைகளை வழங்குகிறார் நபார்டு திருச்சிராப்பள்ளி மாவட்ட வளர்ச்சி மேலாளர் எண்ணம் மோகன் கார்த்திக் அவர்கள்.

இனோவேஷன் இன்குபேஷன் இப்படி எல்லாம் ஏதோ சொல்றாங்கல்ல, இனோவேஷன் ஃபர்ஸ்ட் என்ன? சூரியன்ல வீடு கட்டலாம் நினைக்கிறேன், அது ஐடியாவா? ஐடியா தானே, ஐடியா ஒண்ணு. பட் அதுக்கு என்ன தெளிவா சொல்லணும்னா, எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனையை என்னால சால்வ் பண்ண முடியற அளவுக்கு ஒரு சொல்யூஷனை கொடுக்க முடியும். இங்கிலீஷ்ல பெரிய பெரிய வார்த்தையில ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் அப்படி இப்படின்னு நிறைய சொல்லுவாங்க. நம்மளுக்கு புரியற மாதிரி சிம்பிளா சொல்லணும்னா, எனக்கு ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனையை சால்வ் பண்ண முடிஞ்சா அதை நான் தொழிலா செஞ்சு சம்பாதிக்கலாம். இப்ப ஃபர்ஸ்ட் நடக்கிறப்ப காலில் முள்ளு குத்துது, கல் குத்துது அப்படின்னு நினைச்சு முத முதல்ல ஒருத்தன் கட்டையிலயோ ரப்பர்ல எடுத்தோடனே செருப்பு செஞ்சிருக்க மாட்டான். கட்டையில செய்யறப்ப ஸ்லிப்பர்ஸ் ஆர் ஆல்சோ ஆன் இனோவேஷன். அந்த மாதிரி புதுசா முத முதல்ல ஏதாவது ஒரு ஐடியா செய்யறப்ப அது வந்து எய்தர் இட் கேன் பி அ ப்ராடக்ட் ஆர் அ ப்ராசஸ், ரெண்டுல எதுவா இருந்தாலும் ரெண்டையுமே நம்ம இனோவேஷன் சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப இந்த பொங்கல் டயத்துலலாம் பசங்க நிறைய பேர் வேட்டி கட்டிட்டு சுத்துவான். பிரச்சனை என்னன்னா, புதுசா கட்டுற பாதி பேர்த்துக்கு வேட்டி இருப்புல நிக்காது. இந்த ஒரு நாள் முதல்வர் மாதிரி ஒரு நாள் வேட்டி கட்டினம்னா எப்பவோ அவங்க விழுந்துருமோன்னு பயந்துகிட்டே இருப்போம். அதனாலதான் ஒரு பிராண்டுக்காரன் இதை ஒரு பிரச்சனைன்னு பார்த்து வேட்டியில என்ன கொண்டு வந்தான், வெல்க்ரோ வேட்டி, ஒட்டிக்கோ கட்டிக்கோ. கரெக்டா, துணி அதே துணி, நார்மலா போய் வேற கடையில எடுத்தீங்கன்னா 200 ரூபாய் 300 ரூபாய்க்கு எடுக்கலாம். ஆனா இந்த வெல்க்ரோன்னு வச்சு அடிச்சு தைச்சதுனாலயே குறைஞ்சது 500 ரூபாய் 600 ரூபாய்க்கு அந்த வேட்டி விற்பான். ஆனாலும் நம்ம அதை தான் வாங்குவோம், ஏன்னா மான பிரச்சனை. எனக்கு வெல்க்ரோ கூட அதுல பெரிய இனோவேஷனா தெரியாது. இந்த வேட்டி கட்டிட்டு போறப்ப பாக்கிட்டே இருக்காது, கரெக்டா? ஒரு போனை வேணா மேல் ஜோப்புல வச்சுக்கலாம், மத்தபடி உங்களுக்கு பொருளை வைக்கவே முடியாது. சோ வேட்டியில பாக்கெட்டு, இதுவும் இனோவேஷன் தான். இப்போ சேலையே வெல்க்ரோல வந்திருக்காம்ல. சோ இது எல்லாமே பிரச்சனை. சும்மா ஒரு புரிதலுக்காக சொல்றேன், எனக்கு பொண்ணு போறதப்ப தொட்டில் ஆட்டிக்கிட்டே இருப்பாங்க, அது ஒரு கொடூரமான வேலை. நானே யோசிச்சிருக்கேன், இந்த தொட்டில் ஆட்ட எவனாவது ஒரு மிஷின் கண்டுபிடிக்க மாட்டானா? இப்ப கண்டுபிடிச்சு ஒருத்தர் வித்துக்கிட்டு இருக்கான். தெருவுல போறீங்கன்னா 10 கடை இருக்குன்னா என்கிட்ட பொருள் வாங்க வரணும்னா வாட் இஸ் மை ஸ்பெஷாலிட்டி, யூஎஸ்பி, யூனிக் செல்லிங் பாயிண்ட். 10 இட்லி கடை இருக்கு, நான் உங்க கடைக்கு ஏன் வரணும்? நம்ம ஆளுங்கதான் சாப்பாடுலயே புதுசு புதுசா நிறைய கண்டுபிடிப்பாங்களே, கலர் கலரா பீட்ரூட் இட்லி, கேரட் இட்லி, இப்ப கறி இட்லின்னு புதுசா கண்டுபிடிச்சிருக்காங்களா? நம்ம ஆளுங்க சாப்பாடுறதுல மட்டும் அப்படியே தொலைநோக்கு பார்வை ரொம்ப ஃபாஸ்டா போகும். பட் இட் இஸ் பிசினஸ், எல்லாமே பிசினஸ் தான். நீங்க ஒரு ஐடியா இருக்கு, அந்த ஐடியாவை என்னால கொண்டு போக முடியும்னா அதுதான். நீங்க ஐடியாவா இருக்கிற வரைக்கும் அம்மஞ்சலிக்கு பிரயோஜனம் கிடையாது. இப்போ ஐடியா என்கிட்ட இருக்கு, அடுத்த கேள்வி வருவோம், அங்க இன்குபேஷன் சென்டர்னு ஒன்னு வச்சிருக்காங்களே அது எதுக்கு? இன்குபேஷன்னா என்ன ஃபர்ஸ்ட்? அதாவது ஆரம்ப கட்டத்துல ஸ்பெஷல் கேர் கொடுத்து அதை வந்து ஸ்டெபிலைஸ் பண்ற அளவுக்கு நம்ம அதை கொண்டு போறதுக்கு தான் அந்த இன்குபேட்டர்ங்கிற வார்த்தை, இன்குபேஷன்ங்கிற வார்த்தை. நீங்க கொடுக்கற ஐடியாவை எந்த அளவுக்கு, ரெண்டு விஷயம் இருக்கு, ஒன்னு செய்யறது, இன்னொன்னு விக்கிறது. செய்யறது எல்லாராலையும் பண்ண முடியும், ஆனா விக்கிறது எல்லாராலையும் பண்ண முடியாது. உங்க பொருளை எந்த அளவுக்கு மார்க்கெட் பண்ண முடியுதோ, உங்களுக்கு வியாபாரம் ஆகுதோ, அதுல லாபம் வரணும். நீங்க நடத்துக்கு தொழில் பண்ணீங்கனாலும் எந்த பிரயோஜனமும் கிடையாது. இப்ப கவர்மெண்ட் சிஸ்டத்துல ஸ்டார்ட் அப்ஸ் ஃபண்டிங்க்கு 23 ஏஜென்சிஸ் இருக்கு கவர்மெண்ட்ல, ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆல் டுகெதர். அதுல உங்களுக்கு வெவ்வேறு இடத்துல ஃபண்டிங் எல்லாம் வரும். ஆனா நமக்கு புரியற மாதிரி சில ஃபண்டிங் சொல்றேன். பூட் ஸ்ட்ராப்பிங், இந்த வார்த்தை எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்ப நான் ஒரு தொழில் பண்றேன்னா, என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கொஞ்சம் காசு கொடுறான், என் சொந்தக்காரங்கிட்ட அப்பா அம்மா கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா காசு வாங்கி அதை வச்சு ஓட்டுறது. ஏன்னா இனிஷியலா உங்களுக்கு பெருசா ரெவன்யூ வராது, நான் ஒரு தொழிலே பண்றேன்னு சொன்னாலும் பெரிய லெவலுக்கு போக முடியாதுங்கிறப்ப அந்த சின்ன சின்ன அமௌண்ட்ஸ் வச்சு ட்ரை பண்றது பூட் ஸ்ட்ராப்பிங் சொல்லுவான். இன்னொன்னு வந்து ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ், திடீர்னு ஒருத்தன் வந்து உன் ப்ராஜெக்ட் நல்லா இருக்கு, உன் ஐடியா நல்லா இருக்கு, அதுல நான் இன்வெஸ்ட் பண்றேன்னு சொல்ல வர்றவன் ஏஞ்சல் இன்வெஸ்டர். இதே மாதிரி கவர்மெண்ட்லயும் பல ஸ்கீம்ஸ்ல உங்களுக்கு கிராண்ட்ஸ் கொடுப்பாங்க. பட் கிராண்ட் எல்லாம் நமக்கு ரெண்டாவது கதை. முதல்ல நமக்கு ஐடியானா என்ன, அதை எப்படி கொண்டு போகணும். சரி, இப்ப என்கிட்ட கருவாடு இருக்குன்னு வச்சுக்கீங்களேன், இந்த கருவாடை நான் இந்தியாக்குள்ள நான் விக்கணும். ஆனா அதுல இருக்கிற பெரிய பிரச்சனை என்ன? ஸ்மெல். இப்போ அந்த ஸ்மெல் மட்டும் வராத மாதிரி நான் ஒரு அழகான ஒரு பேக்கிங் மட்டும் பண்ணி என்னால விக்க முடியும்னா ஆப்வியஸ்லி தட் வில் பி எ பிக் வெஞ்சர், ரைட்? ஒரு டப்பா ப்ராப்பர் வேக்யூம் பேக்கிங், அதுல ஸ்மெல் வெளியவே வராத மாதிரி ஒரு பேக் பண்ணி பெரிய பெரிய கம்பெனிஸோட டைஅப் பண்ணி, லெமோரியன் ஃபுட்ஸ்னு ஒரு ஸ்டார்ட் அப் இருக்கு. சோ இப்ப இந்த மாதிரி ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும், சரி இப்ப இன்னொரு எக்ஸாம்பிள், திடீர்னு பார்த்தா அந்த நோட்டிபிகேஷன்ல நான் இப்ப ஆஃப் பண்ணிட்டேன், ஏன்னா கரெக்டா பசிக்கிற டைத்துல நோட்டிபிகேஷன்ல வரும், ஹேட் லன்ச், பிரியாணி இஸ் வெயிட்டிங். பார்த்தா வெறுப்பாகும், நாமளே வேலையில இருக்கோம், இதை சாப்பிடறதுக்கு வழி இல்லைன்னு இருக்கோம், ஆனா உங்களை ஈகரா தூண்டுவான். இது எல்லாமே உங்களோட சிஸ்டம் அல்காரதம்ஸ் உங்களை தூண்டி எப்படியாவது ஆர்டர் பண்ண வைக்க வழி இருக்கான்னு. அதாவது புதுசா ஒரு ஐட்டம் செய்யணும், இல்ல நான் ஒரு விஷயத்த செய்யறேன், ஏன்னா நான் நிறைய விஷயம் கத்துக்கிறதுனால எனக்கு 5 பிசாக்கு பிரயோஜனம் கிடையாது. நாலேஜ் வென் புட் டு பவர் யூஸ் தென் ஓன்லி இட் இஸ் அ ஸ்கில், அன்லெஸ் அண்ட் அதர்வைஸ் யூ ஆர் யூசிங் இட், இட் வில் நாட் பி அ ஸ்கில். கத்துக்கிட்டு கத்துக்கிட்டு மண்டக்குள்ளேயே வச்சிருந்தீங்கன்னா அதனால பிரயோஜனம் கிடையாது. இப்போ உங்களோட இன்குபேஷன் சென்டர்

0: நீங்க இந்த மாதிரி ஒரு நல்ல ஐடியாஸ் கொடுக்கும் பட்சத்துல யூ வில் கெட் தி இனிஷியல் லெவல் ஆஃப் சப்போர்ட். ஃபர்ஸ்ட் வந்து லோக்கலா உங்களுக்கு அந்த விஷயத்தை செய்யறதுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். மெயினா ஃபோக்கஸ் என்னன்னா, ஊர் பொருளை நம்ம ஊர் காரனுக்கு வெளிநாட்டுல வித்தீங்கனாலே அதே ஒரு பெரிய பிசினஸ். நீங்க எக்ஸ்போர்ட்டுக்காக தனியா வேலை செய்யணும் கிடையாது. பர்கரையும் பீஸாவையும் நம்ம கிட்ட அவனால விற்க முடியுது. இட்லி இஸ் ஒன் ஆஃப் த வெரி குட் ஃபுட்ஸ். அவன் ஊர் சாப்பாடு நமக்கு எப்படி கமர்ஷியலைஸ் பண்ணாலும் அதே மாதிரி நம்ம மசாலா தோசை நீங்க அமெரிக்கால போனாலும் கிடைக்கும். நம்மளோட ஃபுட்டும் பாப்புலரைஸ் ஆகும், நம்மளோட ப்ராடக்ட்ஸும் அவங்க கிட்ட பாப்புலரைஸ் ஆகும். சோ அந்த லெவலுக்கு தேர் இஸ் அ வெரி குட் பொட்டன்ஷியல் ஃபார் எக்ஸ்போர்ட்ஸ் ஆல்சோ, நாட் ஓன்லி இன் அக்ரி அண்ட் அக்ரி அலைட் ஆக்டிவிட்டிஸ். எல்லா இன்ஸ்டிடியூஷன்ஸ்லயும் எல்லா செக்டர் வைஸும் உங்களுக்கு அந்த அளவுக்கு பொட்டன்ஷியல் இருக்கு. இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ தயவு செஞ்சு எந்த அளவுக்கு உங்களால யூஸ் பண்ணிக்க முடியுமோ அந்த அளவுக்கு கிளியரா, முடிஞ்ச அளவுக்கு எல்லாருனாலையும் ஒரே மாதிரி பண்ண முடியாது. முதல்ல உள்ள வந்து பார்த்தா தான் என்ன இருக்குன்னு நமக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். சோ அந்த மாதிரியாவது கொஞ்சம் கொஞ்சமா போய் ட்ரை பண்ணி அட்லீஸ்ட் யூ ஹேவ் சம் பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் வாட் த கான்செப்ட் இஸ், சிஸ்டம் இஸ். அப்படி இருந்ததுன்னா மட்டும்தான், ஏன்னா பேங்கா இருந்தாலும் சரி கவர்மெண்டா இருந்தாலும் சரி இப்பெல்லாம் 5 கோடி ரூபாய் வரைக்கும் அடமானம் இல்லாத கடனா கொடுக்கறதுக்கும் இந்த மாதிரி ஸ்டார்ட் அப் ஃபண்டிங்க்கு நிறைய விதமான ஸ்கீம்ஸ் இருக்கு. அதனால அடமானம் இல்லாம கடன் கொடுக்கறதுக்கும் சரி ரெடியா இருக்காங்க. கிராண்டா கொடுக்கறதுக்கும் நிறைய இடத்துல கவர்மெண்ட் சப்போர்ட்டுக்கும் கவர்மெண்ட் ஃபண்டிங்கும் நிறைய யூஸ்ஃபுல்லா இருக்கு.
1: வணிக வேளாண்மையில் இதுவரை நபார்டு திருச்சிராப்பள்ளி மாவட்ட வளர்ச்சி மேலாளர் என்.எம். மோகன் கார்த்திக் அவர்கள் வழங்கிய ஆலோசனைகளை கேட்டீர்கள். நிகழ்ச்சியில் இனி கேட்கலாம், கரூர் கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக பயிற்சி ஆராய்ச்சி மையத்தில் வெள்ளாடு வளர்ப்பு குறித்த கட்டண பயிற்சி நாளை மறுநாள் செவ்வாய்க்கிழமை நடைபெற உள்ளது. இப்பயிற்சியில் பங்கேற்க விரும்புவோர் 590 ரூபாய் கட்டணம் செலுத்தி முன்பதிவு செய்து கொள்ள வேண்டும். இப்பயிற்சியில் இறைச்சி உற்பத்திக்கான வெள்ளாட்டு இனங்கள், சிறந்த வெள்ளாடுகளை தேர்வு செய்தல், வெள்ளாடுகளுக்கு கொட்டகை அமைத்தல், தீவன பயிர் உற்பத்தி, தீவன மேலாண்மை, குறைந்த செலவில் வெள்ளாடுகளுக்கு தீவனம் அளித்தல், மரபுசாரா தீவனங்கள், இனப்பெருக்க மேலாண்மை, குட்டிகளை பராமரித்தல், வெள்ளாடுகளை தாக்கும் நோய்களும் அவற்றை தடுக்கும் முறைகளும், குடற்புழு நீக்கம், தடுப்பூசி, உயிரியல் பாதுகாப்பு நடவடிக்கைகள், வெள்ளாடுகளுக்கான மூலிகை மருத்துவம், பண்ணை பொருளாதாரம் ஆகிய தலைப்புகளில் பல்கலைக்கழக பேராசிரியர்களால் பயிற்சி நடத்தப்பட உள்ளது. பயிற்சி குறித்த மேலும் விவரங்களுக்கு 7330957073 என் மீண்டும் ஒருமுறை 7339057073 இந்த எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.
2: தற்சமயம் குறுவை நடவு செய்யவிருக்கும் விவசாயிகள் நடவு வயலில் நாற்று நடுவதற்கு முன்னர் சிங்க் சல்பேட் நுண்ணூட்ட உரத்தை இட்டு நடவு செய்யுங்கள். இதற்கு ஹெக்டருக்கு 25 கிலோ சிங்க் சல்பேட் உரத்தை தேவையான அளவு மணலுடன் கலந்து நடுவதற்கு முன்னர் நடவு வயலில் ஈட்டு நாற்றுகளை நடவு செய்வதால் துத்தநாக செத்து பற்றாக்குறையால் 25% வரை ஏற்படும் மகசூல் இழப்பை தவிர்க்கலாம் என சாக்கோட்டை உழவர் பயிற்சி நிலைய வேளாண்மை துணை இயக்குநர் அறிவிக்கின்றார். உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள்.
1: இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு வேளாண் அரங்கத்தில் சேனைக்கிழங்கு சாகுபடி நேர்முகத்தில் பங்கேற்கிறார் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் தழுகை பாதர்பேட்டை எம். செல்லமுத்து அவர்கள். இன்று இரவு 7:25 உழவர் உலகத்தில் இயற்கை வேளாண்மை. அரியலூர் மாவட்டம் உதயநத்தம் கே. ரகுநாத் அவர்களுடன் ஒரு சந்திப்பு.
3: இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு. இனி கேட்கலாம்,
4: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. ராசிபுரத்தில் கட்டப்பட்டு வரும் அரசு தலைமை மருத்துவமனை விரைவில் மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்படும் என்று மாநில அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். உலக புகையிலை ஒழிப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அடுத்த 5 நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 20 வயதுக்குட்பட்ட

0: ஏற்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா 4 தங்கம் 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நாட்டில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். பிரதமர் உரை முடிந்தவுடன் அதன் தமிழாக்கத்தை சென்னை அகில இந்திய வானொலி ஒலிபரப்புகிறது. இது இரவு 8 மணிக்கு மறு ஒலிபரப்பும் செய்யப்படுகிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். மேற்காசியாவில் நிலவி வரும் பதற்றமான சூழல் போன்று உலக அளவில் நிலையற்ற சூழல் இருந்த போதிலும் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி சீராக உள்ளதாக மத்திய நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. மத்திய நிதியமைச்சகம் வெளியிட்டுள்ள மாதாந்திர பொருளாதார ஆய்வறிக்கையில் கச்சா எண்ணெய் விலை உயர்வு, பெரிய பொருளாதார நாடுகளில் ஏற்பட்டுள்ள பொருளாதார மந்தநிலை போன்ற சவால்களுக்கு இடையே நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை தொடர்ந்து பராமரிப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் அந்நிய செலாவணி கையிருப்பு போதிய அளவில் உள்ளதாக அந்த அறிக்கை மேலும் கூறுகிறது. நாட்டில் உள்ள முக்கிய தொழில்துறைகளின் செயல்பாடுகளில் சிறிய அளவிலான சரிவு ஏற்பட்ட போதிலும் உள்கட்டமைப்பு மற்றும் உற்பத்தி நடவடிக்கைகள் சீராக நடைபெற்று வருவதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சில்லறை பணவீக்க விகிதம் 3.4% இருப்பதாகவும் வங்கிக் கடன் வசதிகள் ஆண்டுதோறும் 17% வளர்ச்சி கண்டு வருவதாகவும் அந்த ஆய்வறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் இயக்கத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்டுள்ள சுகாதார கணக்குகளின் எண்ணிக்கை 90 கோடியை கடந்து சாதனை படைத்துள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அந்த அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கடந்த 2021 தொடங்கப்பட்ட இத்திட்டத்தில் மாநில மற்றும் யூனியன் பிரதேச அரசுகளின் வலுவான ஒத்துழைப்பு காரணமாக இந்த குறிப்பிடத்தக்க சாதனை படைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின் கீழ் மொத்தம் 49.75% கணக்குகள் பெண்கள் பெயரில் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் இயக்கத்தின் கீழ் சுகாதார ஆவணங்கள் பராமரிக்கப்பட்டு பாதுகாப்பான சுகாதார சேவைகள் கிடைப்பது உறுதி செய்யப்படுவதாக சுகாதார அமைச்சகம் கூறியுள்ளது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் கட்டப்பட்டு வரும் அரசு தலைமை மருத்துவமனை விரைவில் மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டுவரப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். ராசிபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதற்கான கூடுதல் நிதி ஒதுக்கீடு வழங்குவது குறித்து முதலமைச்சருடன் ஆலோசித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார். பருவமழை காலத்தில் தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்று அவர் தெரிவித்தார். அரசு பணிகள் எவ்வித தொய்வுமின்றி சீராக நடைபெற்று வருவதாக அவர் கூறினார். பெண்கள் மற்றும் குழந்தைகள் மீதான குற்றச் செயல்களில் ஈடுபடுவோர் சட்டப்படி தண்டனை பெற்றுத் தருவதற்கான நடவடிக்கைகள் துரிதமாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாக திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: உலக புகையிலை ஒழிப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. புகையிலை பயன்பாட்டால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் ஆண்டுதோறும் மே 31 இந்த தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இந்த தினத்தையொட்டி நாடு முழுவதும் புகையிலை பயன்பாட்டை தவிர்ப்பது குறித்தும் அதன் பாதிப்புகள் குறித்தும் மக்களிடையே விழிப்புணர்வை உருவாக்கும் வகையில் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் புகையிலை பயன்பாட்டால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்த விழிப்புணர்வு பேரணியில் ஏராளமான மாணவர்கள் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் புகையிலை ஒழிப்பு தினம் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. சங்கரன் கோவிலில் பிரசித்தி பெற்ற சங்கர நாராயண சுவாமி திருக்கோவில் தேரடி திடலில் துவங்கி பயணியர் விடுதி வரை சுமார் 2.5 கிலோமீட்டர் தொலைவிற்கு துண்டு பிரசுரங்களை விநியோகித்தும் பதாகைகளை ஏந்தியபடியும் ஏராளமான கல்லூரி மாணவ மாணவிகள் சமூக ஆர்வலர்கள் கலந்து கொண்டு பேரணியில் புகையிலை பொருளுக்கு எதிராகவும் போதைப் பொருளுக்கு எதிராகவும் விழிப்புணர்வு கோஷங்கள் எழுப்பியவாறு பேரணியாக சென்றனர். தென்காசி மாவட்டத்திலிருந்து சாசந்தில்.
0: திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள பாபநாசம், சேர்வலாறு மற்றும் மணிமுத்தாறு ஆகிய அணைகளிலிருந்து பாசனத்திற்காக தண்ணீர் திறந்துவிட மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. இதன் மூலம் அம்மாவட்டத்தில் உள்ள அம்பாசமுத்திரன், சேரன்மாதேவி உள்ளிட்ட பல்வேறு கிராமப் பகுதிகளில் உள்ள 10,265 ஏக்கர்

0: நிலங்கள் பாசன வசதி பெறும். கரீப் பருவ சாகுபடிக்கு உதவும் வகையில் ஜூன் 1 முதல் அக்டோபர் 2 வரை 124 நாட்களுக்கு தண்ணீர் திறந்துவிட உத்தரவிடப்பட்டுள்ளதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அடுத்த 5 நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல் உள்ளிட்ட 16 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் அந்த மையம் கூறியுள்ளது. வங்கக்கடல் பகுதியில் பலத்த சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் அடுத்த 3 நாட்களுக்கு இப்பகுதியில் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இருவரிச் செய்திகள். ஆர்மேனிய நாட்டிற்கான ரஷ்ய தூதர் திரு சர்ஜாய் கோபர்கினை அந்நாட்டு அரசு திரும்ப பெற்றுக் கொண்டுள்ளது. ரஷ்யாவில் உள்ள பல்வேறு எண்ணெய் கிடங்குகள் மீது யுக்ரைன் ட்ரோன் மூலம் தாக்குதல் நடத்தியதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. காங்கோவில் அரிய வகை எபோலா வைரஸ் பரவி வருவதையடுத்து மருத்துவ உதவிகள், சுகாதார வசதிகளை ஏற்பாடு செய்வதற்காக உலக சுகாதார அமைப்பின் தலைமை இயக்குநர் அந்நாட்டிற்கு சென்றுள்ளார். மேற்கு வங்க மாநிலத்தில் தூய்மை பராமரிப்பு அடிப்படை வசதிகளில் உள்ள சிக்கல்களுக்கு தீர்வு காணும் வகையில் புதிய மொபைல் செயலி தொடங்கப்பட்டுள்ளது. ஐஎஸ்ஐ அமைப்புடன் தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படும் 8 நபர்களை தில்லி காவல்துறையின் சிறப்பு பிரிவு கைது செய்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் சட்டப்பேரவை தொகுதிக்குட்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையம், மின்வாரியம், பஞ்சாயத்து அலுவலகங்களில் மாநில அமைச்சர் திரு மதன்ராஜ் நேற்று ஆய்வு மேற்கொண்டார். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் இருசக்கர வாகன ஓட்டிகளுக்கு போக்குவரத்து விதிகள் குறித்து அம்மாவட்ட போக்குவரத்து காவலர்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் சிறப்பாக பணியாற்றிய அலுவலர்களுக்கு திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் திருமதி சிவசவுந்தரவள்ளி பாராட்டு சான்றிதழ்களை வழங்கினார். அறுபடை வீடுகளில் ஒன்றான பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் வைகாசி விசாக திருவிழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா நேற்று 4 தங்கம் 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. ஹாங்காங்கில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் டெக்கத்லான் பிரிவில் இந்தியாவின் ராகுல் ஜாக்கர் தங்கப்பதக்கம் வென்றார். ஆடவர் 3000 மீட்டர் ஸ்டிபிள் செஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கல் தங்கப்பதக்கம் வென்றார். உயரம் தாண்டுதலில் பசந்தும் நீளம் தாண்டுதலில் ஷானவாஸ் கானும் தங்கப்பதக்கம் வென்றனர். மகளிர் 200 மீட்டர் ஓட்டத்தில் இந்தியாவின் ஆர்த்தி வெண்கலப்பதக்கம் வென்றார். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 9 தங்கம், 7 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. உலகக்கோப்பை துப்பாக்கி சுடும் போட்டியில் இந்தியாவின் மனு பாக்கர் சாம்ராட் ராணா இணை வெள்ளிப்பதக்கம் வென்றது. ஜெர்மனியின் முனிச்சில் நடைபெற்ற இப்போட்டியின் கலப்பு குழு 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் பிரிவில் இந்த இணை இப்பதக்கத்தை கைப்பற்றியது. பதக்கப்பட்டியலில் 2 தங்கம், 2 வெள்ளிப்பதக்கங்களுடன் இந்தியா 2வது இடத்தை பிடித்தது. 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியா 2 தங்கம், 3 வெள்ளி, 6 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. வியட்நாமில் நடைபெற்ற இப்போட்டியில் மகளிர் 73 கிலோ இடைப்பிரிவில் கரிமாவும், 43 கிலோ இடைப்பிரிவில் தீக்ஷாவும் தங்கப்பதக்கத்தை கைப்பற்றினர். நிக்கிதா 49 கிலோ இடைப்பிரிவிலும், ஆந்திரா 65 கிலோ இடைப்பிரிவிலும், தனியா 53 கிலோ இடைப்பிரிவிலும் வெள்ளிப்பதக்கத்தை வென்றனர். பாலக், அனாமிகா, அக்ஷரா, சாக்ஷி, மன்யராஜ்புத், அனுஜ் ஆகியோர் தத்தமது பிரிவுகளில் வெண்கலப் பதக்கத்தை வென்றனர். IPL கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் பெங்களூரு அணி குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. அகமதாபாத்தில் இப்போட்டி இன்றிரவு 7:30 மணிக்கு தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. ராசிபுரத்தில் கட்டப்பட்டு வரும் அரசு தலைமை மருத்துவமனை விரைவில் மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்படும் என்று மாநில அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். உலக புகையிலை ஒழிப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அடுத்த 5 நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா 4 தங்கம், 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: இதயம் வருடும் இன்னிசை இது திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசை.
2: மலர்கிறது நாள் மலர்.
3: புகையிலைக்கும் புற்றுநோய்க்கும் நெருக்கம் அதிகம். இருப்பினும் புகைப்பிடிப்போரின் எண்ணிக்கை குறைகிறதா? புகைப்பிடிப்பதால் ஆண்டுதோறும் 80 லட்சம் பேர் உயிரிழக்கிறார்கள். இந்த நச்சிலையால் வரும் இறப்பை குறைக்க புகையிலை எதிர்ப்பு தினத்தை 1987 உலக சுகாதார நிறுவனம் அறிவித்தது. இத்தினத்தின் இவ்வருட மையக்கருத்து நிக்கோட்டின் மற்றும் புகையிலை அடிமைத்தனத்தை எதிர்ப்பதற்கான வேண்டுகோளை வெளிக்கொணர்தல்.

இயக்குனர் ஜான் ஆப்ரஹாமின் நினைவு தினம் இன்று. ஆண்டு 1987 நல்ல திரை முயற்சிகளுக்காக ஒடிசா எனும் குழுவை தொடங்கினார். அதன் மூலம் எடுக்கப்பட்ட திரைப்படம் அம்மா அரியான். தன்னுடைய குறுகிய வாழ்வில் அக்ரஹாரத்தில் கழுதை உள்ளிட்ட திரைப்படங்களின் மூலம் சினிமாவின் தோற்றத்தை மாற்ற முயன்றவர் ஜான் ஆப்ரஹாம். பொது உடைமை சிந்தனையாளரும் புகழ்பெற்ற வழக்கறிஞருமான மோகன் குமாரமங்கலத்தின் நினைவு தினம் இன்று. அரசு தலைமை வழக்கறிஞராக இருந்த மோகன் குமாரமங்கலம் இந்திரா காந்தி அமைச்சரவையில் உருக்கு சுரங்கத்துறை மத்திய அமைச்சராக பணியாற்றிய போது கனிம வளங்களை அரசுடைமையாக்குவதில் முக்கிய பங்காற்றினார். விமான விபத்தில் இதே நாளில் 1973 அகால மரணமடைந்தார். அவரோடு பயணித்த மற்றவர்களை அடையாளம் காண முடியவில்லை. எழுதிக்கொண்டே இருந்த மோகன் குமாரமங்கலத்தை அடையாளம் காட்டியது அவர் எப்போதும் பயன்படுத்தும் பேனா. கவிஞர் கமலாதாசின் நினைவு தினம் இன்று. ஆண்டு 2009 அகம் சார்ந்த பிரச்சனைகளிலிருந்து மீள படைப்புலகை தேர்ந்தெடுத்த இவர் மலையாளத்தில் மாதவிக்குட்டி என்ற பெயரில் ஏராளமான சிறுகதைகளை எழுதியுள்ளார். மை ஸ்டோரி, சம்மரின் கல்கட்டா உள்ளிட்ட புகழ்பெற்ற படைப்புகளை தந்துள்ள கமலாதாஸ் தனது கவிதை தொகுப்பிற்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றுள்ளார். அமெரிக்க புதுக்கவிதை முன்னோடி வால்ட் விட்மேனின் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1819 ஷெல்லிக்கு இணையாக பாரதியை பெரிதும் கவர்ந்த கவிஞரான இவர் இயற்கையின் அழகில் தோய்ந்து வயல்வெளிகளிலும் பறவைகளோடும் தம்மை ஐக்கியப்படுத்திக் கொண்டார். புல்லின் இதழ்கள் எனும் உலக புகழ்பெற்ற வால்ட் விட்மேனின் கவிதை தொகுப்பு பாரதியின் வசன கவிதைக்கு அடித்தளமிட்டது. தகவல் தொழில்நுட்ப சேவைகளை வழங்கும் மைண்ட்ரீ நிறுவனத்தின் இணை நிறுவர் சுப்ரோட்டோ பக்ஷி பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1959 ஒடிசா திறன் மேம்பாட்டு குழுமத்தின் தலைவராக பணியாற்றிய அவர் MBA at 16, The Professional Companion உள்ளிட்ட புத்தகங்களை எழுதியுள்ளார். இசையமைப்பாளர் சத்யன் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1980 மேடை பாடகராக தன் இசை பயணத்தை தொடங்கிய இவர் கலக்கப்போவது யாரு பாடலின் மூலம் திரைப்பட பின்னணி பாடகராக அறிமுகமானார். விழித்திரு திரைப்படம் மூலம் இசையமைப்பாளரானார். பெருந்தொற்று காலத்தில் சத்யன் வாழ்வாதாரம் இழந்த கலைஞர்களுக்காக இணைய இசை கச்சேரி நடத்தி நிதி நல்கியவர்.

ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி. நேரம் 7:37. நேர்கள் இணைந்திருப்பது திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்.

0: காலை மலரில் அடுத்து வருவது.
1: வணக்கம், வந்தனம், நமஸ்கார். வாமா மின்னலு நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். வணக்கம் நேர்களே. பொதுவா மனிதனுடைய உடம்பு சராசரியா 60% அளவுக்கு தண்ணீரால நிரப்பப்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த 60% என்ற அளவு உடலின் கொழுப்பு அளவை பொறுத்து மாறுபடுங்க. அதிக அளவு கொழுப்பு இருந்தா தண்ணீர் அளவு கொஞ்சம் குறைவா இருக்கும், குறைந்த கொழுப்பு உடம்பா இருந்தா தண்ணீர் அளவு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பிறந்த குழந்தையோட உடம்புல தண்ணீர் அளவு 75% அளவுக்கு இருக்குங்க. அதாவது வயசு ஆக ஆக இந்த அளவு குறைய ஆரம்பிக்கும். சரி, உடம்புலதான் இப்படி இருக்கு, ஒவ்வொரு மனித உறுப்புலையும் எப்படி இருக்கும்னு பார்த்தா, நுரையீரல்ல 83% தண்ணீர் இருக்குங்க. இதயம் மற்றும் மூளையில 73% இருக்குங்க. சதை மற்றும்

சிறுநீரகங்களில் 79% இருக்குது, தோலில் 64%, எலும்பில் 30% இந்த தண்ணீர் இருக்குதுங்க. சரி, நம்ம உடம்புல 60% தானே தண்ணி இருக்குது, அது எப்படி உடம்பு எடுத்துக்குதுன்னு நீங்கள் கேட்கலாம். இந்த தண்ணீர் எப்படி உறிஞ்சப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, நாம 80% நம்ம தண்ணீர் குடிப்பதாலேயும் 20% காய்கறிகள் பழங்கள் உட்கொள்வதாலேயும் அந்த தண்ணீர் வந்து உறிஞ்சப்படுகிறது நம்ம உடம்புல. நாம தண்ணீர் குடித்த உடனே அந்த தண்ணீரானது சிறுகுடல் வழியாக இரத்த ஓட்டத்தில் உறிஞ்சப்பட்டு உடம்புல முக்கிய செயல்பாடுகளை பராமரிக்கவும் வெப்பநிலையை சீராக்கவும் பயன்படுதுங்க இந்த தண்ணி. வெயில் காலங்களில் உடல் நம்முடைய வெப்பநிலையை சீராக்கும் முயற்சியாக வியர்வை உடம்புல இருந்து வெளியேறும். அப்படி வியர்வையாக வெளியேறும் நீர் நம்முடைய உடம்பை குளிர்வித்து உடல் சூட்டை குறைக்குதுங்க. உடல் வியர்வையில் தண்ணி மட்டும் வெளியேறவில்லை, அது கூட சோடியம், பொட்டாசியம், மக்னீசியம் கூட வெளியில் வருதுங்க. அதனால தான் வெயில் காலத்தில் நிறைய தண்ணீர் குடிங்க, நீர்மோர் குடிங்க, நீர் காய்கறிகள் சாப்பிடுங்க, பழங்கள் சாப்பிடுங்கன்னு மருத்துவர்கள் நம்மளுக்கு அறிவுறுத்துறாங்க. அப்படி சரியான அளவு தண்ணீர் எடுத்துக்கலன்னா உடம்பு என்ன ஆகும், ஆரம்ப கட்டத்தில் வாயிலையும் நாக்கிலையும் வறட்சி உண்டாகும், அடர் நிறத்தில் சிறுநீர் வெளியேறும், உடல் சோர்வு, தலைவலி, பின்னாடி தலை சுற்றல், மயக்கம், தசப்பிடிப்பு, குமட்டல், தீவிர நிலையில் சூடான வறண்ட சருமமும், மயக்கமும், குழப்பமும், வேகமான இதய துடிப்பும் ஏற்பட்டு உயிருக்கு ஆபத்தான நிலையும் கூட ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க. தண்ணீர் தாகம்னா கூல்ட்ரிங்க்ஸையோ காஃபியோ டீயையோ சர்க்கரை கலந்த பானங்களையோ குடிக்கக்கூடாது. இப்படி குடிச்சா இது சிறுநீர் பெருக்கிகளாக செயல்பட்டு அதிக நீரிழப்புக்கு வழிவகுக்குங்க. இப்படி நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஒரு முதியவர் என்னை கூப்பிட்டுட்டு, தம்பி எனக்கு முன்னமே உடம்புல தண்ணி இருக்குதுன்னு தெரியுமே அப்படின்னு சொன்னார். நான் எப்படி தெரியும் ஐயா அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னாரு, தம்பி இளநி தேங்காயில் நிறைய தண்ணி இருக்கிறதால அதை தட்டினா பெருசா சத்தமே வராது, அது மாதிரி நம்ம உடம்பு சுண்டி பார்த்தா தொப்பு தொப்புன்னு கேட்கும். நெத்து தங்கையில தண்ணி கொஞ்சம் தான் இருக்கும், அதனால சுண்டுனா டொமு டொமுன்னு கேட்கும். மண்டையை சுண்டி பாருங்க, டொமு டொமுன்னு தான் கேட்கும், ஏன்னா தண்ணி கம்மியா இருக்கு. இதெல்லாம் தெரியாதா தம்பி எங்களுக்கு, போங்க தம்பி போய் வேற பொழப்ப பாருங்க அப்படின்னு என்னை துரத்தி விட்டாரு.

0: நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களிடம் மனம் திறந்து பேசும் மன் கி பாத் இன்று முற்பகல் 11 மணிக்கு, அதனைத் தொடர்ந்து அவ்வுரையின் தமிழாக்கம் இடம்பெறும். மீண்டும் இன்றிரவு 8 மணிக்கு தமிழாக்கம் மனதின் குரலாக ஒலிபரப்பாகும். ஆகாஷ்வாணி, DRM, DTH, தொலைக்காட்சி அலைவரிசைகள், யூடியூப் சேனல், நியூஸ் ஆன் ஏர் செயலி, பிரசார் பாரதியின் OTT தளத்திலும் மன் கி பாத். மாதந்தோறும் நம் சிந்தைக்கு நல்விருந்தாக மக்களின் கருத்துக்களை பிரதிபலிக்கும் நமது பிரதமரின் உரை மன் கி பாத்.
1: நேர்களின் கனிவார கவனத்திற்கு, திருச்சி FM ரெயின்போ 102.1 இன்று காலை 9 மணிக்கு திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பரிசு எலக்ட்ரானிக் ஷோரூமின் வசந்த அழைப்பு, குழந்தைகளின் குதூகல பங்கேற்பு. குழந்தைகள் பங்குகளில் தொலைபேசி எண்கள் 240-102-1 மற்றும் 246-102-1. மாவட்ட இணைப்பு எண் 04-3-1.

0: இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து.
1: தமிழில் செய்திகள்.
2: வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள். வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையில் இந்திய கடற்படை முக்கிய பங்கு வகித்ததாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். இந்தியா மியான்மர் இடையே நட்புறவு வலுவடையும் என்று வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். உலக அளவிலான உற்பத்தி மையமாக இந்தியாவை உருவெடுக்க செய்யும் வகையில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் கூறியுள்ளார். உத்தராகண்ட் மாநிலத்தில் நேரிட்ட வெவ்வேறு விபத்துகளில் 11 பேர் உயிரிழந்துள்ளனர். 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய

0: இந்திய மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியா 2 தங்கம் 3 வெள்ளி 6 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையில் இந்திய கடற்படை முக்கிய பங்கு வகித்ததாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். லக்னோவில் விமானம் மற்றும் கடற்படையின் அருங்காட்சியகத்தை திறந்து வைத்து அவர் உரையாற்றினார். இந்த நடவடிக்கையின் போது அரபிக்கடல் பகுதியில் இந்திய கடற்படை தயார் நிலையில் வைக்கப்பட்டிருந்ததாகவும் இதன் மூலம் பாகிஸ்தான் கடற்படையின் செயல்பாடுகள் கட்டுப்படுத்தப்பட்டதாகவும் திரு ராஜ்நாத் சிங் கூறினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய கடற்படை தளபதி அட்மிரல் தினேஷ் திரிபாதி, ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை முப்படைகளின் ஒருங்கிணைந்த செயல்பாடுகளுக்கு சிறந்த உதாரணமாக திகழ்கிறது என்று குறிப்பிட்டார். இந்தியா மியான்மர் இடையேயான நட்புறவு வலுவடையும் என்று வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவித்துள்ள அவர், மியான்மர் அதிபரின் இந்திய பயணம் இதற்கு உதவிடும் என்று குறிப்பிட்டுள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையே பல்வேறு துறைகளில் பரஸ்பரம் இருதரப்பு ஒத்துழைப்பு மேம்படும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். 5 நாள் அரசுமுறை பயணமாக இந்தியா வந்துள்ள மியான்மர் அதிபர் திரு யூ மின் ஆங் ஹ்லாயிங் பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்து பேச்சு நடத்துகிறார். நாளை மறுநாள் மும்பை செல்லும் அவர் பல்வேறு தொழில் நிறுவனங்களின் பிரதிநிதிகளுடன் கலந்துரையாடுகிறார். மியான்மர் அதிபராக பொறுப்பேற்றுக் கொண்ட பின் திரு யூ மின் ஆங் ஹ்லாயிங் இந்தியா வருவது இதுவே முதல் முறையாகும். உற்பத்தி மற்றும் புதுமை கண்டுபிடிப்புகளுக்கான மையமாக இந்தியாவை உருவெடுக்க செய்யும் வகையில் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், ஜவுளித்துறையில் ஏராளமான வாய்ப்புகள் உள்ளதாக கூறினார். சுயசார்பு இந்தியா மற்றும் இந்தியாவில் உற்பத்தி செய்வோம் போன்ற திட்டங்களின் கீழ் உள்நாட்டு உற்பத்தியை அதிகரிப்பதற்கான முயற்சிகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். உற்பத்தி துறையில் உலக அரங்கில் இந்தியாவை முன்னணி நாடாக நிலைநிறுத்துவதற்கான நடவடிக்கைகள் உத்வேகம் பெற்றுள்ளதாக திரு கிரிராஜ் சிங் தெரிவித்தார். நவீன வானிலை கண்காணிப்பு அமைப்புகள் பருவநிலை காலங்களில் விமான சேவையை தடையின்றி மேற்கொள்ள உதவிடும் என்று மத்திய அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், புதுதில்லியில் உள்ள இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையத்தில் இந்த அமைப்பு நிறுவப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த நவீன தொழில்நுட்பம் நாடு முழுவதிலும் உள்ள விமான நிலையங்களுக்கு விரிவுபடுத்துவதன் மூலம் பாதுகாப்பை வலுப்படுத்தி பயணியர் போக்குவரத்து அனுபவத்தை மேம்படுத்த முடியும் என்று அவர் தெரிவித்துள்ளார். அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் விமான போக்குவரத்து என பல்வேறு துறைகளில் ஒருங்கிணைந்த செயல்பாடுகள் மூலம் மக்களுக்கு சிறப்பான சேவையை வழங்க முடியும் என்பதற்கு இது ஒரு சிறந்த உதாரணமாக உள்ளது என்று திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். மத்திய மின்துறை அமைச்சர் திரு மனோகர்லால் இன்று திரிபுரா மாநிலத்திற்கு செல்கிறார். அகர்தலாவில் பிரதமரின் மன் கி பாத் உரையை ஒலிபரப்புவதற்கான நிகழ்ச்சியில் அவர் பங்கேற்கிறார். பின்னர் பிரதமரின் ஸ்வநிதி திட்டத்தின் கீழ் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கும் நிகழ்ச்சியில் அவர் பங்கேற்கிறார். இதையடுத்து அம்மாநிலத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பல்வேறு துறை சார்ந்த வளர்ச்சிப் பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டத்தில் அமைச்சர் பங்கேற்கிறார். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நாட்டில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். பிரதமரின் உரை முடிந்தவுடன் அதன் தமிழாக்கத்தை சென்னை அகில இந்திய வானொலி ஒலிபரப்புகிறது. இது 8 மணிக்கு மறு ஒலிபரப்பும் செய்யப்படுகிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: உத்தராகண்ட் மாநிலத்தில் நேரிட்ட வெவ்வேறு விபத்துகளில் 11 பேர் உயிரிழந்தனர். ருத்ரபிரயாக் மலைப்பகுதியில் கார் ஒன்று கட்டுப்பாட்டை இழந்து ஆழமான பள்ளத்தில் கவிழ்ந்து விழுந்த விபத்தில் 3 பேர் உயிரிழந்தனர், 5 பேர் காயமடைந்தனர். சமோலி மாவட்டம் லவானி அருகே இன்று அதிகாலை நேரிட்ட சாலை விபத்தில் 3 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். இந்த விபத்தில் காயமடைந்த 3 பேர் ரிஷிகேஷில் உள்ள எய்ம்ஸ் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அல்மோரா மாவட்டத்தின் மலைப்பகுதியில் சென்று கொண்டிருந்த வேன் கட்டுப்பாட்டை இழந்து அருகில் உள்ள பள்ளத்தில் விழுந்து

0: இருந்து ஏற்பட்ட விபத்தில் இரண்டு பேர் உயிரிழந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மேலும் உத்தர்காசி மாவட்டத்தில் கங்கோத்ரி தேசிய நெடுஞ்சாலையில் நேரிட்ட சாலை விபத்தில் இரண்டு பேர் உயிரிழந்ததாகவும் மூன்று பேர் காயமடைந்ததாகவும் அம்மாவட்ட காவல்துறை தெரிவித்துள்ளது. இதனிடையே கங்கோத்ரி மலைப்பகுதியில் உள்ள ஆற்றில் குளித்துக் கொண்டிருந்த போது ஆற்று நீரில் மூழ்கி ஒரு பெண் உயிரிழந்ததாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. சிங்கப்பூர் அதிபர் திரு தர்மன் சண்முக சுந்தரமுடனான பேச்சுவார்த்தை ஆக்கப்பூர்வமானதாக இருந்தது என்று பாதுகாப்புத்துறை செயலாளர் திரு ராஜேஷ்குமார் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்தியா சிங்கப்பூர் இடையே பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் பரஸ்பரம் இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது குறித்து விவாதித்ததாக கூறியுள்ளார். சிங்கப்பூரில் நடைபெற்று வரும் ஷாங்காய் லா கூட்டத்தினிடையே இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தென்மேற்கு பருவமழை தொடங்க உள்ள நிலையில் கேரளத்தின் பெரும்பாலான இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. திருவனந்தபுரத்தில் பெய்த கனமழை காரணமாக பல்வேறு பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்துள்ளதாகவும் போக்குவரத்தில் பாதிப்பு ஏற்பட்டதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதனிடையே கேரளத்தின் ஆறு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. கேரளம் மற்றும் லட்சத்தீவு கடல் பகுதிகளில் ஜூன் மூன்றாம் தேதி வரை மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். ஆப்கானிஸ்தானில் லோக்மான் மாகாணம் அருகே உள்ள நெடுஞ்சாலையில் நேரிட்ட சாலை விபத்தில் 10 குழந்தைகள் மற்றும் 5 பெண்கள் உட்பட 22 பேர் உயிரிழந்தனர், 35 பேர் காயமடைந்தனர். பாகிஸ்தானில் இருந்து ஆப்கான் அகதிகளை ஏற்றிக்கொண்டு சென்ற லாரி கட்டுப்பாட்டை இழந்து கவிழ்ந்து விழுந்ததில் இந்த விபத்து நேரிட்டதாக அந்நாட்டு சுகாதாரத்துறை இயக்குநர் திரு அமீனுல்லா ஷெரீப் தெரிவித்துள்ளார். 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியா 2 தங்கம், 3 வெள்ளி, 6 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. வியட்நாமில் நடைபெற்ற இப்போட்டியில் மகளிர் 73 கிலோ எடைப்பிரிவில் கரிமாவும் 43 கிலோ எடைப்பிரிவில் தீக்ஷாவும் தங்கப்பதக்கத்தை கைப்பற்றினர். நிகிதா 49 கிலோ எடைப்பிரிவிலும், ஆந்திரா 65 கிலோ எடைப்பிரிவிலும், தானியா 53 கிலோ எடைப்பிரிவிலும் வெள்ளிப்பதக்கத்தை கைப்பற்றினர். பாலக், அனாமிகா, அக்ஷரா, சாக்ஷி, மன்யா ராஜ்புத், அனுஜ் ஆகியோர் தத்தமது பிரிவுகளில் வெண்கலப் பதக்கத்தை வென்றனர். 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா நேற்று 4 தங்கம், 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. ஹாங்காங்கில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 3000 மீட்டர் ஸ்டீப்பிள் சேஸ் போட்டியில் இந்தியாவின் நிகில் சந்திரசேகர் தங்கப்பதக்கம் வென்றார். உயரம் தாண்டுதலில் பசந்தும் நீளம் தாண்டுதலில் ஷானவாஸ் கானும் தங்கப்பதக்கம் வென்றனர். மகளிர் 200 மீட்டர் ஓட்டத்தில் இந்தியாவின் ஆர்த்தி வெண்கலப் பதக்கம் வென்றார். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 8 தங்கம், 7 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. உலகக்கோப்பை துப்பாக்கி சுடும் போட்டியில் இந்தியாவின் மனுபாக்கர் சாம்ராட் ராணா இணை வெள்ளிப்பதக்கம் வென்றது. ஜெர்மனியின் மியூனிச்சில் நடைபெற்ற இப்போட்டியின் கலப்பு குழு 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் பிரிவில் இந்த இணை இப்பதக்கத்தை கைப்பற்றியது. பதக்கப்பட்டியலில் 2 தங்கம், 2 வெள்ளிப்பதக்கங்களுடன் இந்தியா 2வது இடத்தை பிடித்தது. IPL கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் பெங்களூரு அணி குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. அகமதாபாத்தில் இப்போட்டி இன்றிரவு 7:30 மணிக்கு தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையில் இந்திய கடற்படை முக்கிய பங்கு வகித்ததாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். இந்தியா மியான்மர் இடையேயான நட்புறவு வலுவடையும் என்று வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். உலக அளவிலான உற்பத்தி மையமாக இந்தியாவை உருவெடுக்க செய்யும் வகையில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் கூறியுள்ளார். உத்தரகாண்ட் மாநிலத்தில் நேரிட்ட வெவ்வேறு விபத்துகளில் 11 பேர் உயிரிழந்துள்ளனர். 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியா 2 தங்கம், 3 வெள்ளி, 6 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி, நேரம் 7:25. தொடர்கிறது காலை மலர். காலை வள நிகழ்ச்சியில் அடுத்ததா நம்ம தெரிஞ்சுக்கலாம். திருச்சிராப்பள்ளி உழவர் சந்தைகளில் காய்கனிகளின் இன்றைய விலை நிலவரம். தக்காளி கிலோ ஒன்றுக்கு 42 ரூபாய், கத்தரிக்காய் கிலோ 90 ரூபாய், அவரைக்காய் 90 ரூபாய், வெண்டைக்காய் 24 ரூபாய், கொத்தவரங்காய் 30 ரூபாய், சின்ன வெங்காயம் 70 ரூபாய், பெரிய வெங்காயம் 30 ரூபாய், பச்சை மிளகாய் 50 ரூபாய், சுரைக்காய் 26 ரூபாய், சவுசவ் 46 ரூபாய், புடலங்காய் 48 ரூபாய், பீர்க்கங்காய் 50 ரூபாய், முள்ளங்கி 40 ரூபாய், கருணை கிழங்கு 90 ரூபாய், சேப்பங்கிழங்கு 60 ரூபாய், சேனைக்கிழங்கு 36 ரூபாய், உருளைக்கிழங்கு 30 ரூபாய், கேரட் 84 ரூபாய், முட்டைக்கோஸ் 50 ரூபாய், பீட்ரூட் 50 ரூபாய்.

பட்டாணி 200 ரூபாய், காலிஃபிளவர் பூ 1 50 ரூபாய், எலும்புச்சை பழம் 1 7 ரூபாய், கொய்யாப்பழம் கிலோ 130 ரூபாய், பூசணிக்காய் 22 ரூபாய், பரங்கிக்காய் 22 ரூபாய், ஆப்பிள் 310 ரூபாய், ஆரஞ்சு 170 ரூபாய், மாதுளை 290 ரூபாய், திராட்சை 100 ரூபாய். திருச்சிராப்பள்ளி உழவர் சந்தைகளில் காய்கனிகளின் இன்றைய விலை நிலவரம் கேட்டீர்கள். நாம தெரிஞ்சுக்கலாம் தங்கத்தோட விலை நிலவரம் என்ன அப்படின்னு. இன்னைக்கு தங்கம் 22 கேரட் 1 கிராம் 14,630 ரூபாய். வெள்ளி பார்த்தீங்கன்னா 1 கிராம் 290 ரூபாய் இருக்கு. பெட்ரோல் அதனோட விலை நிலவரம் இன்னைக்கு 108

ரூபாய் இருக்கு. பெட்ரோல் அதனோட விலை நிலவரம் இன்னைக்கு 108.42 பைசா ஒரு லிட்டர். டீசலோட விலை பார்த்தீங்கன்னா 100.26 ரூபாய் ஒரு லிட்டர். அதோடு சேர்த்து நம்ம இந்த மேட்டூரோட அணை நீர்மட்டம் அதையும் தெரிஞ்சுக்கலாம். மேட்டூர் அணையின் நீர்மட்டம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 79.12 அடியாக இருக்குது. அணைக்கு வினாடிக்கு 1960 கன அடி வீதம் தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. அணையிலிருந்து வினாடிக்கு 1000 கன அடி வீதம் தண்ணீர் திறந்து விடப்படுகிறது. கல்லணையில் தண்ணீர் திறக்கப்படலை அப்படின்ற செய்தியும் இருக்குது.

திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் உள்ள அனைத்து நியாய விலைக் கடைகளிலும் முதலமைச்சர் தாய் மாணவர் திட்டம் மூலம் இல்லம் தேடி குடிமைப் பொருட்கள் வரும் திட்டம் அடுத்த ஜூன் மாதம் 2 மற்றும் 3 தேதிகளில் விநியோகம் செய்யப்பட உள்ளது என மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார். திருச்சிராப்பள்ளி தொழில் கடன் கிளை அலுவலகத்தில் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்களுக்கான சிறப்பு தொழில் கடன் முகாம் நாளை முதல் அடுத்த மாதம் 30 தேதி வரை நடைபெற உள்ளது. மேலும் தகவல்களுக்கு 246-04-98 அலைபேசி எண் 94-44-39-68-05 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார்.

0: காலை மலரில் அடுத்து வருவது.
1: 12 வகுப்பு முடிச்ச மாணவர்களுடைய அடுத்த இலக்கு அவங்களுக்கு பிடிச்ச கோர்ஸ ஒரு நல்ல காலேஜ்ல சேர்றது தாங்க. அதுக்காக அவங்க பல இடங்களுக்கு

0: போக வேண்டி இருக்கலாம். வெயில் காலத்துல வெளியே போகிறதுனால அவங்க உடல்நிலையிலயும் அக்கறை இருக்கணுங்க. அதுக்காக தான் இப்ப காலை மலர்ல வர இருக்கிறது மருத்துவ நேரம். இன்னைக்கு மருத்துவ நேரத்துல நல ஆலோசனைகளோட இணைய இருக்கிறாங்க திருச்சி தோல் நோய் நிபுணர் மருத்துவர் ஆர் பாலகணபதி அவர்கள். வணக்கம் டாக்டர். படர்தாமரை வரத்துக்கான காரணங்கள் என்ன, சிகிச்சைகள் எல்லாம் என்னென்ன இருக்கு, படர்தாமரை வராம இருக்க என்ன செய்யணும் டாக்டர்?
1: படர்தாமரைங்கிறது ஒரு ஃபங்கல் கண்டிஷனுங்க. இது எந்த இடத்துல வரும், நமக்கு வேர்வை எங்கெங்கெல்லாம் நிறைய நிக்கிதோ அந்த இடத்துல நமக்கு வரக்கூடிய ஒரு கண்டிஷன். ஸோ இதுல நீங்க என்னென்ன விஷயங்கள் நீங்க செய்யணும், என்னென்ன விஷயங்கள் நீங்க செய்யக்கூடாதுங்கிறத நான் முதல்ல சொல்லிடுறேன். ஆண்கள் இந்த வீ கட் ப்ரீஃப்ஸ் போடுறதுக்கு பதில பாக்சர்ஸ் போட்டுக்க ஆரம்பிங்க. அந்த பாக்சர்ஸுமே காட்டன்கிற மெட்டீரியல்ல இருக்கணும், பாலியஸ்டரோ நைலானோ இருக்க வேண்டாம். நம்பர் ஒன். நம்பர் டூ, பெண்கள் உள்ளாடை அதாவது உள் பாவாடை அணியறப்ப ரொம்ப இறுக்கி போட்டு அந்த இடத்துல கட்டுறப்ப இந்த மாதிரி ஏற்படலாம். ஸோ எலாஸ்டிக் இருக்கக்கூடிய உள் பாவாடைகளை நீங்க அணிஞ்சுக்கலாம். அதே மாதிரி ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி ரொம்ப டைட்டா ஜீன்ஸ் இந்த மாதிரியான ஆடைகள் அணியறப்ப அங்க ஏற்படக்கூடிய ஃப்ரிக்ஷன், அங்க ஏற்படக்கூடிய வேர்வையினால நிறைய பிரச்சனைகள் வரலாம். ஸோ அப்ப என்ன பண்ணணும், நைலான் அண்ட் பாலியஸ்டரை அவாய்ட் பண்றது பெட்டர். இது தவிர துவட்டிட்டு நம்ம துண்டை அப்படியே ஒரு சேர்லயோ இல்லாட்டினா வெயில்லையோ இல்லாட்டினா ஃபேனுக்கு கீழேயோ போட்டுட்டு திருப்பி ரீயூஸ் பண்றப்ப நமக்கு இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் ரொம்ப ஈஸியா வரலாம். ஸோ அப்போ ஒரு துண்டை ஒரு தடவை பயன்படுத்தினீங்கன்னா நல்லா துவைச்சு வெயிலில் காய போட்டு மட்டுமே ரீயூஸ் பண்ணுங்க. அதே மாதிரி சம்மர் சீசன் அப்போ நிறைய வேர்க்கிற பட்சத்தில் கொஞ்சம் உங்களோட ஒர்க்ல இருக்கீங்க, ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கங்க. நல்ல ஒரு டிஷ்யூ பேப்பர் மூலியமா உங்களோட அண்டர் ஆர்ம்ஸ், உங்களோட தைஸ், உங்களோட இடுப்பு இதெல்லாத்தையும் ட்ரை பண்ணிட்டு நீங்க திருப்பி ஒர்க் பண்ண ரெசியூம் பண்ணலாம். ஒரு சின்ன பாத்ரூம் பிரேக் எடுத்து இதை பண்ணலாம் நீங்க. இது தவிர படர்தாமரைக்கு நீங்க வேற என்னென்ன செய்யக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப துணியை வெயிலில் வெளில போயிட்டு அப்படியே வேர்வையோட கழட்டி ஹேங்கரில் போட்டுட்டு திருப்பி ரீயூஸ் பண்ண வேண்டாம். இது தவிர ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை, காலையில் ஒரு தடவை நைட்டு ஒரு தடவை குளிக்கணும். காலையிலைக்கு யூஸ் பண்ணக்கூடிய டவலை திருப்பி நைட் அப்படியே காய போட்டுட்டு யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ நல்லா துவைச்சு ரீயூஸ் பண்ணணும் அந்த டவலை. முக்கியமாக ஞாபகம் வச்சுக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, படர்தாமரைக்கு வெறும்ன ஒரு ஃபார்மசிலையோ இல்லாட்டினா டாக்டரை பார்க்காமலோ க்ரீம் போட வேண்டாம். இந்த க்ரீமில் முக்கால்வாசி நேரங்களில் ஸ்டீராய்டு ப்ரிப்பரேஷன்ஸ் ஆகியிருக்கும். ஸ்டீராய்டினால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ ஸ்டீராய்டினால நம்மளோட ஸ்கின்ல நிறைய விதமான பாதிப்புகள் ஏற்படலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபங்கல் கண்டிஷன் கூட அங்கே லோக்கல் இம்யூனிட்டி பாதிக்கப்படுறதுனால ரொம்ப ரேம்பண்ட்டாக பரவலாம். அப்போ இந்த ஸ்டீராய்டு மாதிரியான ப்ரிப்பரேஷன்ஸை கடையில் வாங்கி போடக்கூடாது. ஒரு நல்ல ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட்டை பார்த்துட்டு ஒரு ப்ராப்பரான அதுக்கு ஏற்றபடியான க்ரீம்ஸோ இல்லை மாத்திரைகளோ போடுறப்ப இந்த படர்தாமரைங்கிறது நல்லாவே போகக்கூடிய ஒரு விஷயம்தான். இப்போ முக்கியமான விஷயம் நம்ம இந்த படர்தாமரையை பற்றி பேசுகிறப்ப என்னென்னா, டியூரேஷன் ஆஃப் ட்ரீட்மெண்ட், முக்கால்வாசி நேரங்களில் டாக்டர் ஒரு இத்தனை நாளைக்கு ஒரு மாத்திரையை போட்டுக்கோங்க இல்லை ஒரு க்ரீமை போட்டுக்கோங்கன்னு சொல்கிறப்ப நம்ம என்ன செய்கிறோம், கொஞ்ச நாளைக்கு போடுறோம், போட்டுட்டு இதுக்கான சிம்டம்ஸ் கொஞ்சம் கம்மியானதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், அப்படியே அந்த மருந்தியோ இல்லாட்டினா அந்த மாத்திரையோ நிறுத்திடுறோம், திருப்பி போய் டாக்டரை போய் பார்க்கறது இல்லை. ஸோ இதில் என்ன ரொம்ப முக்கியமான விஷயம்னா, டாக்டர்ஸ் யூஸ்வலி ஒரு ரிவ்யூ பீரியட் சொல்லுவாங்க. அந்த ரிவ்யூ பீரியடில் திருப்பி போய் நீங்கள் மாத்திரையை ஒரு ரெண்டு கையில் வச்சிருக்கிறப்பவே நீங்கள் போய் டாக்டரை பார்த்துட்டிங்கன்னா மாத்திரையை கண்டினியூ பண்ணுமா க்ரீமை கண்டினியூ பண்ணுமாங்கிறத சொல்லிடுவாங்க. இந்த டியூரேஷன் கம்மி ஆக ஆக இந்த கண்டிஷன் ஃபுல்லாக நம்ம உடம்பு விட்டு போகாமல் திருப்பி வரத்துக்கான ஒரு சான்ஸ் இருக்குது. அப்போ நீங்கள் கண்டிப்பாக அவங்களோட டாக்டரை போய் ஒரு ரிவ்யூ பீரியட் அவங்க சொல்கிறப்பவே ரிவ்யூக்கு பார்த்துருங்க. அதே மாதிரி அவங்கக்கிட்ட கேட்டுட்டு அந்த க்ரீம்ஸோ அந்த மாத்திரைகளோ எவ்வளோ நாள் கண்டினியூ பண்ணணும் அப்படிங்கிறதையும் கேட்டுக்கணும். இது தவிர நம்ம சொல்லியிருக்கக்கூடிய இந்த டூஸ் அண்ட் டோன்ஸையும் நீங்கள் கொஞ்சம் செய்ய ஆரம்பிக்கிறப்ப இந்த கண்டிஷன் நல்லாவே பெட்டர் ஆகும். நீங்கள் கரெக்டான டைம் பீரியடுக்கு இதை கவனிச்சுக்கிறப்ப இன்னுமே நல்லா பெட்டர் ஆகிடும்.
0: வெண்புள்ளிக்கான நல்ல ஆலோசனைகளோட நாளைய மருத்துவ நேரத்தில் இணைய இருக்கிறாங்க திருச்சி தோல் நோய் நிபுணர் மருத்துவர் ஆர் பாலகணபதி அவர்கள்.

கர்நாடக மாநிலம் ஹூப்ளியிலிருந்து ராமேஸ்வரம் வரை ஞாயிறுதோறும் இயக்கப்படும் சிறப்பு ரயில் சேவையானது அடுத்த மாதம் 7ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி வரை 4 முறையும், இதேபோல் ராமேஸ்வரத்திலிருந்து ஹூப்ளிக்கு திங்கட்கிழமை தோறும் இயக்கப்படும் சிறப்பு ரயில் சேவையானது அடுத்த மாதம் 8ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரை 4 முறை நீட்டிக்கப்பட்டுள்ளது என தெற்கு ரயில்வே நிர்வாகம் அறிவித்துள்ளது. தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து வருவாய் வட்டாட்சியர் அலுவலகங்களிலும் வருவாய் தீர்வாயம் ஜமாபந்தி அடுத்த மாதம் 4ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரை சனி மற்றும் ஞாயிறு மற்றும் திங்கட்கிழமை நீங்கலாக தினசரி காலை 10 மணி முதல் நடைபெற உள்ளது. பேராவூரணி பூதலூர் திருவோணமட்டங்களுக்கு 4ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரையும், பாபநாசம் தஞ்சாவூர் ஒரத்தநாடு பகுதிகளுக்கு 4ஆம் தேதி முதல்

பன்னிரெண்டாம் தேதி வரையும், திருவையாறு பகுதிக்கு ஒன்பதாம் தேதி வரையும், திருவிடைமருதூர் கும்பகோணம் பகுதிகளுக்கு நான்காம் தேதி முதல் பதினொன்றாம் தேதி வரையும், பட்டுக்கோட்டை பகுதிகளுக்கு நான்காம் தேதி முதல் பத்தொன்பதாம் தேதி வரையும் நடைபெற உள்ளது. வருவாய் தீர்வாயம் நடைபெறும் நாட்களில் நில உடைமையாளர்கள் பட்டா மாறுதல் மற்றும் நிலங்கள் குறித்த எல்லை பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் முறை குறித்தும், பொதுமக்கள் வீட்டு மனை ஒப்படை நில ஒப்படை மற்றும் முதியோர் உதவித்தொகை பெறுதல் போன்ற கோரிக்கைகள் குறித்தும் வருவாய் தீர்வாய ஜமாபந்தி அலுவலர்களிடம் மனுக்கள் கொடுத்து தீர்வு பெறலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார்.

வானிலை முன்னறிவிப்பு. சுமார் 5.8 கிலோமீட்டர் உயரத்தில் மத்திய கிழக்கு வங்கக்கடல் முதல் லட்சத்தீவு வரை மத்திய மேற்கு தென்மேற்கு மற்றும் குமரி கடல் வழியாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதையும், சுமார் 1.5 கிலோமீட்டர் முதல் 7.6 கிலோமீட்டர் உயரத்தில் மத்திய கிழக்கு மற்றும் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சியும் நிலவுவதால் தமிழகத்தில் இன்று ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல், தேனி, திருச்சிராப்பள்ளி, நாமக்கல், ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, விழுப்புரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் கூடிய கனமழை பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தமிழக கடலோரப் பகுதிகள், மன்னார் வளைகுடா, அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என சென்னை மண்டல வானிலை ஆய்வு மைய இயக்குனர் தெரிவித்துள்ளார். திருச்சிராப்பள்ளி தமிழ் சங்கத்தில் இன்று காலை 10 மணிக்கு நொச்சியம் ச சண்முகநாதன் அவர்களின் செம்மொழி தமிழ் ஒரு பார்வை எனும் நூல் வெளியிடப்பட உள்ளது.

வளர்ச்சியடைந்த பாரதம் என்பதையே மையப் பொருளாய் கொண்ட மன் கி பாத். நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுடன் மனம் திறந்து பேசும் மன் கி பாத் இன்று முற்பகல் 11 மணிக்கு. அதனைத் தொடர்ந்து அவ்வுரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் மீண்டும் இன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். ஆகாஷ்வாணி டிஆர்எம் டிடிஎச் சேவை, தொலைக்காட்சி அலைவரிசைகள், யூடியூப் சேனல் வழியாகவும், பிரசார் பாரதியின் ஓடிடி தளத்திலும், நியூஸ் ஆன் ஏர் செயலி வாயிலாகவும் மன் கி பாத். நல் எண்ணங்கள் நல்மாற்றங்களை நம்முள் நிகழ்த்தி சமூகம் செழிக்க வழிவகுக்கும் மன் கி பாத்.

செடியின் வளர்ச்சி மண்ணின் தரத்தை பொறுத்தது. நம்மளுடைய வளர்ச்சி நாம் செய்யும் முயற்சியை பொறுத்தது. முயற்சி செய்வோம், முன்னேற்றம் அடைவோம் என்ற வரிகளோடு திருச்சிராப்பள்ளி முதலலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் இனி கேட்டு ரசிக்கலாம் இதய ராகம். நேர்களே 938-546-102-1 என்ற கட்சுவின் மூலமா உங்களுக்கு பிடிச்ச புத்தம் புது பாடலை கேளுங்க. இந்த நாளை சந்தோஷமா கொண்டாடுங்க. முதல் பாடலை நம்ம வீட்டு பிள்ளை படத்துல இருந்து கேட்டுக்கிறாங்க. கொழும கொண்டான் ராமகிருஷ்ணன்.

0: சீக்கிரம் டிஃபன் பேக் பண்ணுங்க ராஜு. மொபைல வை
1: அக்கா. பேங்கோட நம்பர் வேணும், ரீஃபண்ட் வரல. கிடைச்சிருச்சு, இப்பவே கால் பண்றேன்.
0: நம்பர் சரி பாக்காமலையா? மோசடிக்காரங்க பெரும்பாலும் பேங்கோட போலி வெப்சைட் போலி நம்பர் மூலம் பணத்தை ஏமாத்தி பறிக்கறாங்க.
1: அப்ப சரியான நம்பர்
0: பேங்கோட ஆபீஷியல் வெப்சைட் அல்லது கார்டுல இருக்கும்.
1: அக்கா நீங்க காப்பாத்திட்டீங்க.
0: வேலையில இருந்தல்ல.
1: ஆமா,
2: ஆர்பிஐ சொல்கிறது
3: சரியான நிதி நடைமுறைகள் உங்களை பாதுகாக்கும்.
4: இதே ராகம் நிகழ்ச்சியில அடுத்ததாக கட்சவின் மூலமா விருப்ப பாடலை கேட்டுக்கிறாங்க. மதுரை மணிநகரம் கிருஷ்ணராஜபுர அக்ரஹாரத்துல இருந்து அக்ஷய் மீனாட்சி, மித்ரன், ஐஸ்வர்யா, சண்முக சுந்தரம் இவங்க எல்லாருக்கான பாடல் சீதா படத்துல இருந்து வந்துட்டே இருக்கு.

உலகம் நிகழ்ச்சியில அடுத்ததா சீமராஜா படத்துல இருந்து பாடலை கேட்டுக்கிறாங்க. தஞ்சாவூர் செண்பக வள்ளிநகர், நேரு, தனலட்சுமி, நரேஷ், மேக்னா, அவ்யக்தன், ஜிஸ்னுவிகா.

இளையராகம் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் லால்குடியிலேருந்து சண்முகம், ரேகா, சபரி, மதுமிதா, குட்டிஸ், நைனிகா இவங்க எல்லாரும் கேட்டுக்கிறாங்க லப்பர் பந்து படத்துலேருந்து.

0: வளர்ச்சியடைந்த பாரதம் என்பதையே மையப் பொருளாய் கொண்ட மன் கி பாத். நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுடன் மனம் திறந்து பேசும் மன் கி பாத் இன்று முற்பகல் 11 மணிக்கு. அதனைத் தொடர்ந்து அவ்வுரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் மீண்டும் இன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். ஆகாஷ்வாணி DRM DTH சேவை, தொலைக்காட்சி அலைவரிசைகள், YouTube சேனல் வழியாகவும், பிரசார் பாரதியின் OTT தளத்திலும், நியூஸ் ஆன் ஏர் செயலி வாயிலாகவும் மன் கி பாத். நல்லெண்ணங்கள் நல்மாற்றங்களை நம்முள் நிகழ்த்தி சமூகம் செழிக்க வழிவகுக்கும் மன் கி பாத்.
1: இனிமையோடும் புதுமையோடும் திசையெங்கும் சிறகடிக்கும் இது திருச்சி வானொலி.
2: பெற்றது இன்றைய இதய ராகம். நேர்களை நாம திருச்சி FM ரெயின்போ 102.1 இன்னைக்கு காலையில 10 மணிக்கு புகையிலையும் புற்றுநோயும் புற்றுநோய் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் ஜி கோவிந்தராஜ் அவர்கள் பங்கேற்கும் நேரலை காத்திருக்கிறது. காலையில 9 மணிக்கு வசந்த் அழைப்பு, குழந்தைகளின் குதூகல பங்கேற்புல அரங்கேறும். இனி முதல் அலைவரிசையில வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி கேட்கலாம்.

0: வானொலிக்கு 90 சிறப்பு தொகுப்பு நிகழ்ச்சி. தகவல் பரிமாற்றம், கல்வி மற்றும் விவசாயம் சார்ந்த செய்திகள், தேவையான பொழுதுபோக்கு ஆகியவற்றை உடனுக்குடன் வழங்கும் சக்தி வாய்ந்த மக்கள் ஊடகம் வானொலி. வாசல் தேடி வரும் வசந்த தூரலாய் இதயத்தோடு பேசி காதோரம் உரசி காற்றோடு கைக்குலுக்கும் நண்பனாய் உயரமாய் நின்று உயர்வாய் பேசி மனங்களை தொட்டு சிறைப்பிடித்து காலை தென்றலாய் வீசி உலகம் பற்றிய செய்திகளை பேசி உயிர்ப்பாய் எழ வைத்து சொந்தங்களுக்கு சந்தம் வாசித்தது வானொலி. இப்படி 90 ஆண்டுகளுக்கு மேலாக பல்வேறு மனங்களை வென்றுள்ளது இந்த வானொலி. அப்படி நேயர்களின் மனங்களை வென்ற வானொலியின் சிறப்புகள் பற்றி நேயர்கள் கூறுகையில்,
1: தருமபுரி பண்பலைக்கு வணக்கம். என்னுடைய பெயர் சக்திவேல், பாப்பரப்பட்டியிலிருந்து பேசுறேன். தருமபுரி பண்பலையை வந்து 2015 ஒரு 10 நான் கேட்டுட்டு இருக்கேன். தருமபுரி பண்பலையில ஒளிபரப்பாகிற அனைத்து நிகழ்ச்சிகளும் நான் விரும்பி கேட்பேன். அதிலும் குறிப்பா இந்த உழவர்களுக்கான செய்திகள், அறிவிப்புகள் இதெல்லாம் வந்து ரொம்ப விரும்பி கேட்பேன். இந்த உழவர்களுக்கான செய்திகள் வந்து கேட்டுட்டு விவசாயமே தெரியாதவங்க கூட விவசாயம் செய்யலாம், அந்த அளவுக்கு அனுபவம் உள்ள விவசாயிகளை வந்து பேச வைப்பாங்க. அது மட்டும் இல்லாம காலையில 7:30 ஒளிபரப்பாகிற சந்தோஷ சாரல், 8 அறிமுக நேயர்கள் மட்டும் பங்கு கொள்கிற பொன்னியின் புதுப்புனல், இந்த நிகழ்ச்சி

0: இதெல்லாம் ரொம்ப விரும்பி கேட்பேன். மனதிற்கு இதமான பாடல்கள் வந்து ஒளிபரப்பாகும். அனைத்து தரப்பு மக்களுக்கும் பயனுள்ளதா நம்ம தருமபுரி பண்பலை இருக்கு. எப்படின்னா, இப்ப ஒரு போட்டித் தேர்வுக்கு படிக்கிறவங்களுக்கும் விறுவிறுப்பான விடை தேடும் வினாக்கள், அப்புறம் சந்தோஷ சாரல்ல புதறிவு வினா, அப்புறம் பெண்களுக்கும் பூவே பெண் பூவே பாவை விருப்பம் இதுல வந்து பங்கு கொள்ற வாய்ப்பு இருக்கு, அப்புறம் விவசாயிகளுக்கான நிகழ்ச்சிகள், இப்படி அனைத்து தரப்பு மக்களுக்கும் மிகவும் பயனுள்ளதா நம்ம பண்பலை இருந்துட்டு இருக்கு. இன்னும் சொல்லணும்னா, காலையில ஒளிபரப்பாகிற தமிழில் செய்திகள், அப்புறம் உழவர் சந்தை காய்கனி விலை நிலவரம், இதெல்லாம் வந்து ரொம்ப பயனுள்ளதா இருக்கு. குறிப்பா வேலை வாய்ப்பு தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் வேலை வாய்ப்பு செய்திகள், இதெல்லாம் வந்து நம்ம பண்பலை நிகழ்ச்சிகள்ல சிறப்பான நிகழ்ச்சிகள் தான் நான் கருதுறேன். வாய்ப்புக்கு நன்றி.
1: வணக்கம், என்னோட பெயர் ரேஷ்மா கலிலுல்லா. நான் சென்னையிலேருந்து பேசுறேன். நான் வந்து ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ரேடியோ அப்படி சொல்லணும்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ தொலைவில் இருந்து நம்ம அதை வந்து கேட்டாலும் நம்ம பக்கத்திலேயே நம்ம அருகிலே வந்துட்டு ஒருத்தங்க உட்காந்துட்டு பேசுகிற மாதிரி வந்து அது நம்மளுக்கு ஃபீல் ஆகும். அதுதான் ரேடியோவோட ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். அதாவது நம்ம தனியா இருக்கும் போதோ இல்ல ஏதாவது வேலை செய்யும் போதோ நம்ம ரேடியோ போட்டுட்டோம் அப்படின்னா அது வந்து நம்ம கூட ஒருத்தர் இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் கொடுக்கும். சோ அதுதான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா, இப்போ வந்து நம்மளுக்கு எல்லாமே வந்து இன்டர்நெட் இருந்தா மட்டும்தான் வந்து நம்ம எல்லா ஆப்பையுமே வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ இன்டர்நெட் இல்லை அப்படின்னா நம்மளால எதுவுமே பயன்படுத்த முடியாது. ஆனா அந்த நேரத்தில் கூட நம்ம எஃப்எம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நெட் இருக்கணும்ன்ற அவசியமே இல்லை. ஸோ நெட் இல்லாத டைம்லயும் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பிடிச்ச பாட்டு வந்து போடுறாங்க, நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்றாங்க. ஸோ வந்து நம்மளுக்கு ஆஃப்லைன்லயும் வந்து கேட்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு விஷயம் அப்படின்னா அது வந்து ரேடியோ அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்னு ரேடியோல பாத்தீங்க அப்படின்னா ஒரு தரப்பட்ட விஷயம் மட்டும் இல்லாம எல்லா மக்களுக்கும் போய் சேருற மாதிரி எல்லா தரப்பு விஷயத்தையும் வந்து சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு வந்து எஜுகேஷன் பத்தி சொல்லுவாங்க. இப்போ ஒரு இதுல அட்மிஷன் ஓபன் ஆகுது அப்படின்னா கவர்மெண்ட்ல வந்து ஒரு ஓபனிங்ஸ் இருக்கு அப்படின்னா அதை பத்தி சொல்லுவாங்க. அப்படியே வந்துட்டு விவசாயிகளுக்கு வந்து எந்த மாதிரி வந்து நிலத்துல வந்து எந்த மாதிரி பயிர்கள் வந்து போடலாம், என்ன மாதிரி வந்து அதுல வந்து உரம்லாம் யூஸ் பண்ணலாம், அந்த மாதிரி விஷயம் சொல்லுவாங்க. அப்புறம் பொழுதுபோக்கு இதை பத்தி சொல்லுவாங்க, நிறைய நாடகத்தை பத்தி சொல்லுவாங்க, கதைகள் வரும், அப்புறம் நிறைய வந்து பாட்டு போடுவாங்க. அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பிடிச்ச பாட்டு 80 சாங்ஸ் போடுவாங்க, 90 சாங்ஸ் போடுவாங்க, 2K சாங்ஸ் போடுவாங்க. சோ எல்லாமே வந்து கலந்து போடுவாங்க. இது மட்டும் இல்லாம இந்த அவசர காலத்துல பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ மழை பெய்யுது அப்படின்னா அதுக்கு முன்னெச்சரிக்கையா நம்ம வந்து எந்த மாதிரி எல்லாம் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி போடுவாங்க. ஸ்கூல் ஓபனிங் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கு எந்த மாதிரி எல்லாம் வந்து நம்ம தயார்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி போடுவாங்க. 10th 12th ரிசல்ட் வருது அப்படின்னா அதுக்கு நம்ம எந்த மாதிரி எல்லாம் வந்து நெக்ஸ்ட் வந்து நம்ம படிக்கலாம்ன்றத பத்தி சொல்லுவாங்க. சோ இந்த மாதிரி நம்மளுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் வந்துட்டு ஒரு இடத்துல நம்ம கேக்குறோம் அப்படின்னா அது கண்டிப்பா வந்து ரேடியோ அப்படின்னு சொல்லி ஆகணும். சோ அது வந்து என்னைக்குமே வந்து நம்ம வந்து ரேடியோவை அடிச்சுக்கவே முடியாது. இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம இப்ப ஒரு தனியா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றோம் அப்படின்னா அதுல வந்து நம்ம ரேடியோ போட்டுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து உங்களுக்கு அந்த தனிமையா இருக்கிற ஃபீலே வந்து கிடைக்காது. சோ எங்க வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்தே எங்க அப்பா வந்து ரேடியோ கேட்டுட்டே இருப்பாரு. அதனாலயே வந்து எனக்கு வந்து ரேடியோ கேட்கணும் அப்படின்றது வந்து ரொம்ப பிடிக்கும். சோ இதுதான் வந்து ரேடியோட பயன்கள். இந்த ரேடியோ வந்து இன்னும் வந்து மேன்மேலும் வந்துட்டு எல்லா பேருக்கும் போய் சேரணும். நிறைய நாள் வந்து இந்த ரேடியோ வந்து வானொலி 90 இல்லாம 150-200 வந்து போய்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்க ஆசைப்படுறோம். அதாவது கண்களுக்கு தெரியாம காதுக்கு வந்து இனிமை தருது அப்படின்னா அது கண்டிப்பா வானொலின்னு சொல்லி சொல்லலாம். நன்றி, வணக்கம்.

வணக்கம். என் பேர் சௌமியா, ஃப்ரம் அரூர். எஃப்எம் பத்தி பெருசா எனக்கு ஃபர்ஸ்ட் எல்லாம் எந்த ஒரு இன்ட்ரெஸ்டுமே இல்ல, அதை பத்தி எதுவுமே தெரியாது. ஒரு நாள் வந்து காலேஜ்ல இருக்கும்போது என்னோட சீனியர் அக்காங்க வந்து எஃப்எம்ல நிறைய ஜாப் வேகன்சி பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க,

0: அப்படின்னு சொன்னாங்க. அவங்க சொல்லும் போதுதான் எனக்கு ஒரு ஞாபகம், ஒரு நாள் நம்ம தாத்தாவும் அப்பாவும் அந்த காலத்துல நம்ம எஃப்எம்ல தான் நியூஸ் சாங்ஸ் எல்லாம் கேட்போம் அப்படின்னு பேசிட்டு இருந்த மாதிரி. சரி நம்மளும் தான் ட்ரை பண்ணி பாப்போமே, ட்ரை பண்ணதுதான். சீரியஸா சொல்லணும்னா நான் வந்து இப்ப அந்த எஃப்எம்க்கு வந்து ஒரு அடிக்டாவே மாறிட்டேன். என்னோட டெய்லி ரொட்டீன்ல வந்து இந்த எஃப்எம்மும் வந்து எனக்கு ஒரு முக்கியமான பார்ட்டாவே மாறிடுச்சுன்னு தான் சொல்லணும். எஃப்எம்ல வந்து நான் மேக்சிமம் எல்லா ஷோவும் கேப்பேன், பட் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஷோ அப்படின்னா நீங்கள் கேட்டவை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷோ தான் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வந்து அதுல நம்ம பேரு, நம்ம ஊரு, அப்புறம் நமக்கு என்ன சாங் வேணும் அப்படிங்கறது வந்து ஒரு ஆடியோ ரெக்கார்டா பண்ணி அமிச்சிட்டோம் அப்படின்னா அவங்க நம்ம கேட்ட சாங் போடுறதுக்கு முன்னாடி நம்மளோட ஆடியோவை பிளே பண்ணிட்டு அப்புறம் போடுவாங்க. அத நம்ம கேக்கும் போது ஒரு மாதிரி நம்மளோட வாய்ஸும் வந்து இந்த மாதிரி எஃப்எம்ல வருது அப்படின்னு கொஞ்சம் ரொம்ப பெருமையா இருக்கும். அது மட்டும் இல்லாம இதுல வந்து ஹவுஸ் ஒய்ஃப்க்கு வந்து சில சமையல் பத்தி சில குறிப்புகள் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க, விவசாயிகளுக்கு சில டிப்ஸ் கிடைக்கும், அதுக்கப்புறமா ஜாப் வேகன்சி பத்தி எல்லாம் அப்பப்ப சொல்லுவாங்க. சோ வந்து ஃபர்ஸ்ட் எல்லாம் எஃப்எம் சுத்தமா கேட்காத பொண்ணு நானு. ஆனா இப்ப வந்து எஃப்எம் கேளுங்கன்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் நான் ரெஃபர் பண்ற அளவுக்கு எஃப்எம் வந்து இப்போ ரொம்ப கேட்க ஆரம்பிச்சிடுன்னு தான் சொல்லணும். நான் வந்து மேக்சிமம் கேக்குற எஃப்எம் அப்படின்னா தர்மபுரி எஃப்எம் தான் நான் வந்து மேக்சிமம் கேப்பேன். அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். சோ இந்த எஃப்எம் ஆர்கனைஸ் பண்றவங்களுக்கும் இந்த எஃப்எம் ஸ்டேஷன் நடத்திட்டு இருக்க எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ.
1: வணக்கம். தர்மபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி வட்டம் நாத்தமடி கிராமத்திலிருந்து நான் டி கனல்வர்மன் பேசுறேன். நாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து வாக்கிங் போவோங்க. அப்ப டீ கடையில எல்லாரையும் எஃப்எம் கேட்டே போவாங்க. எங்க வீட்லயும் எஃப்எம் ஓடும். அதுல விளையாட்டு செய்திகள் ராஜிச்ச மாணவர்கள்லாம் பேசும்போது எங்களுக்கும் கொஞ்சம் மோட்டிவேஷனா இருக்கும். காலையில 6 மணிக்கு சின்ன குழந்தைங்களா பேசும்போது நாங்களும் பேசணும்னு ஒரு ஆர்வம் வரும். அப்புறம் வினாடி வினா போட்டிக்கெல்லாம் நானும் பதில் சொல்லிங்கிறேன். பதில் சொல்லி அதுல பரிசு வாங்கிக்கிறேன். பாட்டெல்லாம் போடுவாங்க, அது கேட்கும் போது எனக்கு கொஞ்சம் நல்லா ஆர்வமா இருக்கும். எங்க வீட்டுல எங்க தாத்தா பாட்டி எல்லாருமே கேப்பாங்க, அதனால எனக்கு கேக்கணும்ன்ற ஒரு ஆர்வம் வந்துருச்சு. எனக்கு கிரிக்கெட் ரொம்ப பிடிக்கும். அது கிரிக்கெட் செய்திகள் இதுல போடுவாங்க, அதுல யாரு வெற்றி பெற்றது சொல்லுவாங்க, அதனால நான் விரும்பி கேப்பேன். ஸ்போர்ட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதுல கிரிக்கெட்னா ரொம்ப பிடிக்கும். வேர்ல்டு கப் கமெண்ட்ரி எல்லாம் போடுவாங்க. எங்க வீட்டுல அதிகமா போன் யூஸ் பண்ண மாட்டாங்க, அதனால எஃப்எம்ல கேட்டு எவ்வளவு ஸ்கோர் அடிச்சுங்கிறாங்க அதனால தெரிஞ்சுப்பேன். நான் டூர் போகும்போது நிறைய கோயிலுக்கு போவாங்க, ஆனா அந்த எஃப்எம்ல அதே கோயிலை பத்தி நிறைய விஷயம் சொல்லுவாங்க. நாங்க போகாத கோயிலை பத்தி சொல்லுவாங்க, அது ரொம்ப பிடிக்கும். அதனால எனக்கு அந்த கோயிலுக்கு போகணும்னு ஒரு ஆர்வம் வந்துச்சு. உணவு செய்வது எப்படி ரெசிபி எல்லாம் சொல்லுவாங்க, அதனால அத்தனை செஞ்சு சாப்பிட்டுருக்கேன். சூப்பரா இருக்கும். எங்க அம்மா கூட கூட இந்த மாதிரி ரெசிபி எல்லாம் செஞ்சு கொடுமா அப்படின்னு கேட்டிருக்கேன். 4 மணிக்கு கொஸ்டின் எல்லாம் கேட்பாங்க, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கலந்துக்குவாங்க, நானும் கலந்துக்கணும்னு ஆசைப்படுவேன். அந்த கொஸ்டின் போன் எல்லாம் பண்ணிருக்கிறேன், ரெக்கார்ட் பண்ணிக்கிறாங்க. நானும் பேசுங்க ரேடியோல கேட்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சாயங்காலம் 5 மணிக்கு உங்க ஊருக்கு வந்து லைவ் சேனல்ல நாங்களும் பேசுங்க எஃப்எம்ல. உங்களுக்கு பிடிச்ச பாட்டுல போட சொல்லி கேட்குங்க. வீட்டுல நிறைய குழந்தைகளா இருக்காங்க, அந்த குழந்தைகளா பேசும்போது எங்க பாப்பாவும் போய் பேசணும்னு ரொம்ப ஆசைப்படுவேன். அதனால நானும் எங்க பாப்பாக்கு ஏபிசிடி திருக்குறள் எல்லாம் சொல்லி கொடுத்துங்கிறேன். எஃப்எம்ல வந்து நிறைய டாக்டர்களே பேசுவாங்க, அதுல கொலை காலத்துல என்னென்ன பண்ணணும், குளிர் காலத்துல என்னென்ன பண்ணணும், புற்றுநோய் வராத இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணும், விலங்குகளுக்கும் புற்றுநோய் வராதுக்கு டாக்டர் வந்து சொல்லுவாங்க, விலங்குகளுக்கு நோய் வராமக்கிறதுக்கு சொல்லுவாங்க, எப்படி எப்படி சாப்பாடு கொடுக்கணும், எப்படி பாத்துக்கணும் சொல்லுவாங்க. நிறைய பிசினஸ் மேன் எல்லாம் பேசுவாங்க. எங்க அப்பா ஒரு போட்டோகிராஃபர், எங்க அப்பா வந்து நிறைய போட்டோகிராஃபர் பேசிக்கிறாங்க. எனக்கும் ஒரு காலத்துல ஒரு போட்டோகிராஃபர் ஆகணும்னு ஆசை. போட்டோகிராஃபர் மட்டும் இல்லாம ஒரு பிசினஸ் மேன் ஆகணும்னு ஆசை. அறிவியல் செய்திகள், தமிழ் செய்திகள் நம்ம தனித்தனியா படிக்கிறதோட இல்ல ஒட்டுதான் படிச்சு அறிவு வளர்த்துக்கிறதுக்கு நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. எனக்கு வாய்ப்பு கொடுத்த தர்மபுரி மற்றும் ஏற்காடு

கடினமான வேலையை கூட காற்றின் மூலம் லேசாக மாற்றும் கனிவு, மனச்சோர்வு ஏற்படாமல் மகிழ்ச்சியுடன் சேர்க்கும் மென்மை, இதயத்தின் உன்னத உணர்வை தன் இன்னிசையால் நிரப்பும் இனிமை, ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நிகழ்ச்சி, அனைவர் நெஞ்சிலும் மகிழ்ச்சி பேருந்தில் வேலைக்கு செல்லும் இளைஞர்கள் முதல் வீட்டில் ஓய்வெடுக்கும் முதியவர்கள் வரை ஒருமைப்பாட்டுடன் இருக்க வைக்கும் அதிசயம் நீ. வாழ்வில் மேடு பள்ளம் வரும் என்பதனை வாழ்வாதாரத்துடன் காட்டிய வாழ்வியல், சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் பிடித்த அரு

0: அறிவியல் அதிசயம் நீ. அன்பான வார்த்தைகள் முதல் ஆரவாரமான பாடல்கள் வரை அனைவரிடமும் ஸ்பரிசத்தை விதைத்த உலகில் வான் உள்ளவரையும் காற்றுள்ளவரையும் அழியாத புகழ் கொண்டது இந்த வானொலி. நேயர்கள் இதுவரை கேட்டது வானொலிக்கு 90 சிறப்பு தொகுப்பு நிகழ்ச்சி. படைப்பு தர்மபுரி வானொலி நிலையம்.
1: காற்றின் கரங்கள்ல கதை சொல்ற அந்த குரல், காணாத கண்களில் கனவுகள் விதைக்கும். தூரத்து தாயின் தாலாட்டு போல தொலைந்த மனங்களுக்கு நெருக்கம் தரும் ஓசை. மலை தாண்டி கடல் தாண்டி பறந்து வந்து மனங்களோட எல்லைகளை இணைக்கிற பாலம். அறிவின் விளக்கா செய்தியும் சிந்தனையும் ஒலிக்கிற காற்றலைகள். அன்பின் மொழியில உலகத்தை இணைக்கிற நம்பிக்கையின் குரல். சேர்த்து சொன்னா சமூகத்தோட இதய துடிப்பு வானொலி.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷவாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமின்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி இன்று காலை 11 மணிக்கு.

0: இத்துடன் இன்றைய புத்தம் புது காலை இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை காலை சந்திப்போம் நேயர்களே. அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில். நேரம் காலை 9 மணி.
1: ஆகாஷ்வாணி இசைப்பெட்டகம். இன்றைய நிகழ்ச்சியில் டி ஆர் மகாலிங்கம் அவர்கள் வழங்கியுள்ள புல்லாங்குழல் இசை கேட்கலாம். ஃப்ளூட் மாலி என்று புகழ்பெற்ற டி ஆர் மகாலிங்கம் அவர்கள் 1926 பிறந்தார். முதலில் தனது மாமா கோபால் ஐயரிடம் சங்கீதம் பயின்றார். மாலி அவர்கள் தனது சிறுவயது முதலே புல்லாங்குழலில் கர்நாடக சங்கீதத்தை வாசிப்பதில் ஆர்வமுடன் பயின்று தனக்கென ஒரு பாணியை உருவாக்கினார். தனக்கென ஒரு மூச்சு பயிற்சி மூலம் புல்லாங்குழலில் நல்ல இனிமையான நாதத்தையும் தாரஸ்தாயியில் வாசிப்பதன் நுணுக்கத்தையும் கண்டுபிடித்தார் என்பது சிறப்புக்குரியது. புல்லாங்குழலில் கர்நாடக சங்கீத கமகங்களை தனது தனித்திறமையினால் வாசித்து பலரையும் கவர்ந்தார். பல சீடர்களையும் இவர் உருவாக்கியுள்ளார். பேராசிரியர் சாம்புமூர்த்தி மாலி அவர்களின் திறமையை பாராட்டி, புல்லாங்குழலின் தன்மையை அவர் எப்படி மாற்றி அமைத்தார் என்பதை தன்னுடைய புத்தகத்தில் விவரித்துள்ளார். அதுவரை 7 துளைகள் உடைய புல்லாங்குழலுக்கு 8வதாக ஒரு துளையை போட்டு புல்லாங்குழலின் ஒலியை பெருக்கினார் என்பது குறிப்பிடத்தக்கது. இவர் முதன் முதலில் 1933 மயிலாப்பூரில் உள்ள ஸ்ரீ தியாகராஜ சங்கீத வித்வத் சமாஜத்தில் தனது முதல் கச்சேரியை செய்து பிரபலமானார். ஆகாஷ்வாணியின் டாப் கிரேட் கலைஞரான டி ஆர் மகாலிங்கம் அவர்களின் நிகழ்ச்சியில் உடன் என் கேசி அவர்களும் புல்லாங்குழல் வாசித்துள்ளார். சித்தூர் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் வாயிலின் பாலக்காடு கே குஞ்சுமணி அவர்கள் மிருதங்கம், ஆர் எஸ் கிருஷ்ணமூர்த்தி ராவ் அவர்கள் கட்டம். சனி தோடி என தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை ஹரிகாம்போதி ராகம் ஆதிதாளம்.

ஆகாஷ்வாணி இசைப்பெட்டகம் நிகழ்ச்சியில் டி ஆர் மகாலிங்கம் அவர்களின் புல்லாங்குழல் இசை ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது. என் கே சி அவர்களும் உடன் புல்லாங்குழல் வாசித்துள்ளார். சித்தூர் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் வயலின், பாலக்காடு கே குஞ்சுமணி அவர்கள் மிருதங்கம், ஆர் எஸ் கிருஷ்ணமூர்த்தி ராவ் அவர்கள் கட்டம். தொடர்ந்து பலுக்கு கண்டச்சே எனத் தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை, நவரச கன்னட ராகம் ஆதி

0: இசைப்பெட்டகம் நிகழ்ச்சியில் இதுவரை டி ஆர் மகாலிங்கம் அவர்களின் புல்லாங்குழல் இசை கேட்டோம். என் கேசி அவர்கள் உடன் புல்லாங்குழல் வாசித்திருந்தார். சித்தூர் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் வயலின், பாலக்காடு கே குஞ்சுமணி அவர்கள் மிருதங்கம், ஆர் எஸ் கிருஷ்ணமூர்த்தி ராவ் அவர்கள் கட்டம். நிகழ்ச்சி படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
1: அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில்.

நேர்கள் இணைந்திருப்பது திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸ். இனி கேட்கலாம் போடு ஆட்டம் போடு.

விடிய விடிய நடனம் சந்தோஷம், விழியில் வழியும் தருணம், ஒன்றான இளைய கரங்கள் எழுதும் மண் மேலே புதுயுகம். பிறந்து பிறந்து எதுவும் நாளாக, வளர்ந்து வளர்ந்து மடியும் மீண்டும் தான் புதிய புதிய ஜனனம். பயம் என்னடா யமனிடம்? நம் கைகளின் நாளைய ராஜ்யம், நம் கண்களின் நாளைய காவியம், நாம் இட்டது இங்கொரு சட்டமாக கூடும். ரம்பம் பம்பம் விடிய விடிய நடனம் சந்தோஷம், விழியில் வழியும் தருணம், ஒன்றான இளைய கரங்கள் எழுதும் மண் மேலே புதுயுகம். பிறந்து பிறந்து எதுவும் நாளாக, வளர்ந்து வளர்ந்து மடியும் மீண்டும் தான் புதிய புதிய ஜனனம். பயம் என்னடா யமனிடம்?

தக தக திமி தக ஜனு விடிய விடிய நடனம் சந்தோஷம் விழியில் வடியும் தருணம் ஒன்றான இளைய கரங்கள் எழுதும் மண் மேலே புதுயுகம் பிறந்து பிறந்து எதுவும் நாளாக வளர்ந்து வளர்ந்து மடியும் மீண்டும் தான் புதிய புதிய ஜனனம் பயம் என்னடா யமனிடம்

தக தக திமி தக ஜனு விடிய விடிய நடனம் சந்தோஷம் விழியில் வழியும் தருணம் ஒன்றான இளைய கரங்கள் எழுதும் மண் மேலே பொதுயுகம் பிறந்து பிறந்து எதுவும் நாளாக வளர்ந்து வளர்ந்து மடியும் மீண்டும் தான் புதிய புதிய ஜனனம் பயம் என்னடா யமனிடம் நம் கைகளின் ஆலய ராஜ்யம் நம் கண்களின் ஆலய காவியம் நாம் இட்டது இங்கொரு சட்டமாக கூடும் ரம்பம் பம்பம் விடிய விடிய நடனம் சந்தோஷம் விழியில் வழியும் தருணம் ஒன்றான இளைய கரங்கள் எழுதும் மண் மேலே புதுயுகம் தகிட தகிட தகதிமி தகதிமி தக தகிட தகிட தகதிமி தகதிமி தக தகிட தகிட தகதிமி தகதிமி தக தகிட தாம் தாம் தாம் தம் தம் தம்

நேர்கள் இணைந்திருப்பது திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதலலை வரிசை 936 கிலோஹெர்ட்ஸில். கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது போடு ஆட்டம் போடு.

நேர்கள் இணைந்திருப்பது திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸ். 10:21 நிமிடத்திற்கு நேர்கள் ரசித்துக் கொண்டிருப்பது போடு ஆட்டம் போடு.

நிறைவற்றது போடு ஆட்டம் போடு. நேரம் 10:30, ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி. திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் இனி கேட்கலாம் ஒருபட பாடல்கள். இன்றைய நிகழ்ச்சியில் ஜீன்ஸ் திரைப்படத்திலிருந்து பாடல்கள்.

0: நிறைவு பெற்றது ஒருபட பாடல்கள். நேரம் 10:45:28. ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி.
1: 3 மாதங்களில் பணம் டபுள். ஆஹா, ஃபாஸ்ட் மற்றும் ஹை ரிட்டர்ன்ஸ்மா? என்ன ஸ்கீம் பா இது? நேத்து இது இங்க இல்லையே,
2: நாளைக்கு இங்க இருக்காது.
3: நீ எப்பவாவது 5 ஓவர்ல டபுள் செஞ்சு அடிச்சிருக்கியா?
2: இந்த மாதிரி ஸ்கீம் நம்பினா நாம ஏமாற வேண்டியதுதான்.
3: RBI சொல்லுது, உங்க பணத்தை பத்திரமா வச்சுக்கங்க, புத்திசாலித்தனமா முதலீடு பண்ணுங்க. அதிக ரிட்டர்ன்ஸ் முன்னாடி போனா ரிஸ்கும் அதிகம் எடுக்க வேண்டியிருக்கும்.
2: ஃபாஸ்ட் ரிட்டர்ன்ஸ் கிட்ட இருந்து தப்பிங்க.
3: ஃபாஸ்ட் பவுலிங் கிட்ட இருந்து தான்.
1: RBI சொல்லுது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
0: நேர்களினை கேட்கலாம் தேசபக்தி பாடல்கள்.

Madame.

0: அனிமேஷ் ஜி வணக்கம். குரிந்தர் வீர் அவர்களே, உங்களுக்கும் என் வணக்கங்கள். சத் ஸ்ரீ அகால்.
1: வணக்கம் சார். வணக்கம்.
0: நல்லதுங்க. நீங்க மிகப்பெரிய சாதனை ஒன்று படைச்சிருக்கீங்க. உங்களோட இணை மிக அற்புதமாக செயல்பட்டிருக்கு. இசைத்துறையில் நாம் ஜுகல்பந்தியை கேள்விப்பட்டிருப்போம், ஆனால் சவாலில் இப்போது ஜுகல்பந்தியை முதல் முறையாக பார்க்குறோம். ஒரு முறை ஒருத்தர் ஒரு சவாலை விடுத்து, பிறகு மற்றவர் அந்த சவாலை எதிர்கொள்கிறாரு, பிறகு மூன்றாவது முறையாக இதே மாதிரி. உங்கள் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குங்க. மனதின் குரல் நேயர்களுக்கு நீங்கள் இந்த விஷயம் பற்றி விரிவாக விளக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். நீங்கள் செஞ்சுருக்கிற சாகசம் பற்றி எல்லாருக்கும் தெரியணும்.
1: வணக்கம் சார். என் பேர் அனிமேஷ் குஜூர். நான் 200 மீட்டர் மற்றும் 400 மீட்டர் ஓட்ட பந்தயத்தில் தேசிய சாதனையாளர். நான் சத்தீஸ்கட்டை சேர்ந்தவன் சார். ஆனால் இப்போ நான் ஒடிசாவுக்காக விளையாடிக்கிட்டு இருக்கேன். கடந்த ஆண்டு ஆசிய போட்டிகளில் பதக்கமோ உலக பல்கலைக்கழக விளையாட்டு போட்டிகளில் பதக்கமோ ஜெயிச்சிருக்கேன். 2021 பள்ளியிலிருந்து தேர்ச்சி பெற்று வெளியேறினதுலேருந்து நான் தடகள போட்டிகளில் பங்கெடுக்க ஆரம்பித்தேன். நான் அம்பிகாபூர் சைனிக் பள்ளியில் படித்து முடித்தேன். முன்னையெல்லாம் கால்பந்தாட்டம் விளையாடுவேன். எங்கள் அப்பா அம்மாவும் கூட கோவிட் காலத்தில் நீ வெளியே போய் ஓடு இல்லை விளையாடுன்னு எனக்கு நிறைய சுதந்திரம் கொடுத்தாங்க. கோவிட் காலம் முடிஞ்ச பிறகு என் கால்பந்தாட்ட நண்பர்கள் சொன்னாங்க, மாநில போட்டி நடக்க இருக்கு, நீ போய் பங்கெடுனாங்க. நானும் பங்கெடுத்தேன். ஆனால் எனக்கு தெரியாது அதிலிருந்து தான் தேசிய அளவுக்கு தேர்வு செய்கிறாங்க அப்படிங்கிற விஷயம். நானும் தேசிய அளவுக்கு தேர்வு செய்யப்பட்டேன். இன்னைக்கு நான் சர்வதேச அளவில் இந்தியாவோட பிரதிநிதியாக இருக்கேன்.
0: ஓ சரி, குரிந்தர் வீர் அவர்களே, நீங்கள் எப்படி?
2: வணக்கம் சார். என் பேர் குரிந்தர் வீர். நான் இந்திய கப்பற்படையில் பெட்டி ஆஃபீஸராக இருக்கேன். நான் இந்தியாவோட மிக வேகமாக ஓடக்கூடிய ஸ்பிரிண்டர். நான் 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் 10.9 வினாடிகளில் கடந்து புதிய சாதனையை படைச்சிருக்கேன். 10.1 நொடிகளுக்கு உள்ளார ஓடி கடந்த முத இந்தியரும் நான் தான். தடகளமாகட்டும், என் களப்பணி கடற்படையாகட்டும், தேசத்துக்கு சேவை செய்யணுங்கிறது தான் என் முயற்சியாக இருக்குது. எங்கள் அப்பாவும் சரி, தாத்தாவும் சரி, ரெண்டு பேருமே விளையாட்டுகளில் ஈடுபட்டாங்க. நம்ம இந்தியாவோட கலாச்சாரம் என்னென்னா, எந்த ஒரு பண்டிகையாகட்டும், இப்போ தீபாவளியோ புத்தாண்டோ எதுவாக இருந்தாலும் நாம் நம்ம வீட்டை சுத்தப்படுத்துவோம். அப்படி தான் நான் எங்கள் அப்பாவோட பதக்கங்கள், கேடயங்கள், கோப்பைகளை எல்லாம் சுத்தம் செய்வேன். அப்போ எனக்கு ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கும். அப்படி சுத்தம் செய்துட்டு இருக்கும்போது கேட்பேன், இந்த கோப்பையை எங்கே ஜெயிச்சிங்க, இந்த பதக்கத்தை எப்படி ஜெயிச்சிங்க, இந்த புகைப்படம் எப்போ எடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு எல்லாம் கேட்கும்போது அவங்க இது பற்றின விஷயத்தை சொல்லுவாங்க. அதாவது, நான் இங்கே விளையாட போனப்போ தேசிய பதக்கத்தை ஜெயித்தேன், எங்கள் அணியை ஜெயிக்க வச்சேன்பாங்க. உடனே நானும் ஏதாவது விளையாட்டை விளையாட போகிறேன்னு சொல்லுவேன். அவங்க காலையில் ஓட்டப்பயிற்சி மேற்கொள்ளும் போது என்னையும் கூட்டிகிட்டு போங்கன்னு சொன்னேன். அப்படி தான் என்னை அவங்க கூட்டிகிட்டு போக ஆரம்பித்தாங்க. விளையாட்டுகளை கற்றுக் கொடுத்தாங்க. எனக்கு ஆர்வம் அதிகரிக்க ஆரம்பிச்சுது. உசைன் போல்ட்டோட உலக சாதனை முறியடிக்கப்பட்டதை பார்த்தேன். ஒரு வேடிக்கையான சம்பவம் எனக்கு நினைவுக்கு வருது. நான் டிவி பார்த்துட்டு இருந்தேன். எங்கள் அம்மா டிவியை அணைச்சிட்டு, தம்பி படிக்கிற நேரமாச்சு, போய் படினாங்க. அதுக்கு நான், என்ன இன்னைக்கு நீங்கள் டிவி பார்க்க விடலைல்ல, ஒரு நாள் இல்லை ஒரு நாள், அதோ பாருங்க குரிந்தர் பந்தயத்தில் ஓடிக்கிட்டு இருக்கான் பாருங்கன்னு காமிக்க தான் போறீங்க, அப்படியும் ஒரு நாள் வரும்னு சொன்னேன். இன்னைக்கு நான் களத்தில் ஓடுறத எங்கள் அம்மா டிவியில் பார்க்கையில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்.
0: பிரமாதம், அருமை, ரொம்ப அருமையாக சொன்னீங்க.
2: ஐயா, நாங்கள் நடுத்தர வகுப்பை சேர்ந்த குடும்பங்க. எங்கள் அப்பா கைப்பந்து விளையாடுவார். வீட்டில் பிரச்சனைகள் காரணமாக அவர் விளையாட்டுகளை விட வேண்டி இருந்தது. அவரோட கனவு கனவாகவே நிலச்சி போச்சு. ஆனால் தன்னோட கனவை தன்னோட மகன் நிறைவேற்றுவான்னு அவர் நம்பினார். நான் அவர் கூட பேசும்போது எப்படி மில்கா சிங் எத்தனை கடினமாக உழைப்பாருன்னு எல்லாம் சொல்லுவார். உங்கள் கனவை நான் நிறைவேற்றுவேன்ப்பா அப்படின்னு நான் சொன்னேன். வாயில் சொன்னால் மட்டும் கனவை நிறைவேற்ற முடியுமா? அதுக்கு கடினமாக உழைக்கணும். மில்கா சிங் அவர்கள் ரத்தவாந்தியெல்லாம் எடுத்தார். தீவிரமான வெயிலில் ஓடினார். நாள் முழுக்க பயிற்சி எடுப்பாருங்கிற விஷயமெல்லாம் எனக்கு கருத்தூக்கமாக அமைஞ்சது. எங்கள் அப்பா எனக்கு உத்வேகம் அளித்தார். அதாவது, நான் நாட்டுக்காக ஓடுவேன்.
0: 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறதை பற்றி

0: மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறத பற்றி சொல்லும்போது குரிந்தர் வீர் சொன்ன மாதிரி இந்தியர்களுக்கு இதோட வாகான உடம்பு கிடையாதுன்னு சொல்லுங்க. இத்தனை கடினமானதாக இருந்தும் கூட நீங்கள் சிறப்பாக செயல்பட்டீங்க. நானும் சரி மனதின் குரல் நேயர்களும் சரி உங்ககிட்ட ஒன்று கேட்க விரும்புகிறோம். அதாவது உங்களுக்குள்ள அப்படி என்ன பெரிய தாகம் இருந்துச்சு, என்ன பிடிவாதம் இருந்துச்சு, எதை நினச்சி உறுதியோடு இருந்தீங்கன்னு சொல்லுங்களேன். உங்கள் சாதனை எத்தனை கடினமாக இருந்துச்சு?
1: சார், நான் குரிந்தர் வீர் பேசுகிறேன். தொடக்கத்தில் எல்லாம் ரொம்ப போராட்டமாக இருந்துச்சு, பலமுறை சந்தேகம் வரும். நான் சரியாக தான் செய்கிறேன்னா, சரியாக தான் இதை தேர்ந்தெடுத்துக்கிறேன்னா அப்படின்லாம் எனக்கு சந்தேகம் வரும். ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு முறையும் ஜெயிக்கிறதில்ல, சில வேலைகளில் தான் கற்றுக்க முடியும். நான் தோல்வி அடையும் போது, என்னோடய செயல்பாடு சரியாக இல்லாத போது, ஏதோ காயம் ஏற்பட்டிருக்கும் போது எங்கள் வீட்டில் இருந்தவங்க எனக்கு ஆதரவாக இருப்பாங்க. இப்படி தான் சில நாள் மோசமாக இருக்கும், ஏன் ஒரு வருஷம் கூட மோசமாக இருக்கலாம். இதனால் எல்லாம் ஒன்றும் பெரிய பாதிப்பு கிடையாது, தைரியமாக இருப்பாங்க. ஆனால் பாருங்கள், கனவு காண்றது மட்டும் தடைப்படாது. உன்னால் செய்ய முடியலைன்னா வேற யாராலையும் செய்ய முடியாதுன்னு என்னோட பயிற்சியாளரும் என்னை ஊக்கப்படுத்துவார். நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மை சேர்ந்தவங்கன்னு எல்லாரும் நம்மளை ஊக்கப்படுத்தும் போது நமக்குள்ளே இருக்கிற தெம்பு என்றைக்கும் தோய்வடையாது.
0: அனிமேஷ் அவர்களே.
2: சார், 2021 ஆண்டில் நான் தடகள துறையில் நுழைஞ்ச போது இது புதிய துறை, உன்னால் செய்ய முடியுமான்னு யோசிச்சுக்கன்னு சொன்னாங்க. இப்போ நான் இதில் நுழைஞ்சாச்சு, சாதிச்சே தீருவேன். நான் சொன்னேன், எங்கள் அப்பா கூட அடிக்கடி சொல்லுவார், நீ இந்த களத்தில் குதிச்சேன்னு சொன்னால் பின்னால் திரும்பி பார்க்கவே பார்க்காத, ஏன்னா இதை செய்யணும் அதை செய்யணும்னு நினைக்கிறவங்க பல பேர் இருக்காங்க, ஆனால் செய்து காட்டுறவங்க குறைவானவங்க தான் பாரு. நீ இதில் நுழைஞ்சதால இதிலிருந்து பின்வாங்கவே வாங்காத, இதில் முன்னேறுன்னு சொன்னார். உனக்கு தேவையான எல்லா வசதிகளும் எல்லாத்துலேயும் நாங்கள் ஆதரவு தர்றோம். குடும்ப ஒத்துழைப்பு, பண ஆதரவுன்னு எல்லா விஷயங்களையும் நாங்கள் கவனிச்சுக்கிறோம். ஆனால் நீ மட்டும் தொடர்ந்து உழைச்சிக்கிட்டே இரு, இந்தியர்களால் ஓட முடியும்னு இந்தியர்களுக்கு காமி. ஏன்னா 10 நொடிகளுக்கு இல்லை, 10.1 நொடிகளுக்குள்ளாக இந்தியர்களால் ஓட முடியாதுன்னு என்கிட்டயும் சொன்னாங்க. ஆனால் இப்போ இந்தியர்களாலையும் முடியும்னு நாங்கள் நிரூபிச்சிருக்கோம். நமக்கு எந்த ஒன்றும் கடினமானது இல்லை, நம்மளாலையும் செய்ய முடியும். இதெல்லாம் தான் சார் என்னை ஊக்கப்படுத்துச்சு. மேலும் மேலும் நாங்கள் பயிற்சி மேற்கொண்ட போது நாங்கள் பதிவுகளை தகர்த்துக்கிட்டே வந்தோம். நம்மளால செய்ய முடியும்னு இந்தியர்களுக்கு நாங்கள் செஞ்சு காட்டினோம். இப்போ நாங்கள் காமன்வெல்த் போட்டிகளுக்கு தேர்வாயிருக்கோம். வரவிருக்கிற அந்த போட்டிகள்லையும் நாங்கள் இன்னும் சிறப்பாக செயல்பட இருக்கோம்.
0: மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்கள் ரெண்டு பேரும் நல்ல நண்பர்களும் கூட. ஆமாம், நீ என் பதிவை முறியடிச்சியா, நான் உன்னோட பதிவை முறியடிக்கிறேன் பாருன்னு நீங்கள் ரெண்டு பேரும் எதுவும் போட்டி போடுறீங்களா? முதல் அனிமேஷ், நீங்க சொல்லுங்க.
2: சர்ஜி, முத பதிவு 10.18 நொடிகளா இருந்துச்சு, அது நான் ஏற்படுத்தின பதிவு தான். அதை குரிந்தர் வீர் அண்ணன் அரை இறுதியில முறியடிச்சு 10.17க்கு கொண்டு வந்தாரு. நானும் விடாம அரை இறுதி 2:15 கடந்து முடியடிச்சேன். ரெண்டு பேருக்குமே சந்தோஷமா இருந்துச்சு. எங்களுக்கு இடையில போட்டித்தன்மை இருக்கும், அது வேற விஷயம். இப்படிதான் போட்டியில கலந்துக்க ஒரு முறை சவுதி அரேபியா போனப்ப கூட நாங்க ஒரே அறையில தான் தங்கணும். அப்ப கூட நாம எப்படி இந்தியாவோட ஸ்ப்ரிண்டிங்க முன்னேற்றுறது, மத்தவங்களுக்கு ஊக்கமளிக்க கூடிய விஷயமா அதை ஆக்குறதுங்கிற வகையில பேசிக்கிட்டோம்.
0: குரிந்தர் வீர், நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க?
1: சார், அனிமேஷ் ரொம்ப சரியா சொன்னாரு. நாம சிறப்பா செயல்படணும்னு நாங்க தீர்மானம் செஞ்சிருக்கோம். ஒருத்தரோட உதவி இன்னொருத்தருக்கு எப்ப வேணா தேவைப்படலாம். ஆகையால ஒருத்தருக்கு ஆதரவா இன்னொருத்தர் இருக்கும். இப்போ கூட முதல்ல நான் பதிவை ஏற்படுத்தினேன், அதுக்கு பிறகு உடனே அனிமேஷ் செய்தார். தயாரிப்பில் ஈடுபடும் போது நான் அனிமேஷ் கிட்ட சொன்னேன், அனிமேஷ் அந்த பிளாக் சரியாக இருக்குது, அங்கே போய் உட்காந்து அங்கே ஸ்ட்ரைட் பண்ணலாம், அங்கே தயாரிப்பில் ஈடுபடலாம், இது சரியாக இருக்கும்னு பரஸ்பரம் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவிக்கும். இதனால் நாமளும் மேம்படுவோம், மற்றவங்களும் மேம்பாடு அடைவாங்க. நட்பும் தேவை தான், ஆனால் அதெல்லாம் மைதானத்துக்கு வெளியே நாங்கள் நல்ல நண்பர்கள் சார். அதே நேரத்தில் களத்தில் இறங்கியாச்சுன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டியாளர்கள். நான் அவரை விட வேகமாக ஓடணும்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் நினச்சி ஓடுவோம்.
0: உங்களோட போட்டி இருக்கே, அது தேசத்தோட கௌரவத்தை அதிகப்படுத்தவும் தேசத்தோட எதிர்காலத்தை இந்த இடத்துக்கு கொண்டு வரவும் ஒரு ஆக்கப்பூர்வமான உணர்வில் செய்யப்பட்டது. உங்களோட இந்த விளையாட்டு உணர்வு இருக்கே, அதில் விளையாட்டில் ஈடுபடணும், ஒருத்தரோட ஒருத்தர் போட்டி போடணும், அடுத்தபடியாக ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவிகரமாக இருக்கணும், இது அருமையான விஷயம். உங்களுக்கு என்னோட தரப்பிலிருந்து பல பல பாராட்டுக்கள், என்னோட பல பல நல்வாழ்த்துக்கள். நீங்கள் தொடர்ந்து நாட்டுக்கு பெருமை சேர்த்துக்கிட்டே இருங்க. இப்படி தொடர்ந்து கடினமாக உழைச்சி நீங்கள் நிரம்ப முன்னேற்றம் அடைவீங்கன்னு நான் முழுமையாக நம்புகிறேன். பல பல நல்வாழ்த்துக்கள்.
3: நன்றி சார்.
0: பல பல நன்றிகள். எனதருமை நாட்டு மக்களே,

இப்போது நாட்டின் பல பாகங்களில் தீவிரமான வெப்பம் காணப்படுகிறது. கடுமையான வெப்பம், சூடான காற்று, இது போன்ற பருவநிலைகளில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். தொடர்ந்து நீர் பருகி வாருங்கள். வெயிலில் செல்ல வேண்டியிருந்தால் கவனித்துச் செல்லுங்கள். அந்த வகையில் அரசாங்கத்தின் பல்வேறு துறைகள் அளித்திருக்கும் வழிகாட்டி நெறிமுறைகளை கடைபிடித்து நடக்க தவறாதீர்கள். நண்பர்களே, நம் நாட்டிலே கோடையின் வெப்பத்தை சமாளிக்க பயன்படுத்தப்படும் வழிமுறைகள் பல வேளைகளில் சமையலறையில் கிடைக்கிறது. எப்போதெல்லாம் வெப்பம் அதிகரிக்கிறதோ அப்போதெல்லாம் வீட்டின் சமையலின் சுவையும் மாறிப்போகிறது, சமைக்கும் விதமும் மாறிவிடுகிறது. பானையில் தண்ணீர் இடம்பெறத் தொடங்குகிறது, தயிரின் பயன்பாடு அதிகரிக்கிறது, மாங்காய் நீரில் கொதிக்க ஆரம்பிக்கிறது, அப்புறம் என்ன, உள்நாட்டு பானம் தயாராகிறது. நம் நாட்டின் பானங்கள் பற்றி நீங்கள் நன்கு அறிந்திருப்பீர்கள். வடபாரதம் சென்றால் பல இடங்களில் ஆம் பன்னா கிடைக்கும். இதன் மாங்காய் சுவையோடு கூடவே வெப்பத்திலிருந்தும் விடுப்பு கிடைக்கிறது. பஞ்சாப் ஹரியானா பகுதிகளிலோ லஸ்ஸி பானம் கிடைக்கும், பெரிய கோப்பையில் கிடைக்கும் லஸ்ஸி. ராஜஸ்தான் குஜராத்திலோ மோர், இது ஒவ்வொரு முறை உணவு உண்ணும் போதும் இணை பிரியாத ஒன்றாக ஆகிவிடுகிறது. மேலும் பீகார், ஜார்க்கண்ட், வடகிழக்கு பகுதிகளில் சத்து ஷர்பத் அருமையாக சுவை கூட்டவல்லது, வயிறும் நிறையும் பலமும் அதிகரிக்கும். கோங்கண், கோவா பகுதிகளில் கோகம் ஷர்பத், சோல் கட்டி கிடைக்கும். தென் பாரதத்தில் பானகம், நீர்மோர், சம்பாரம் போன்றவையும். ஒடிஷாவிலே பேல்பனா கிடைக்கும். இது வெறும் பானமல்ல, பாரதத்தின் பல்வேறு பகுதிகளின் பாரம்பரியத்தின் அங்கம். மேலும் இதிலே ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்பதன் பிரதிபலிப்பு காணப்படும். இன்னும் ஒரு விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக நினைவில் கொள்ளுங்கள். இவற்றிலே அதிகபட்சம் பொருட்கள் நம்முடைய சமையல் அறையிலேயே கிடைக்கின்றன, நமது வயல் வெளிகளில் விளைகின்றன. எந்த ஒரு பெரிய பிராண்டிங் எல்லாம் கிடையாது, ஆனால் தலைமுறை தலைமுறைகளாக கிடைத்த அனுபவம் அவற்றிலே கலந்திருக்கிறது. நீங்களும் கோடையின் வெப்பத்தின் போது உள்நாட்டு பானங்களை பருகி ஆனந்தமடையுங்கள். நண்பர்களே, கோடை வரும்போது மேலும் ஒரு விவாதம் ஒவ்வொரு வீட்டிலும் தொடங்கிவிடுகிறது, அதுதான் மாங்காய். மாங்காய் மாம்பழம்தான் விவாதப் பொருள். கோடையில் மாங்காய் பற்றி பேசாத வீடு பாரதத்திலே இருக்க முடியாது. ஒவ்வொரு பகுதிக்கும் உரித்தான மாரகம், அதன் பிரத்யேக சுவை மணம் ஆகியன. மகாராஷ்டிரம் மற்றும் கோங்கனில் ஹாபுஸ், அல்போன்சோ. குஜராத்தின் கேசர், இதுதான் மாம்பழ ரசத்தின் உயிர்நாடி. உத்தரப்பிரதேசத்தின் தஸ்ஹரியும் என்னுடைய காசியின் லங்குடாவும். பொதுவாக இந்த லங்குடாவின் சிறப்பம்சம் என்னவென்றால், பழுத்த பிறகும் கூட இது பல வேளைகளில் பச்சையாகவே இருக்கும். பீகாரின் ஜர்தாலு, தொலைவிலேயே இதன் மணம் இதன் அடையாளமாக ஆகிவிடுகிறது. சௌசா, மால்தா என்ற பெயர்களோடு மக்களின் நினைவுகள் கலந்திருக்கின்றன. தென் பாரதத்தின் பங்கனபல்லி, தோத்தாபுரி, நீலம், மல்கோவா, வங்காளத்தின் ஹிம்சாகர், ஒடிஷா மற்றும் ஆந்திரத்தின் ஸ்வர்ணரேகா, அதாவது இடம் மட்டும் மாறவில்லை, அதோடு கூடவே மாம்பழத்தின் வடிவமும் வண்ணமும் சுவையும் கூட மாறிவிடுகிறது. மேலும் நண்பர்களே, மாம்பழத்தின் இந்த பயணம் இப்போது கிராமம் தொடங்கி உலகளாவிய சந்தைகள் வரை தொடர்கிறது. இன்று மனதின் குரல் வாயிலாக நான் மாம்பழ சாகுபடியோடு தொடர்புடைய விவசாய சகோதர சகோதரிகளுக்கு பாராட்டு தெரிவிக்கிறேன். நீங்கள் தேசத்தின் விவசாய பொருளாதாரத்திற்கு உதவும் மாம்பழ சாகுபடியாளர்கள் மட்டுமல்ல, சிறப்பான விவசாயிகளும் கூட. இதேபோல தொடர்ந்து கோலோச்சுங்கள். நண்பர்களே, கோடை நாட்களிலே பள்ளிக்கூட விடுமுறைதான் என்றாலும், நான் பேசவிருக்கும் ஒரு வகுப்பிலே நீங்களும் சேர வேண்டும் என்று உங்கள் மனமும் ஆசை கொள்ளும். நண்பர்களே, இப்படி ஒரு பள்ளியை கற்பனை செய்து கொள்ளுங்கள். அதிலே குழந்தைகளும் வருகிறார்கள், இளைஞர்களும் வருகிறார்கள், முதியவர்களும் வருகிறார்கள். அங்கே கட்டணம் ஏதும் கிடையாது, பெரிய கட்டடம் ஏதும் இல்லை, வகுப்பறைகள் ஒன்றும் கிடையாது. ஆனால் சுவாரஸ்யமான விஷயமே, அங்கே வகுப்பு நதியிலே தான் நடக்கும். நண்பர்களே, இது ஏதோ கட்டுக்கதை அல்ல, இது ஒரு மெய்யான முயற்சி. கேரளத்தின் அலுவாவிலே சாஜி வலாஷேரில் அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு நீச்சல் கிளப்பை நடத்தி வருகிறார். இதுவரை கிட்டத்தட்ட 15,000 அதிகமானோர் இங்கே நீச்சல் அடிக்க கற்றுக்கொண்டு விட்டார்கள். சாஜி அவர்கள் மாற்றுத்திறன் கொண்ட குழந்தைகளுக்கும் நீச்சல் அடிக்க கற்றுக் கொடுத்திருக்கிறார். இந்த முயற்சியின் பின்னணியிலே ஒரு வலியும் மறைந்திருக்கிறது. சில ஆண்டுகள் முன்பாகத்தான் ஒரு படகு விபத்தில் பல மாணவர்களின் இறப்பு சம்பவித்தது.
இந்த சம்பவம் ஷாஜியை உலுக்கி போட்டது.

அந்த குழந்தைகளுக்கு மட்டும் நீச்சல் தெரிந்திருந்தால் அவர்கள் ஒருவேளை தப்பியிருப்பார்கள் இல்லையா என்று அவர் நினைத்தார். இதுதான் அவருடைய இந்த இயக்கத்தின் தொடக்கமானது. நண்பர்களே, ஷாஜி வலாஷரில் அவர்களின் வாழ்க்கை நமக்கு ஒரு பெரிய கற்றலை அளிக்கிறது. சேவை செய்ய பெரிய பெரிய சாதனங்களோ கருவிகளோ தேவையில்லை. தேவை ஒரு நல்ல நோக்கம், தொடர்ந்து சேவையாற்றும் முயற்சி. இவற்றின் துணையோடு ஆயிரக்கணக்கான மனிதர்களின் வாழ்க்கையில் மாறுதலை ஏற்படுத்த முடியும். என் அன்பு நிறை நாட்டு மக்களே, கடந்த நாட்களில் நான் ஐரோப்பாவின் நெதர்லாண்டு நாட்டுக்கு செல்ல வேண்டிய சந்தர்ப்பம் வாய்த்தது. அங்கே பல கூட்டங்களில் நான் கலந்து கொண்டேன். அப்போது ஒரு கணம் அனைத்து பாரத நாட்டவரையும் பெருமிதம் கொள்ள வைத்தது. நெதர்லாண்டிலே ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த அந்த விழாவிலே சோழர்கள் கால தொன்மையான தாமிரப் பட்டயங்கள் பாரதத்திடம் திரும்பி ஒப்படைக்கப்பட்டது. அந்த நிகழ்ச்சியிலே நெதர்லாண்டின் பிரதம மந்திரியும் உடனிருந்தார். இந்த தாமிரப் பட்டயங்கள் தொடர்பாக பல நாடுகளிலிருந்து எனக்கு தொடர்ந்து செய்திகள் கிடைத்து வருகின்றன. மக்கள் தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி வருகின்றார்கள், பெருமிதத்தை தெரிவித்து வருகிறார்கள். உலகெங்கிலும் இருக்கும் தமிழ் சமுதாயத்தைச் சேர்ந்தவர்களிடம் இதனால் சிறப்பான உற்சாகம் பெருக்கெடுத்திருக்கிறது. நண்பர்களே, இந்த தாமிரப் பட்டயங்கள் தொடர்பாக மக்கள் மனங்களில் நிறைய ஆவல் இருக்கிறது. ஆகையால் இதோடு தொடர்புடைய சில விஷயங்களை நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். இவற்றிலே 21 பெரிய மற்றும் 3 சிறிய பட்டயங்கள் இருக்கின்றன. இவை முக்கியமாக பேரரசன் முதலாம் ராஜேந்திர சோழன் வாயிலாக அவருடைய தந்தையார் பேரரசர் ராஜராஜ சோழன் அளித்த ஒரு வாக்குறுதியை நிறைவேற்றி வைத்தல் தொடர்பானது. ஆனைமங்கலம் என்ற ஒரு கிராமத்தை ஒரு புத்த விகாரம் அமைக்க தானமாக அளிப்பது பற்றி இதிலே குறிப்பிருக்கிறது. இந்த தாமிர பட்டயங்களிலே சோழ சாம்ராஜ்யத்தின் சாதனைகள் பற்றியும் விவரிக்கப்பட்டிருக்கிறது. சோழ சாம்ராஜ்யத்தின் கடல் வல்லமை எத்தனை மகத்தானதாக விளங்கியது என்பதை இதிலிருந்து நம்மால் தெரிந்து கொள்ள முடிகிறது. தென்கிழக்கு ஆசிய நாடுகளோடு அவர்களுக்கு இருந்த தொடர்புகளை பற்றிய தகவல்களும் இவற்றிலே காண கிடைக்கின்றன. சோழ சாம்ராஜ்யத்தின் வளமான வரலாறும் கலாச்சாரமும் தொடர்பாக நம் அனைவருக்கும் பெருமிதம் ஏற்படுகிறது. நண்பர்களே, நமது அரசாங்கம் பாரதத்தின் விலை மதிப்பில்லாத மரபுச் செல்வங்களை பாதுகாக்கும் முயற்சியில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றது. இந்த தொடரிலே ஞான பாரதம் இயக்கத்திற்குட்பட்டு சத்தீஸ்கரின் மல்ஹாரிலும் கூட ஒரு மகத்துவம் வாய்ந்த தேடல் நடந்திருக்கிறது. இங்கே 3 அபூர்வமான தாமிர பட்டயங்கள் கிடைத்திருக்கின்றன. இவை பாண்டு வம்ச அரச குடும்பத்தின் மகர்ஷி பாலார்ஜுனரின் ஆட்சி காலத்தோடு தொடர்புடையதாக கருதப்படுகிறது. இந்த எழுத்து பொறிப்புகள் 6-7 நூற்றாண்டைச் சேர்ந்தவை. அதாவது 1400-1500 ஆண்டுகள் பழமையான இந்த தாமிரப் பட்டயங்கள் பண்டைய பிராமி எழுத்துக்கள் மற்றும் பாலி மொழியில் எழுதப்பட்டிருக்கின்றன. இவற்றிலே அந்த காலகட்டத்தின் ஆட்சி முறை, அறம் மற்றும் கலாச்சாரம் பற்றிய மகத்துவமான தகவல்கள் கிடைக்கின்றன. நண்பர்களே, பாரத நாட்டவர்களான நமக்கு வானியல் தொடர்பாக எப்போதுமே ஈர்ப்பும் ஆர்வமும் இருந்து வந்திருக்கிறது. நமது தேசத்திலே இன்றும் கூட பல நூற்றாண்டு கால பழமையான வான் ஆய்வகங்கள் இருக்கின்றன. இங்கே அற்புதமான கணித கண்டுபிடிப்புகள் நடந்திருக்கின்றன. கடலோடல் வானோடலாகட்டும், பஞ்சாங்கமாகட்டும், அல்லது நமது திருநாட்கள் பண்டிகைகளாகட்டும், இவை அனைத்தும் வானத்தோடும் விண்மீன்களோடும் தொடர்புடையவையாக இருந்திருக்கின்றன. நம் நாட்டிலே வானியலானது ஒவ்வொரு தலைமுறையின் ஆர்வத்தையும் தொடர்ந்து தூண்டி வந்திருக்கிறது, ஆய்வுகளை மேற்கொள்ள ஊக்கப்படுத்தியிருக்கிறது. இன்றைய இளைஞர்களும் கூட இது தொடர்பாக கணிசமான பேரார்வத்தோடு இருக்கின்றார்கள். இன்றைய காலகட்டத்தில் நாடெங்கிலும் வானியல் குழுக்கள் வேகமாக பிரபலமாகி வருகின்றன என்பதை நீங்களே கூட கவனித்திருக்கலாம். பெரிய பெரிய நகரங்கள் தொடங்கி சிறிய வசிப்பிடங்கள் வரை, பள்ளிகள் முதல் பூங்காக்கள் வரை இந்த செயல்பாடுகளை காண முடிகிறது. பெங்களூர் வானியல் சங்கம் பற்றிய தகவல் எனக்கு கிடைத்தது. இங்கே கண்காணிப்பு சார்ந்த அமர்வுகளுக்கு ஏற்பாடு செய்யப்படுகிறது. இந்த அமைப்பிலே ஊரகப் பகுதிகளிலே வானியலை மக்களுக்கு விருப்பப் பொருளாக ஆக்கும் இயக்கமும் தொடங்கப்பட்டிருக்கிறது. ககோல் மண்டல், அதாவது வானியல் சங்கம் என்ற பெயர் கொண்ட ஒரு குழுவானது 30 மணி நேர அளவிலான மிகவும் புதுமையான படிப்பு ஒன்றை தொடங்கியிருக்கிறது.

நண்பர்களே, இரவின் விண்மீன்களை ரசிப்பது என்பது உள்ளபடியே மிகவும் அற்புதமான அனுபவம். ஆஸ்ட்ரோ கேரளா என்ற பெயருடைய அமைப்பு ஒன்று இரவு கண்காணிப்பு முகாம்களுக்கும் கருத்து பட்டறைகளுக்கும் ஏற்பாடு செய்கிறது. இங்கே இளைஞர்கள் தொலைநோக்கி கருவியை தயாரிப்பது, நட்சத்திரங்களின் வரைபடங்களை பயன்படுத்துவது ஆகியவை பற்றி தெரிந்து கொள்ளுகிறார்கள். ராஜ்கோட்டின் பிக்பேங் வானியல் சங்கமானது கிர் காடுகள் முதல் கச்சின் ரணு வரை பல வானியல் நிகழ்வுகளுக்கு ஏற்பாடு செய்திருக்கிறது. ஜோதிர் வித்யா பரிசம்ஸ்தாவும் கூட வானியலின் மிகவும் பழமையான அமைப்புகளில் ஒன்று. இங்கே கண்காணிப்பு வசதிகளுடன் கூடவே புத்தகங்கள், நூலகம் மற்றும் தொலைநோக்கு நூலக வசதிகளும் இருக்கின்றன. நான் ஐசாக் பற்றியும் குறிப்பிட விரும்புகிறேன். இது மாணவர்களால் வழிநடத்தப்படும் தேச அளவிலான வலையமைப்பு. இது வானியல் மற்றும் வானியற்பியல் சங்கங்களை பரஸ்பரம் இணைக்கிறது. நண்பர்களே, நம்முடைய பொழுதுபோக்கிற்காக நேரத்தை ஒதுக்குவதும் தொடர்ந்து ஏதேனும் புதியதாக கற்றுக்கொண்டே இருப்பதும் மிகவும் அவசியமானவை. ஏதோ ஒரு வானியல் சங்கத்தோடு கண்டிப்பாக தங்களை இணைத்து கொள்ள வேண்டும். இந்த விடுமுறை நாட்களில் ஏதாவது ஒரு கோளரங்கத்திற்கு கண்டிப்பாக சென்று பார்க்க வேண்டும் என்று இளைஞர்களிடம் நான் கேட்டுக்கொள்ளுகிறேன். நண்பர்களே, மனதின் குரல் நிகழ்ச்சியை யாரெல்லாம் தொலைக்காட்சியில் பார்க்கின்றார்களோ அவர்களிடம் நான் ஒன்று கூறிக்கொள்ள விரும்புகிறேன். நீங்கள் ஒரு காணொளியை கண்டிப்பாக பாருங்கள். இந்த காணொளி கடந்த சில நாட்களாக விவாதப் பொருளாகி இருக்கிறது. இதிலே சிலர் மிகவும் பொறுமையாக, மிகவும் நிதானத்தோடு ஒரு கங்கை பகுதி டால்ஃபினை காப்பாற்றும் முயற்சியில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். இந்த மொத்த முயற்சியிலும் சுமார் 13 மணி நேரம் செலவாகி நிறைவாக அந்த டால்ஃபின் தப்பியது என்பது உங்களுக்கு ஆச்சரியத்தை அளிக்கலாம். நண்பர்களே, பாரதத்தின் முதலாவது கங்கை பகுதி டால்ஃபின் மீட்பு அவசர கால வாகனத்தின் மிகப்பெரிய பங்களிப்பு இதில் அடங்கியிருக்கிறது. இந்த சம்பவம் உத்தரப்பிரதேசத்திலே நடந்தது. அங்கே ஒரு கங்கை பகுதி டால்ஃபின் ஒரு கால்வாயிலே சிக்கிக்கொண்டது. இந்த வேளையில் நமாமி கங்கே இயக்கத்திற்காக உருவாக்கப்பட்ட ஆம்புலன்ஸ் அதற்கு நம்பிக்கை கீற்றாக விளங்கியது. மிகவும் கவனமாக அதை வெளியே எடுத்தது. பிறகு அது மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டு அதற்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு அதன் பின்னர் அது பாதுகாப்பாக ராப்தி நதியில் விடப்பட்டது. ஒரு வகையில் சொல்லப்போனால் ஒரு உயிர் மீண்டும் தனது இருப்பிடம் திரும்பியது என்று கூறலாம். நண்பர்களே, இந்த டால்ஃபின் மீட்பு ஆம்புலன்ஸ் மிகவும் சிறப்பானது. இதை ஒரு நடமாடும் மருத்துவமனையைப் போலவே வடிவமைத்திருக்கிறார்கள். இதிலே டால்ஃபினுக்கு தேவையான பாதுகாப்பு அமைப்புகள் இருக்கின்றன. பிராணவாயு வசதி, சிறப்பான ஸ்ட்ரெச்சர், மீட்பு உபகரணங்கள், அதாவது ஏதாவது டால்ஃபின் காயமடைந்து கால்வாயில் சிக்கிக் கொண்டாலோ நதியிலிருந்து விலகிப் போயிருந்தாலோ உடனடியாக அதற்கு உதவி செய்யப்படும். நண்பர்களே, நாம் கங்கை பகுதி டால்ஃபின்களை காப்பாற்றும் போது நாம் ஏதோ ஒரு உயிரினத்தை மட்டும் காப்பாற்றவில்லை. நாம் கங்கையின் உயிரி பன்முகத்தன்மையையே காப்பாற்றுகின்றோம். நதியின் ஒட்டுமொத்த உயிர்ப்பு இயந்திரத்தை காப்பாற்றுகிறோம். நமக்கு பின்னால் வரும் தலைமுறையினருக்கு இயற்கையின் விலைமதிப்பில்லாத ஒரு மரபினை காப்பாற்றித் தருகிறோம். எனதருமை நாட்டு மக்களே, உங்களில் பலருக்கு நதி, குளம் அல்லது ஏரிகளோடு தொடர்புடைய நினைவுகள் கண்டிப்பாக இருக்கும். யாருக்காவது குளத்தில் நீந்தியது, யாருக்காவது ஏரிக்கரையில் நண்பர்களோடு விளையாடியது, யாருக்காவது அந்த மண்ணின் மனம் நினைவில் இருக்கலாம். சிறுவயதின் இப்படிப்பட்ட நினைவலைகள் வாழ்க்கை முழுவதும் நம் மனங்களிலேயே நீக்கமறத் தங்கிவிடுகின்றன. நண்பர்களே, இப்படிப்பட்ட நினைவலைகளை பராமரிக்க உள்ளெழுச்சி அளிக்கவல்ல காதைகள் உத்தரப்பிரதேசத்தின் பஸ்தி மாவட்டத்திலிருந்து காண கிடைக்கிறது. பஸ்தியின் ஆகாஷ் குப்தா அவர்கள் தன்னுடைய கிராமத்தின் மனோரமா நதியைக் கண்டு மிகவும் துயரமடைந்தார். ஏனென்றால் எந்த நதியை அவர் சிறுவயதிலே தூய்மையானதாகவும் உயிர்ப்புள்ளதாகவும் கண்டாரோ, காலப்போக்கிலே அந்த நதியிலே நெகிழிகள் திரண்டு மாசு அதிகரிக்கத் தொடங்கியது. யாரையும் குற்றம் குறை கூறுவதாயில்லை, தானே ஒரு புதிய தொடக்கத்தை புரிவதாய் ஆகாஷ் அவர்கள் தீர்மானம் மேற்கொண்டார். குற்றம் சொல்லோம், தொடக்கம் செய்வோம் என்பது மந்திரச் சொற்களாயின. தனது நண்பர்களை

0: துணைக்கு அழைத்து கொண்டார். கைகளிலே வெறும் வலை இருந்தது, மண்வெட்டி இருந்தது, பாண்டு இருந்தது. அனைத்தையும் விட மேலான சக்தியாக மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற உறுதிப்பாடு இருந்தது. இந்த இளைஞர்கள் நதியில் இறங்கினார்கள், ஆகாய தாமரைகளை வெளியேற்றினார்கள், நெகிழிகளையும் குப்பைகளையும் அகற்றினார்கள். பல வேளைகளில் ஒரே நாளில் 50-60 கிலோ வரையிலான குப்பைகளை நதியிலிருந்து அப்புறப்படுத்தினார்கள். மெல்ல மெல்ல மனோரமா நதியின் அந்த பகுதி மீண்டும் தூய்மையானதாக காட்சியளிக்கத் தொடங்கியது. அக்கம் பக்கத்தில் இருப்போரின் கவனமும் இந்த பணியின்பால் திரும்பியது. மக்களின் மனங்களிலும் தூய்மை தொடர்பான விழிப்புணர்வு அதிகரிக்கத் தொடங்கியது. நண்பர்களை, இதே போன்றதொரு உத்வேகமளிக்கும் சம்பவம் கோவாவிலே தெரிய வந்திருக்கிறது. கோவாவின் பாலகிருஷ்ண ஐயா அவர்கள் ஓய்வு பெற்ற ஆசிரியர். ஆனால் சமூகத்திற்காக பணியாற்ற வேண்டும் என்ற அவருடைய உற்சாகம் இன்றும் பசுமையாக இருக்கிறது. மட்டி தோலாப் பகுதியிலே நீர் தட்டுப்பாடு பலரையும் வதைத்து கொண்டிருந்தது. தீர்வு நோக்கி இவரும் பணியாற்றி வந்தார். பாலகிருஷ்ணா அவர்கள் குழாய்களை பொருத்தும் பணியில் மகத்துவமான பங்காற்றினார். இதனால் பல இல்லங்களுக்கு குடிநீர் கிடைக்க முடிந்தது. எந்த குடும்பங்கள் குடிநீருக்காக தினமும் போராட வேண்டியிருந்ததோ அவர்களுக்கு பெரும் ஆசுவாசம் பிறந்தது. நண்பர்களே, கடந்த மாதங்களில் ஒரு மிகப்பெரிய அனுபவம் எனக்கு கிடைத்தது. இது மனதின் குரலோடும் கூட தொடர்புடையது. ஆகையால் இன்று நான் இது பற்றி உங்களுடன் விவாதிக்க விரும்புகிறேன். தமிழ்நாட்டின் நாகர்கோயிலில் நான் ஒரு ஆசிரியரை சந்திக்க நேர்ந்தது. சுமார் 30 ஆண்டுகள் முன்பாக நான் அவரை சந்தித்திருந்தேன். நான் கிரிஜா அம்மா அவர்களை பற்றி பேசுகிறேன். அந்த சந்திப்பின் போது இளைய மாணவர்களும் அவருடன் இருந்தார்கள். நண்பர்களே, கிரிஜா அம்மா அவர்கள் சுமார் 15 பள்ளிகளை நடத்தி வருகின்றார்கள். இவற்றிலே சென்னையின் ஜெயகோபால் கரோடியா ஹிந்து வித்யாலயா மிகவும் முக்கியமானது. இவருடைய தேசபக்தி உணர்வு அனைத்து பாரதவாசிகளுக்கும் கருத்தூக்கம் அளிக்க வல்லது. இவர் மனதின் குரலால் உள்ளெழுச்சி பெற்று தேசத்தின் பல இராணுவ வீரர்களுக்கு பங்களிப்பு அளிக்கும் உறுதி பூண்டார். இதன் பொருட்டு இவர் தனது அனைத்து பள்ளிகளில் படிக்கும் மாணவர்களுக்கும் உத்வேகம் அளித்தார். வீரம் நிறைந்த படை வீரர்களுக்கு நாம் ஒவ்வொரு தினமும் 1 ரூபாய் பணத்தை பங்களிப்பாக அளித்து வர வேண்டும் என்று மாணவர்களிடம் இவர் கூறினார். அதாவது, 1 ஆண்டில் ஒவ்வொரு மாணவன் தரப்பிலிருந்தும் 365 ரூபாய் திரட்டப்படும். இந்த சின்ன சின்ன பங்களிப்பால் சுமார் 40 லட்சம் ரூபாய் சேர்ந்தது. கிரிஜா அம்மா அவர்கள் இந்த மொத்த பணத்துக்கான காசோலையை என்னிடத்தில் அளித்தார். அவரோடு உரையாடி கொண்டிருக்கும் போது பாரத அன்னையிடம் அவர் கொண்டிருந்த அர்ப்பணிப்பு உணர்வு எத்தனை ஆழமானது என்பதை என்னால் உணர முடிந்தது. கடந்த ஆண்டுதான் சென்னையின் முதல் ஹிந்து வித்யாலயமானது தனது 50 ஆண்டு காலத்தை நிறைவு செய்தது. தேசத்தின் கல்வி மற்றும் கலாச்சார கௌரவத்தை முன்னெடுத்துச் செல்லும் பள்ளி வலையமைப்பு தொடர்பான இவருடைய பங்களிப்பு மிகவும் பாராட்டுக்குரியது. இதோடு தொடர்புடைய அனைவருக்கும் நான் பல பல வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய படை வீரர்களுக்கு தங்களுடைய பங்களிப்பை அளித்த அந்த மாணவ செல்வங்களுக்கும் நான் குறிப்பாக என் பாராட்டுக்களை உரித்தாக்குகிறேன். நண்பர்களே, பாரதத்தின் ஒவ்வொரு கிராமத்திலும் ஒவ்வொரு நகரிலும் ஏதோ ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. அது நமக்கு உள்ளெழுச்சியை அளிக்கிறது. பல வேளைகளில் இந்த முயற்சிகள் அதிக பேசு பொருளாவதில்லை என்றாலும் அதை பற்றி நாம் அறியும் போது தேசம் தனது குடிமக்களின் சக்தியின் துணையோடு முன்னேறி வருகிறது என்பதன் மீதான நம்பிக்கை மேலும் வலுப்பெறுகிறது. உங்கள் அருகிலே இப்படிப்பட்ட முயற்சிகளை கண்டிப்பாக கவனியுங்கள் என்று உங்களிடம் கேட்டுக்கொள்ளுகிறேன். யார் சமூகத்திற்காக நல்ல பணிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள் அவர்களை அடையாளம் காணுங்கள். அவர்களுக்கு ஆதரவு அளியுங்கள். அவர்களிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். முடிந்தால் நீங்களுமே கூட ஏதோ ஒரு நல்ல பணியிலே உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள். அடுத்த மாதம் மனதின் குரலில் மேலும் சில உள்ளெழுச்சி அளிக்கும் விஷயங்களோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். பல பல நன்றிகள். வணக்கம்.
1: மனதின் குரல். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றிய மன் கி பாத் உரையின் தமிழாக்கத்தை இதுவரை கேட்டீர்கள். மனதின் குரல் மீண்டும் இன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும்.
2: இணைந்திருக்கின்றோம் திருச்சிராப்பள்ளி எஃப்எம் ரெயின்போ 102.1
3: ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி. நேர்கள் இணைந்திருப்பது திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸ்.
4: முதம் பெரியாரை துணைக்கோடல் 45 அதிகாரம் முதல் குரட்பா.

0: குறளமுதம் கேட்டீர்கள்.
1: இனிய உலகம் இனியும் தாங்குமா?
2: வழங்குபவர் மேனால் இந்திய வனப்பணி அலுவலர் வி சுந்தரராஜு அவர்கள்.
3: அன்புடையீர் வணக்கம். இன்று நாம் பேசப்போவது நியாம்கிரி மலைகளின் மக்களுக்கான போராளியாக விளங்கும் பிரஃபுல்ல சமந்தராவை பற்றி. 1952 ஒடிசா மாநிலத்தில் பிறந்த பிரஃபுல்ல சமந்தரா சிறுவயதிலிருந்தே பழங்குடியின மக்களின் துயரங்களையும் இயற்கை வளங்களின் சூழலையும் கண்டு வளர்ந்தார். மகாத்மா காந்தியின் சிந்தனைகளால் ஈர்க்கப்பட்ட அவர் சட்டம் படித்து வழக்கறிஞராக ஆனார். அவரது வாழ்க்கை நோக்கம் நீதியும் சமத்துவமும் கொண்ட ஒரு சமூகத்தை உருவாக்குவதாக இருந்தது. நியாம்கிரி மலைகளில் வாழும் டோங்கிரியா கோண்ட் பழங்குடியின மக்களுடன் நெருக்கமாக இருந்து அவர்களின் வாழ்வியல் மரபுகள் மற்றும் இயற்கையோடு கொண்டுள்ள ஆன்மீக உறவை ஆழமாக புரிந்து கொண்டார். 2000 தொடக்கத்தில் வேதாந்தா ரிசோர்சஸ் என்னும் உலகளாவிய சுரங்க நிறுவனம் ஒடிசாவின் நியாம்கிரி மலைப்பகுதியில் பாக்சைட் கனிமத்தை எடுக்க திட்டமிட்டது. இந்த மலைகள் டோங்கிரியா கோண்ட் மக்களுக்கு வெறும் நிலம் மட்டுமல்ல, அது அவர்களின் வாழ்க்கையின் ஆதாரம், கலாச்சாரத்தின் அடையாளம், ஆன்மீகத்தின் தாயகம். இந்த சுரங்க திட்டம் பழங்குடியின மக்களை தங்கள் சொந்த நிலங்களிலிருந்து அகற்றும், உயிரியல் பல்வகைமை மற்றும் நீர்வளத்தை அழிக்கும், பாரம்பரிய உரிமைகளையும் அரசியலமைப்பு சட்ட பாதுகாப்புகளையும் மீறும். பல சக்தி வாய்ந்த தரப்புகள் இந்த திட்டத்தை ஆதரித்த போதும் சமந்தரா தனியாக இருந்தாலும் அச்சமின்றி எதிர்த்தார். சமந்தரா இந்திய உச்ச நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தொடர்ந்தார். நீண்டகாலம் நீடித்த இந்த வழக்கு போராட்டத்தில் அவர் கிராம மக்களையும் வழக்கறிஞர்களையும் சமூக ஆர்வலர்களையும் ஒன்றிணைத்தார். 2013 உச்சநீதிமன்றம் வழங்கிய வரலாற்று சிறப்புமிக்க இந்த தீர்ப்பில் கிராம சபைகளுக்கு இந்த திட்டத்தை ஏற்கலாமா மறுக்கலாமா என்பதை தீர்மானிக்கும் அதிகாரம் வழங்கப்பட்டது. 12 கிராம சபைகளும் ஒருமனதாக இந்த சுரங்க திட்டத்தை நிராகரித்தன. சமந்தரா அஹிம்சை, சுயநிறைவு மற்றும் பகிர்ந்தளிக்கும் வளர்ச்சி ஆகிய காந்திய கொள்கைகளை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துபவர். அவர் நம்புவது நீதி இல்லாத வளர்ச்சி அழிவாக மாறும், பூமி அனைவருக்குமானது, சில நிறுவனங்களுக்கு மட்டுமல்ல, உள்ளூர் சமூகங்களை வலுப்படுத்துவதே உண்மையான நிலைத்தன்மை. மேலும் அவர் இயற்கை வேளாண்மை, காடு பாதுகாப்பு மற்றும் பழங்குடியின இளைஞர்களுக்கான கல்வி ஆகியவற்றிலும் ஈடுபட்டு வருகிறார். பிரபுல்ல சமந்தராவின் வாழ்க்கை ஜனநாயக எதிர்ப்பின் ஓர் உயிர்ப்புமிக்க பாடமாகும். சட்டம், இயற்கை மீதான அன்பு மற்றும் சமூக ஒற்றுமை இணைந்தால் மிகப்பெரிய சக்திகளையும் வெல்ல முடியும் என்பதை அவர் நிரூபித்துள்ளார். மலைகள், நதிகள், காடுகள் இவை பொருட்கள் அல்ல, இவை நம் ஆன்மா. அவற்றை காப்பது என்பது வாழ்க்கையை காப்பது என்ற அவரது வார்த்தைகள் உலகம் முழுவதும் ஒழிக்கின்றன. ஆகவே அருமை நண்பர்களே, உண்மையான பசுமை போராளியாக வரலாற்றில் என்றும் நிலைத்திருக்கும் நியாம்கிரி மலைகளின் குரலாக மாறிய சமந்தாராவின் வழிவற்றி நாம் நடந்தால் இந்த இனிய உலகம் இனியும் தாங்கும். நன்றி, வணக்கம்.
1: இனிய உலகம் இனியும் தாங்குமா?
2: வழங்கியவர் மேனால் இந்திய வனப்பணி அலுவலர் வி சுந்தரராஜு அவர்கள்.
4: நேர்கள் நினைவிற்கு, இன்று நண்பகல் 12:10 சூரியகாந்தி, யாருக்கும் நேரமில்லை, நாடகம், எழுதியவர் மாதவி. தொடர்ந்து ராஜலட்சுமி கலா அவர்கள் எழுதிய உபத்ரவ உதவி நாடகம். 12:50 பாப்கார்னர், மொழிகளை கடந்த இசை அனுபவம். 1:00 மதுர கீதம். 1:45 மாநில செய்திகள். இன்று பிற்பகல் 2:15 வெள்ளன் அரங்கத்தில் சேனை கிழங்கு சாகுபடி நேர்முகத்தில் பங்கேற்கிறார் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் டி பாதர்பேட்டை எம் செல்லமுத்து அவர்கள். இன்று பிற்பகல் 3:00 விடுமுறை விருப்பம் நேர்களின் கலந்துரையாடல் நிகழ்ச்சி. இன்று மாலை 4:00 காவியா எங்கே நாடகம், எழுதியவர் பி கலைமதி, அமைப்பு எஸ் கார்த்திகே தீபன், படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை. இன்று மாலை 6:15 உணவே மருந்து, இயற்கை மற்றும் யோகா மருத்துவர் டாக்டர்

டாக்டர் எஸ் லக்ஷனா மரியஷாலி அவர்கள் தரும் உரை. இன்றிரவு 9:15 இனிய ராகம், 10 மணிக்கு ரவி வாசரி அகில பாரதிய சங்கீத் சபா, ஏ ஏரையா அவர்கள் வாசித்திருக்கும் சாக்ஸபோன் இசை.

0: சூரியகாந்தி. நிகழ்ச்சியில் முதலில்
1: யாருக்கும் நேரமில்லை நாடகம் கேட்கலாம். எழுதியவர் மாதவி அவர்கள்.
2: அப்பப்பா என்னடா இது வேலை? ஆபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு வரவே மணி 8 ஆகுது. ராத்திரி 8 மணிக்கு காஃபி சாப்பிட்றதா இல்ல டிஃபன் சாப்பிட்டு தூங்குறதா?
3: உங்களுக்கு யாருங்க ஓவர் டைம் பார்க்க சொல்றாங்க? எல்லாரையும் போல நீங்களும் சாயந்தரம் மணி 5:30 ஆச்சுன்னா டான் கிளம்பி வர வேண்டியதானே.
2: வந்துட்டுமா? வரட்டுமா? அப்புறம் எப்படி வீட்டு லோனா மாசா மாசம் அடைப்ப? எனக்கு சம்பளம் என்ன எக்கச்சக்கமா வருதா? பென்ஷன் பணம் கூட குறைய போகுது. அதுலேயும் லோனு, பண்டிகை கடன், கை மாத்து, மீட்டர் வெட்டி எல்லாம் வாங்கி வீட்டை கட்டியாச்சு. தங்க முடியுதா தூங்க முடியுதா?
3: எப்படி முடியும், அதான் கடன் வாங்கியாச்சே.
2: கடன் வட்டியெல்லாம் கனவுல கூட வந்து பயமுறுத்துது. ஏதோ ஓவர் டைம் பார்க்கறதுல கொஞ்சம் பணம் வருது, அதுவும் போச்சுன்னா?
3: ஐயோ போதும் எங்க பஞ்சப்பாட்டு. இதோ பாருங்க, இதை விட சிக்கனமா என்னாலையும் குடும்பம் நடத்த முடியாது, அவ்வளவுதான். ஏதோ வீட்டுக்கு வந்தால் 4 வாரத்தை சந்தோஷமாக பேசி சிரித்து டிவி பார்த்து பையனோட விளையாடினா தானே அது குடும்பம். பாருங்க நம்ம பையன் முரளி இன்னும் வீட்டுக்கே வரல.
2: இன்னுமா வீட்டுக்கு வரலாமே? எனக்கு தான் நேரம் இல்லை, நீயாவது அவனை கேட்கக்கூடாதா?
3: ஆமாம், நானும் டியூஷன் எடுத்துட்டு இப்போ தான் வீட்டுக்கே வர்றேன். 2 டியூஷன் கூட எடுக்கிறேன். எனக்கும் வீட்டுக்கு வர மணி 7 ஆகுதுங்க. அவன் எதுத்தா போல படிச்சிட்ருக்கான்னு நினச்சேன், எங்கே போனானோ தெரியலையே.
4: அப்பா எப்போ வந்தீங்க? இவ்வளோ நேரம் உங்களை தான் தேடிக்கிட்டு இருக்கேன்.
2: என்னடா பிளேட்டை மாத்திர, நாங்கள் உன்னை தேடுறோம். எங்கே போனப்பா?
4: நாளைக்கு ஆஃப்வலி எக்ஸாம்ப்பா.
2: பரவாயில்லையே, பரிச்சேன்னு ஞாபகம் இருக்கு.
4: என்ன ஜோக்காப்பா, கணக்கு புரியவே இல்லை. 2 பாடம் எடுத்து விட்டு அண்ணன் சிவா கிட்ட கேட்க போனேன், அவருக்கும் தெரியலையா?
2: அவனுக்கு எப்படா தெரியும், 22 வயசில் 12வது படிக்கிறான்.
4: அப்பா அப்படின்னா நீங்கள் சொல்லித்தாங்களே.
3: ஏண்டா, அப்பாவே ஓவர் டைம் பார்த்துட்டு இப்போ தான் வீட்டுக்கு வராரு. ஓவர் டயர்ட் பாவம்டா.
2: ஆமாம்ப்பா, ப்ளீஸ் இன்னைக்கு விட்டுடு. கணக்கு 4வது பரிச்சு தானேப்பா.
4: நீங்கள் சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் அதை நான் புரிஞ்சுக்கிட்டு போட்டு வேற பார்க்கணும்ப்பா. இங்கிலீஷில் வேற சந்தேகம் இருக்குப்பா.
2: ஞாயிற்றுக்கிழமை என்ன செஞ்ச? மட்டையை தூக்கிட்டு கிரிக்கெட் விளையாட போற?
4: நான் எங்கே போனேன்? நீங்கள் தான் ஆஃபீஸ் விஷயமா மேனேஜரை பார்க்க போயிட்டு சாயங்காலமாக வந்தீங்க, அப்புறம் டயர்டாயிட்டேன், அப்புறம் டிவியில் சினிமா சீரியல் இப்படி தானே போச்சு.
2: நீயும் தானே பார்த்த?
4: ஆமாப்பா.
3: ஐயா சிரிப்பை பாரு, டீச்சர் பையன் மக்குன்னு பேரெடு. எனக்கு மானம் போகுது. போன டெஸ்டில் கூட கணக்கில் நீ ஜஸ்ட்டு பாஸ் தான். ப்ளஸ் 2 பப்ளிக் எக்ஸாமில் என்ன தான் பண்ண போறியோ தெரியல.
2: டீச்சரை அப்போ நீங்கள் சொல்லித்தர வேண்டியதானேப்பா.
4: ஏன்ப்பா அப்படி 2 பேரும் சண்டை போட்டுட்ருக்கிறீங்க? சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு சொல்லித்தந்தா போதும்.
3: டேய் அதுக்கெல்லாம் நேரம் எதுரா? அவரே பாவம், நாள் பூரா உழைச்சிட்டு ஒரு 10 நிமிஷம் 4 பாட்டு காமெடின்னு டிவியில் பார்க்குறோம். அது பிடிக்கலையாடா உனக்கு?
4: அப்போ

0: கணக்கு, பரீட்சை, மார்க், இதெல்லாம் என்ன ஆகுறது?
1: சொல்லித்தரேன்டா, அழாத. நாளைக்கு காலையில் இதுதான் முதல் வேலை. நீ மட்டும் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திருச்சு.
2: இந்த பாருங்க பிள்ளைய, ஏமாத்தாதீங்க. உங்களை 7 மணிக்கு எழுப்பவே நான் டிவி, ரேடியோ, மிக்சி, கிரைண்டர் எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் ஓட விட்டால் தான் எந்திரிக்கிறீங்க. டே, நீ வாத்தியார்கிட்டே கேளுடா.
0: போமா.
3: ஏண்டா முரளி, நான் வந்தது கூட தெரியாமல் புஸ்தகத்தில் அப்படி என்ன பார்க்குற? எல்லாரும் டீச்சர் வர்றப்போ எந்திரிச்சு நிற்கிறாங்க, நீ மட்டும் உட்காந்துருக்க.
0: சாரி சார், கவனிக்கல சார்.
3: சரி சரி, இனிமேல் இப்படி இருக்கக்கூடாது. பசங்களா, நம்ம பாடத்துக்கு வருவோம்.
0: சார்,
3: என்னடா பாடமே ஆரம்பிக்கல, அதுக்குள்ள சந்தேகமா?
0: இந்த பாடத்தில் இல்லை சார், நான் கேட்குறது ட்ரிக்னோமெட்ரியில் சார்.
3: டேய் முரளி, இதெல்லாம் நடத்தி 1 மாதம் ஆச்சேடா.
0: ஆமாம் சார், பரீட்சைக்கு படிக்கிறப்ப ஒரே சந்தேகம் சார்.
3: டேய், நானே போர்ஷனை முடிக்க தெரியாமல் தவிக்கிறேன். வேக வேகமாக நடத்தினாதான் கவர் பண்ண முடியும்.
0: 2 பாடத்தில் சந்தேகம் சார், நான் மார்க் வாங்க வேணாமா சார், ப்ளீஸ் சார்.
3: ஏண்டா, உனக்கு 2 பாடத்தில் சந்தேகம் சொல்லி கொடுத்தா மற்ற மாணவர்களுக்கு பாடம் போயிடுமே. ஆமாம், ஏடா 1 மாதமாக தூங்கிட்டா இருந்த.
0: சார் ப்ளீஸ் சார், சார்
3: வெளியே போடா.
0: சார் சார்,
3: டென்ஷன் பண்ணிக்கிட்டு
0: சார், காலையிலேருந்து இதே படிக்கிறேன் சார், ஒன்றுமே புரியல சார்.
3: உன்னை பார்த்தாலும் பாவமாக தான் இருக்கு. லஞ்ச் டைத்தில் என் ரூமுக்கு வந்து பாரு.
0: ரொம்ப தேங்க்ஸ் சார், அவசியம் வருவேன் சார்.
3: டேய், அதையே நினச்சிட்டு இந்த புது கணக்கை விட்டுடாத, அப்புறம் இன்னொரு நாள் புது பாடத்தை நடத்த விட மாட்டேன். சரியான அட்டை பூச்சிடா நீ. போச்சுடா, வெட்டியாக பேசியே பொழுது போச்சு, இந்த பீரியடும் வேஸ்ட்டு. இப்படியே போனால் +2 ரிசல்ட்டில் நானும் ஃபெயில் தான் ஆகணும் போல இருக்கு.
0: சார், சார் வணக்கம் சார், சாப்பிட்டீங்களா சார்?
3: வந்துட்டியா? ஏய் முரளி, என் ரூமுக்கு நான் தான் வர சொன்னேன். இல்லைங்கல, ஆனால் இப்போ வெளியே போகிறேன்ப்பா.
0: சார் சார், ஒரு 10 நிமிஷம் சார், எனக்காக ஸ்பேர் பண்ணுங்கள் சார், ப்ளீஸ் சார்.
3: டேய், அவசரமாக பேங்க் வர போயிட்டு மதியம் 2 மணிக்குள்ளே கிளாஸ் எடுக்க மறுபடியும் ஸ்கூலுக்கு வரணுமேப்பா.
0: சார் அப்போ சாயங்காலமா? சார், இந்த 2 லெசனை படிக்கலன்னா மார்க் போயிடும் சார்.
3: இதுக்கெல்லாம் கவலைப்படுவாங்களா? டேய், ஒன்று செய், என்கிட்ட டியூஷன் வச்சுக்கோ, ஏன் தினம் வந்துடு.
0: சார், டியூஷன் ஃபீஸ்லாம் என்னால் கட்ட முடியாது சார், எங்கள் அப்பாவுக்கு ஏகப்பட்ட கடன், வட்டி கட்டியே மாளலாம்பார்.
3: உன்னை பார்க்கவும் பாவமாக தான் இருக்கு. பேசாமல் உங்கள் அப்பாட்டையே கேளு. ஆமாம், அவர் படித்தவர் தானே, சொல்லித்தருவார்ல?
0: சார், எங்கள் அப்பா ஓவர் டைம் பார்த்துட்டு வீட்டுக்கு வரவே ராத்திரி 8 மணி ஆகும் சார். எங்கள் அம்மாவும் டீச்சர் தான், அவங்க டியூஷன்லாம் முடிச்சுட்டு வர்றதுக்கு 7 மணி ஆகும்.
3: நல்லதாக போச்சு, அப்போ உங்கள் அம்மா சொல்லித்தருவாங்களே?
0: சார், அவங்க 3வது 4வது டீச்சர் தான் சார்.
3: அடப்பாவுமே, அப்போது உங்கள் அப்பா தான் சொல்லித்தரணும்.
0: அவர் தான் டைம் இல்லைன்னு உங்களை கேட்க சொன்னார்.
3: ஏடா, அப்போ நான் வெட்டியா? தண்டமாக பொழுத போக்குறாளா? முடியாது முடியாது, நகரு
0: சார்.
3: உங்க அப்பா கிட்ட சொல்லு
0: ப்ளீஸ் சார்,
3: பெத்தவங்களும் சொல்லி தந்தாதான் பிள்ளைகள் நல்ல மார்க் வாங்கும்னு.
0: சார் சார் சார் ப்ளீஸ் சார் சார்,
3: போடா, உன்கிட்ட பேசிய 10 நிமிஷம் வேஸ்ட்.
0: சார், இந்த 10 நிமிஷத்தில் 2 கணக்காவது சொல்லி கொடுத்துருக்கலாம் சார்.
3: எனக்கே புத்தி சொல்றியா? போடா வெளியே.
0: சார் சார்,
3: போடா சார், உனக்கெல்லாம் படிப்பு வராதுடா.
0: சார் சார்,
3: நான் பேங்க் போறேன்ப்பா.
0: சார் ப்ளீஸ் சார் சார்.
4: என்னடா முரளி, சாப்பிடவே இல்லையா?
0: இல்லைடா சார், லஞ்ச் டைமில் கணக்கு சொல்லித்தரேன்னு சொன்னார். நாம் சாப்பிட்டா லேட் ஆகிடுமேன்னு சாப்பிடாமல் போய் பார்த்தேன், அவரு வேற ஏதோ வேலை இருக்குன்னு வெளியில் போயிட்டாரா.
4: நானும் கணக்கை கேட்க தான் வந்தேன்.
0: அப்படியா?
4: சொல்லித்தரலன்னா எங்கள் அப்பா கிட்ட கேட்கலாமே.
0: அவர் சொல்லித்தருவாரா?
4: தாராளமாக சொல்லித்தருவார், ஆனால் அவர் ஊரில் இல்லை, அடுத்த வாரம் தான் வராரு.
0: என்னடா அதுக்குள்ளே பரீட்சையே முடிஞ்சிருமேடா.
4: அதாண்டா எனக்கும் புரியல.
0: ஒன்று செய்வோமா கோபி, நாம் வேணும்னா அந்த நல்லா படிக்கிற பையன் சீனு இருக்கானே, அவங்ககிட்ட கேட்போமா?
4: கரெக்டு, சீனுவை பார்த்து கேட்போமே.
0: இன்னைக்கு அவனை காலையிலேருந்து பார்க்கவே இல்லை, அவன் லீவு போல் இருக்கு, ஸ்கூலுக்கு வரலையோ.
4: அதனால என்ன, அவன் வீடு தான் எனக்கு தெரியுமே.
0: அப்போ நம்ம 2 பேரும் சாயங்காலமாக போவோமாடா?
4: இல்லைடா முரளி, நீ போ, நான் நாளைக்கு போகிறேன்.
0: டேய், அவன் வீடு எங்கடா இருக்கு?
4: நம்ம சரஸ்வதி கஃபே ஹோட்டலுக்கு ஏற்ற வீடு தான் அவன் வீடு.
0: ஓஹோ, சரிடா, நான் இன்னைக்கு சாயங்காலமே போய் கேட்குறேன்.
5: வாப்பா முரளி வா. என்ன திடீர்னு இந்த பக்கம் ரொம்ப பிஸியா படிச்சுட்டு இருக்கியோ?
0: அங்கிள், சீனு இல்லையா?
5: இல்லையப்பா.

0: ஒரு சின்ன ஹெல்ப் வேணும் அங்கிள், எனக்கு கணக்கில் ரெண்டு லெசனில் டவுட்டு, அவன் சொல்லி தருவானான்னு கேட்கறதுக்காக தான் வந்தேன்.
1: நிச்சயமா சொல்லி தருவான், ஆனா அவன் இப்ப இங்க இல்லையே.
0: எங்க அங்கிள் போயிருக்கான்?
1: அவன் கராத்தே கிளாஸுக்கு போயிருக்கான், அவங்க அம்மா கார்ல கொண்டு போய் டிராப் பண்ண போயிருக்கான்.
0: எப்ப அங்கிள் வருவான்?
1: தெரியலையப்பா, இப்பதான் போனா. கராத்தே கிளாஸ் முடிஞ்சு அவங்க ரெண்டு பேரும் டிஃபன் சாப்பிட்டுட்டு தான் வருவாங்க. எப்படியும் ரெண்டு மணி நேரம் ஆயிடும் நினைக்கிறேன்.
0: சரி அங்கிள், நான் அப்புறமா அவனை வந்து பாக்குறேன்.
2: முரளி, என்னடா மார்க் வாங்கியிருக்க?
0: 56 மார்க், கணக்கில் மட்டும் ஃபெயில்.
3: ஏண்டா முரளி, என்னடா இப்படி ஒரேடியாக மட்டமாக வாங்கியிருக்கிற? எனக்கு மானமே போச்சு. போ, உனக்கு தெரியுமா எங்கள் அப்பா எம்எஸ்சி கணக்கு, அக்காவும் கணக்கில் பிஹெச்டி, நான் பிஎஸ்சி மேக்ஸ். உங்கள் அப்பா கூட ப்ளஸ் டூவில் 100 மார்க் எடுத்திருக்காருடா. இப்படிப்பட்ட வம்சத்தில் பிறந்துட்டு நீ கணக்கில் ஃபெயில் ஆகியிருக்க. ஐயோ, ஆமாம், எத்தனையாவது ரேங்க் வாங்கியிருக்க?
0: ரேங்க்கு கிடையாதான், ஒரு சப்ஜெக்டில் ஃபெயில் ஆனால் ரேங்க்கு கிடையாதான்.
2: ஏண்டா, கணக்கு தெரியலன்னா கேட்கணும், தெரிஞ்ச மாதிரி தலையாட்டுறது, எல்லாம் தெரிஞ்ச மாதிரி நடிக்கிறது, இப்போ யாருக்கு நஷ்டம்? ஆ, மானங்கிட்டானே.
0: அப்பா, சொன்னால் தப்பாக நினைக்க மாட்டிங்களே?
3: ஆமாம், இனிமேல் என்ன புதுசாக தப்பாக நினைக்க போகிறோம்? அதுதான் நீ ஒரு வடிகட்டின மக்கு, கணக்கில் சைஃபரு, ஃபெயில் ஆக போகிறேன்னு நல்லா தெரியுதே.
0: அம்மா, அப்படி சொல்லாதீங்க ப்ளீஸ். நானும் நல்லபடியா படிச்சு கணக்குல 100க்கு 100 மார்க் வாங்கணும்னு தான் நினைக்கிறேன்.
2: நினைச்சா போதுமா? உழைக்கணும், படிக்கணும்.
3: ஏண்டா, இத்தனைக்கும் நீ விளையாட்டு, சினிமா, டிவின்னு பொழுது போக்குறதே இல்லையே, என்னடா பண்ணுவ அவ்வளோ நேரத்தை?
2: என்கிட்டயோ அம்மா கிட்டயோ கேட்கலாம்ல.
0: பரீட்சையெல்லாம் முடிஞ்சு இப்படி அக்கறையா கேக்குறீங்களே, ரொம்ப சந்தோஷம்ப்பா. எத்தனை நாள் கணக்கு புரியல, இங்கிலீஷ் தெரியலன்னு உங்களை கேட்டிருக்கிறேன். ஆபீஸ் முடிஞ்சு இப்பதான் வர்றேன், ஓட்டி பார்த்துட்டு வரேன், டயர்டா இருக்கு. அம்மாவை கேளு, காலையில சொல்லி தரேன்னு எத்தனை தடவை ஏமாத்திருக்கீங்க. அம்மாவை கேட்டா டியூஷன் எடுக்கிறேன், வீட்டு வேலை, சமைக்கிறது, துவைக்கிறது, பாத்திரம் தேய்க்கிறதுன்னு இதையெல்லாம் முடிச்சுட்டு உனக்கும் எப்படிடா சொல்லி தர முடியும்னு கேக்குறாங்க.
2: சரி, வாத்தியார கேக்குறது.
0: அவர் டியூஷனுக்கு வான்னு சொல்றாரு. கிளாஸ்ல கேட்டா போர்ஷனை முடிக்கணும், டிஸ்டர்ப் பண்ணாதன்னு திட்டுறாரு. லஞ்ச் டைம்ல போனா வெளியில போயிட்டு வரணும், பேங்குக்கு போறேன், ஷாப்பிங், அப்படி இப்படின்னு கிளம்பிடுறாரு. டீச்சிங்க வாத்தியார் ஒரு வேலையா தான் செய்யறார், சர்வீஸா செஞ்சா தேவலாம். ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட கேட்டா கம்ப்யூட்டர் கிளாஸ், கராத்தே கிளாஸ்னு அவன் அவன் தனித்தனியா ஒரு டியூட்டி வச்சிருக்கான். எங்களை மாதிரி சுமாரா படிக்கிற பசங்களை அப்பா, அம்மா, டீச்சர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் இப்படி எல்லாருமே கைவிட்டுட்டா எங்களை யாருப்பா கரையேத்துவா? நாங்களும் நல்லா படிச்சு ஆளாகி அறிவாளி, நல்ல பையன் பேர் எடுக்கத்தான் ஆசைப்படுறோம். தெரிஞ்சுக்கிட்டு படிக்க நாங்க ரெடியா இருக்கோம், உங்களுக்கு தான் நேரம் இல்லை. அப்பா, அம்மா, ஃப்ரெண்ட்ஸ், டீச்சர்ஸ் இப்படி யாருக்குமே எங்களை கவனிக்க நேரம் இல்லை. சம்பாதிக்கணும், வீடு கட்டணும், வட்டி கட்ட பணம் சேர்க்கணும், இப்படியே வாழ்க்கை ஓடிட்டு இருந்தா எங்களைனா யாருப்பா கவனிப்பாங்க? சொல்லுங்கப்பா, சொல்லுங்கம்மா, ப்ளீஸ். இப்ப சிந்திக்க வேண்டியது நீங்க தான். திருந்தி உழைக்க படிக்க நாங்க ரெடி, நீங்க ரெடியா?
2: முரளி, நீ சொல்றதுல நியாயம் இருக்குப்பா.
3: அப்போ நாங்க தான் மாறணும்.
2: தப்பு எங்க மேலதான்,
3: சாரிடா கண்ணு.
4: யாருக்கும் நேரமில்லை நாடகம் கேட்டீர்கள். எழுதியவர் மாதவி அவர்கள். நடிப்பு வி ஜமுனா ராணி, கோவி வீரமணி, கே நாகராஜன், எஸ் சாய்சேகர், எஸ் ஜான்சன், லக்ஷ்மி பாஸ்கரன் ஆகியோர்.
5: சூரியகாந்தி நிகழ்ச்சியில் இனி
6: உபத்திரவ உதவி நாடகம் கேட்கலாம். எழுதியவர் ஜி ராஜலட்சுமி கலா அவர்கள்.
7: ஐயா, ஐயா சாமி, யோ ஐயா சாமி.
8: என்ன பாக்கி, இப்படி மரியாதை இல்லாம திடீர்னு புருஷனை பேர் சொல்லி கூப்பிடுற? ஐயோ, அக்கம் பக்கத்துல வேற பாக்குறாங்களே.
7: பாக்கட்டும், நல்லா பாக்கட்டும், மரியாதை வர வேணுமா? உங்களை ராத்திரி வேடிக்கை பார்த்தவங்க தான் இப்பவும் பாக்குறாங்க. குடிச்சிட்டு போதையில நேத்து ராத்திரி அம்மான்னு பாதி ராத்திரியில பாடிக்கிட்டு வந்தீங்களே, மீதிய இப்ப பாடுவீங்களான்னு பாக்குறாங்க.
8: ஓ, சரி சரி.

0: நீ இப்ப பாடுறத நிறுத்த. ஆமா, அதுக்குன்னு என்ன நீ என்னைக்குமே இல்லாம இன்னைக்கு என் பேரை சொல்லி கூப்பிடுற? கணவனே கண்கண்ட தெய்வம் பாங்க, அதெல்லாம் மறந்து போச்சா?
1: ஆமா மறந்துதான் போச்சு. இல்ல இல்ல, மறந்து போச்சு. குடும்பத்தை கண்ணார பாக்குற கணவனை தான் கண்கண்ட தெய்வம்னு சொல்லுவாங்க. குடிச்சிட்டு உங்க சுகத்தை மட்டும் பெருசா நினைக்கிற உங்களை எப்படிங்க தெய்வம்னு சொல்றது? இங்க பாருங்க, இந்த குடியினால பிரிஞ்சு போன நாம இப்பதான் ஒன்னு சேர்ந்திருக்கோம். மறுபடியும் இதே போல நீங்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அப்புறம் நாம நிரந்தரமா.
0: பாக்கி பாக்கி, இன்னுமே நான் இப்படி நடந்துக்கவே மாட்டேன், பிளீஸ். உன் மேல சத்தியமா?
1: ஆமா ஆமா, உங்களை தெரியாது. பகல்ல சத்தியம், ராத்திரியில சாத்தியம் இல்லைங்க. இங்க பாருங்க, நீங்க கொடுக்கற சம்பள பணத்துல பாதி உங்க கடன் போக, பாக்கியில தான் இந்த பாக்கி குடும்பத்தை ஓட்டுறா. நல்லா மனசுல வச்சுக்கோங்க.
0: பாக்கி பாக்கி.
1: ஏது பாக்கிங்க? இந்த தோடு முக்குத்திய தவிர எல்லாத்தையும் வித்து ஒண்ணு பாக்கி இல்லாம குடிச்சே தீத்துட்டீங்க. ஏன் இன்னும் பாக்கி பாக்கின்னு இருக்கீங்க?
0: இங்க பாரு பாக்கி, எனக்கு ரோசம் வந்துருச்சு. சும்மா சும்மா அதையே சொல்லி காட்டாத. இப்போ குடும்ப கண்ட்ரோல் உங்ககிட்ட தானே. இன்னமே நான் நடந்துக்கிறத பாத்துக்கிட்டு அப்புறமா என் மேல நடவடிக்கை எடுத்துக்க. சும்மா இப்படி நோய் நோயின்னு இருக்க கூடாது. போய் இன்னைக்கு ஃபைனான்ஸ்க்கு கட்ட வேண்டிய 500 ரூபாய் எடுத்துக்கிட்டு வா. என்ன அப்படி பாக்குற? ஃபைனான்ஸ்க்கு தான்.
1: சரி சரி, இந்தாங்க 500 ரூபாய். வேலைக்கு போறதுக்கு முன்னாடி இத முழுசா அந்த ஃபைனான்ஸ்ல கட்டிட்டு நேரா வேலைக்கு போங்க. என்ன புரிஞ்சுதா? அப்புறம் ராத்திரி வீட்டுக்கு வரும்போது, நேத்து ராத்திரி நாளைக்கு ராத்திரின்னு வந்தீங்க,
0: இல்ல இல்ல
1: இன்னைக்கு ராத்திரி மட்டும் இல்ல, எந்த ராத்திரியும் சத்தியமா கதவை திறக்க மாட்டேன். இது நான் இப்ப செய்யற சபதம். ஆமா சொல்லிட்டேன்.
0: சரி சரி.
2: என்னங்க ஐயா சாமி, இவ்வளவு லேட்டு? உங்களை பார்த்து பார்த்து என் கண்ணே பூத்து போச்சு. ட்ரெயின் வர நேரமாச்சுல்ல.
0: என்ன பண்ண சொல்றீங்க வடிவேலு? ரிலே ரேஸ் மாதிரி தான் என் பொழப்பு. வேலைக்கு ரெடியா கிளம்பி வாசல நின்னுகிட்டு என் வீட்டுக்காரிய கமான் கமான்னு கத்தி அவ கட்டித்தர்ற இந்த 4 இட்லிய எடுத்துக்கிட்டு ஓடி வர வேண்டி இருக்கு. ஆமா, என்னைய நீங்க எதிர்பார்த்தீங்க?
2: ஒண்ணும் இல்லங்க ஐயா சாமி, என் வீட்டுக்காரிக்கு பிரசவ வலி வந்து துடிச்சுக்கிட்டு இருக்கா.
0: அதுக்கு நான் என்ன பண்றது?
2: ஆஸ்பத்திரியில சேர்க்கணும். கையில காசு இல்ல, எப்படியாவது ஒரு 1000 இல்ல ஒரு 500 கொடுத்தீங்கன்னா ஆஸ்பத்திரியில சேர்த்துடுவேன். குழந்தை பிறந்துடுச்சுன்னா எப்படியாவது 2 நாள்ல உங்க பணத்தை திருப்பி கொடுத்துருவேன். நாங்க லவ் மேரேஜ் பாருங்க,
0: சரி,
2: எங்க ரெண்டு பேர் வீட்லயும் உதவி இல்ல, அதனாலதான்.
0: ஓ அப்படிங்களா? 2 நாள்ல கண்டிப்பா கொடுத்துருவீங்களா? ரயில் சிநேகிதம் முன்ன பின்ன தெரியாது, எப்படி இந்த ஆளு? சரி, ஆபத்துக்கு பாவம் இல்ல.
2: என்ன யோசிக்கிறீங்க ஐயா சாமி? 2 நாள் இந்த ஸ்டேஷன்ல இந்த இடத்துலயே கண்டிப்பா திருப்பி கொடுத்துருவேன்.
0: இங்க பாருங்க வடிவேலு, நான் இன்னைக்கு ஃபைனான்ஸ்க்கு கட்ட வேண்டிய பணம் இது. 2 நாள் உங்களுக்காக எப்படியோ சமாளிச்சுக்கிறேன். தயவு செஞ்சு சொன்ன மாதிரி கரெக்டா கொடுத்துடுங்க. இந்தாங்க 500 ரூபாய்.
2: ரொம்ப தேங்க்ஸுங்க. சரி, அப்போ குழந்தை பிறந்தது வந்து பாக்குறேங்க.
0: சரி சரி. கடவுளே, சீக்கிரம் குழந்தை பிறக்கணும், எனக்கு சீக்கிரம் கடனும் வந்து சேரணும். பாக்கியவதி அம்மா. அம்மா, பாக்கியவதி அம்மா.
1: யாரு? என் பேரை முழுசா சொல்லி கூப்பிடுறது?
0: நான் தாங்க பைனான்ஸ் சுந்தரம் வந்திருக்கேன். பாக்கி பாக்கின்னு கூப்பிட்டா படாருன்னு பாக்கி சாக்கி இல்லைன்னு சொல்லிடுவீங்க, அதனாலதான் முழுசா கூப்பிடுறேன். ஆமாம், ஏங்க 10 தேதியில் கட்ட வேண்டிய பணத்தை 12 தேதியும் கட்டாமல் இருக்கீங்க. பணம் வாங்கும்போது மட்டும் 1000 பேச்சு பேசுறீங்கல்ல, வாங்கினதுக்கப்புறம் எல்லாம் மறந்து போச்சா?
1: ஐயோ, என்னங்க நீங்கள் சொல்கிறீங்க? நான் எங்கள் வீட்டுக்கார்ட்ட சரியாக 10ஆம் தேதியே பணத்தை கொடுத்துட்டேனுங்க, அவர் கட்டலிங்களா?
0: என்னது, பணத்தை அவர்கிட்ட கொடுத்துட்டீங்களா? சரியா போச்சு, அவர் அந்த பணத்தில் குடிச்சு கும்மாளம் போட்டார் போல இருக்கு. பாக்கி, பாக்கி, கதவை துற. என்ன

0: தலைவிரி கோலமா பாஞ்சாலி ஸ்டைல்ல வெளியில உட்காந்து சிக்கு எடுத்துக்கிட்டு இருக்க?
1: சிக்கு உங்களை எடுக்க முடியலையே, என்ன பண்றது? அதான் என் கை வரிசைய இது கிட்ட காட்டிட்டு இருக்கேன்.
0: என்ன என்ன என்ன பாக்கி சொல்ற? நடக்க கூடாது ஏதாவது நடந்துருச்சா? பாக்கி இன்னைக்கு ஆபீஸ் லீவு, நான் ஜாலி மூட்ல இருக்கேன், கதவை துறையன்.
1: இந்த மூஞ்சிக்கு ஜாலி மூடு வேறைய. அது சரி, நான் கொடுத்த 500 ரூபாய் ஃபைனான்ஸ்ல கட்டினீங்களா இல்லையா? சீக்கிரம் பதில சொல்லுங்க.
0: ஏன், அப்பதான் உன் கூந்தல அள்ளி முடிப்பியா? பாக்கி பாக்கி சத்தியமா நான் பணத்தை ஃபைனான்ஸ்ல கட்டல பாக்கி.
1: ஐயோ, அந்த பணத்தை என்ன செஞ்சீங்க அத முதல்ல சொல்லுங்க.
0: அதுக்குன்னு வெளியில நிக்க வச்சு இப்படி கேள்வி கேக்குறிய, மானம் போகுது. கதவை துறைய, நான் உள்ள வந்தாவது சொல்றேன்.
1: நான் அன்னைக்கு

0: நான் கொடுத்த 500 ரூபாய் ஃபைனான்ஸ்ல கட்டினீங்களா இல்லையா? சீக்கிரம் பதில சொல்லுங்க.
1: ஏன், அப்பதான் உன் கூந்தலை அள்ளி முடிப்பியா? பாக்கி பாக்கி, சத்தியமா நான் பணத்தை ஃபைனான்ஸ்ல கட்டல பாக்கி.
0: ஐயோ, அந்த பணத்தை என்ன செஞ்சீங்க அத முதல்ல சொல்லுங்க.
1: அதுக்குன்னு வெளியில நிக்க வச்சு இப்படி கேள்வி கேக்குறிய, மானம் போகுது. கதவை துறைய, நான் உள்ள வந்தாவது சொல்றேன்.
0: நான் அன்னைக்கு உங்ககிட்ட என்ன சொன்னேன்? பணத்தை கட்டல, கதவை துறக்க மாட்டேன்னு சபதம் போட்டேன்ல.
1: ஆமா,
0: பணத்தை கட்டிட்டு வாங்க, கதவை துறக்கறேன்.
1: அட, பாஞ்சாலி சபதமே தேவலாம் போல இருக்க. ஐயோ பாக்கி, நீ நினைக்கிற மாதிரி ஒண்ணும் இல்ல. பணத்தை ஆபீஸ்ல வச்சிருக்கேன், வேலை கொஞ்சம் அதிகமா போச்சா, அதான் கட்ட முடியல. கண்டிப்பா நாளைக்கு கட்டிடுவேன் பாக்கி.
0: உங்களுக்கு என்ன சொன்னேன்? வேலைக்கு போறதுக்கு முன்னால கட்டிட்டு போங்கன்னு சொன்னேன்ல. ஏன் செய்யல? அந்த ஃபைனான்ஸ்காரி இங்கே வந்து கட்டிட்டு போறாரு.
1: போச்சுடா, இங்கேயே வந்துட்டானா? சரி சரி, கதவை தோற, உள்ள வந்து சொல்றேன். பாக்கி பாக்கி,
0: என்ன கெஞ்சல் வேண்டி கிடக்கு, தள்ளி நில்லுங்க.
1: ஐயோ, இது கெஞ்சல் இல்ல, கொஞ்சல். ரெண்டுக்கும் வித்தியாசம் தெரியலையா? அடடா, சும்மா சொல்லக்கூடாது பாக்கி. உனக்கு நகை நட்டு இல்லாமலேயே இந்த அழகு.
0: ஆமா ஆமா,
1: இதுல இப்ப தோடு முகுத்தி வேற இல்லையா, அழகோ அழகு. ஐயோ, என் கண்ணே பட்டிடும் போல இருக்கே. ஆமா, தோடு முகுத்தி எங்க?
0: ஏன், பீரோல வச்சிருக்கேன். அது ஒண்ணுதான் இந்த பாக்கிக்கு பாக்கி.
1: பெரிய பீரோ, இதுல போய் அதை வைக்கணுமா? உன் ஹைட்டு 5.5 அடி, அந்த ஹைட்ல கூட இந்த பீரோ இல்ல. 4.5 அடியில ஒரு பீரோ வாங்கி கொடுத்து உங்க அப்பா கருமித்தனத்தை இதுல போய் காட்டிட்டாரு பாரு.
0: இங்க பாருங்க, இன்னொரு தடவை எங்க அப்பா பத்தி பேசுனீங்க, நல்லா இருக்கா சொல்லிவிட்டேன்.
1: ஆமா,
0: அவரு உங்களுக்கு செஞ்சதே குடிச்சு அழைச்சிட்டீங்கன்னு அங்க புலம்பிட்டு இருக்காரு.
1: ரொம்ப புலம்ப வேண்டாம்னு சொல்லி வை, அப்புறம் ஒரு மாதிரி ஆயிட போகுது. சரி சரி, நீ போய் காப்பிய கலந்து எடுத்துட்டு வா, எனக்கு வெளியில கொஞ்சம் அவசர வேலை இருக்கு.
0: ஆமா ஆமா, இதுல ஒன்னும் குறைச்ச இல்ல. சரி இருங்க, எடுத்துக்கிட்டு வரேன். என்னங்க அங்க என்ன சத்தம்?
1: ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்ல.
0: பீரோ சத்தம் கேக்குதே.
1: சும்மா சும்மா, பீரோவோட ஹைட்ட சரி பார்த்தேன். சரியா தான் இருக்கு.
0: இந்தாங்க காஃபி.
1: கொண்டா கொண்டா. ஆமா, நீ எப்ப இந்த தோடு முகுத்திய போட்டுக்குவ?
0: ஏன், இன்னைக்கு என்ன தேய்ச்சு குளிச்சிருக்கேன், நாளைக்கு தான் போடுவேன்.
1: அதான் நல்லது, நாளைக்கே போட்டுக்க, அப்பதான் நல்லா இருக்கும். நான் வரேன். எனக்கு இது தேவையா இல்ல தேவையாங்கிறேன். ரெண்டே நாள்ல தர்றேன்னு சொல்லி வாங்கினானே வடிவேலு, 4 நாள் ஆச்சு. அந்த பாவிப்பாயில இன்னும் காணாமே. இந்த ஸ்டேஷனையே என்ன சுத்தி சுத்தி வர்றாப்புல வச்சிட்டானே பாவி. ஐயோ, இப்ப நான் என்ன பண்ணுவேன், ஏது பண்ணுவேன்? அவன் பொஞ்சாதிக்கு பிரசவ வேதனை அவனுக்கு. என் பொஞ்சாதி தோடு முக்குத்திய தெரியாம எடுத்து அடகு வச்சு ஃபைனான்ஸுக்கு பணம் கட்டின வேதனை எனக்கு. ஒரு பொய்ய சொல்ல போய் 1000 பொய் சொல்றாப்புல ஆச்சே. அவன் வரமாட்டான், அவன் வரவே மாட்டான். அதோ வடிவேல் வர்ற மாதிரி இருக்கு. ஆமா, அவனேதான். அப்பாடி கடவுளே, என் வயிற்றுல பாலை வாத்த. என்னங்க வடிவேல் இப்படி பண்ணிட்டீங்க? 2 நாள்ல தர்றேன்னு சொல்லி வாங்கிக்கிட்டு 4 நாள் கழிச்சு வர்றீங்களே.
2: பணம் எங்கேயும் கிடைக்கல, அதுதான் என்ன செய்யறதுன்னு தெரியல.
1: ஐயோ, என்னங்க இப்படி சொல்றீங்க? இதனால நான் வேலைக்கும் போகல, வீட்டுக்கும் போகல, இங்கேயே உங்களை தேடிக்கிட்டு இந்த ரயில்வே ஸ்டேஷனையே சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்கேங்க.
2: பதட்டப்படாதீங்க, இன்னும் பொஞ்சாதிக்கு பிரசவம் ஆகல.
1: ஐயோ,
2: ஆகட்டும், எப்படியாவது புரட்டி தந்துடுறேன்.
1: இதை பாருங்க வடிவேலு, உங்க பொஞ்சாதிக்கு பிரசவம் ஆகுதோ இல்லையோ, என் பொஞ்சாதிக்கு இது தெரிஞ்சா அந்த பிரசவ வலியும் வேதனையும் அவளுக்கு வந்துடும். அப்புறம் உங்களை மாதிரி நானும் அலைய வேண்டியதுதான். அதனால எப்படியாவது பணத்தை புரட்டி கொடுத்துருங்க வடிவேலு. அப்போ உங்க ஆபத்துக்கு நான் உதவுனல்ல, இப்ப என் ஆபத்துக்கு உதவுங்க பிளீஸ்.
2: சரி சரி, கையில செலவு போக ஒரு 300 ரூபாய் இருக்கு, இதை இப்போ வச்சுக்கோங்க. பாக்கிய அப்புறமா
1: இருக்கிறதையாவது முதல்ல
2: குடுங்களேன். இந்தாங்க 300 ரூபாய் இருக்கு, புடிங்க.
1: அப்பாடி, பாதி கிணறு தாண்டிட்டேன். ஐயா வடிவேலு, உங்ககிட்ட கொடுத்துட்டு நான் பட்ட பாடு போதுமையா? உனக்கு ஒரு கும்பிடு, உன் திசைக்கு ஒரு கும்பிடு, நான் வர்றேன். முன்ன பின்ன தெரியாதவங்கிட்ட கொடுத்துட்டு இப்படி ஒரு மரண அவஸ்தையா? சரி, ஃபைனான்ஸ் சுந்தரத்துக்கிட்டயே போய் நடந்ததை சொல்லி

0: பாக்கி பணத்தை அவர்கிட்டயே வாங்கி தோடு மூக்குத்திய திருப்பி இன்னைக்கு ராத்திரிக்குள்ள பீரோல இருந்த இடத்துல வச்சிட வேண்டியதுதான். சுந்தரம் சார், இதுதான் நடந்தது. பொஞ்சாதிக்கு பிரசவம்னு சொன்ன அவசரத்துக்கு கொடுக்க போய் இப்படி என்ன சிரமப்படுத்திட்டான் அந்த பாவி. இப்போ நீங்க கொடுக்குற 200 ரூபாய் கடனை வர்ற மாசம் ஓட்டி பணத்தில் கொடுத்துட்றேன்.
1: ஆமாம், பொஞ்சாதிக்கு பிரசவம்னு சொன்னானே, அவன் பேர் வடிவேலு தானே?
0: ஆமாம், அதான் அவன் பேர். அவனை உங்களுக்கு தெரியுமா?
1: தெரியும் மாவா. ஒரு வழியில் எனக்கு அவன் தூரத்து சொந்தம். சீட்டாடுவான், பெரிய சூதாடி, இன்னும் கல்யாணமே ஆகலை.
0: அடப்பாவி.
1: ஆனால் பொஞ்சாதிக்கு பிரசவம்னு ஊரி பொய் சொல்லி கடனை வாங்கிட்டு அலைய விட்டுருவான்.
0: ஐயோ,
1: உங்களுக்கு 300 ரூபா வந்ததே பெருசு. சரி சரி, இந்தாங்க 200 ரூபா. தோடு முகத்தை திருப்பி இருந்த இடத்துல வச்சிடுங்க. நீங்களும் குடியை விட்டதுனால தான் இந்த ரூபாய் தர்றேன். ஆமாம்,
0: ரொம்ப நன்றி சுந்தரம் சார். இந்த விஷயம் என் பொஞ்சாதிக்கு தெரிய வேண்டாங்க.
1: கவலைப்படாமல் போங்க. ஆனால் இன்னமே உதவி செய்யறதுலேயும் உபத்திரவம் இல்லாமல் பார்த்துங்க.
0: போதும் போதும், என் ஆயுசுக்கும் பார்த்துக்குவேங்க.
2: இதுவரை உபத்திரவ உதவி நாடகம் கேட்டீர்கள். எழுதியவர் ஜி ராஜலட்சுமி கலா அவர்கள். நடிப்பு எஸ் பூபதி, என் தியாகராஜன், எஸ் புரோனி, சந்திரிகா ஷேர்லி, சிவமுருகையன் ஆகியோர்.
3: இத்துடன் இன்றைய சூரியகாந்தி நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

0: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். நாட்டின் பல பகுதிகளில் அதிக வெப்பம் நிலவுவதால் மக்கள் அதனை எதிர்கொள்ள அரசு துறைகள் அளிக்கும் வழிகாட்டு நெறிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். ராணுவ படையினரும் தொழில் மற்றும் கல்வி நிறுவனங்களும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று முப்படை தளபதி ஜெனரல் என் எஸ் ராஜா சுப்பிரமணி தெரிவித்துள்ளார். மாநிலங்களவை உறுப்பினர் தேர்தல் வரும் 18ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் அதற்கான வேட்புமனு தாக்கல் நாளை தொடங்குகிறது. ஈரானுடன் அணுசக்தி ஒப்பந்தம் விரைவில் ஏற்படுத்தப்படும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். IPL கிரிக்கெட் போட்டியின் இறுதியாட்டத்தில் பெங்களூரு அணி இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் பல பகுதிகளில் அதிக வெப்பம் நிலவுவதால் மக்கள் அதனை எதிர்கொள்ள அரசு துறைகள் அளிக்கும் வழிகாட்டு நெறிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். அகில இந்திய வானொலியில் இன்று ஒலிபரப்பான மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர் இவ்வாறு கூறினார்.
1: எனதருமை நாட்டு மக்களே, இப்போது நாட்டின் பல பாகங்களில் தீவிரமான வெப்பம் காணப்படுகிறது. இதுபோன்ற பருவநிலைகளில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். வெயிலில் செல்ல வேண்டியிருந்தால் கவனித்து செல்லுங்கள். அந்த வகையில் அரசாங்கத்தின் பல்வேறு துறைகள் அளித்திருக்கும் வழிகாட்டி நெறிமுறைகளை கடைபிடித்து நடக்க தவறாதீர்கள். நம் நாட்டின் பானங்கள் பற்றி நீங்கள் நன்கு அறிந்திருப்பீர்கள். வடபாரதம் சென்றால் பல இடங்களில் ஆம் பன்னா கிடைக்கும். பஞ்சாப் ஹரியானா பகுதிகளிலோ லஸ்ஸி பானம் கிடைக்கும். தென் பாரதத்தில் பானகம், நீர்மோர், சம்பாரம் போன்றவையும் கிடைக்கும். இது வெறும் பானம் அல்ல, பாரதத்தின் பல்வேறு பகுதிகளின் பாரம்பரியத்தின் அங்கம். மேலும் இதிலே ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்பதன் பிரதிபலிப்பு காணப்படும். நீங்களும் கோடையின் வெப்பத்தின் போது உள்நாட்டு பானங்களை பருகி ஆனந்தமடையுங்கள்.
0: கோடை காலத்தில் மாம்பழங்கள் பற்றி பேசாத வீடே இருக்க முடியாது என்று பிரதமர் கூறியுள்ளார். அல்போன்சா, கேசர், நீலம் உள்ளிட்ட பல்வேறு ரக மாம்பழ சாகுபடி குறித்து அவர் பேசினார்.
1: கோடையில் மாங்காய் பற்றி பேசாத வீடு பாரதத்திலே இருக்க முடியாது. ஒவ்வொரு பகுதிக்கும் உரித்தான மாரகம், அதன் பிரத்யேக சுவை மணம் ஆகியன. மகாராஷ்டிரம் மற்றும் கோங்கனில் ஹாபுஸ், அல்போன்சோ, குஜராத்தின் கேசர், தென் பாரதத்தின் பங்கனபல்லி, தோத்தாபுரி, நீலம், மல்கோவா என்ற பெயர்களோடு மக்களின் நினைவுகள் கலந்திருக்கின்றன. இன்று மனதின் குரல் வாயிலாக நான் மாம்பழ சாகுபடியோடு தொடர்புடைய விவசாய சகோதர சகோதரிகளுக்கு பாராட்டு தெரிவிக்கிறேன். நீங்கள் தேசத்தின் விவசாய பொருளாதாரத்திற்கு உதவும் மாம்பழ சாகுபடியாளர்கள் மட்டுமல்ல, சிறப்பான விவசாயிகளும் கூட. இதே போல தொடர்ந்து கோலோச்சுங்கள்.
0: நெதர்லாந்தில் நடைபெற்ற விழாவில் சோழர்கள் கால தொன்மையான தாமிர பட்டயங்கள் இந்தியாவிடம் திருப்பி ஒப்படைக்கப்பட்டதாக பிரதமர் கூறினார்.
1: அன்பு நிறை நாட்டு மக்களே, கடந்த நாட்களில் நான் ஐரோப்பாவின் நெதர்லாந்து நாட்டுக்கு செல்ல வேண்டிய சந்தர்ப்பம் வாய்த்தது. நெதர்லாண்டிலே ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த அந்த விழாவிலே சோழர்கள் கால தொன்மையான தாமிர பட்டயங்கள் பாரதத்திடம் திரும்பி ஒப்படைக்கப்பட்டது. உலகெங்கிலும் இருக்கும் தமிழ் சமுதாயத்தைச் சேர்ந்தவர்களிடம் இதனால் சிறப்பான உற்சாகம் பெருக்கெடுத்திருக்கிறது. நண்பர்களே, இவை முக்கியமாக பேரரசன் முதலாம் ராஜேந்திர சோழன் வாயிலாக அவருடைய தந்தையார் பேரரசர் ராஜராஜ சோழன் அளித்த ஒரு வாக்குறுதியை நிறைவேற்றி வைத்தல் தொடர்பானது. ஆனைமங்கலம் என்ற ஒரு கிராமத்தை ஒரு புத்த விகாரம் அமைக்க தானமாக அளிப்பது பற்றி இதிலே குறிப்பிருக்கிறது. இந்த தாமிர பட்டயங்களிலே சோழ சாம்ராஜ்யத்தின் சாதனைகள் பற்றியும் விவரிக்கப்பட்டிருக்கிறது.
0: தமிழகத்தின் நாகர்கோவிலைச் சேர்ந்த கிரிஜா அம்மா என்ற ஆசிரியரை சந்தித்ததாக பிரதமர் தெரிவித்துள்ளார். அவர் 15 பள்ளிகளை நடத்தி வருவதாகவும், அதில் சென்னையின் ஜெயகோபால் கரோடியா இந்து வித்யாலயா பள்ளி மிகவும் முக்கியமானது என்றும் அவர் குறிப்பிட்டார்.
2: சாத்தியம் தமிழ்நாடு நாகர்கோயில்.
1: நண்பர்களே, தமிழ்நாட்டின் நாகர்கோயிலில் நான் ஒரு ஆசிரியரை சந்திக்க நேர்ந்தது. நான் கிரிஜா அம்மா அவர்களை பற்றி பேசுகிறேன். நண்பர்களே, கிரிஜா அம்மா அவர்கள் சுமார் 15 பள்ளிகளை நடத்தி வருகின்றார்கள். இவற்றிலே சென்னையின் ஜெயகோபால் கரோடியா இந்து வித்யாலயா மிகவும் முக்கியமானது. இவர் மனதின் குரலால் உள்ளெழுச்சி பெற்று தேசத்தின் பல ராணுவ வீரர்களுக்கு பங்களி

0: பொறுப்பேற்பு அளிக்கும் உறுதி பூண்டார். இதன் பொருட்டு வீரம் நிறைந்த படை வீரர்களுக்கு நாம் ஒவ்வொரு தினமும் ஒரு ரூபாய் பணத்தை பங்களிப்பாக அளித்து வர வேண்டும் என்று மாணவர்களிடம் இவர் கூறினார். இந்த சின்ன சின்ன பங்களிப்பால் சுமார் 40 லட்சம் ரூபாய் சேர்ந்தது. கிரிஜா அம்மா அவர்கள் இந்த மொத்த பணத்துக்கான காசோலையை என்னிடத்தில் அளித்தார். நம்முடைய படை வீரர்களுக்கு தங்களுடைய பங்களிப்பை அளித்த அந்த மாணவ செல்வங்களுக்கும் நான் குறிப்பாக என் பாராட்டுக்களை உரித்தாக்குகிறேன்.
1: பிரதமர் ஆற்றிய இந்த உரையின் தமிழாக்கம் சென்னை அகில இந்திய வானொலியில் இன்றிரவு 8 மணிக்கு மறு ஒலிபரப்பு செய்யப்படுகிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். ராணுவ படையினரும் தொழில் மற்றும் கல்வி நிறுவனங்களும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று முப்படை தளபதி ஜெனரல் என் எஸ் ராஜா சுப்பிரமணி தெரிவித்துள்ளார். நாட்டின் புதிய முப்படை தளபதியாக பதவியேற்ற பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ராணுவ திறனை மேம்படுத்த புதுமை கண்டுபிடிப்புகள் முக்கியமானது என்றார். நாட்டின் பாதுகாப்புக்கும் இறையாண்மைக்கும் முப்படை வீரர்கள் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். ஒய்வு பெற்ற ராணுவ வீரர்களின் நலனுக்காக இந்திய ராணுவம் உறுதி பூண்டிருப்பதாக அவர் கூறினார். முன்னதாக புதுதில்லியில் உள்ள தேசிய போர் நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார். இந்திய கடற்படையை நவீனமயமாக்குவதற்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்று கடற்படை தலைமை தளபதி அட்மிரல் கிருஷ்ணா சாமிநாதன் தெரிவித்துள்ளார். புதிய தலைமை தளபதியாக இன்று பதவியேற்ற பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாட்டின் கடல்சார் பாதுகாப்புக்கு இந்திய கடற்படை முக்கியத்துவம் அளித்ததாக கூறினார். நாட்டின் எல்லை பாதுகாப்பு மற்றும் பொருளாதார நலனுக்காக இந்திய கடற்படை எப்போதும் தயாராக இருப்பதாக அட்மிரல் கிருஷ்ணா சாமிநாதன் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. மாநிலங்களவை உறுப்பினர் தேர்தல் வரும் 18ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் அதற்கான வேட்புமனு தாக்கல் நாளை தொடங்குகிறது. ஆந்திரா, கர்நாடகா, குஜராத் மாநிலங்களிலிருந்து தலா 4 மாநிலங்களவை பதவியிடங்களும், ராஜஸ்தான், மத்திய பிரதேசத்திலிருந்து தலா 3 இடங்களும், ஜார்க்கண்டிலிருந்து 2 பதவியிடங்களும் காலியாக உள்ளன. தமிழகம் மற்றும் மகாராஷ்டிராவில் தலா 1 மாநிலங்களவை உறுப்பினர் தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தலும் நடைபெறவுள்ளது. தமிழகத்தில் அஇஅதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் திரு சி வி சண்முகம் சட்டப்பேரவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டதை அடுத்து அவர் தமது மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துள்ளார். ஒரே நாளில் 15,000 மேற்கூரை சூரிய ஒளி மின் தகடுகள் பொருத்தி சாதனை படைத்துள்ளதாக மத்திய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரல்ஹத் ஜோஷி தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், பிரதமரின் சூரிய சக்தி இலவச மின்சார திட்டத்தின் கீழ் மகாராஷ்டிராவில் மட்டும் நேற்று முன்தினம் 4,700 மேற்கூரை சூரிய ஒளி மின் தகடுகள் பொருத்தப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். குஜராத்துக்கு அடுத்தபடியாக 6 லட்சம் மேற்கூரை சூரிய ஒளி மின் தகடு பொருத்தப்பட்ட மாநிலமாக மகாராஷ்டிரா உருவெடுத்துள்ளதாக திரு பிரல்ஹத் ஜோஷி தெரிவித்துள்ளார். தில்லி சாகேத் மெட்ரோ ரயில் நிலையம் அருகே 4 மாடி வணிக கட்டடம் இடிந்து விழுந்ததில் 2 பேர் உயிரிழந்தனர். காயமடைந்த 8 பேர் எய்ம்ஸ் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த விபத்து குறித்து பேசிய தில்லி முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா, அங்கீகாரம் இல்லாத கட்டடங்களின் உரிமையாளர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்துள்ளார். ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினம் அருகே இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 3 பேர் உயிரிழந்தனர். அரசு பேருந்தும் லாரியும் மோதிய விபத்தில் இந்த விபத்து ஏற்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். இந்த விபத்தில் காயமடைந்தவர்கள் விசாகப்பட்டினம் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். ஈரானுடன் அணுசக்தி ஒப்பந்தம் விரைவில் ஏற்படுத்தப்படும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். வெள்ளை மாளிகையில் செய்தி நிறுவனத்திற்கு அவர் அளித்த பேட்டியில், பேச்சுவார்த்தை தோல்வியடைந்தால் ராணுவ நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று எச்சரித்துள்ளார். ஈரான் அணு ஆயுதத்தை வடிவமைப்பதையும் பெறுவதையும் தடுக்க அமெரிக்கா முன்னுரிமை அளித்து வருவதாக அவர் கூறினார். ஈரானுடன் அமைதி ஒப்பந்தம் ஏற்படுத்த தாம் விரும்புவதாக அவர் தெரிவித்தார். ஹோர்மோஸ் நீரிணையை கப்பல் போக்குவரத்துக்கு திறக்க பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் திரு டொனால்டு டிரம்ப் கூறினார். இந்தியா பங்களாதேஷ் எல்லை சோதனை சாவடிகளில் பாதுகாப்பை மேலும் வலுப்படுத்த வேண்டும் என்று மேற்கு வங்க ஆளுநர் திரு சி வி ஆனந்த போஸ் தெரிவித்துள்ளார். பக்தோராவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பாதுகாப்பு இல்லாத பங்களாதேஷ் உடனான எல்லைப்பகுதி தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் என்று கூறினார். மேற்குவங்க மாநிலத்தில் உள்ள 300 கிலோமீட்டர் இந்தியா பங்களாதேஷ் எல்லைப்பகுதியில் மின்வேலி அமைக்கப்பட வேண்டும் என்று அவர் தெரிவித்தார். மத்திய அரசு இதற்கான நிதி ஒதுக்கீடு செய்த போதிலும் முந்தைய திரிணாமுல் காங்கிரஸ் அரசு எல்லை பாதுகாப்பு படையினருக்கு நிலம் வழங்கவில்லை என்று திரு சி வி ஆனந்த போஸ் குற்றம் சாட்டினார். கொலம்பியாவில் இன்று அதிபர் தேர்தல் நடைபெறுகிறது. முதல் சுற்று தேர்தலில் 14 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். 50% வாக்குகள் பெற்றால் நேரடியாக அதிபராக தேர்ந்தெடுக்கப்படுவர். 50%-க்கும் குறைவான வாக்குகள் பெற்றால் முதல் 2 இடம் பிடித்த வேட்பாளர்கள் வரும் 21ஆம் தேதி நடைபெறும் தேர்தலில் போட்டியிடுவர். கொலம்பியாவின் தற்போதைய அதிபர் குஸ்டாவோ பெட்ரோ அந்நாட்டின் சட்டப்படி மீண்டும் தேர்தலில் போட்டியிட முடியாது. இடதுசாரி கூட்டணி சார்பாக இவான் செபேடாவும் வலதுசாரி கூட்டணி சார்பாக அபேலார்துவும் போட்டியிடுகின்றனர். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் பெங்களூரு அணி குஜராத்

0: அணியை எதிர்கொள்கிறது. அகமதாபாதில் இப்போட்டி இன்றிரவு 7:30 தொடங்குகிறது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதியாட்டத்தில் இன்று இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை இந்தோனேஷியாவின் முகமது ஃபிக்ரி ஃபஜர் அல்ஃபியான் இணையை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் பல பகுதிகளில் அதிக வெப்பம் நிலவுவதால் மக்கள் அதனை எதிர்கொள்ள அரசு துறைகள் அளிக்கும் வழிகாட்டு நெறிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கேட்டுக் கொண்டுள்ளார். ராணுவப் படையினரும் தொழில் மற்றும் கல்வி நிறுவனங்களும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று முப்படை தளபதி ஜெனரல் என் எஸ் ராஜா சுப்பிரமணி தெரிவித்துள்ளார். மாநிலங்களவை உறுப்பினர் தேர்தல் வரும் 18 நடைபெறவுள்ள நிலையில் அதற்கான வேட்புமனு தாக்கல் நாளை தொடங்குகிறது. ஈரானுடன் அணுசக்தி ஒப்பந்தம் விரைவில் ஏற்படுத்தப்படும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியின் இறுதியாட்டத்தில் பெங்களூரு அணி இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: இணைந்திருக்கின்றோம் திருச்சிராப்பள்ளி முதல் அலைவரிசை 936 KHz.
2: அந்த ஏறிங்க காட்டுங்க, போச்சுவோ பிரைஸ் மணி. கொஞ்சம் முதலீடு பண்ணிருக்கலாம் இல்ல?
3: வரும்போதே பண்ணிட்டேன். மொபைல்ல இருந்து
2: எங்க?
3: கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ்ல. RBI ரீட்டெயில் டைரக்ட் மொபைல் ஆப் இருக்கே, ரீட்டெயில் டைரக்ட் ஸ்கீம் மூலம் முதலீடு, அதாவது மெச்சூரிட்டியின் போது கேரண்டீட் ரிட்டர்ன்ஸ்,
2: நோ ப்ரோக்கரேஜ்,
3: நோ ஹிடன் ஃபீஸ்.
2: ஒத்துக்கறேன், உனக்கு இல்ல ஆப்க்கு.
3: RBI சொல்கிறது,
4: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
1: ஆகாஷ்வாணி TGFM 102.1 இலினி 1 2

0: ஆண்டுகள் பல கடந்தாலும் வைரத்தின் பிரகாசம் மங்குவதில்லை. காலங்கள் பல கடந்தாலும் காவிய கானங்களின் மதிப்பு குறைவதில்லை. நேயர்களின் கடித வரி விருப்ப கானங்களாய் திருச்சிராப்பள்ளி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் இது மதுர கீதம்.
1: நிகழ்ச்சியின் தொடக்கமாய் பச்சை விளக்கு திரைப்படத்திலிருந்து பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர்கள் மதுரை கைத்தறி நகர் ரமேஷ் பாபு, ஸ்ரீதேவி, சூர்யா, வாசகி, பார்கவி, மீரா, சீதாமணி, சக்தி, ஜனார்த்தனன், மணிமாலா, மந்தாகினி, வசந்தி, கதிரவன், ரமேஷ், ஜெயந்தி, மான்ஷி, பிரணிதா, மண்டோதரி இவர்களது பாடலாய் ஒலிக்கிறது.

செவி வழி நுழைந்து சிந்தை மயக்கும் கானங்களோடு இணைந்திருக்கின்றோம். திருச்சிராப்பள்ளி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் இது மதுரை கீதம். பட்டிக்காடா பட்டணமா திரைப்படத்திலிருந்து பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர்கள், திருச்சி கருமண்டபம் வேலாயுதம், திரவியமலர், துர்காதேவி, தன்விக் சந்துரு, விஸ்வா, அருண், பிரணீத், குருபிரியா, நல்லசாமி, வீரமுத்து, பெரியக்காள், கண்ணன், சிவகாமி, ஜெயசுதன் இவர்களது விருப்ப பாடலாய் ஒலிக்கிறது.

உங்கள் இல்லங்களில் நிறைந்து உள்ளங்களில் உறைந்து காதோரம் கவி பாடி கொண்டிருக்கின்றது திருச்சிராப்பள்ளி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் இது மதுரை கீதம். லக்ஷ்மி கல்யாணம் திரைப்படத்திலிருந்து பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர்கள் முசிறி செவந்திலிங்கபுரம் சிவகுமார், சரோஜா, தர்ஷன், சுபிக்ஷன், சேட்டு இவர்களது விருப்ப பாடலாய் ஒலிக்கிறது.

குமாரமங்கலம் லோகநாதன், புஷ்பலதா, லிங்கேஷ், யுவராஜ், மகேஸ்வரி, சதீஷ், மாலவிகா, யுவா, சுந்தர் இவர்களது விருப்பமாயும், திருமணமேடி அம்சவல்லி, குமார், பிருந்தா, நாகார்ஜுன், ரித்தீஷ் விருப்பமாய், இதர் நீச்சல் திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்கிறது. திருச்சிராப்பள்ளி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸ், இது மதுரகீதம்.

கை கொடுத்த தெய்வம் திரைப்படத்திலிருந்து பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர்கள் மலைக்கோட்டை ரங்கராஜ், தேவிகா, சரண்யா, மணி, தனிஷ்கா ஸ்ரீ இவர்களது விருப்பமாய் பாடல் கேட்கலாம். மதுரை கீதம் நிகழ்ச்சியில் திருச்சிராப்பள்ளி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸ்.

மதுரகீதம் நிகழ்ச்சி கேட்டிருக்கின்றோம். திருச்சிராப்பள்ளி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் டைப் இருந்தால் வழிபிறக்கும் திரைப்படத்திலிருந்து பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர்கள் கூகூர் புகழேந்தி முத்துலட்சுமி சந்தோஷ் இவர்களது விருப்ப பாடலாய் இதோ ஒலிக்கிறது.

செவிகளில் நுழைந்து சிந்தை மயக்கும் கானங்களோடு இணைந்திருக்கின்றோம். திருச்சிராப்பள்ளி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் இது மதுர கீதம். ஞான ஒளி திரைப்படத்திலிருந்து பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர்கள் கோல்டன் குப்புசாமி, லதா, விக்னேஷ், மோனிகா, சந்துரு, அனுஷ்கா, சூர்யா, காவ்யா இவர்களது விருப்ப பாடலாய் ஒலிக்கிறது.

கண்கள் குவிந்தது, மாளிகை வந்தது, சேவை புரிந்திட சேவகர் ஆயிரம், தேடிக் கொண்டாடிட நண்பர்கள் வந்தனர். ஆயிரம் இருந்தும் வசதிகள் இருந்தும் நோ பீஸ் ஆஃப் மைண்ட்.

0: ஏற்பாடாயிடுச்சு.
1: எதுக்கு?
0: குட்டியோட ஃபீஸுக்கு.
1: காட்டு.
0: உடனடியாக 20,000 ரூபாய் லோனா?
1: யாரு குடுக்கறாங்கன்னு தெரியுமா? எவ்வளவு வட்டி?
0: லோன் ஒழுங்குபடுத்தப்பட்ட நிறுவனங்களிடமிருந்து வாங்கு. எவ்வளவு தேவையோ அவ்வளவு வாங்கு.
1: அதுவும் சரி பார்த்து வாங்க.
0: ஏற்பாடாயிடுச்சு.
1: சம்பளத்தை அட்வான்ஸ் அனுப்பிருக்கேன்.
2: RBI சொல்கிறது,
3: சரியான நிதி நடைமுறைகள் உங்களை பாதுகாக்கும்.

ஆண்டவன் கட்டளை திரைப்படத்திலிருந்து பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர்கள், பூந்தண்டலம் புண்ணியகோடி, உமா, நட்சத்திரா, தமிழினி, தருண், இமை, கேட்கலாம் இந்த நேயர்களின் விருப்ப பாடலாய் பி. சுசிலாவின் குரல்களில்.

கேட்டு ரசித்தோம் மதுரை கீதம் நிகழ்ச்சி. திருச்சிராப்பள்ளி முதல் அலைவரிசை 936 கிலோஹெட்ஸில் நேயர்கள் இணைந்திருக்கலாம். திருச்சிராப்பள்ளியிலிருந்து ஒளிபரப்பாகும் மாநில செய்திக்காக

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் சத்யநாராயணன். தலைப்புச் செய்திகள். கோடை வெப்ப தாக்கத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ள மக்கள் அரசின் வழிகாட்டுதல்களை பின்பற்ற வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி மனதின் குரல் நிகழ்ச்சியில் அறிவுறுத்தியுள்ளார். நாட்டின் பாரம்பரிய அடையாளங்களை பாதுகாக்கும் முயற்சிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்படுவதாகவும் பிரதமர் கூறியுள்ளார். ராணுவ திறன் வளர்ச்சிக்கு புதுமையான சிந்தனைகள் உந்து சக்தியாக அமையும் என்று முப்படை தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் NS ராஜாசுப்ரமணி தெரிவித்துள்ளார். நிலத்தடி நீர்மட்டத்தை மேம்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு CTR நிர்மல்குமார் அறிவித்துள்ளார். சமூகத்தை பாதுகாக்க புகையிலை பழக்கத்தை கைவிட வேண்டியதன் அவசியத்தை மாநில மருத்துவம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் KG அருண்ராஜ் வலியுறுத்தியுள்ளார். IPL 2020 கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இன்று ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு குஜராத் டைட்டன்ஸை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். கோடை வெப்பத்தின் தாக்கத்திலிருந்து மக்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள அரசு துறைகளின் வழிகாட்டுதல்களை பின்பற்ற வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார். அகில இந்திய வானொலியில் மன் கி பாத் மனதின் குரல் நிகழ்ச்சியில் 134வது முறையாக இன்று உரையாற்றிய பிரதமர், போதுமான அளவு தண்ணீர் பருகுதல், அத்தியாவசிய தேவையின்றி பகல் நேர பயணங்களை தவிர்த்தல் உள்ளிட்ட பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று நாட்டு மக்களுக்கு அறிவுறுத்தினார். கோடை காலத்தில் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் சாகுபடி செய்யப்படும் அல்போன்சா, மல்கோவா, நீலம், பங்கனப்பள்ளி உள்ளிட்ட மாம்பழங்கள் சுவை மற்றும் நறுமணத்தால் வேறுபடுவதாக தெரிவித்த பிரதமர், கிராமங்களிலிருந்து உலக சந்தைக்கு இவை சென்றடைவதாக கூறினார். மாம்பழ சாகுபடியில் ஈடுபட்டுள்ள விவசாயிகள் வேளாண் பொருளாதாரத்தில் பெரும் பங்கு வகிப்பதாக குறிப்பிட்டார். அண்மையில் தமது நெதர்லாந்து பயணத்தின் போது 21 சோழர் கால செப்பேடுகள் இந்தியாவிடம் ஒப்படைக்கப்பட்டது மகிழ்ச்சியையும் பெருமிதத்தையும் அளிப்பதாக கூறிய பிரதமர், இவை சோழ பேரரசின் கடல் சக்தியின் வலிமையை வெளிப்படுத்துவதாக கூறினார். தென்கிழக்கு ஆசிய நாடுகளுடனான சோழர்களின் உறவுகள் குறித்த தகவல்களும் இத்தகடுகளில் இடம்பெற்றிருந்ததாக குறிப்பிட்ட பிரதமர், இத்தகைய விலை மதிப்பற்ற பாரம்பரிய அடையாளங்களை பாதுகாக்க மத்திய அரசு தொடர்ந்து பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்தார். ராஞ்சியில் நடைபெற்ற தேசிய மூத்தோர் தடகள போட்டிகளில் முந்தைய 4 தேசிய சாதனைகளை முறியடித்த குரிந்தர்வீர் சிங், விஷால், தேஜஸ்வின் சங்கர், தேவி மீனா, குல்தீப்குமார் ஆகியோருக்கு பிரதமர் வாழ்த்து தெரிவித்தார். நாடு முழுவதும் வானியல் மன்றங்கள் அதிக அளவில் தற்போது பிரபலமடைந்து வருவதாகவும், அவற்றின் செயல்பாடுகள் சிறிய நகரங்கள், பள்ளிகள், பூங்காக்கள் வரை காணப்படுவதாகவும் கூறிய பிரதமர், விடுமுறை நாட்களில் இளைஞர்கள் வானியல் மன்றங்களில் தங்களை இணைத்துக் கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தினார். மாணாக்கர் அறிவியல் கோளரங்கங்களை பார்வையிட வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். நமாமி கங்கை அபியான் திட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்ட நாட்டின் முதல் கங்கை டால்பின் மீட்பு அவசர ஊர்தி டால்பின்களை பாதுகாக்க பெரும் பங்கு வகித்ததாக குறிப்பிட்ட பிரதமர், டால்பின்கள் காப்பாற்றப்படுவதன் மூலம் ஆற்றின் ஒட்டுமொத்த உயிரமைப்பும் காப்பாற்றப்படுவதாக கூறினார். நாகர்கோவிலில் 15 பள்ளிகளை நடத்தி வரும் ஆசிரியை மனதின் குரல் நிகழ்ச்சி தமக்கு உத்வேகம் அளிப்பதாக கூறியதை சுட்டிக்காட்டிய பிரதமர், ராணுவ வீரர்களின் நலன் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற நோக்கில் தமது பள்ளி குழந்தைகள் நாள்தோறும் 1 ரூபாய் பங்களிப்பின் மூலம் சுமார் 40 லட்சம் ரூபாய் நிதி திரட்டி அதற்கான காசோலையை தம்மிடம் அளித்ததாக எடுத்துரைத்தார். கடந்த ஆண்டு 50வது ஆண்டு விழாவை கொண்டாடிய சென்னையின் முதல் ஹிந்து பள்ளி குறித்து பேசிய பிரதமர், நாட்டின் கல்வி மற்றும் கலாச்சார பெருமையை மேம்படுத்துவதில் இப்பள்ளியின் பங்களிப்பு பாராட்டத்தக்கது என்றார். நாட்டு மக்கள் அனைவரும் சமூகத்திற்காக உழைப்பவர்களை பாராட்டுவதுடன் சமூக பணிகளில் தங்களையும் ஈடுபடுத்திக் கொள்ள அழைப்பு விடுத்தார். ஞாயிற்றுக்கிழமைகளில் சைக்கிள் ஓட்டுதல் நிகழ்வு தற்போது நாடுதழுவிய இயக்கமாக மாறியுள்ளது என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். மேகாலயா மாநிலம் ஷில்லாங்கில் இன்று நடைபெற்ற பிரதமரின் ஃபிட் இண்டியா இயக்கத்திற்கு ஆதரவாக நாடு முழுவதும் 6000க்கும் மேற்பட்ட இடங்களில் லட்சக்கணக்கான மக்கள் இந்த இயக்கத்தில் இணைந்துள்ளதாக கூறினார். மேற்கு ஆசியாவின் தற்போதைய சூழலுக்கு இடையே எரிசக்தி சேமிப்பிற்கான தேசிய அளவிலான முயற்சிகளுக்கு இத்தகைய மிதிவண்டி பயண இயக்கம் உந்து சக்தியாக இருக்கும் என்று அமைச்சர் குறிப்பிட்டார். புதுமையான சிந்தனைகள் மற்றும் செயல்பாடுகள் ராணுவ திறனின் வளர்ச்சிக்கு உந்து சக்தியாக அமையும் என்று முப்படை தலைமை தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் NS ராஜாசுப்ரமணி தெரிவித்துள்ளார். முப்படை தலைமை தளபதியாக இன்று பொறுப்பேற்றபின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஆயுதப்படைகளுக்கும் கல்வி மற்றும் புத்தொழில் நிறுவனங்கள், ஆராய்ச்சி சூழல் அமைப்புகள் ஆகியவற்றுக்கும் இடையேயான ஒத்துழைப்பு நவீனமயமாக்கலுக்கு புத்துயிர் அளிப்பதாக கூறினார். நாட்டின் இறையாண்மை மற்றும் பிராந்திய ஒருமைப்பாட்டை பாதுகாப்பதில் ஆயுதப்படைகள் முக்கிய பங்காற்றுவதாக கூறிய அவர், முன்னாள் படை வீரர்கள் மற்றும் பெண்களின் நலனிற்காக ஆயுதப்படை வீரர்கள் தொடர்ந்து அர்ப்பணிப்புடன் செயலாற்றுவார்கள் என்று உறுதியளித்தார். முன்னதாக புதுதில்லியில் இன்று லெப்டினன்ட் ஜெனரல் NS ராஜாசுப்ரமணிக்கு அணிவகுப்பு மரியாதை அளிக்கப்பட்டது. நாட்டின் 27வது கடற்படை தலைமை தளபதியாக அட்மிரல் கிருஷ்ண சுவாமிநாதன் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்திய கடற்படை நாட்டின் நலனை பாதுகாப்பதில் விழிப்புடன் இருப்பதாகவும், சவாலான சிக்கலான சூழல்களையும் திறம்பட கையாளும் வகையில் செயல்படுவதாகவும் கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.

0: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: மதுரை தணக்கன்குளத்தில் காவிரி கூட்டு குடிநீர் திட்டத்தின் மூலம் 350 மேற்பட்ட வீடுகளுக்கு குடிநீர் வழங்குவதற்கான குழாய் பதிக்கும் பணிகளை மாநில மின்துறை அமைச்சர் திரு CTR நிர்மல்குமார் இன்று தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், நிலத்தடி நீர்மட்டத்தை மேம்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றார்.
2: வெங்கலமூர்த்தி இந்த பகுதிக்கு ரவுண்டு வாட்டரும் பாத்தீங்கன்னா 1000 கீழே போயிடுச்சு. பழைய பைப் உடஞ்சிருச்சுன்னா அதை புதுப்பிக்கும் பணியில வந்து அதற்கான நிதி ஒதுக்கப்பட்டு மாவட்ட ஆட்சியரிலிருந்து நிதி ஒதுக்கப்பட்டு வெகு விரைவில் நிரந்தரமாக தண்ணி கொண்டு வரப்படும். அதுவரை டெம்பரரியா வந்து நம்ம லாரியில இருந்து எல்லா குடியிருப்பு இங்க இருக்கிற மக்கள் அனைவருக்கும் சப்ளை பண்றதுக்கான வேலையை இது பண்ணிருக்கோம். கூட்டு குடிநீர் திட்டங்களும் இங்க தேவைப்படுகிறது. ஸோ அதெல்லாம் முதல்வரிடம் கலந்தாலோசித்து என்னென்ன மாதிரி செய்யணும்னு சொல்லி கூட்டு குடிநீர் திட்டங்களும் கொண்டு வரப்பட்டு நிலத்தடி நீரை அதிகரிக்க தேவையான லாங் டேர்ம் ப்ராஜெக்ட்ஸ்
1: உலக புகையிலை எதிர்ப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. புகையிலை பயன்பாட்டினால் ஏற்படும் ஆபத்துகள் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் 1987 முதல் உலக சுகாதார நிறுவனம் சார்பில் இந்நாள் கடைபிடிக்கப்படுகிறது. புகையிலை ஈர்ப்பை தவிர்த்தல், அதன் மீதான அடிமைத்தனத்தை எதிர்த்து போரிடுதல் என்பதே இந்த ஆண்டின் கருப்பொருளாகும். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் விழிப்புணர்வு கையெழுத்து இயக்கத்தை தொடங்கி வைத்து பேசிய மாநில மருத்துவம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் KG அருண்ராஜ், சமூகத்தை பாதுகாக்க புகையிலை பழக்கத்தை கைவிட வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார். இந்நிகழ்ச்சியில் மாநில அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் சுற்றுலாப் பயணிகள் மற்றும் பொதுமக்கள் பங்கேற்ற விழிப்புணர்வு நடைபயிற்சி நடைபெற்றது. தென்காசியில் நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியில் ஏராளமானோர் பங்கேற்றனர். கோவை நேரு விளையாட்டு அரங்கில் 7,95,00,000 ரூபாய் செலவில் விளையாட்டு வீரர்களுக்கான உடற்பயிற்சி கூடம், படிப்பு அறை, பொழுதுபோக்கு மற்றும் பார்வையாளர்கள் அரங்கம் உள்ளிட்ட வசதிகளுடன் கட்டப்பட்டு வரும் நவீன விடுதிப் பணிகள் உரிய காலத்தில் முடிக்கப்படும் என்று மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். இப்பணிகளை இன்று நேரில் ஆய்வு செய்த அவர், பயிற்சியில் ஈடுபட்டிருந்த விளையாட்டு வீரர்களுடன் கலந்துரையாடினார். அவர்களுக்கு தேவையான கூடுதல் விளையாட்டு உபகரணங்கள் உள்ளிட்ட தேவைகள் விரைவில் பூர்த்தி செய்யப்படும் என்றும் அமைச்சர் உறுதியளித்தார். தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளுடனான வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டத்திலும் அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா பங்கேற்றார். திருச்சி மாவட்டத்தின் வளர்ச்சிக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்று இன்று பொறுப்பேற்ற மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு பிரதீக் தயாள் தெரிவித்துள்ளார். பொறுப்பேற்றபின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மக்களின் தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தி செய்யப்படும் என்றார்.
3: அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் பிரதீக் தயாள். இன்று காலையில் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சியராக பொறுப்பேற்றிருக்கிறார். இந்த வரலாற்று சிறப்புமிக்க மாவட்டத்தில் பணியாற்றும் வாய்ப்பு கிடைத்ததில் நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களுக்கு நேர்மையான மற்றும் திறமையான நிர்வாகத்தை வழங்குவது எனது முக்கிய நோக்கமாகும். மக்களின் தேவைகளை, பிரச்சனைகளை கேட்டு அதற்கு பின் விரைவாக தீர்வு காண முயற்சி எடுக்கப்படும். இந்த பணியில் உங்களுடைய ஒத்துழைப்பு, மக்களின் ஆதரவை நான் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
1: இதேபோல் தேனி மாவட்ட ஆட்சித்தலைவராக டாக்டர் வைத்தியநாதனும், திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சித்தலைவராக திருமதி வந்தனா கார்க்கும் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டனர். தமிழகத்தில் காலியாக உள்ள ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கான தேர்தல் வரும் 18 நடைபெறுகிறது. இதற்கான வேட்புமனு தாக்கல் நாளை தொடங்கி வரும் 8 வரை நடைபெறும். வேட்புமனுக்களை திரும்பப் பெற வரும் 11 கடைசி நாளாகும். கடலூரில் சிறு குறு நடுத்தர தொழில்களுக்கு தொழிற்கடன் வழங்கும் சிறப்பு முகாம் நாளை நடைபெற உள்ளதாக ஆட்சித்தலைவர் திரு சிவி ஆதித்ய செந்தில்குமார் தெரிவித்துள்ளார். நெல்லை மாவட்ட சுற்றுலா தலங்களுக்கான நுழைவு கட்டணம் நாளை முதல் ஆன்லைன் மூலம் வசூலிக்கப்படும் என்று வனத்துறை அறிவித்துள்ளது. IPL 2020 கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டம் அகமதாபாத்தில் இன்றிரவு 7:30 நடைபெறுகிறது. இரண்டாவது முறையாக சாம்பியன் பட்டத்தை வெல்லும் முனைப்புடன் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி குஜராத் டைட்டன்ஸை எதிர்த்து களமிறங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கோடை வெப்ப தாக்கத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ள மக்கள் அரசின் வழிகாட்டுதல்களை பின்பற்ற வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி மனதின் குரல் நிகழ்ச்சியில் அறிவுறுத்தியுள்ளார். நாட்டின் பாரம்பரிய அடையாளங்களை பாதுகாக்கும் முயற்சிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்படுவதாகவும் பிரதமர் கூறியுள்ளார். ராணுவ திறன் வளர்ச்சிக்கு புதுமையான சிந்தனைகள் உந்து சக்தி

0: யாக அமையும் என்று முப்படை தலைமை தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் என் எஸ் ராஜா சுப்பிரமணி தெரிவித்துள்ளார். நிலத்தடி நீர்மட்டத்தை மேம்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு சி டி ஆர் நிர்மல்குமார் கூறியுள்ளார். சமூகத்தை பாதுகாக்க புகையிலை வழக்கத்தை கைவிட வேண்டியதன் அவசியத்தை மாநில மருத்துவம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் கே ஜி அருண்ராஜ் வலியுறுத்தியுள்ளார். IPL 2020 கிரிக்கெட் போட்டியின் இறுதியாட்டத்தில் இன்று ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு குஜராத் டைட்டன்ஸை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
1: நேரம் 1:55:48 ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி.

0: இன்னும் சில நொடிகளில் மிட் டே நியூஸ் டெல்லியிலிருந்து.
1: Good afternoon. This is Akashvani and I am Abhishek Mukhopadhyay with the Midday News.

0: வேளாண் அரங்கம். நிகழ்ச்சியில் இப்போது சேனை கிழங்கு சாகுபடி நேர்முகம் பங்கேற்கிறார் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் துறையூர் தழுகை பாதர்பேட்டை எம் செல்லமுத்து அவர்கள்.
1: வணக்கம் நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியில திருச்சி மாவட்டம் தழுகை பாதர்பேட்டை விவசாயி எம் செல்லமுத்து அவர்களை தான் நம்ம சந்திக்க போறோம். வணக்கம் ஐயா.
2: வணக்கம் சார்.
1: விவசாயத்துல எத்தனை வருஷமா அனுபவம் இருக்குங்க?
2: சின்ன வயசுல இருந்தே விவசாயம் தான் பண்ணிட்டு இருக்கோம்.
1: நிறைய பேர் சொல்றாங்க என்னன்னா, விவசாயம் பண்றையா பெரிய அளவுக்கு வருமானம் வரல அப்படின்லாம் சொல்றாங்களே, அது என்னங்க? விவசாயத்தை தொழிலா பண்ணா நல்ல லாபம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா?
2: நல்ல தொழிலா நல்லா பண்ணோம்னா வாய்ப்பு இருக்கு. எனதானேன்னு பண்ணோம்னா அது அந்த அளவுக்கு ஒரு வாய்ப்பு இல்லாமல் தான் போகுது. நிறைய பேர் நஷ்டமும் போட்டிருக்காங்க, விலையறிஞ்சி போயிடுது சமயத்தில், அதில் பாதிப்பு வருது. அப்புறம் அந்த பராமரிப்பு சரியில்லைன்னா சொத்தை உழுவுது, அதுலேயும் இது இருக்குது. நம்ம பராமரிப்பு நல்லா பண்ணி ஈல்டு நல்லா வந்ததுன்னு சொன்னால் லாபகரம் தான் இருக்குது.
1: பொதுவாக என்னென்ன பயிர்கள்லாம் நீங்கள் பயிரிடுறீங்க?
2: கரும்பு வச்சுருக்கேன், கரும்பு சொட்டுநீர் போட்டு ஒரு 4-5 ஏக்கர் கரும்பு போட்டிருக்கேன். சேனக்கிழங்கு வச்சுருந்தேன், சேப்பக்கிழங்கு வச்சுருந்தேன், அது 6 மாதம் தான் பயிர். இது சேனக்கிழங்கு 8-10 மாதத்துக்குள்ளே வெட்டணும். 6 மாதம் முடிஞ்ச உடனே சேப்பக்கிழங்கு வெட்டலாம்.
1: சரி, இப்போது நிலம் எவ்வளோ வச்சுருக்கீங்க?
2: நிலம் எங்களுக்கு சுமார் ஒரு 10 ஏக்கர் இருக்குங்க.
1: அதில் கால்நடை வளர்ப்பு ஏதாவது ஆடு மாடு இதெல்லாம் வச்சுருக்கோம்?
2: பசுமாடு இருக்குது, ஆடு வச்சுருக்கோம்.
1: அது எத்தனை வச்சுருக்கீங்க?
2: ஒரு 10-20 ஆடு வச்சுருந்தோம், இப்போல்லாம் அந்த முடியாமல் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டோம். இப்போ 2 ஆடு தான் இருக்குது. மாடு 5-6 மாடு இருந்தது, இப்போ மாட்டெல்லாம் கொஞ்சம் பராமரிப்பு பண்ண முடியாமல் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டோம்.
1: இப்போது சேனக்கிழங்கு சேப்பங்கிழங்குலாம் சொல்கிறாங்க இல்லையா, நீங்கள் இப்போ வச்சிருக்கீங்க?
2: ஆமாம்.
1: அதுக்குள்ளே வித்தியாசம் எப்படிங்கய்யா? எது சேனைக்கிழங்கு எது சேப்பக்கிழங்குன்னு சொல்லுவீங்க? அதுக்கு இடையே உள்ள வித்தியாசத்தை எப்படி சொல்லுவீங்க?
2: சேனக்கிழங்கு வந்து பெருசு பெருசாக இருக்கும், அதான் சேனக்கிழங்கு. சேப்பங்கிழங்குங்கிறது தாய்க்கிழங்குலேருந்து சின்ன சின்னதாக உருண்டையாக வெள்ளையவே இருக்கும், உருளைக்கிழங்கு மாதிரி இருக்கும் ஒரு இதுக்கு.
1: சரி சரி. இப்போது சேனக்கிழங்கு சேப்பங்கிழங்கு ரெண்டும் வந்து எப்படி சாகுபடி செய்யணுங்கிறத சொல்லுங்க.
2: சேனக்கிழங்கு சாகுபடி செய்கிறதுனா ஃபஸ்ட்டு வந்து நல்லா உழவு அடித்து போட்டு 5 கலப்பை போட்டு நல்லா உழவு ஓட்டி ஏக்கருக்கு 6 டிப்பர் எருவு போட்டு நல்லா ரொட்டேட்டர் போட்டு ஓட்டி காட்டை வந்து கட்டி இல்லாமல் நல்லா மணல் பாங்காக வச்சுருக்கணும். 3 அடி பார் ஓட்டணும். அந்த பார் போடும்போது பெருவிடான் குருணை ஒரு 4 கிலோ போடணும். அதெல்லாம் இந்த சொத்தை உழுவாமல் இருக்கிறதுக்கு ஏக்கருக்கு 2 மூட்டை சிப்சம், சூப்பர் பாஸ்பேட்டு 2 மூட்டை, இந்த பெருவிடான் குருணையெல்லாம் எல்லாம் கலந்து விசிறி விட்டு பாறை ஓட்டி அந்த பார் காலிலேயே 2 அடிக்கு ஒரு கிழங்கு போடணும். போட்டு எடுத்து கட்டணும். அந்த நடுப்புற இருக்கிற பாறை வந்து இந்த கிழங்கை இதில் வச்சு எடுத்து கட்டணும். 2 பக்கமும் மண்ணை வெட்டி போட்டு கரையாக போட்டுடணும். பள்ளமாக இருக்கிறத கரையாக போட்டுடணும். அப்போ கிழங்கு வந்து நல்லா ஊறி வரும். மறுபடியும் ஒரு 3-4 மாதத்தில் செடி அவ்வளோ வந்த உடனே பாக்டம்பாஸ் வரும். அதுக்கு பீர்விடான் குருணைகள் போட்டு மறுபடியும் கொஞ்சம் லேசாக அப்படியே பார் ஒதுக்கி விட்டால் போதும். 10 மாதத்தில் கிழங்கு வெட்டலாம். 15 டன்லேருந்து 20 டன் வரலும் ஒரு ஏக்கருக்கு எடுக்கலாம்.
1: பொதுவாக அந்த விதைக்கிழங்கு எங்கேயும் வாங்குவீங்க?
2: விதைக்கிழங்கு இப்போ நம்ம ஊர்லேயே இருக்குது, பாதர்பேட்டையிலே இருக்குது. இதுக்கு முன்னாடி நான் போய் மணி உளுந்தான் ஊரில் போய் வாங்கிட்டு வந்தேன். தலவாசா பக்கத்தில் மணி உளுந்தான் ஊரில் விதைக்கிழங்கு நான் அங்கேருந்து வாங்கிட்டு வந்தேன்.
1: இப்போ இங்கே ஊர்லேயே கிடைக்குது?
2: இப்போ நம்ம ஊர்லேயே கிடைக்குது.
1: கிலோ எவ்வளோதுங்க கிடைக்குது?
2: கிலோ வந்து 10 ரூபா. இப்போ நான் போய் வாங்கிட்டு வரும்போது 33 ரூபான்னு வாங்கினேன்.
1: இப்போ
2: 4 டன் வாங்கினேன். 4 டன் வந்து 136,000 வந்தது எனக்கு. 40 ரூபாய்க்கு வந்துருச்சு, 140,000 ஆயிடுச்சு.
1: சரிங்க. இப்போ இந்த சேனைக்கிழங்கு சேப்பங்கிழங்குக்கு நடவு செய்ய பருவம் ஏதாவது இருக்குதா? இந்த பருவத்தில் வந்து இதை பயிர் செய்யணும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஏதாவது பருவம் சொல்லுவீங்களா?
2: ஜூன் மாதம் போடலாம். தமிழில் வைகாசி மாதம், ஜூன் மாதம் நடவு செஞ்சோம்னா ஜனவரி பிப்ரவரியில் வெட்டலாம்.
1: அதாவது எத்தனை மாதத்தில்?
2: தை மாதம், 8 மாதம் வந்துடும்.
1: சரி.
2: அந்த சோவை வந்து நல்ல தண்டு ஊக்கமாக வரும், நல்லா அவ்வளோ வயரம் வளரும். கிழங்கு ஊறின உடனே அப்படியே கிழங்கு அந்த தண்டு பூரா மடிஞ்சிரும், காஞ்சி அப்படியே மடிஞ்சிரும். அந்த காஞ்சி மடிஞ்ச உடனே உடனே வெட்ட ஆரம்பிச்சிடணும்.
1: காஞ்சி மடிஞ்சாதான் அது வந்து
2: முதிர்ச்சி பெறுவோம். அப்போ வெட்டிட்டோம்னா நம்மளுக்கு கிழங்கு அருமையாக நல்லா இருக்கும், தன்னேஜி வரும்.
1: சரி. ஊடு பயிரை இதில் வந்து ஏதாவது நடுறீங்களா, இல்லாட்டி இது மட்டுமே தனியாக பண்ணுறீங்களா?
2: இது தனியாக பண்ணலாம். வெங்காயமும் வைக்கிறதுனா வைக்கலாம், வேறு ஒன்றும் பண்ண முடியாது. வெங்காயம் வைக்கலாம். வெங்காயம் வச்சோம்னா நம்மளுக்கு ஒரு 50-60 நாளுக்குள்ளே வெங்காயம் வந்துடும். அதுக்கு மேலே உரம் போட்டு பார் எடுத்து கட்டணும்.
1: சரி. உங்கள் ஏரியாவில் நீங்கள் மட்டும்தான் வந்து சேனைக்கிழங்கு சேப்பக்கிழங்கு போகிறீங்களா, இல்லை நிறையா பேர் பயிரிடுறாங்களா? உங்களுடைய தனி சிறப்பு அங்கே எப்படி இருக்கீங்கயா?
2: இங்கே ஒரு 5-6 பேர் போட்டிருக்காங்க. 7 ஏக்கர் போட்டிருக்காரு ஒருத்தர். அவர் நல்லா ஈல்டு எடுத்திருக்காரு, 18 டன் எடுத்திருக்காரு. அவர் கரெக்டாக அந்த பொங்க முடிஞ்ச உடனே 8 மாதத்துலேயே கரெக்டாக வெட்டிட்டார். நல்ல

0: எடுத்திருக்காரு,
1: சரி சரி.
0: 18 டன் வந்திருக்குது.
1: நீங்கள் அதிகபட்சமாக எடுத்த ஈல்டு எவ்வளவு?
0: நான் வந்து அந்த அளவுக்கு இன்னும் எடுக்கலை, நான் ஃபஸ்ட்டு கம்மியாக அதில் போட்டிருந்தேன்.
1: நீங்கள் வந்து விற்கிறதெல்லாம் எப்படிங்கய்யா? நீங்கள் யாராவது வந்து வாங்கி போயிருவோம்?
0: கரூர்லேருந்து வர்றாங்க வியாபாரிங்க, வர்றாங்க வந்து அவங்களே ஆள் வச்சு வெட்டி எடுத்துகிட்டு போகிறாங்க. ஆனால் அது வெட்டுக்கூலி நம்ம கொடுக்கணும், ஏக்கருக்கு 25,000 வெட்டுக்கூலி வாங்குறாங்க.
1: சரி,
0: வெட்டுக்கூலி நம்ம கொடுக்கணும். அவங்க வெட்டி ஏற்றிட்டு போயிடறாங்க, டன்னேஜ் கணக்கு போட்டு உடனே காசு கட்டிடுறாங்க.
1: பாக்கில் வந்துடுது, பணம் வந்துடுது,
0: உடனே வந்துடுது. ஆனால் நம்ம நல்லபடியாக செஞ்சு வைக்கணும். இந்த நாள் ஓட்டக்கூடாது, அந்த டைம் கரெக்டாக முதிர்ச்சி ஆயிடுச்சுன்னா, இந்த தாள் மடிஞ்சிருச்சுன்னா உடனே வெட்ட ஆரம்பிச்சிடணும்.
1: சரி, இந்த சேனைக்கிழங்கு சேப்பங்கிழங்குக்கெல்லாம் வந்து நோய் பூச்சி தாக்குதல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குதா? அப்படி வந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க?
0: அப்படி அதிகமாகலாம் அந்த நோய் தாக்கல்லாம் இல்லை.
1: அப்புறம் நீங்கள் வந்து நல்லா தற்காத்துக்கிட்டீங்கன்னு அர்த்தம். உங்கள் ஏரியாவில்
0: பராமரிப்பு ஃபஸ்ட்டு பண்ணும்போது இந்த பீரோடான் குருணையெல்லாம் போட்டுக்கிட்டோம்னா அந்த நோய் அதிகமாக வராது. வேப்ப முன்னாக்கெல்லாம் அந்த இதில் போடணும். எப்போனாக்கா அந்த ரெண்டாவது தடவை பார்வதுக்கிறமே அந்த டைமில் வேப்ப முன்னாக்கு ஒரு மூட்டை போடணும், ஒரு ஏக்கருக்கு போட்டோம்னா நம்மளுக்கு இந்த சொத்தை உழுவுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படி ஏதாவது கொஞ்சம் சீக்கு தாக்குச்சுனாலும் பக்கத்தில் இருக்கிற அக்ரியை கூப்பிட்டு நம்ம என்னன்னு பார்த்து இந்த நோய் தாக்குச்சுன்னா செஞ்சுக்கணும்.
1: சரி, உங்கள் நிலத்தில் வந்து சேனைக்கிழங்கு சேப்பக்கிழங்கு போடலான்னு எப்படி இங்கே தோணுச்சு? இது போட்டால் நல்லா இருக்குன்னு உங்களுக்கு எப்படி ஒரு எண்ணம் வந்தது?
0: ஒரு நண்பர் ஆத்தூர்காரரு, அவர் அக்ரி, அவர் சொன்னார் இதுமாரி விலை நல்லா விற்கிதுங்க, தலவாசல் பகுதியில் நிறையா போட்டிருக்காங்க, நீங்கள் போடுறதெல்லாம் போடுங்கன்னு சொன்னார். அதுக்கப்புறம் தான் நானும் வாங்கி போட்டேன். ஒரு ஏக்கரில் 4 லட்சம் ரூபா வரலும் கிடைக்கும், நீங்கள் செய்யுங்க அப்படின்னாப்புல. ஆனால் விலை குறையிலேன்னா இந்த அளவுக்கு கிடச்சிருக்கு. இந்த வருஷம் விலை ரொம்ப 5 ரூபா, 13 ரூபா, 10 ரூபா வரல வந்துருச்சு.
1: சரி, தல்கை பகுதி வந்து என்ன மாதிரியான மண் வளம் உள்ளதுங்கய்யா?
0: செம்மண் வளங்க, செம்மண் தான்.
1: ஸோ செம்மண்ணில் இதை போட்டால் கொஞ்சம் ஓரளவு நல்லா வருமானம் கிடைக்கிது,
0: நல்லா வரும்.
1: சரிங்கய்யா, விளையிற இது வந்து எப்படி தரம் பிரிப்பீங்கய்யா?
0: தரம் வந்து பெருங்கிழங்காக தனியாக பிரிக்கணும்.
1: சரி,
0: சொத்து இருந்ததுன்னா அதை தனியாக பிரிச்சிடணும். ஒரு கிலோவுக்கு கீழே இருந்ததுன்னா கொஞ்சம் அதை எடுத்துருவாங்க, அது விதைக்கி வச்சுக்கலாம். ஒரு கிலோவுக்கு மேலே இருந்ததுன்னா 3 கிலோ 5 கிலோ வரலாம் வருது. ஒரு கிழங்கு வந்து 5 கிலோ வரலாம் வருது.
1: சரி, இந்த அறுவடை செய்யும்போது அந்த பயிர்களுடைய தண்டெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து மாடுகளுக்கு கொடுக்கலாமா? இலைத்தழை
0: ஆடுங்கள்லாம் சாப்பிடுது, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது காட்டிலேயே எடுத்து போயிடுது. அப்போ சொல்லிட்டு மொத்தம் இருக்குது, எல்லாமே அப்படியே சுண்டி காஞ்சி போகுது.
1: காஞ்சி போகுது, அதனால் பெரிய அளவு வந்து ஆடு மாடுகளுக்கு போட முடியாதுன்றீங்க?
0: ஆடு மாடுகள்லாம் போடுறதில்லை.
1: சரி, அப்போ ஐயாவுடைய பேச்சை கேட்டு சேனைக்கிழங்கு சேப்பங்கிழங்கு விவசாயம் பண்ணோம்னா நல்லா வருமானம் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க?
0: வருமானம் இருக்குது, வருமானம் இருக்குது. நம்ம செய்கிறது செய்ய நேர்த்தி நல்லா செஞ்சு ஈல்டு எடுத்தோம்னா 20 டன் எடுத்தோம்னா நல்ல வருமானம் இருக்குது. நோயெல்லாம் அதிகமாக தாக்காது. அந்த அழுகளுக்கு மட்டும் மருந்து வேரடியில் விட்டோம்னா போதும், அழுகல் வராது.
1: சரி, இந்த சேனைக்கிழங்கு சேப்பங்கிழங்கு மட்டும் எத்தனை வருஷமாக பண்ணுறீங்கய்யா?
0: 2 வருஷம் தான் பண்ணுறேன்.
1: சரி, இந்த சேனைக்கிழங்கு சேப்பங்கிழங்கு சாப்பிட்றதுனால என்ன பயன்கிற சொல்லுங்கய்யா?
0: முழங்கால் வலி வரலைங்கிறாங்க, முழங்கால் வலிக்கெல்லாம் நல்லா இருக்குதுங்கிறாங்க, உடம்புக்கும் நல்லதுங்கிறாங்க, எனர்ஜியாக இருக்குது உடம்பு அப்படிங்கிறாங்க.
1: நீங்கள் சாப்பிட்றீங்களா அதை?
0: நாங்களே சாப்பிட்றோம்.
1: பொதுவாக இந்த சேனைக்கிழங்கு சேப்பங்கிழங்குலாம் சாப்பிட்டோம்னா அது ஒரு மாதிரி வாயெல்லாம் அரிக்கும், அரிச்சல்லாம் கிடைக்கும்.
0: அதெல்லாம் அது செய்ய வேண்டிய பக்குவத்தோடு செஞ்சால் அதெல்லாம் எதுவும் அரிக்காதுங்க, சைடு எஃபெக்ட்டு எதுவும் கிடையாது, உடம்புக்கு நல்ல எனர்ஜியாக நல்லா இருக்குதுங்கிறாங்க.
1: சரி, ஊடு பயிராக ஒரே ஒரு பயிர் மட்டும்தான் இது சேனைக்கிழங்கு சேப்பங்கிழங்குல போடலாம் அப்படி தானே?
0: ஆமாம், சேனைக்கிழங்குல வெங்காயம் போடலாம், சேப்பங்கிழங்குலாம் அதெல்லாம் போட முடியாது, அது மட்டும்தான் இருக்கணும். அது 10 டன் வரும், நான் 32 ரூபாய்க்கு விற்றேன் ஒரு கிலோ, அது விலையெல்லாம் பரவாயில்ல. ஈல்டு வரணும், ஈல்டு ஒரு 10 டன் வந்ததுன்னா நம்மளுக்கு 4 லட்சம் ரூபா வருமானம் இருக்குது. அதுக்கு எருவு ஒரு ஏக்கருக்கு 4 டிப்பர் எருவு போடணும்.
1: சரிங்க,
0: போட்டு நல்லா பண்ணோம்னாக்க நல்ல உழவடிச்சு மண் நல்ல புல புலன்னு நல்ல ரொட்டேட்டர் போட்டு ஓட்டி நல்லா வச்சிருந்தோம்னு சொன்னால் நல்லா ஒரு 6 மாதம் 7 மாதத்துலேயே நம்ம வந்து வருமானத்தை பார்த்துடலாம்.
1: சரி, இந்த சேனைக்கிழங்கு சேப்பக்கிழங்கு பயிர் சாகுபடி பண்ணும்போது தொடர்ச்சியாக போடலாமா இல்லாட்டியும் வந்து சுழற்சி முறையில் நீங்கள் போடுவீங்களா பயிரை?
0: வருஷம் ஒரு வாட்டி தான், இந்த ஜூன் மாதம் தான் போட முடியும்.
1: சரி, 4 மாதம் இடைவெளி இருக்குல்ல,
0: அப்போ சும்மா தான் இருக்கும் காடு. வேறு ஏதாவது வெள்ளம் வச்சுக்கிட்டா அடுத்த வயலில் மாற்றி போட வேண்டியது தான்.
1: அது எள்ளு கொள்ளு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று போட்டுவிட்டீங்கன்னா இடையில அது ஒரு வருமானத்தை கிடச்சி கொடுத்துரும் இல்லையா?
0: அது ஒரு சிலர் போடுறாங்க, அது எல்லாம் போட்டோம்னா நம்மளுக்கு ஈல்டு பார்க்க முடியாது. அந்த தலைவாசல் பக்கத்தில் போடுறாங்க, அதே காட்டில் மடிஞ்ச உடனே களையை சுரண்டு விட்டு எள்ளை விதைச்சி விட்டு எள்ளு அறுத்துட்டு கிழங்கு வெட்டுறாங்க, பாதி சொத்தையாக வருது. செய்கிறாங்க, அந்த வேலையும் செய்கிறாங்க, நான் தலைவாசல் போய் பார்த்துருக்கேன்.
1: அதனால் நீங்கள் ஃப்ரீயாக விட்டுட்டு அதுக்கப்புறம் விவசாயம் பண்ணுறீங்க?
0: ஆமாம், அதனால் வந்து நம்ம 8 மாதத்தில் வெட்டிட்டோம்னா கிழங்குல எந்த பால்ட் இல்லாமல் நல்லா கிளீனாக இருக்கும், அவங்க வெட்டி எடுத்துகிட்டு போயிடுவாங்க, நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை.
1: சிறப்புங்கய்யா, நன்றி. உங்களை தொடர்புகள்னா தொலைபேசி இருந்தால் சொல்லுங்கள்.
0: 63 79 23 12.
1: திரும்ப ஒரு டைம் சொல்லுவீங்கய்யா?
0: 63 79 22, 23, 12
1: ஐயாட்ட சேனைக்கிழங்கு சேப்பங்கிழங்கு விவசாயம் சம்பந்தமா தொடர்பு கொண்டு பேசி எல்லா கருத்துக்களையும்

0: வாங்கிக்கலாம். நிறைய தகவலை வந்து நம்மளுக்கு கொடுத்தாங்க. ஐயாவுக்கு நிலையத்தின் சார்பாக நேருக்கு சார்பாக நன்றி தெரிவிச்சுக்கலாம். நன்றி ஐயா.
1: நன்றி. அள்ளி அள்ளி பணங்குவிக்க, அள்ளி அள்ளி பணங்குவிக்க.
2: இதுவரை சேனை கிழங்கு சாகுபடியில் தனக்குள்ள அனுபவங்களை பகிர்ந்து கொண்டார் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் துறையூர் தழுகை பாதர்பேட்டை பகுதியைச் சேர்ந்த எம் செல்லமுத்து அவர்கள்.

0: வந்தது.
1: நிகழ்ச்சியில் தொடர்வது மரைக்கா கோரையாற்றில் ஆகாய தாமரை அகற்றும் பணியில் பங்கேற்க அழைப்பு விடுக்கிறார் கிரீன் நீடா சுற்றுச்சூழல் அமைப்பின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் மு. ராஜவேலு அவர்கள்.
2: ஆகாய தாமரை செடிகள் தீமை மிகுந்த ஒரு நீர்வாழ் தாவரம். மாசு அடைந்த தண்ணீர்ல வேகமாக வளரக்கூடிய ஆகாய தாமரை இலைகள் வழியா நீராவி போக்க வழக்கத்தை விட அதிகமாக இருப்பதாக நீரின் அளவு வெகு விரைவாக குறைந்து போயிட்டது. அடர்ந்த புதர் போல பரவி இருக்கும் ஆகாய தாமரையால சூரிய ஒளி நீரினுள் ஊடுருவதற்கு தடையாக இருக்குது. அந்த நீரில் வாழும் தாவரங்கள் மற்றும் நீர்வாழ் உயிரினங்களின் வளர்ச்சி வந்து பெரிய அளவுல பாதிக்குது. இனப்பெருக்கத்திற்கும் ஆகாய தாமரை இடையூறா இருக்குது. கால்நடைகள் நீரை அருந்த முடியாமல் ஆகாய தாமரையில சிக்கி தண்ணீரில் மூழ்கி உயிரிழக்கும் சம்பவங்களும் அங்கங்கே நடந்துட்டுதான் இருக்கு. கொசுக்கள் உற்பத்திக்கு நல்ல சூழ்நிலை இந்த ஆகாய தாமரையில இருக்கு. பாம்புகளுக்கு புகலிடமாகவும் இருக்குது. வெள்ள காலங்கள்ல சேதம் அதிகரிச்சு படகு போக்குவரத்து மீன் பிடிப்பு போன்ற பல்வேறு பிரச்சனைகளும் ஆகாய தாமரையில ஏற்படுது. ஏரி குளங்கள் வேதிக்கொல்லிகளை பயன்படுத்தி இவைகளை அகற்ற முடியும். ஆனால் இந்த வேதிக்கொல்லிகளை பயன்படுத்துறதுனால நீரில் வாழக்கூடிய தாவரம் என்பதால் நீர்நிலைகளும் பாதிப்புக்கு உள்ளாகும் என்பதால சோதனை அடிப்படையில் கிளன் கிளீனிங் எந்திரம் மூலம் நவீன எந்திரத்தை தயாரிச்சு நாட்டிலேயே முதன் முதலாக ஆகாய தாமரையை அகற்ற பணி பல இடங்கள்ல நடந்துகிட்டு இருக்கு. இதனை ஒட்டி நம்ம டெல்டா மாவட்டங்கள்ல உள்ள அனைத்து நீர்நிலைகளிலும் இந்த ஆகாய தாமரை பெரிய அளவுல ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி நீர் பாய்வதற்கும் வடிகிறதுக்கும் பெரிய சிரமத்தை ஏற்படுத்திட்டு இருக்கு. வெள்ள காலங்கள்ல மிகப்பெரிய பாதிப்பை நெல் வயல்களுக்கு ஏற்படுத்தது. இதனை கருத்தில் கொண்டு கிரீன் இண்டா சுற்றுச்சூழல் அமைப்பும் எக்ஸ்னோரா இன்டர்நேஷனல் அமைப்பு திருவாரூர் மாவட்ட நீர்வளத்துறை இணைஞ்சு திருத்துறைப்பூண்டி மரக்கா கோரையாட்டில் 22 கிலோமீட்டர் தொலைவுக்கு ஆகாய தாமரை செடிகளை முழுவதும் அகற்றணும்னு களமிறங்கி இருக்கிறோம். உலக சுற்றுச்சூழல் தினத்தையொட்டி வருகின்ற ஜூன் மாதம் 6ஆம் தேதி திருத்துறைப்பூண்டி அடுத்த உள்ள ஓவர் குடி என்ற இடத்துல ஆகாய தாமரை அகற்ற இருக்கிறோம். மரக்கா கோரையாறு பாய்காலாகவும் வடிகாலாகவும் திருத்துறைப்பூண்டி மற்றும் முத்துப்பேட்டை பகுதிகளுக்கு பெரிய பயனுள்ள ஆறா விளங்கிட்டு இருக்கு. மடப்புறம், சிங்களாந்தி, நெடும்பலம், ஓவர்குடி, பாண்டி, அம்மலூர், ஓவரூர், கீழப்பெருமலை, மேலப்பெருமலை, எடையூர், கோட்டகம், இடும்பாவனம், தொண்டியக்காடு, கற்பகநாதர் குளம், கீழே தொண்டியக்காடு உள்ளிட்ட சுற்றுவட்ட பகுதிகளில் 50,000 ஏக்கர் மேற்பட்ட பகுதிகளை செழிப்பாக இருக்க காரணமா இருக்கிறது இந்த மரைக்கா கோரையாறு. அப்பேற்பட்ட அந்த மரைக்கா கோரையாறுல ஆகாய தாமரை செடி வளர்ந்துருத்து ஒரு துர்நாற்றம் வீசுறதுனால அந்த நதிக்கரையில குடியிருப்பவர்களுக்கும் பெரிய பாதிப்பை ஏற்படுத்திட்டு இருக்கு. அப்பேற்பட்ட அந்த ஆகாய தாமரை செடிகளை அகற்றுவதற்காக அனைத்து பொதுநல அமைப்புகளும் ஒன்றிணைந்து ஜூன் மாதம் 6ஆம் தேதி சனிக்கிழமை காலை 8 மணிக்கு இந்த பணியை தொடங்க இருக்கிறோம். இதுல விவசாயிகள், பொதுமக்கள், அரசு ஊழியர்கள் அனைவரும் பங்கேற்று நீர் வழியை வடிகாலுக்கும் பாய்காலுக்கும் சிறந்த ஒரு ஆறாக அதை மாற்றுவதற்கு அனைவரும் இணைந்து செயல்பட அன்போடு அழைக்கிறோம். இங்கே தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9942220986. திரும்ப நம்பர் சொல்றோம், 9942220986. இந்த எண்ணில் தொடர்பு கொண்டு இந்த நிகழ்வில் பங்கேற்க உங்களை அன்போடு அழைக்கிறோம். நன்றி, வணக்கம்.
1: இத்துடன் இன்றைய வேளாண் அரங்கம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
3: திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் செய்தி மலர். இன்றைய

0: மன் கி பாத் மனதின் குரல் நிகழ்ச்சி பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 12 ஆண்டுகால சாதனை நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு திட்டம் வெப்ப அலை திருச்சி அரசு மருத்துவமனையில் எபோலா வைரஸ் நோய் தடுப்பு தயார் நிலை சர்வதேச யோகா தின முன்னேற்பாடுகள் அண்ணா அறிவியல் மைய கோளரங்கத்தின் 27 ஆண்டு விழா திருச்சி மாவட்டத்தில் மத்திய அரசின் விலை ஆதரவு திட்டத்தின் கீழ் உளுந்து கொள்முதல் உலக புகையிலை எதிர்ப்பு தினம் ஆகியவை இடம்பெறுகின்றன. பிரதமர் திரு நரேந்திர மோடி அகில இந்திய வானொலியில் மனதின் குரல் நிகழ்ச்சியில் 134வது முறையாக இன்று காலை உரையாற்றினார்.
1: தமிழ்நாடு கே நாகர் கோயில் மேரி முலாகாத் எக் டீச்சர் சே ஹுயி. இஸ் முலாகாத் கே தௌரான் கிரிஜா அம்மா ஜி கரீப் 15 ஸ்கூல் சலாத்தி ஹை.

0: புகையிலை எதிர்ப்பு தினம் ஆகியவை இடம்பெறுகின்றன. பிரதமர் திரு நரேந்திர மோடி அகில இந்திய வானொலியில் மனதின் குரல் நிகழ்ச்சியில் 134வது முறையாக இன்று காலை உரையாற்றினார்.
1: தமிழ்நாடு கே நாகர் கோயில் மே மேரி முலாகாத் எக் டீச்சர் சே ஹுயி. இஸ் முலாகாத் கே தௌரான் கிரிஜா அம்மா ஜி கரீப் 15 ஸ்கூல் சலாத்தி ஹை. உன்னோனே மன் கி பாத் சே பிரேரணா லேகர் அப்னே சபி ஸ்கூலோ கே ஸ்டூடண்ட்ஸ் கோ பிரேரித் கியா. பச்சோ சே கஹா கி வே வீர் ஜவானோ கே லியே ஹர் தின் ஏக் ருபியா யோக்தான் தே, யானி ஏக் சால் மே ஹர் ஸ்டூடண்ட் கி ஓர் சே 365 ருபியே ஜமா ஹுயே. இஸ் சோட்டே சோட்டே யோக்தான் சே கரீப் 40 லாக் ருபியே இக்கட்டா ஹுயே.
0: பிரதமரின் உரை குறித்து திருச்சிராப்பள்ளி காவேரி மகளிர் கல்லூரி தமிழாய்வுத்துறை இணை பேராசிரியர் முனைவர் மு அனு தமது கருத்துக்களை தெரிவிக்கையில்,
2: மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் இன்று ஆற்றிய உரையின் கருத்தாக்கங்கள் தமிழ் சமூகத்தையும் சோழர்களின் வரலாற்றையும் நினைவு கூர்ந்த முறையானது தமிழுக்கும் தமிழ் சமூகத்திற்கும் பெருமையையும் சிறப்பையும் ஏற்படுத்தியதோடு, யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்ற பொன் வரிகளின் வழியில் மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் செயல்படுவதை இந்தியர் அனைவரும் உணர்ந்து உற்சாகத்துடன் செயல்படுவதற்கு உந்து சக்தியாக இருந்தது. தடகள வீரர்களின் தனித்திறன், உணவு, உடல், உள்ளம் பற்றிய புரிதல், வானியல் சங்கம், டால்பின் பாதுகாப்பு அமைப்பு, நதிகளின் நீர்நிலைகளின் உயிர்ப்புத்தன்மை, ஆசிரியர்களின் அர்ப்பணிப்பு திறன் என்று பல்வேறு கோணங்களில் நம் பாரத பிரதமர் அவர்கள் ஆற்றிய உரையானது தேசத்தின் எதிர்கால நலனை எதிர்நோக்கிய பயணம் என்பதை அறிந்து அகமகிழ்கிறேன்.
0: திருச்சிராப்பள்ளி தேசிய கல்லூரி வணிகவியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் சு சிதம்பரம்,
3: சத்தீஸ்கர் வீரர்களின் தடகள போட்டியின் பங்களிப்பு பற்றியும் சர்வதேச அளவில் அவர்கள் இந்தியாவின் தடகள பிரதிநிதியாக எவ்வாறு அடைய முடிந்தது என்பது பற்றியும் அவர் தெரிவித்த கருத்து நாட்டில் உள்ள மற்ற இளைஞர்களுக்கு உத்வேகமாக இருக்கிறது. கோடையின் வெப்பத்தை எப்படி சமாளிப்பது என்று எளிய வழிமுறையை பற்றி பிரதமர் எடுத்துரைத்தார்கள். பிராண்டிங் இல்லாத உள்நாட்டு பானங்களை அருந்த வேண்டும் என்று உரைத்தார். தேசத்தின் விவசாய பொருளாதாரத்திற்கு மாம்பழ சாகுபடி எவ்வாறு உதவுகிறது என்ற அடிப்படையான விஷயத்தை அறிய முடிந்தது. விடுமுறை நாளில் ஏதாவது கோளரங்க சென்று வானியல் பற்றிய அறிவை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று உரைத்தார். நதியை சுத்தமாக வைத்துக் கொள்வது பற்றிய விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டுள்ளது இந்த நிகழ்ச்சி மூலம். மேலும் நாகர்கோயில் ஆசிரியர் கிரிஜா அம்மா தேசபக்தியில் பள்ளியில் ஏற்படுத்தி மாணவர்கள் சிறிய நிதி பங்களிப்பாக சேர்த்து ரூபாய் 40 லட்சம் மாண்புமிகு பிரதமர் அவர்களிடம் கொடுத்தது மற்ற பகுதி மாணவ செல்வங்களுக்கு பெரிய வழிகாட்டியாக அமையும் என்பதில் எல்லளவும் ஐயம் இல்லை என்பதை இந்த நிகழ்ச்சி மூலம் அறிய முடிந்தது.
0: பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு தொடர்ந்து 3வது முறையாக ஆட்சி பொறுப்பேற்று கடந்த செவ்வாய்க்கிழமை 12 ஆண்டுகளை நிறைவு செய்தது. மத்திய அரசின் சாதனைகள் குறித்து திருச்சி கிராமாலயா நிறுவனர் பத்மஸ்ரீ தாமோதரன் பேசுகையில்,
4: பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வெற்றிகரமாக 12 ஆண்டுகாலம் இந்தியாவை உலக அரங்கில் செல்வாக்குமிக்க ஒரு நாடாக முன்னேற்றியுள்ளார். வளர்ச்சி திட்டங்களை வெற்றிகரமாக செயல்படுத்தி பொருளாதாரத்திலும் சமூக முன்னேற்றத்திலும் மிக வேகமாக முன்னேறியுள்ளது. குறிப்பாக டிஜிட்டல் இந்தியா வெளிப்படையான பணப்பரிமாற்றம் செய்து வருவது நமக்கெல்லாம் பெருமை. உள்கட்டமைப்பு வசதிகளை பொறுத்தவரையில் நாட்டிலேயே மிக நீளமான தேசிய நெடுஞ்சாலைகள், ரயில் போக்குவரத்து வசதிகள், விமான போக்குவரத்து வசதிகள், வந்தே பாரத் போன்ற எளிதாக பயணம் செய்யக்கூடிய வசதி ஆகியவை நம் இந்தியாவில் அறிமுகப்படுத்தப்பட்டு இந்தியா ஒரு முன்னேறிய நாடாக மாறிக்கொண்டு வருகின்றது. சமூக மேம்பாட்டு திட்டங்கள், ஆயுஷ்மான் பாரத் காப்பீட்டு திட்டங்களின் மூலம் ஏழை எளிய மக்கள் நல்ல மருத்துவ வசதிகளை பெற முடிகின்றது. அவாஸ் யோஜனா திட்டத்தின் மூலம் நல்ல குடியிருப்பு வசதிகளை உருவாக்கி கொண்டு வருகின்றோம். ஸ்வச் பாரத் மிஷன் தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு வீட்டுக்கும் கழிப்பிட வசதி வழங்கப்பட்டுள்ளது. ஜல் ஜீவன் மிஷன் திட்டத்தின் கீழ் பாதுகாப்பான குடிநீர் வசதி ஒவ்வொரு வீட்டுக்கும் செய்து தரப்பட்டு வருகின்றது. ஒவ்வொரு பள்ளிக்கூடத்திலும் சுகாதார கழிப்பிட வளாகங்கள், குடிநீர் வசதிகள், கைகளை சுத்தமாக கழுவதற்கான வசதிகள் ஆகிய உருவாக்கப்பட்டு பள்ளிகளும் கிராமங்களும் இன்று தூய்மையான பகுதிகளாக மாறி வருகின்றன. பாதுகாப்பான குடிநீரை பயன்படுத்துவதால் நோய் நொடிகளிலிருந்து ஆரோக்கியமான சந்ததியாக உருவாகி வருகின்றார்கள்.
0: தமிழகத்தில் நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் கீழ் வீடுகள் கோரி விண்ணப்பித்த பயனாளிகளை கண்டறிய சிறப்பு குழு அமைக்கப்படும் என்று நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு தலைவர் திரு கூப்பா கிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். திருச்சியில் இதுகுறித்து செய்தியாளர்களிடம் அவர் பேசுகையில்,
5: இந்த துறையினுடைய வீடுகளை பெறுவதற்கு பயனாளிகளை கண்டறிவதற்கு மாவட்ட ஆட்சித்தலைவருடைய தலைமையிலே ஒரு குழு இருக்கிறது. விண்ணப்பித்தவர்கள் அந்த விண்ணப்ப மனுக்களை மின்னணு மூலமாக தகுதி படைத்தவரா என அறிந்து தேர்வு செய்து அவர்களுக்கு வழங்கப்படும். ஒரு குடியிருப்பு பல ஆண்டுகளுக்கு முன்னாலே கட்டப்பட்டிருந்தாலும் அவைகளை மராமத்து செய்து

0: அந்த வீடுகளை வழங்குகின்ற பொழுது முன்பு குடியிருந்தவர்களுக்கு முன்னுரிமை அடிப்படையிலே வழங்கப்படும். எத்தனை ஆயிரம் வீடுகள் வேண்டுமானாலும் கட்டித்தருவதற்கு துறை இருக்கிறது. இது மத்திய மாநில அரசுகளின் பங்கிலே கட்டப்பட்டு வருகிறது. நகர்ப்புறங்கள் பேரூராட்சி வரை இந்த திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. எனவே திருச்சியிலும் பல்வேறு மாவட்டங்களிலும் இந்த துறை தன்னுடைய பணியை செய்து கொண்டு வருகிறது.
1: நாட்டு மக்கள் அனைவரும் வெப்ப அலையிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி அறிவுறுத்தியுள்ள நிலையில், திருச்சியைச் சேர்ந்த ஆஸ்மா அலர்ஜி மற்றும் முதியோர் நல மருத்துவர் டாக்டர் கமல் தற்காப்பு வழிமுறைகள் குறித்து தெரிவிக்கையில்,
2: இந்த ஹீட் வேவ்ஸ் வந்து அதிகமா இருக்கிற நேரத்துல நீர் இழப்பு வந்து ஏற்பட ஆரம்பிச்சிடும். தனியாக வீட்டுல இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு இதோட பாதிப்புகள் வந்து ரொம்பவே இருக்கும். சின்ன குழந்தைகள், கை குழந்தைங்க, இந்த குழந்தைங்களுக்கு எல்லாம் நீர் இழப்பு வந்து அதிகமா இருக்கும். சோ இதை வந்து ப்ரிவென்ட் பண்ணலாம். வெளியில போறோம் அப்படின்னா வந்து தொப்பி ஒண்ணு போட்டுட்டு போறது நல்லது, இல்ல அப்படின்னா கொடை பிடிச்சுக்கிட்டு போறது நல்லது. லைட் கலர் டிரெஸ், அதுவும் காட்டன்ல யூஸ் லூஸான டிரெஸ் போடணும். 11 மணில இருந்து 4:30 மணி வரைக்கும் அந்த நேரத்துல எல்லாம் நம்ம அதிகமா வெளியில செல்லாம தண்ணி குடிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா நம்ம குடிச்சுக்கிட்டே இருக்கணும். குறைந்தது 3 to 3.5 liter வரைக்கும் குடிக்கணும். குளிக்கலாம், அடிக்கடி டவல் பாத் எடுத்துக்கலாம். மது பழக்கம் உள்ளவங்க, அடிக்கடி காஃபி குடிக்கிற உள்ளவங்க எல்லாம் வந்து இந்த வெப்பச்சலனம் அதிகமாக இருக்கிற நேரத்தை அதை ப்ரிவென்ட் பண்ணிக்கணும். ஹீட் ஸ்ட்ரோக் வரப்போகுதுன்னு தண்ணித்தாக எடுக்குது, மயக்க வருது, உழுந்துட்டாரு அப்படின்னா உடனே பாடி சிஸ்டத்தை வந்து கூல் பண்ணணும். அதாவது அக்கூல் பகுதிகள், கழுத்து பகுதிகள், இங்கெல்லாம் நம்ம ஐஸ் பேக் வைக்கணும். ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போயிட்டோம் அப்படின்னா உடனே முதலுதவி செய்து உயிர் இழப்புகளை வந்து நம்ம தடுக்க முடியும்.
1: திருச்சி அரசு மருத்துவமனையில் தயார் நிலையில் உள்ள எபோலா வைரஸ் நோய்க்கான சிகிச்சை வார்டு குறித்து திருச்சி அரசு மருத்துவமனை மருத்துவத்துறை பேராசிரியர் டாக்டர் ஜி சதீஷ்குமார் பேசுகையில்,
3: எபோலா வைரஸ் அப்படிங்கிறது ப்ளீடிங் டெண்டன்சி, இதுதான் இதோட அதிகபட்ச தொந்தரவுகள். பனந்தினி வவ்வால், சிம்பன்சிஸ், கொரில்லா, அனிமல் கான்டாக்ட் இருக்கிறவங்களுக்கு வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும். அவர்கள் மூலமாக மனிதன் டு மனிதன் பரவுறது அப்படிங்கிறது வந்து ஸ்வெட்ல இருந்து பரவலாம், செமன்ல இருந்து பரவலாம், செக்ரீஷன் சலைவால இருந்து பரவலாம். இது மாதிரி இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் செக்ரீஷன்ஸ்ல இருந்து பரவும். தலைவலி, காய்ச்சல், உடம்பு வலி, ஃபெட்டிக், டயர்ட்னஸ், மசில் பெயின், ஜாயின்ட் பெயின், இந்த மாதிரி வரும். இதோட சிவியர் ஃபார்மா போகும்போது ப்ளீடிங் டெண்டன்சிஸ், இன்டர்னல் ப்ளீடிங்காகவும் இருக்கலாம், எக்ஸ்டர்னல் ப்ளீடிங்காகவும் இருக்கலாம், எல்லா உறுப்புகளும் செயலிழக்கக்கூடிய ஒரு வியாதி தான் இது. தற்காப்பு முறை எங்கெல்லாம் ஏர்போர்ட் இருக்கு, வெளிநாட்டிலேருந்து பயணிகள் வர்றாங்க அப்படின்னா ரொம்ப விஜிலண்டாக இருக்கணும். அங்கே ஸ்கிரீனிங் பண்ணுறதுக்கான ஏற்பாடுகள்லாம் செய்து வச்சிருக்காங்க. அங்கங்கே இருக்கக்கூடிய மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் வந்து எபோலாவுக்குன்னு பிரத்யோகமாக தனி வார்டு ஆரம்பிச்சு அதுல ட்ரீட்மெண்ட் ஃபெசிலிட்டிஸ் அனைத்து வசதிகளையும் தயார் நிலைப்படுத்தியாச்சு திருச்சி அரசு மருத்துவமனை. அதுக்குன்னு 10 bed உள்ள வென்டிலேட்டர் வசதியோட, எல்லா வசதிகளோட, தேவையான மருத்துவ உபகரணங்கள், மருந்துகளோட தயார் நிலையில வார்டு ரெடி பண்ணியாச்சு. பக்கத்திலேயே ஒரு 12 அறைகள், தனித்தனி அறைகள் உள்ள மாதிரி வைத்து அதுல தனிமைப்படுத்தி அவங்கள தயார் நிலைப்படுத்துறதுக்கும் வசதிகள் ஏற்படுத்தி வச்சாச்சு.
1: சர்வதேச யோகா தினம் அடுத்த மாதம் 21ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ள நிலையில், மத்திய அரசு நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்துள்ளது. ஆரோக்கியமான முதுமைக்கு யோகா என்பதை கருப்பொருளாக கொண்டு இந்த ஆண்டு யோகா தினம் கொண்டாடப்படுகிறது. யோகாவின் நன்மைகள் குறித்து ஸ்ரீரங்கம் விவேகானந்தா யோகா மையம் முதன்மை பயிற்சியாளர் முனைவர் சந்தான கிருஷ்ணன் பேசுகையில்,
4: இந்தியாவின் முயற்சியால் 2014ஆம் ஆண்டு ஐக்கிய நாடுகள் சபை இந்த நாளை அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது. அதன் பின்னர் ஆண்டுதோறும் உலக நாடுகள் யோகாவை ஆரோக்கிய வாழ்வின் அடையாளமாக கொண்டாடி வருகிறது வருடம்தோறும். இந்த ஆண்டு யோகா தினத்தை மிக பெரிய மக்கள் இயக்கமாக மாற்ற இந்திய அரசு பல்வேறு திட்டங்களை தீவிரமாக முன்னெடுத்து வருகிறது. குறிப்பாக மினிஸ்டர் ஆஃப் ஆயுஷ் மற்றும் மொராஜி தேசாய் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் யோகா இணைந்து நாடு முழுவதும் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தி வருகின்றன. யோகா மையங்கள், பள்ளிகள், கல்லூரிகள், நிறுவனங்கள், அரசு நிறுவனங்கள், அரசு சார்ந்த நிறுவனங்களிலும் இந்த யோகா தினத்தை சிறப்பாக கொண்டாடுவதற்கு வழிகாட்டுதல் வழங்கி வருகிறது. 2026 யோகா தினத்திற்கான முக்கிய நோக்கங்கள், யோகாவை அன்றாட வாழ்க்கையில் ஒரு பகுதியாக மாற்றுதல், இளைஞர்கள் மற்றும் மாணவர்களை அதிகமாக இணைத்தல், மனநலம் மற்றும் உடல் நல பாதுகாப்பை வலுப்படுத்துதல், யோகா 365 வருடம் முழுவதும் யோகா என்ற திட்டத்தின் மூலமாக தினசரி யோக பழக்கத்தை உருவாக்குதல், உலகளாவிய இந்தியாவில் பாரம்பரிய யோகா மரபை பரப்புதல் போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளை இனிதே வடிவமைத்து செயல்படுத்திக் கொண்டிருக்கிறது.
1: யோகா பயிற்றுநர் திருமதி சுஜாதா சண்முகம்,
5: இன்றைய வேகமான வாழ்க்கையில் மன அழுத்தம், தூக்கமின்மை, உடல் சோர்வு, தவறான உணவு பழக்க வழக்கங்கள் போன்ற பல பிரச்சனைகள் அதிகரித்து வருகின்றன. இவற்றிற்கு எளிமையான மற்றும் இயற்கையான தீர்வாக யோகா உள்ளது. யோகா என்பது வெறும் உடற்பயிற்சி மட்டுமல்ல, அது ஒரு வாழ்க்கை முறை தத்துவம். தினமும் சில நிமிடங்கள் யோகா

0: மற்றும் மூச்சு பயிற்சி போன்ற பயிற்சிகள் செய்தால் உடலும் மனமும் புத்துணர்ச்சி பெறும். யோகா நமக்கு ஒழுக்கத்தை கற்றுத்தருகிறது, உடலின் நெகிழ்வுத்தன்மையை அதிகரிக்கிறது, மன அமைதியை தருகிறது, இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துகிறது, கவன சேர்மையை உயர்த்துகிறது. தினசரி நமது வாழ்க்கையில் நேர்மறையான எண்ணங்களை உருவாக்குவதற்கு யோகா மிகச்சிறந்த கருவியாக உதவுகிறது. பிரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர் என்பதற்கு மிகச்சிறந்த உதாரணம் யோகா மட்டுமே. மாணவர்களுக்கு யோகா அவர்களுடைய நினைவாற்றலை மற்றும் கவனத்தை மேம்படுத்துவதற்கு உறுதுணையாக உதவுகிறது. சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு நம்முடைய குடும்பத்தில் உள்ள அனைவரும், நம் சொந்தங்கள் அனைவரையுமே யோகாவில் பங்கேற்க நாம் அவர்களை ஊக்குவிக்க வேண்டும்.
1: அண்ணா அறிவியல் மைய கோளரங்கத்தில் 27ஆம் ஆண்டு விழா அண்மையில் கொண்டாடப்பட்டது. இதுகுறித்து அதன் திட்ட இயக்குநர் திரு ஆர். அகிலன் பேசுகையில்,
2: அறிவியலையும் தொழில்நுட்பத்தையும் எளிதாக மக்களிடம் கொண்டு சேர்ப்பதற்காக தமிழ்நாடு அரசு 1983ஆம் ஆண்டு தொடங்கியது. சென்னை கிண்டி கோட்டுதோரம் அருகில் உள்ள தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மையம் இப்பணியை மிகச்சிறப்புடன் செவ்வனே செய்து வருகிறது. 27ஆம் ஆண்டு விழாவை கொண்டாடும் நோக்கில் அண்ணா அறிவியல் மையம் கோளரங்கத்தில் ஆழ்ந்த பாலம் என்ற தலைப்பில் எண்ணிலக்க கோளரங்க காட்சி 24/5/2026 காண்பிக்கப்பட்டு வருகிறது. தினமும் 6 காட்சிகளாக கோளரங்க காட்சி காண்பிக்கப்பட்டு வருகிறது. 3 தேசிய விடுமுறை நாட்கள் மற்றும் பொங்கல் பொது நாட்கள் தவிர்த்து 361 நாட்களும் அண்ணா அறிவியல் மையம் கோளரங்கம் செயல்பட்டுக் கொண்டிருக்கும். குறிப்பாக வானவியலை பற்றிய புரிதல் மக்களுக்கும் மாணவர்களுக்கும் எளிதில் தெரிந்து கொள்ள காட்சி பொருளாக கோளரங்கம் உருவாக்கப்பட்டது. எனவே மக்களும் மாணவ செல்வங்கும் இந்த அற்புதமான வாய்ப்பை பயன்படுத்தி அறிவியல் புரிதலை வளர்த்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன்.
1: திருச்சிராப்பள்ளி மாவட்ட விவசாயிகள் பயன்பெறும் வகையில் 2026ஆம் ஆண்டு ராபி பருவத்தில் விளைவிக்கப்பட்ட உளுந்து பயிரை மத்திய அரசின் விலை ஆதரவு திட்டத்தின் கீழ் கொள்முதல் செய்ய தமிழக அரசு ஆணை பிறப்பித்துள்ளது. இதுகுறித்து லால்குடி வேளாண்மை விற்பனை கூட வேளாண்மை அலுவலர் திருமதி அனுராதா,
3: மத்திய அரசால் நிர்ணயிக்கப்பட்ட தரமான உளுந்து 1 குவிண்டாலுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலையாக ₹7,800 வழங்கப்படுகிறது. திருச்சி, மணச்சநல்லூர் மற்றும் லால்குடி ஆகிய ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் 9/7/2026 வரை நடைபெறும். திருச்சிராப்பள்ளி மாவட்டத்திற்கு 1,800 டன் உளுந்து கொள்முதல் செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. 1 ஏக்கருக்கு 185 கிலோ மட்டுமே உளுந்து கொள்முதல் செய்யப்படும். விவசாயிகள் விற்பனை செய்யும் உளுந்துக்கான தொகையை நேரடியாக அவர்களது வங்கி கணக்கில் செலுத்தப்படும். விவசாயிகள் அனுமதிக்கப்பட்ட உச்சவரம்பு நிர்ணயிக்கப்பட்ட தர அளவுகளுடன் திருச்சி, மணச்சநல்லூர் மற்றும் லால்குடி ஆகிய ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களுக்கு எடுத்து வந்து பயன்பெறலாம்.
1: உலக புகையிலை எதிர்ப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுவதை ஒட்டி திருச்சியை சேர்ந்த புற்றுநோய் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் கோவிந்தராஜ் பேசுகையில்,
4: புகையிலை தடுத்துட்டா கிட்டத்தட்ட 40% புற்றுநோய்களே இல்லாம பண்ணிக்கலாம் நம்ம நாட்டுல. அந்த அளவுக்கு புகையிலைக்கும் புற்றுநோய்க்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கு. இருதய வியாதிகள், நுரையீரல் சம்பந்தப்பட்டது, மூளை சம்பந்தப்பட்டது, இரத்த குழாய் சம்பந்தப்பட்டது, ஆண்களுக்கு ஆண்மை தன்மை குறைவு, பெண்களுக்கு மலட்டுத்தன்மை ஏற்படுத்துதல், தூக்கமின்மை, ஸ்ட்ரெஸ், இந்த மாதிரி 53 வியாதிகளை இந்த புகையிலை ஏற்படுத்துது. அதுல மிகவும் முக்கியமானது புற்றுநோய். அதுவும் வாய்ப்பகுதி, தொண்டை, நுரையீரல், உணவு குழாய், கணையம், கிட்னிஸ், சிறுநீர்ப்பை, பிளாடர், பெண்களுக்கு கர்ப்பப்பை வாய், இந்த மாதிரி நிறைய உறுப்புகளில் புற்றுநோய் ஏற்படுத்துறதுக்கு புகையிலை காரணமாகுது. சிகரெட்டு, பீடி, சுருட்டு, அதெல்லாம் தான் இப்பெல்லாம் குறைஞ்சிச்சு அப்படின்னு நினைக்கிறாங்க எல்லாரும். அப்படி கிடையாது. புகை இல்லாத புகையிலை, பன் மசாலா, குட்கா, கைனி, கூல் லிப், இந்த மாதிரியான வாயில வச்சு மெல்லக்கூடிய புகையிலை பொருட்கள் அதிகமா பார்க்க முடியுது. இதனால வாய்ப்பகுதியில புற்றுநோய் அதிகமாகிட்டே வருது. வாயை திறக்க முடியாது. வாய்க்குள்ள வரக்கூடிய புண்ணை இவங்க ஆரம்ப ஸ்டேஜில் கண்டுபிடிக்கவும் முடியாது. அது ரொம்ப பெருசாகி அந்த இடத்துல ஒரு அரிச்சு தாடை பகுதியில் ஓட்டை ஏற்படுத்துற ஸ்டேஜில தான் அவங்க நிறைய பேர் சிகிச்சைக்கே வராங்க. இந்த மெல்லும் வகை புகையிலை ரொம்ப ஆபத்தானது. இதே நிலைமை தொடர்ந்தா வாய் மற்றும் தொண்டை பகுதியில் வரக்கூடிய புற்றுநோய் நம்ம நாட்டில் ரொம்ப ரொம்ப அதிகமாகிடும். சோ இதை வந்து நம்ம தீவிரமா எடுத்துக்கிட்டு அதை நம்ம குறைக்கணும்.
1: இதுவரை திருச்சிராப்பள்ளி மண்டல செய்திப்பிரிவு வழங்கிய செய்தி மலர் கேட்டீர்கள். மலர் ஆசிரியர் சாந்தி ரமேஷ், மலர் விளக்கம் வசுந்தரா முரளிதரன்.

அந்த காலத்துல எல்லாம் நாங்க கடிதந்தியா எழுதுவோம். சொந்தக்காரங்களுக்கு சொக்காரங்களுக்கு உடமையானவங்க எப்படி இருக்காங்கன்னு கடிதமா எழுதி அனுப்புவோம். அந்த கடிதத்துல படிக்கும் போது இருக்கிற உயிர்ப்பு வேற எதுல இருக்கு சொல்லுங்க. ஆனா இன்னைக்கு கடிதம் எழுதுறதுக்கு யாருக்கும் நேரமும் இல்ல ஆர்வமும் இல்லாம போயிடுச்சு. எல்லாத்தையும் போன்லயே பேசி முடிச்சுக்கிறாங்க. ஆனா நீங்க நம்ம பண்பலையோட பாசக்கார நேர

ஆச்சே, பள்ளிக்கூட பிள்ளைய மாதிரி காலையில இருந்து நம்ம பண்பலை நிகழ்ச்சிகளை எல்லாம் கேட்டு ரசிக்கிறவங்க. நிகழ்ச்சிகளை பத்தின உங்களோட கருத்துக்களை கடிதம் வழியா எழுதி அனுப்பலாம்ல. முகவர் என்னன்னா கேக்குறீங்க? இயக்குனர், அகில இந்திய வானொலி நிலையம், திருச்சிராப்பள்ளி 1. கடிதம் எழுத முடியல அப்படின்னு கொஞ்சம் சடச்சுக்கிறவங்க மின்னஞ்சல் வழியாவும் எழுதலாம்ல. yartrichy@gmail.com இதுதாங்க மின்னஞ்சலோட முகவரி. மின்னஞ்சல்லையும் அழகு போல எழுதலாம் நிகழ்ச்சி பத்தின உங்களோட கருத்துக்களை. உங்க கடிதத்தையும் மின்னஞ்சலையும் வாசிக்க நாங்க தயாரா இருக்கோம். என்னங்க எழுத நீங்க தயாரா இருக்கீங்களா?

எழுந்திருக்கின்றோம். திருச்சிராப்பள்ளி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேர்களே, இன்று மாலை 4 மணிக்கு வண்ண கோலங்கள் நிகழ்ச்சியில் குறுக்கெழுத்து போட்டி உங்களுக்காகவே காத்திருக்கு. இன்னைக்கு குறுக்கெழுத்து போட்டியில் கட்டங்கள் எத்தனை, கேள்விகள் எத்தனை, கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் நீங்கள் கட்டம் போட்டு தயாராக விளையாட இருங்க. நீங்கள் பேப்பரோ பேனாவோ வச்சு கட்டம் போட்டுக்கலாம். இல்லைங்க, சின்ன வயசு ஞாபகங்கள் அப்படியே மிதக்க விரும்புகிறோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்லேட்டும் ஸ்லேட் பென்சிலும் வச்சு கூட கட்டங்கள் போடலாம் நேர்களே. ஆனால் நீங்கள் கட்டம் போட்டு தான் விளையாடணும், அது மட்டும்தான் விளையாட்டோட விதிமுறை. வெற்றியோ தோல்வியோ முக்கியமே கிடையாது, விளையாடுங்க, பங்கேற்கலாம்.

0: நேரம் 3 மணி, கேட்கலாம் இனி.
1: நேரம் 3 மணி, விடுமுறை விருப்பம் நிகழ்ச்சி ஒலிக்கும் நேரம் இது. நேயர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 2498-7355, 2986-0037, 2498-7355, 2986-0037. எஸ்டிடி குறியீட்டு எண் 044.

இந்த தொலைபேசி எண்களில் நேயர்கள் தொடர்பு கொண்டு தங்கள் விருப்ப பாடல்களை தெரிவிக்கலாம். ஆகாஷ்வாணி தங்கள் விருப்ப பாடல்களை ஒலிபரப்பி தங்களை மகிழ்விக்கும்.

0: 24 திரைப்படத்தில் அர்ஜித் சிங் சின்மயி பாடிய பாடலை கேட்டோம். இப்போது தொலைபேசி இணைப்பில் ஒரு நேயர் இருக்காங்க. வணக்கம். வணக்கம்.
1: கோவையிலிருந்து ராஜேஸ்வரி.
0: சொல்லுங்க ராஜேஸ்வரி, வரவேற்கிறோம். முதல் நேயர் நீங்க, உங்களுக்கு விருப்பமான பாடல் சொல்லுங்க.
1: பெண்ணொன்று கண்டேன் படத்துல எஸ்பிபியும் சுசீலாமாவும் பாடின காத்திருந்தேன் பாட்டு.
0: ஓகேங்க, நம்ம எல்லாரும் சேர்ந்து கேட்கலாம் அந்த பாட்டை.

0: பெண்ணொன்று கண்டேன் திரைப்படத்தில் எஸ் பி பாலசுப்ரமணியம் பி சுஷீலா பாடியுள்ள பாடலை கேட்டோம். விடுமுறை விருப்பத்தின் அடுத்த நேயர் யார்னு பார்க்கலாம். வணக்கம்.
1: ஓம் சக்தி. வணக்கம். முத்துகிருஷ்ணன், மாவட்டம்.
0: சொல்லுங்க சார், உங்க விருப்ப பாடல்
1: என்ன?
0: மனிதன். சரிங்க, அந்த பாடல் கேட்போம்.
1: கடலூர் மாவட்டம்.
0: கடலூர் மாவட்டம். ஓகே.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே. நண்பனே நண்பனே நண்பனே, அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே.

0: பாடம் படிப்பு ஆட்டம் பாட்டம் இதை தவிர வேறு எதை கண்டோம்?
1: புத்தகம் பையிலே புத்தியோ பாட்டிலே, புத்தகம் பையிலே புத்தியோ பாட்டிலே, பள்ளியை பார்த்ததும் ஒதுங்குவோம் மழையிலே.

நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம். நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம். உயர்ந்தவன் தாழ்ந்தவன்.

0: அவனவன் நெஞ்சிலே ஆயிரம் ஆசைகள், அழுவதும் சிரிப்பதும் ஆசையின் விளைவுகள்.
1: பெரியவன் சிறியவன், நல்லவன் கெட்டவன், உள்ளவன் போன

0: உயர்ந்த மனிதன் திரைப்படத்தில் டி எம் சவுந்தரராஜன், மேஜர் சுந்தரராஜன் குரல்கள் இடம்பெற்றன. நேரம் இப்போது 3:14. இணைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க சார்.
1: ராணிப்பேட்டை மாவட்டம் வாழைப்பந்தல் இருந்து பாபு பேசுறேன்
0: மேடம். வாழைப்பந்தல் பாபு சாருக்கு என்ன சாங் பிடிக்கும் சொல்லுங்க.
1: படம் வந்து நெற்றிக்கன் படம்.
0: நெற்றிக்கன் படத்துல
1: புது நெற்றிக்கன் படத்துல இருந்து கேக்குறீங்க.
0: புதிய படம் சித் ஸ்ரீராம் கேக்கலாம்.

0: இன்று மாலை 4 மணிக்கு மதுரை வானொலியின் படைப்பில் காவ்யா இங்கே நாடகம் கேட்க உள்ளோம். நேயர்கள் இப்போது கேட்டுக்கொண்டிருப்பது விடுமுறை விருப்பம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 2498-7355, 2986-0037, 2498-7355, 2986-0037, எஸ்டிடி குறியீட்டின் 044. தொலைபேசி இணைப்பில் இருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
1: சகோதரிக்கினே பிற்பகல் வணக்கம்.
0: வணக்கம்.
1: தஞ்சாவூர் அப்ரகாம் படத்தில இருந்து பத்மாவதி பேசுறேன்.
0: சொல்லுங்க பத்மாவதி மேடம், நல்லா இருக்கும். நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: ரொம்ப நல்லா இருக்கும் சகோதரி.
0: என்ன, ரிலாக்ஸ்டா இருக்கீங்களா? சண்டே மூட்ல இருக்கீங்களா?
1: என்னம்மா?
0: சண்டே மூட்ல ரிலாக்ஸ்டா இருக்கீங்களான்னு
1: கேட்டேன். ஆமா, எப்பவுமே வானிலை மட்டும்தான், வேற எதுவும் டிவி எல்லாம் கிடையாது. வானிலைதான் கேட்டுக்கிட்டே நிம்மதியா சந்தோஷமா இருப்போம்.
0: ரொம்ப சந்தோஷம். நேரம் மிச்சம், வேலைகளையும் விரைவா முடிக்கலாம். உங்களோட விருப்ப பாடல் சொல்லுங்க.
1: மைதிலி என்னை கதலி படத்திலிருந்து மை வந்து மாட்டிக்கிட்ட பாதையில நம்ம எஸ்பிபி ஐயா பாடின பாட்டு
0: கேக்கலாங்க.

தகஜனு தக தகஜனு தக தகதிமி தக்கிட்ட தக்கிட்ட திம்மி தகஜனு தகதிமிதா சின்ன சின்ன சின்ன சின்ன சின்ன சின்ன சின்ன சின்ன சின்ன சின்ன சின்ன சின்ன சின்ன சின்ன சின்ன சின்ன சின்ன சின்ன சின்ன சின்ன சின்ன சின்ன சின்ன சின்ன சின்ன சின்ன சின்ன சின்ன சின்ன சின்ன சின்ன சின்ன சின்ன சின்ன சின்ன சின்ன சின்ன சின்ன சின்ன சின்ன சின்ன சின்ன சின்ன சின்ன சின்ன சின்ன சின்ன சின்ன சின்ன சின்ன சின்ன சின்ன சின்ன சின்ன சின்ன சின்ன சின்ன சின்ன சின்ன சின்ன சின்ன சின்ன சின்ன சின்ன சின்ன சின்ன சின்ன சின்ன சின்ன சின்ன சின்ன சின்ன சின்ன சின்ன சின்ன சின்ன சின்

0: சமே அணைக்கவா எம்மம்மா எம்மம்மா வைசுந்தய அண்ணம்மா எம்மம்மா எம்மம்மா வைசுந்தய அண்ணம்மா மயில் வந்து மாட்டிக்கிட்ட பாதையில மனசத்தான் அடவிட்ட போதையிலே முனிவன் கூட உந்தன் மோக பார்வையிலே மூழ்கி போவானடி உருகிவேவானடி.
1: மைத்திலி என்னை காதலி திரைப்படத்தில் எஸ் பி பாலசுப்ரமணியம் குழுவினர் பாடிய பாடலை கேட்டோம். நேரம் 3:25 ஆகிட்டு இருக்கு. அடுத்த நேயர் யாருன்னு பார்ப்போம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், சொல்லுங்க சார், உங்க பேரு, எங்க இருந்து பேசுறீங்க?
2: மாவட்டம் பட்டுமா நகரத்திலிருந்து திருபுவனம் உதய மேடம். நல்லா இருக்கீங்களா மேடம்?
1: நல்லா இருக்கோம், நீங்க நல்லமா இருக்கீங்களா?
2: ரப்பா இருக்க மேடம்.
1: சரி, உங்களுக்கு விருப்ப பாடல் சொல்லுங்க.
2: இன்றைய முழு நிலவு நாளில்
1: ஓ சரிங்க
2: முதல் மரியாதை என்கிற படத்தில் இருந்து மேடம்.
1: என்ன பாடல்?
2: அந்த நிலாவைத்தான் நான் கையில பிடிச்சேன்.
1: கேப்போங்க.
3: அந்த

0: முதல் மரியாதை திரைப்படத்தில் இளையராஜா சித்ரா பாடிய பாடலை கேட்டோம். விடுமுறை விருப்பம் நிகழ்ச்சி நடத்தினீங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க சார், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: வேதாரண்யம் வட்டம் கருப்பம்புலம் தெற்கில் இருந்து சா சிவகுமார் பேசுற மேடம். நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கோம் சார், நீங்க நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்க மேடம்.
0: தொடர்ந்து மத்தியலை நிகழ்ச்சிகளை கேக்குறீங்களா?
1: கேக்குறேன் மேடம், எங்களுக்கு கிடைக்குது மேடம்.
0: நல்லா கிடைக்குதுங்களா? சரிங்க, உங்களுக்கு விருப்பமான பாடல் சொல்லுங்க.
1: எனக்கு வந்து வைதேகி காத்திருந்தாள் என்ற படத்துல ராசாத்தி ஒண்ணு காணாத நெஞ்சு அந்த பாட்டு வேணும் மேடம்.
0: சரிங்க, கேக்கலாங்க.

0: வைதேகி காத்திருந்தால் திரைப்படத்தில் பி ஜெயச்சந்திரன் பாடிய அந்த பாடலை கேட்டோம். நேரம் இப்போது 3:35. நமது நிகழ்ச்சியின் அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம், திருப்பத்தூர் மாவட்டம் தெற்கு சேகர் பேசுற மேடம்.
0: சொல்லுங்க சேகர் சார், உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்?
1: சிட்டுக்குருவிலிருந்து ஒரு பாட்டு போடுங்க.
0: ஏதாவது ஒரு பாடல் கேட்கலாங்க, எல்லாராலும் விரும்பி கேட்கிற அந்த பாடலை நாமளும் கேட்போம்.

0: வணக்கம், நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த நேரம் பார்க்கலாம். வணக்கம்
1: மேடம்.
0: யார், எங்கிருந்து பேசுறீங்க?
1: நான் ராஜேஸ்வரி, நீலமங்கலம், கன்னட பாடத்திலிருந்து பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க, உங்களுக்கு விருப்பமான பாடல் என்ன?
1: விருப்பமான பாடல் வந்து நாடோடி படத்திலிருந்து திரும்பி வா ஒளியே திரும்பி வா.
0: ஓ, டி எம் சௌந்தரராஜன் பி சுஷீலா.
1: ஆமா, சுஷீலா அவங்க பாடுறாங்க, ரெண்டு பேரும்
0: கேட்கலாங்க அந்த பாடல.

0: ஆகாஷ்வாணி நேயர்கள் மத்தியாலையில் விடுமுறை விருப்பம் தொலைபேசி வழி நேர் விருப்ப பாடலை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியின் அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க சார், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: கும்பகோணம் சுவரங்குறிச்சி எம்ஜிஆர் காலனி, ஞானி ஜி ஆர் சரவணன்.
0: சரவணன் சார், சொல்லுங்க, உங்களுக்கு விருப்பமான பாடல்?
1: இளமை கோலம் திரைப்படத்திற்காக இளையராஜா சிங் கண்ணதாசன் இயற்றிய பாடல், கேஜிஎஸ் குரலில் ஸ்ரீதேவி. இந்த பாடலுக்கு ஒரு வர்ணனை சொல்லுகிறேன் மேடம்.
0: சொல்லுங்க சொல்லுங்க, வரவேற்கிறோம், சொல்லுங்க.
1: விழிகள் சிந்தும் கருணை மலையில் நனைய, கசிந்து உருகி குமரும் இந்த பக்தன் உள்ளம் நிறைய. சுற்றும் பூமியில் உன்னை சுற்றிய என் பொன்னுலகம் என திகழ்ந்தாய், எங்கும் எதிலும் மீட்க மர நீ நிறைந்தாய். நித்தம் அடியேன் வேதும் வேதம், நித்தம் அடியேன் ஓதும் வேதம், உன் பெயர்தான் அந்த ஜீவநாதம். வாய்ப்புக்கு நன்றி மேடம்.
0: ஓகே, கவியரசுக்கே போட்டி. ஓகே, கேட்கலாம் அந்த பாட்டுல.

0: இளமை கோலம் திரைப்படத்தில் கே ஜே யேசுதாஸ் பாடிய பாடல் கேட்டோம். விடுமுறை விருப்பம் நிகழ்ச்சி ஒலிபரப்பாகிட்டு இருக்கு. இந்த நிகழ்ச்சியில் உங்கள் விருப்ப பாடல்கள் இடம்பெற தொடர்பு கொள்ள தொலைபேசி எண்கள் 2498735529860037 2498735529860037 எஸ்டிடி குறியீட்டேன் 044. நேரம் இப்போது 3:50 ஆயிட்டிருக்கு. நமது நிகழ்ச்சியின் அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம் மேடம், ஊரப்பாக்கம் சுந்தரேசன் மேடம்.
0: சொல்லுங்க சுந்தரேசன் சார், உங்களுக்கு விருப்பமான பாடல்.
1: மேடம்
0: நல்லா இருக்கும், நல்லா இருக்கும்.
1: அடிமை பெண் படத்தை காலத்தை வென்றவன் நீ, அந்த பாட்டு மேடம்
0: கேக்கலாங்க.

0: அடிமை பெண் திரைப்படத்தில் பி சுஷீலா எஸ் ஜானகி குழுவினர் பாடிய பாடலை கேட்டோம். நிகழ்ச்சியின் நிறைவு நேயர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம். கும்பகோணம் கணபதி நகர் மனோகரன்.
0: சொல்லுங்க சார், உங்களுக்கான பாடல் எது? உங்களுக்கு
1: விருப்பம் படத்திலிருந்து தானே தனக்குள் ரசிக்கின்ற அந்த பாட்டா
0: கொடுங்க. கே ஜி யேசுதாஸ் பாடின அந்த பாடலை இப்ப கேட்கலாம்.

0: இன்றைய விடுமுறை விருப்பம் நிகழ்ச்சி நிறைவடைகிறது. நேயர்கள் இந்நிகழ்ச்சியில் தொடர்பு கொள்ள தொலைபேசி எண்கள் 2498 7355 2986 0037 எஸ்டிடி குறியீட்டு எண் 044. அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை 3 மணிக்கு சந்திப்போம். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு சில நொடிகளில்.
1: ஆகாஷ்வாணி நேயர்கள் கேட்கவிருப்பது காவியா எங்கே நாடகம். எழுதியவர் பி கலைமதி. நாடகத்தில் பங்கேற்போர் கார்த்திக்காக முத்துச்செல்வம், தங்கை காவியாவாக சுபஸ்ரீ, தீபிகாவாக சாந்தினி, வனத்துறை அதிகாரி ஸ்டீஃபனாக எஸ் கார்த்திகை தீபன், பேசும் மரங்களாக எஸ் எம் முத்துகிருஷ்ணன், சக்தி சரவணகுமார் மற்றும் ஜி கீதா, பி கே அஜிதா, அன்பரசன், முத்துக்கருப்பன், லாவண்யா, மீனாட்சி சுந்தரம், சூரிய பிரகதீஷ் ஆகியோர். அமைப்பு எஸ் கார்த்திகை தீபன். இதோ காவியா எங்கே நாடகம்.
2: அண்ணா அண்ணா எங்கண்ணா இருக்கீங்க? எனக்கு லேட் ஆகுது.
3: இருமா காவியா, ஒரு 5 நிமிஷத்துல ரெடி ஆயிடுவேன்.
2: உங்களுக்கு ஒரு ப்ராப்ளமும் இல்ல, ஆனா எனக்கு ஸ்கூலுக்கு போகணும்ல, சீக்கிரம் வாங்க.
3: சரி சரி இரு அண்ணே, வந்துடுறேன். அண்ணே வந்துடுறேன்.
2: என் சைக்கிள் வேற பஞ்சர் ஆயிடுச்சு, சீக்கிரம் வாங்க, நான் லேட் ஆகுது.

0: ஓகே ஓகே வந்துட்டேன், வா பைக்ல ஏறு கிளம்புவோம்.
1: கார்த்தி அண்ணா, உன்ன ஒரு க்வெஸ்சன் கேக்கட்டுமா?
0: என்னம்மா கவியா, என்ன கேக்கணும்?
1: நான் பெரியவளாயிட்டா என்ன நீ மறந்துடுவியானா?
0: நானா மறந்துடுவேனா? இம்பாசிபிள்.
1: ப்ராமிஸ்?
0: ப்ராமிஸா? என் காவியா தங்கம், இந்த உலகத்துல எங்க இருந்தாலும் எப்பவும் என் மனசுல இருந்துட்டே தான் இருப்பா.
1: அச்சோ, லவ் யூ, லவ் யூ சோ மச் நா.
0: லவ் யூ டு காவியா தங்கம்.
1: தேங்க்ஸ் நா.
0: சரி சரி, உனக்கு ஸ்கூலுக்கு லேட் ஆகுதுல, பத்திரமா புடிச்சுக்கோ. அண்ணே வண்டியை எப்படி ஓட்டுறேன்னு மட்டும் பாரு.

0: அவ்யா டைம் ஆயிடுச்சு, பெல் அடிக்க போறாங்க, சீக்கிரம் இறங்கு.
1: சரிண்ணா, தேங்க்ஸ்ண்ணா.
0: தேங்க்ஸ் எல்லாம் வேணா, ஈவினிங் வெயிட் பண்ணு, நான் வந்து வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன்.
1: ஓகேண்ணா, பாய்.
0: பாய்.
2: டேய் மச்சி, காவியா வந்துடா.
3: அட அட அட, ஏன் டெய்லி டிரைவர் தான் டிராப் பண்ணுவாரோ இந்த பிரின்சஸ?
2: பாடி கார்டு இல்லாம மேடம் வரமாட்டாங்க போலயே, உனக்கு எப்படி மச்சி இந்த வாய்ப்பு கிடைக்கும்?
3: நடக்கட்டும் நடக்கட்டும்.
1: இவங்களுக்கெல்லாம் வேற வேலையே இல்ல.
4: ஹாய் காவியா, குட் மார்னிங் டி. அவங்க ரொம்ப ஓவரா தான் போறாங்க, அதெல்லாம் கண்டுக்காத, இக்னோர் பண்ணு.
1: எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆகுது தீபிகா.
4: பி போல் காவியா, ஐ எம் வித் யூ ஆல்வேஸ். சரி வா, கிளாஸ் டைம் ஆயிடுச்சு, போலாம்.
0: ஏ காவியா, இன்னைக்கு கிளாஸ் எப்படி போச்சு?
1: ஓகேவா போச்சுனா.
0: ஏன் சோர்வா பேசுற? உண்மையை சொல்லு, என்னாச்சு?
1: அண்ணா, எனக்கு ஸ்கூலுக்கு போகவே பயமா இருக்குண்ணா.
0: என்னாச்சு காவியா, என்ன ப்ராப்ளம்? யாராவது உன்னை கஷ்டப்படுத்துனாங்களா?
1: அது வந்து அண்ணா.
0: சொல்லு, யாராவது உன்னை கஷ்டப்படுத்துனாங்களா? எதுவா இருந்தாலும் தயங்காம சொல்லுமா, அண்ணன் பாத்துக்கிறேன்.
1: ஸ்கூல்ல சில பேர் தினமும் என்ன கிண்டல் பண்றாங்கண்ணா.
0: கிண்டல் பண்றாங்களா? யார் அவங்க, பேரை சொல்லு.
1: அதெல்லாம் வேண்டாம்ண்ணா, நீ வந்து கேட்டா பெரிய ப்ராப்ளம் ஆயிடுண்ணா.
0: காவியா, நான் இருக்கேன் சரியா? உன்னை யாரு எதுவும் செய்ய முடியாது, தைரியமா இரு, அண்ணன் பாத்துக்கிறேன். காவியா, ஸ்கூல் கிளம்பலையா? டைம் ஆயிடுச்சு பாரு.
1: அண்ணா இல்லண்ணா, இன்னைக்கு நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேண்ணா.
0: நேத்துதான் உனக்கு கிளியரா சொன்ன காவியா, திரும்பவும் ஏன் உனக்கு பயம் வருது? நீ ஸ்கூலுக்கு போற, நான் உன்னை கூட்டிட்டு போறேன்.
1: நிஜமாவானா? நீங்களும் ஸ்கூலுக்கு வரீங்களா?
0: எஸ், இன்னைக்கு ஸ்கூலுக்கு வந்து உன் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் கிளியர் பண்றேன்.
1: தோ ஒரு 10 மினிட்ஸ் ரெடி ஆயிடுறேனா. அண்ணா நான் ரெடி, போலாமா?
0: இந்தா 5 மினிட்ஸ்ல வந்துடுறேமா, ஒரு இம்பார்ட்டன்ட் கால்.
1: ஓகேண்ணா, நான் வெயிட் பண்றேன், சீக்கிரம் வாங்க. மா, லஞ்ச் பேக் கொண்டு வாங்க.
5: வர வர நீ ரொம்ப சோமேறியா போயிட்ட காவியா, உனக்கு லஞ்ச் பாக்ஸ் குடுக்க ஒரு ஆள் வரணுமா?
1: சாரிமா, அவசரத்துல மறந்துட்டமா.
0: ஓகே காவியா, வா போலாம்.
3: மச்சான் மச்சான், காவியா இன்னைக்கும் பாடி கார்டோட வந்திருக்காடா.
2: இந்த அழகிக்கு செக்யூரிட்டி ஸ்ட்ராங் ஆயிட்டே இருக்கு மச்சி.
0: ஓய் தம்பிகளா, என்ன சொன்னீங்க?
3: இல்லண்ணா இல்லண்ணா, சும்மா ஜஸ்ட் ஜோக்ண்ணா.
0: என்னது ஜோக்கா? ஜோக்னா எல்லாரும் சிரிக்கணும், ஒருத்தி மட்டும் அழுதா அது பேரு ஜோக் இல்ல, புரிஞ்சுதா? என் தங்கச்சிய ஹர்ட் பண்ற மாதிரி யாராவது நடந்துகிட்டீங்க, அப்புறம் நடக்கிறதே வேற.
3: சரிண்ணா சரிண்ணா.
2: மச்சி இனிமே அம்பளுக்கு கூடாதுடா, போற போக்க பார்த்தா மெடிக்கல் இன்சூரன்ஸ் தான் நம்மளுக்கு கிடைக்கணும்.
6: சார் யார் நீங்க, என்ன நடக்குதுங்க?
0: நதிங் மேம், நான் காவிய அண்ணன் தான், ஜஸ்ட் பேசிட்டு இருந்தோம் அவ்வளவுதான்.
6: வேற எதுவும் ப்ராப்ளம் இல்லல?
0: நோ மேம், வேற எதுவும் இல்ல.
6: ஓகே ஸ்டூடண்ட்ஸ், பிரேயருக்கு டைம் ஆயிடுச்சு, ஆல் ஆஃப் யூ கோ.
4: வாவ், ஹே காவியா, உங்க அண்ணே சம மாஸ் டி.
1: எங்க அண்ணன் எப்பவுமே மாஸ் தாண்டி.
4: நீ வேணா பாரு, அந்த பசங்க இனிமே உன்னை டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டாங்க.

0: நீ சொல்றது சரிதான் தீபிகா, ஆனா பொண்ணுங்க எப்பவுமே இன்னொருத்தர டிபெண்ட் பண்ணியே இருக்க கூடாது, தன்னிச்சையா செயல்படணும், போல்டா இருக்க கத்துக்கணும்.
1: என்னடி சொல்ற?
0: அதாவது நானே என்ன ஸ்ட்ராங் பண்ணிக்கணும்னு சொல்றேன்டி.
1: என்னமோ சொல்ற, சரி.
2: ஹே காவ்யா, டுடே கிளாஸ் எப்படி போச்சு? ஆர் யூ ஓகே நவ?
0: எல்லாம் ஓகே தான், நல்லா போச்சு. ரொம்ப தேங்க்ஸ். நான்
2: தேங்க்ஸ்லாம் ஒண்ணு வேண்டாம். நீ எப்பவும் சிரிச்சிட்டே இருந்தா அது போதுமா எனக்கு?
0: ஓகே நா, நான் உங்களை ப்ரௌடா ஃபீல் பண்ண வைக்கணும், அதுதான் என் விருப்பம்.
2: வெரி குட் மா, நீ எப்பொழுதுமே எனக்கு ப்ரௌட் தான்.
3: டே கார்த்திக், என்னடா சீரியஸா மூஞ்சி வச்சிட்டு இருக்க?
2: ஒண்ணும் இல்லடா.
3: டேய், நான் ஃப்ரெண்டுடா, எனக்கு தெரியாத உன பத்தி. ஒன்னும் இல்லன்னு உன் வாய் தான் சொல்லுது, உன் முகம் வேற என்னமோ சொல்லுது. என்ன ப்ராப்ளம் என்கிட்ட சொல்லு.
2: அது வந்துடா, காவியாவை சில ஸ்டூடெண்ட்ஸ் கஷ்டப்படுத்துறாங்கடா, பட் அதை நான் கண்ட்ரோல் பண்ணிட்டேன். இருந்தாலும் ஃபியூச்சர்ல என்ன ஆகுமோன்னு நினைச்சா கொஞ்சம் பயமா இருக்குடா.
3: இங்க பாடுறா கார்த்தி, நீ எப்பவுமே உன் தங்கச்சி கூடவே இருக்க முடியாது. காவியாவை கான்பிடண்டான ஸ்ட்ராங்கான பொண்ணா வளர்க்கணும்டா. அவ எப்பவும் இன்னொருத்தர நம்பியே இருக்க கூடாது, அவ போல்டா இருக்கணும். அது உன்னால கண்டிப்பா முடியும்டா கார்த்தி.
2: புரியுதுடா பிரதீப், நீ சொல்றது 100% கரெக்ட் பிரதீப். அதுக்கான முயற்சிய நான் கண்டிப்பா எடுப்பேன், அதுல சக்சஸும் ஆவேன். ஓகேடா, பாப்போம்.
3: சரிடா, பை.
4: கார்த்தி, நீ வேலைக்கு கொஞ்சம் சீரியஸா ட்ரை பண்ணுப்பா. நம்ம வீட்டு சூழ்நிலை சரியில்லாம இருக்குல்ல?
2: புரியுதுப்பா, நானும் ட்ரை பண்ணிட்டு தான் பார்க்கேன். சென்னையில கூட ஒரு இன்டர்வியூ சொல்லியிருக்காங்க, போலாம்னு இருக்கேன். கிடைச்சிரும்பா.
5: கார்த்தி, காவியாவோட படிப்பு ரொம்ப முக்கியம்ப்பா. அவ ஸ்கூல் முடிச்சிட்டா காலேஜ் போகணும், அப்பா ஒருத்தரால சமாளிக்க முடியாதுப்பா.
2: ஓகேமா, ஒண்ணும் கவலைப்படாதீங்க, நான் வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன், சீக்கிரம் கிடைச்சிரும். காவியா, காவியா, கிளம்பிட்டியா?
0: காத்தியண்ணா, நான் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டேன். நான் இப்போ இன்டிபெண்ட் ஆகணும், சோ நானே சைக்கிள் ஓட்டிட்டு போக போறேன்.
2: என்னமா சொல்ற? வெரி குட், அது நல்லதுதான்.
0: இனிமே நீங்க பிஸியா இருந்தாலும் நானே மேனேஜ் பண்ணிக்கிறேன்.
2: தட்ஸ் மை கர்ல். காவியா, நானும் இன்டர்வியூக்கு சென்னை கிளம்பலான்னு இருக்கேன். காவியா, இனி நீ தான் உன்னை பாத்துக்கணும், சரியா?
0: சரிண்ணா, நானே என்ன பாத்துக்கிறேன். நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வரேம்மா. பாய்ண்ணா.
2: பாய்மா, பாத்து போயிட்டு வா. அப்பாடா, ஒரு வழியா டைம்க்கு இன்டர்வியூக்கு வந்தாச்சு. இந்த ஜாப் கண்டிப்பா எனக்கு கிடைக்கணும், இல்லைனா வீட்டை ஹேண்டில் பண்றது ரொம்ப கஷ்டமாயிரும். இங்க நிறைய பேர் இருக்காங்களே, பரவாயில்ல, ட்ரை பண்ணுவோம். காவியாமா, உனக்காக தான் இது எல்லாமே. அடுத்து நம்மளை தான் கூப்பிடுவாங்க.
6: கார்த்திக், யூ கேன் கம் இன்.
2: குட் மார்னிங் மேம்.
6: Good morning. Relax. Sit down.
2: Thank you, ma'am.
6: உங்களை பத்தி சொல்லுங்க.
2: மேம், என் பேரு கார்த்திக். MBA இன்டர்நேஷனல் பிசினஸ் முடிச்சிருக்கேன். ஊர்ல சின்னதா பிசினஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ இந்த ஜாப்காக வேகன்சி இருந்தத பார்த்து அப்ளை பண்ணியிருந்தேன் மேம்.
6: ஓகே, ஏன் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணீங்க?
2: மேம், அது வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய கம்பெனில இருக்கணும் தான் மேம் என்னோட எய்ம். இது ஒரு ஜாப் மட்டும் இல்ல, என்ன பொறுத்தவரை இது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி.
6: நீங்க இப்ப என்ன சொல்ல வரீங்க, கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க.
2: எஸ் மேம், என்னோட ஃபேமிலி என்ன நம்பிதான் இருக்காங்க, குறிப்பா என்னோட தங்கச்சி. அவளுக்கு நல்ல படிப்பு அப்புறம் ஒரு ஸ்ட்ராங்கான ஃபியூச்சர் நான் தான் மேம் அமைச்சு கொடுக்கணும்.

0: எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கம்மி தான், ஆனால் ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகம் இருக்கு மேம்.
1: உங்களோட சிறப்பு திறமை அப்படின்னா நீங்கள் எதை சொல்லுவீங்க
0: மேம்? ஐ நெவர் கிவ் அப் மேம். சிச்சுவேஷன் எதுவாக இருந்தாலும் நான் ஃபைட் பண்ணுவேன். ஐ வில் டூ மை பெஸ்ட் மேம்.
1: ஒருவேளை இந்த வேலை உங்களுக்கு கிடைக்கலனா
0: I will come back stronger, ma'am, because I don't have another option except success. திரும்பி கண்டிப்பா வருவேன்.
1: Okay, Karthik. We will get back to you.
0: Thank you, ma'am. அப்பாடா, நல்லபடியா இன்டர்வியூ முடிஞ்சது. நான் என் பெஸ்ட்டை கொடுத்துருக்கேன். இப்போ ரிசல்ட் எதுவா இருந்தாலும் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். சரி, காவியாட்ட பேசுவோம். ஹலோ காவியா.
2: அண்ணா, இன்டர்வியூலாம் எப்படிடா போச்சு?
0: ஆ, இன்டர்வியூ முடிஞ்சுமா? நல்லா போச்சுமா.
2: அப்புறம் என்னண்ணா, நீங்க டெஃபினட்டா செலக்ட் ஆயிடுவீங்க.
0: உனக்கு நம்பிக்கை இருந்தா கண்டிப்பா நான் செலக்ட் ஆயிடுவேன். ஓகேம்மா, நான் ஃப்ரெண்டு வீடு வரைக்கும் போக வேண்டியிருக்கு, போயிட்டு வீட்டுக்கு வந்துடுவேன். அம்மா கிட்ட சொல்லிடு.
2: ஆ, ஓகேண்ணா, சொல்லிடுறேன். பாய்ண்ணா, டேக் கேர்.
3: அண்ணா, காலையில ஊர்ல இருந்து வந்தீங்க, வந்ததுல இருந்து நீங்க என் கூட பேசவே இல்லையே.
0: நான் ரொம்ப டயர்டா இருக்கேன்டா, அப்புறம் பேசுறேன்.
3: வர வர நீங்க ரொம்ப மாறிட்டீங்கண்ணா, முன்னாடி மாதிரி இல்ல நீங்க.
0: தங்கச்சி, எல்லா நேரமும் உன் கூடவே இருக்க முடியாது. எனக்கு 1008 ப்ராப்ளம்ஸ் இருக்கு, புரிஞ்சுதா? போங்கட்டு.
3: சரிண்ணே, நான் தான் அண்ணனுக்கு பேர்டனா இருக்கனா. அண்ணா என்கிட்ட ஓவரா கோவப்படுறாரு. நான் இனிமேல் அண்ணா கிட்ட பேச போறதே இல்ல.
0: நான் காவியாவ கஷ்டப்படுத்திட்டேனோ? அண்ணா அண்ணான்னு என்னையே சுத்தி சுத்தி வரும் சின்ன பொண்ணு. சே, அவகிட்ட போய் என் கோவத்தை காட்டிட்டேனே. என்ன இருந்தாலும் நான் அப்படி பேசிருக்க கூடாது.
4: காவியா, கார்த்தி, வாங்க சாப்பிடலாம். ஏன் தனித்தனியா ஒவ்வொரு ரூம்ல உட்கார்ந்துருக்கீங்க? நானும் பாத்துக்கிட்டே தான் இருக்கேன். சாயங்காலத்துல இருந்து ரெண்டு பேரும் சைலண்டாவே இருக்கீங்க.
3: மா, அப்படிலாம் ஒன்னும் இல்லம்மா, நல்லா தான் இருக்கும்.
4: அவ எதையோ மறைக்கிறா. டே கார்த்தி, நீ சொல்லுடா, என்ன பிரச்சனை உங்க ரெண்டு பேருக்கும்?
0: சுபா மா, அப்படிலாம் எதுவும் இல்லம்மா.
4: சரி சரி, வாங்க சாப்பிடலாம்.
5: ஹே காவியா, என்னடி அப்செட்டா இருக்க?
3: அது வந்து அண்ணனுக்கும் எனக்கும் சின்ன ப்ராப்ளம் டி. அவர் என் கூட பேசுறதே இல்ல.
5: அவர் பிஸியா தாண்டி இருப்பாரு, அதுக்காகவா அப்செட்டா இருக்க?
3: பிஸினா என்ன? ஏன், நான் இம்பார்ட்டன்ட் இல்லையா?
5: காவியா, உன் அண்ணனுக்கு நீ இம்பார்ட்டன்ட் தான், ஆனா நீயும் அவரோட சிச்சுவேஷன புரிஞ்சு நடந்துக்கணும் டி.
3: இல்ல இல்ல, இப்போ நான் தான் ஸ்ட்ராங்னு ப்ரூவ் பண்ணியே ஆகணும்.
5: ஏய், என்னடி சொல்ற?
3: இப்போ உனக்கு புரியாது, பட் நேரம் வரும்போது உங்க எல்லாருக்கும் புரிய வைப்பேன் இந்த காவியா யாருன்னு.
5: உனக்கு என்னமோ ஆயிடுச்சு, போ.
6: என்னடா கார்த்தி, உன் தங்கச்சி கூட ஏதோ பிரச்சனைன்னு சொன்ன, இன்னும் பேசலையா காவியாவோட?
0: இல்லடா பிரதீப், அவ என்ன அவாய்ட் பண்ற மாதிரி இருக்கு, அதான் ஃபீலிங்கா இருக்கு.
6: அடடே, அது அவாய்ட் இல்லடா, ஹர்ட் பண்றன்னு சொல்லு. சரி, நீயே ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுக்கலாமே காவியோட பேசுறதுக்கு.
0: என்னடா பேசுறது?
6: சாரின்னு சொல்லு, சிம்பிளா.
0: சரி, பேசி பாக்குறேன்.
7: நெக்ஸ்ட் வீக் ஸ்கூல்ல ட்ரிப் போக போறோம், நம்ம ஊர் பக்கத்துல இருக்க ஃபாரஸ்டுக்கு.
5: காவியா காவியா, நம்மளும் போலாண்டி.
3: போலாமே, நானும் வரேன்டி, ஜாலியா இருக்கும்.
5: ஆமா, உங்க அண்ணன் கிட்ட பெர்மிஷன் கேட்கணுமே. எப்படி கேட்க போற?
3: எனக்கு யாரையும் கேட்க வேண்டியது இல்ல
5: காவியா.

0: சீரியஸ்லி இப்படி சொல்லாம போகுது, சரியா தப்பில்ல?
1: சரியோ தவறோ, நான் வீக் இல்லைன்னு ப்ரூவ் பண்ணணும். அதுக்கு இதுதான் எனக்கு கிடைச்ச சான்ஸ். அதை நான் யூஸ் பண்ணிக்க போறேன்.
0: காவியா, ஸ்ட்ரென்த்னா தனியா போறது இல்ல, உண்மையை பேசுறது தான். நீ தப்பு பண்ற காவியா, முதல்ல உங்க அண்ணன் கிட்ட போய் சொல்லு போ.
1: பாப்போண்டி, நான் எதுக்கு கேட்கணும்? இதுதான் சரியான சான்ஸ். நம்ம அண்ணா தான் நம்ம கிட்ட பேச மாட்டேங்கிறானே. நான் என்ன அவ்வளோ மோசமா போயிட்டேன்னா என்ன? இந்த ட்ரிப் போற விஷயத்த யார்கிட்டயும் சொல்லாம போய் நானும் சுதந்திரமான ஸ்ட்ராங்கான பொண்ணுன்னு ப்ரூவ் பண்ணி காட்டுறேன்.
2: என்ன காவியா உம்முன்னே இருக்கா? சரி, பிரதீப் சொன்ன மாதிரி பேசிதான் பாப்போம். காவியாமா, என்ன டின்னர்
1: சாப்பிட்டியா? சாப்பிட்டேன்.
2: நாளைக்கு என்னமா பிளான்?
1: நத்திங், ரெகுலர் கிளாஸ் தான்.
2: சரி, கேர்ஃபுல்லா போ. எந்த பிரச்சனை இல்லல, அந்த பசங்க எதுவும் பிரச்சனை பண்ணல?
1: எல்லாம் ஓகே தான், நான் பாத்துக்கிறேன்.
3: முன்னாடியே சொல்லி இருந்தா பிரிப்பேர் பண்ணி கொடுத்திருப்பேன்ல.
1: உங்களுக்கு எதுக்குமா வீண் கஷ்டம், நானே பாத்துக்கறமா.
3: வர வர நீ பண்றதெல்லாம் புதுசா தான் இருக்கு.
1: அம்மா, ஈவினிங் நான் வர லேட் ஆகுமா?
3: பாத்து பத்திரமா போயிட்டு வாமா.
1: ஹாய் தீபிகா.
0: ஹாய் காவியா. ஆமா, உங்க வீட்டுல ட்ரிப் போறத பத்தி சொன்னியா? உங்க அண்ணன் என்ன சொன்னாங்க?
1: அதெல்லாம் நான் எதுவும் சொல்லலடி.
0: என்னடி, சரி விடு, இன்னும் டைம் இருக்கு. உங்க அண்ணனுக்கு கால் பண்ணி சொல்லு போ.
1: நோ தீபிகா, இப்ப சொல்ல ஒன்னும் தேவையில்ல.
0: நீ பண்றத பார்த்தா ஏதோ மாதிரி இருக்குடி.
1: ரிலாக்ஸ் தீபிகா, எல்லாம் சரியாதான் நடக்கும்.
0: ஓகே ஓகே, சீக்கிரம் வா, பஸ் கிளம்ப போகுது.

0: பசங்களா எல்லாரும் பார்த்து கவனமா இறங்குங்க, ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம்.
1: வாவ் காவியா, அந்த பிளேஸ பாரு, ரொம்ப அழகா இருக்குல்ல.
2: எஸ் தீபிகா, பார்க்கவே ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கு.
0: ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் கவனமா கேளுங்க, இது ஃபாரஸ்ட் ஏரியா, சோ எல்லாரும் குரூப்பா தான் இருக்கணும், தனியா எங்கேயும் போக கூடாது. ஓகேவா?
3: ஓகே மேம்.
0: யாராவது ரூல் பிரேக் பண்ணா சிவியரான ஆக்ஷன் எடுப்பேன்.
1: காவியா, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தே இருப்போம்டி.
2: ஓகே தீபிகா, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தே போகலாம். நான் ஸ்ட்ராங்னு ப்ரூவ் பண்ணனும், அதுக்கு இந்த ஃபாரஸ்ட்ல தனியா போயிட்டு வர்றது தான் சரியா இருக்கும்.
1: காவியா, இந்த இடம் சூப்பரா இருக்குடி, வா ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து செல்ஃபி எடுக்கலாம்.
2: இல்ல தீபிகா, நீ எடுத்துட்டு வா, நான் முன்னாடி மெதுவா நடந்துட்டு இருக்கேன். என்ன, இங்க ஒரு பெரிய கிணறு இருக்கு. இங்கிட்ட ஒரு பாதை வர போகுதே. பேசாம இந்த பாதையில தனியா போயிட்டு வந்துட்டேன். என்ன, இந்த பாதைக்குள்ள நான் தனியா போயிட்டு வரேன், அப்பதான் நான் வீக்கில்லன்னு ப்ரூவ் ஆகும். பாதை போய்கிட்டே இருக்கு, இன்னும் டீப்பா போகும் போலயே. சரி போவோம். ஐயோ, பேசாம திரும்ப போயிடலாமா?

மேனேஜ் பண்ணிக்க முடியுமா? கம் ஆன் காவ்யா, உன்னால முடியும், லெட்ஸ் கோ. இது வேறு பாதம் மாதிரி தெரியுதே, நான் வந்த பாது இது இல்லையே. ஐயோ, தீபிகா, தீபிகா மேடம்,

ஓ மை காட், ஒரே இருட்டா இருக்கே, எப்படி போறதுன்னே தெரியலையே. ஐயோ, சரி போன் பண்ணி யாரையாவது கூப்பிடலாம். ஐயோ, சிக்னல் வேற இல்லையே, இப்போ நான் என்ன பண்ணுவேன்?

0: டீச்சர், டீச்சர், ஒன் ஸ்டூடண்ட் மிஸ்ஸிங் டீச்சர்.
1: என்ன சொல்றீங்க, யார் அது?
0: காவியா தான் டீச்சர்.
1: ஓ மை காட், எங்க போயிட்டா அவ? ஸ்டூடண்ட்ஸ், நீங்க யாராவது காவியாவை பாத்தீங்களா?
2: எஸ் மேம், என் கூட தான் இருந்தா. நான் அவளை செல்ஃபி எடுக்க கூப்பிட்டப்ப எங்கேயோ போனா. நான் அவளுக்கு கால் பண்ணேன் பட் ரீச் ஆகல மேம்.
1: டீச்சர், இப்போ நம்ம என்ன பண்றது?
0: உடனே ஸ்கூலுக்கு இன்ஃபார்ம் பண்ணி அவங்க வீட்டுக்கு சொல்ல சொல்லுங்க. சேஃப்டி ரொம்ப முக்கியம்.
3: வாடா பிரதீப், என்ன ரெண்டு நாளா ஆளையே காணோம்?
4: ஒரு இன்டர்வியூக்காக வெளியூர் வர போயிருந்தா. ஆமா, உன் சிஸ்டர் கூட பேசிட்டியா?
3: லைட்டா. அவ எதையோ என்கிட்ட மறைக்கிறாடா. இன்னைக்கு அவ முகமே சரியில்லை.
4: என்னவா இருக்கும்?
3: அதான்டா தெரியல. என்ன போன் அடிக்குது? ஹலோ.
5: ஹலோ சார், நான் காவியா படிக்கிற ஸ்கூல் ஹெச்எம் பேசுறேன். இங்க கார்த்திக் தானே?
3: சொல்லுங்க மேம்.
5: சார், ஸ்கூல் ட்ரிப்ல காவியாவை காணும்னு எங்களுக்கு நியூஸ் வந்திருக்கு. போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணியாச்சு. ஸ்கூல் டீமும் ஸ்பாட்டுக்கு போக போறோம். நீங்க வந்தா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்.
3: என்ன மேம், மேம் என்ன சொல்றீங்க? காவியாவை காணுமா? என்ன என்ன ட்ரிப்பா? எங்கிட்ட எதுவுமே சொல்ல மேம். எங்க போனாங்க எல்லாரும்?
5: இங்க பக்கத்துல இருக்க ஃபாரஸ்ட் ஏரியாக்கு தான். நீங்க உடனே வாங்க, நாம அங்க போலாம்.
3: மேம், எனக்கு ஒண்ணுமே புரியல. இந்த இருங்க, ஒரு 10 நிமிஷத்துல வந்துறேன்.
4: டேய், என்னடா ஆச்சு? காவியா எங்க போனா?
3: டேய் பிரதீப், அதான்டா தெரியல. காவியாவை காணோம்னு சொல்றாங்கடா. சரி, நான் உடனே ஸ்கூலுக்கு போய் பாக்குறேன்.
4: ஒண்ணுல நானும் கூட வரேன்.
3: இல்லடா, வீட்டுல பதட்டமா இருப்பாங்க. நீ வீட்டுக்கு போய் அம்மா அப்பாவை கொஞ்சம் பாத்துக்கோ, நான் போயிட்டு வந்துடுறேன்.
5: தெரியலையே.
3: காவியா ரொம்ப சின்ன பொண்ணு மேம், ரொம்ப பயப்பட வேற செய்வா. ஐயோ, அவ என்ன பண்றாலோ எப்படி இருக்காலோ எனக்கு ஒண்ணுமே புரியல மேம். ரொம்ப பயமா இருக்கு.
6: தீபிகா, தீபிகா எங்கடி இருக்க? நான் இங்க வந்து தனியா மாட்டிக்கனா? ஹலோ, யாராவது இருக்கீங்களா? யாராவது வாங்களே, ஹெல்ப் பண்ணுங்களே. அப்படி மாட்டிக்கிட்டேனா? நான் வந்த பாதம் மாதிரி இல்லையே. கால் வேற வலிக்குது, ரொம்ப பசிக்குது, தண்ணி தாகமா வேற இருக்கு. கடவுளே, நான் எப்படி போகணும்னு கூட தெரியலையே. யாராவது இருக்கீங்களா, ஹெல்ப் பண்ணுங்களேன். ஐயோ, யாருமே இல்லையா? ஐயோ, இந்த இடத்துலயும் சிக்னல் கிடைக்கலையே. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? யாரு? ஏதோ சத்தம் கேட்ட மாதிரி இருந்தது. அங்க யாரு இருக்குது? பிளீஸ், என்னை யாரும் பயமுறுத்தாதீங்க. முன்னாடி வாங்கல. ஐயோ, நான் தனியா வந்திருக்கவே கூடாது. யாராவது இருக்கீங்களா? ஐயோ, பயமா இருக்கு. யாரு?

0: ஐயோ, சத்தம் கேக்குது, யார் அது? நான் ஸ்ட்ராங்னு ப்ரூவ் பண்ணணும்னு நினைச்சேன், ஆனா இப்ப பயமா இருக்கு. கால் ரொம்ப வலிக்குது, கொஞ்சம் உட்காந்தாதான் என்னால தொடர்ந்து நடக்க முடியும். அண்ணா, நீங்க இருந்திருந்தா நான் இப்படி கஷ்டப்பட்டு இருக்க மாட்டேல்ல. அண்ணா, நீ எங்கன்னா இருக்க, பயமா இருக்குண்ணா.
1: என்னாச்சு, காவியா திரும்ப வந்துட்டாங்களா?
2: ஹலோ, இன்னும் வரல மேம். தாங்களும் தேடிட்டு தான் இருக்கோம். ஃபாரஸ்ட் உள்ள போக பயமா இருக்கு. உங்களுக்கு தான் வெயிட் பண்றோம்.
3: பயப்படாதீங்க,
2: சீக்கிரமே காவியாவை கண்டுபிடிச்சிடலாம்.
4: மேம், என் கூட தான் மேம் பேசிக்கிட்டே வந்தா. நான் போட்டோ எடுக்க போன அந்த ஃபியூ செகண்ட்ஸ்ல இங்கேயோ போயிட்டேன் மேம். என்ன பண்றாளோ தெரியலே. காவியா, சீக்கிரம் வாடி.

இருக்கீங்களா? ஹெல்ப் பண்ணுங்களேன், யாராவது இருக்கீங்களா? யாரோ இருக்கிற மாதிரி இருக்கு. யாருங்க? யாரா இருந்தாலும் வெளியே வாங்க தயவு செஞ்சு, என்ன பயமுறுத்தாதீங்க. யாரது? பிளீஸ் வெளியே வாங்க அண்ணா, சீக்கிரம் வாங்கண்ணா, எனக்கு பயமா இருக்குண்ணா.

0: இதோ HMM கார் வந்துருச்சு.
1: டீச்சர், என்னாச்சு? காவியா பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சதா?
0: இல்ல மேம்.
2: மேம், நான் காவியோட அண்ணே. எந்த பக்கம் மேம் போனா? காவியா எங்க? இந்த பக்கமா இல்ல அந்த பக்கமா?
0: அந்த பக்கம் போக சான்ஸ் இல்ல சார், கண்டிப்பா இந்த பக்கம் தான் போயிருக்கணும்.
2: ஐயோ, என் தங்கச்சி எங்கிட்டு போனான்னு தெரியலையே. காவியா, காவியா எங்க இருக்க? காவியா,
1: கார்த்திக் நில்லுங்க, தனியா போகாதீங்க, ஃபாரஸ்டின் வரட்டும், சேர்ந்து போகலாம்.
2: நோ நோ மேம், நான் என் தங்கச்சியை உடனே பாக்கணும். என்ன விடுங்க, நான் போறேன், நான் போறேன், என்ன விடுங்க.
3: அண்ணா, அண்ணா, நீங்க எங்க இருக்கீங்க? சீக்கிரம் வாங்கண்ணா, பயமா இருக்குண்ணா. இது என்ன இடம்? இருந்து எப்படி வெளியே போறது? பாதை எங்க போகுதுன்னே தெரியலையே. அண்ணா, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன், சொல்லாம வந்திருக்க கூடாது.
4: இந்த பொண்ணுக்கு என்ன பிரச்சனை? ஏன் அழறா? பாவமா இருக்குல்ல? காட்டுல வழி தேவரி வந்துட்டா போல. பாவம்.
3: யாரது? யாரு? யாரு அங்க பேசுறது? என் முன்னாடி வாங்க ப்ளீஸ், பயமுறுத்தாதீங்க.
4: ஏய், இங்க பாரு, நான் பேசுறது இந்த பொண்ணுக்கு கேக்குது.
3: யாரு நீங்க? யாரு?
4: பயப்படாதம்மா, நாங்க மரங்கள் தான்.
3: என்ன மரங்களா? மரங்கள் எப்படி பேசும்?
4: எங்களுக்கு உணர்வுகள் இருக்குது. நாங்க பேசுறது உனக்கு கேக்குதுன்னா அது ரொம்ப நல்ல விஷயம் இல்லையா?
5: ஆமாமா, நாங்க உனக்கு உதவி பண்ணணும்னு நினைக்கிறோம்.
3: நீங்களா? நீங்க எப்படி எனக்கு உதவி செய்ய முடியும்?
4: நீ நல்ல மனசு உள்ள குழந்தை, அதனாலதான் நாங்க பேசுறது உனக்கு கேக்குது.
5: நீ இங்கிருந்து வெளியே போறதுக்கு நாங்க உனக்கு வழிகாட்டிய உதவி செய்யறோம்.
3: நிஜமாவா?

காவியா, காவியா எங்க இருக்க? நான் அண்ணே வந்திருக்கேம்மா. நான் பேசுறது கேக்குதா காவியா? காவியா, ஐயோ இருட்டுனா பயப்படுவாளே. இவ்வளவு இருட்டுல எங்க இருக்கா? ஓ, ரொம்ப குளிரா வேற இருக்கே. காவியா, காவியா, இது என்ன? ஏதோ ஏதோ மிருகத்தோட கால் தடம் மாதிரி இருக்கு. இந்த பக்கமா போயிருக்கு. அப்படின்னா அப்போ காவியா, நோ, காவியாவுக்கு எதுவும் ஆகாது. ஆகவும் விட மாட்டேன். காவியா நீ தைரியமா இருமா, அண்ணே சீக்கிரமா உன்கிட்ட வந்துருவேன். காவியா, அண்ணே வந்துட்டு இருக்கேம்மா.

0: அண்ணே சீக்கிரமா உங்ககிட்ட வந்துருவேன். காவ்யா அண்ணே வந்துட்டு இருக்கேமா. காவ்யா
1: ஹலோ மேம், ஐ ஆம் ஸ்டீஃபன் ஃபாரஸ்ட் ரேஞ்சர். மிஸ் ஆன அந்த பொண்ணு திரும்ப வந்துட்டாங்களா?
2: நோ சார், பட் அந்த பொண்ணோட பிரதர் அவளை தேடி ஃபாரஸ்ட் உள்ள போயிருக்காங்க.
1: தனியாவா? ஏன் தனியா அவர் அனுப்புனீங்க? இந்த ஃபாரஸ்ட்ல ரொம்ப டேஞ்சரஸ் அனிமல்ஸ் எல்லாம் இருக்குது தெரியுமா?
2: அவர் எமோஷனலா நாங்க சொல்றதை கேட்காம போயிட்டார் சார்.
1: நீங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையும் திரும்ப சேஃபா கூட்டிட்டு போங்க. நைட் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு ஆபத்து. அப்படியே அந்த பொண்ணோட போட்டோவை என்ன கொடுத்துட்டு போங்க. அந்த பொண்ண பத்தின தகவல் ஏதாவது தெரிஞ்சிச்சுன்னா நாங்க இன்ஃபார்ம் பண்றோம்.
2: ஓகே சார், நான் அந்த பொண்ணோட போட்டோவும் மற்ற டீடைல்ஸும் உங்க மொபைல் நம்பருக்கு ஷேர் பண்ணிடுறேன் சார். பிளீஸ் சார், எப்படியா அந்த பொண்ணை கண்டுபிடிச்சிருங்க சார்.
3: அம்மா, ஏன் நீங்க எல்லாரும் சோகமா இருக்கீங்க? உங்க இலைகள் எல்லாம் பிரைட்டாவே இல்லையே.
4: ஆமா பாப்பா, எங்களுக்கு ஒரு பெரிய கஷ்டம் வந்திருக்கு.
3: ஏன், என்னாச்சு? அப்படி என்ன கஷ்டம் அது?
4: சில மனிதர்கள் வந்து இந்த காட்டை பார்த்துட்டு போயிருக்காங்க. ஆமாமா, இந்த காட்டை அழிச்சு இங்க ஒரு ஃபேக்டரி கட்ட போறதா அவங்க பேசிக்கிட்டாங்க.
3: என்ன, இந்த அழகான காட்டை அழிக்க போறாங்களா?
4: ஆமா, நாங்க வாழும் இந்த இடம் பசுமை இல்லாம போயிரும். மரங்க எல்லாத்தையும் அடியோடு வெட்டிடுவாங்க. ஃபேக்டரி கழிவுகளால சுற்றுச்சூழல் பாதிக்கப்படும். இந்த காட்டில் வாழும் பல ஆயிரக்கணக்கான பறவைகள் விலங்குகள் எல்லாம் வீடுகள் இல்லாம சாப்பாடு இல்லாம ஆயிடுவாங்க.
3: இது ரொம்பவே தவறான செயல், இது நடக்கவே கூடாது.
4: சரி சரி, நீ இங்கிருந்து உடனே வெளியே போய் ஆகணும். இன்னும் கொஞ்ச நேரம் ஆச்சுன்னா கொடிய விலங்குகள் நடமாட்டம் அதிகமாயிரும்.
3: ஆனா எனக்கு தான் வழி தெரியலையே.
4: கவலைப்படாத, நாங்க உனக்கு வழி சொல்றோம்.
3: சரி மரங்களே, ரொம்ப நன்றி. இந்த இக்கட்டான சூழ்நிலையில எனக்கு பெரிய உதவி செஞ்சிருக்கீங்க, ரொம்ப நன்றி.
4: பாப்பா கவனமா கேள், நாங்க சொல்றத நீ ஃபாலோ பண்ணு.
3: சரி சொல்லுங்க.
4: முன்னாடி இருக்கிற பெரிய கல்லை தாண்டி இடது பக்கமா போ. கொஞ்ச தூரத்துல ஒரு நீரோட வரும், அதை தாண்டி போ. அதை தொடர்ந்து ஒத்தையடி பாதையில போனா அங்க ஒரு திறந்த வெளி இருக்கும், அங்கிருந்து நீ வெளியே போயிடலாம்.
3: எனக்கு வழி சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. இந்த உதவிய நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன். அதே சமயம் நான் உங்களையும் விட்டுட மாட்டேன். உங்களையும் இந்த காட்டையும் கண்டிப்பா காப்பாத்துவேன், இது ப்ராமிஸ்.
4: அதான் நாங்க எதிர்பார்த்தது. நீ நல்ல குழந்தை, சீக்கிரம் நீ வெளியே போய் பாரு. வழியில கவனமா பார்த்து போ.
3: நன்றி நண்பர்களே, நான் வரேன். சரி, நம்ம மரங்கள் சொன்ன வழியிலே போவோம். நான் பயப்படக்கூடாது, ஐ எம் வெரி ஸ்ட்ராங். கண்டிப்பா நான் சீக்கிரமா அண்ணனை பார்க்க போறேன். அச்சுச்சோ, இந்த ஓடு பெருசா இருக்கே, இத எப்படி தாண்டி போறது? அதோ அங்க ஒரு மரக்கட்டை இருக்கு, அதை எடுத்து போட்டு அது மேல நடந்து போயிடலாம். இந்த மரக்கட்டை ரொம்ப வெயிட்டா இருக்கே, தூக்கவே முடியல. நோ வே, எப்படியாவது தூக்கியே ஆகணும், இவ்வளவு வெயிட்டா இருக்கே. காவியா, உன்னால முடியும், தூக்கு. அவ்வளவுதான், அப்படிதான் தூக்கு. அப்பாடே, ஒரு வழியா மரத்தை குறுக்க போட்டாச்சு. இப்போ இந்த ஓடை தாண்டி போயிடலாம். அட, ஆமா, மரங்கள் சொன்ன ஒத்தையடி பாதை வந்துருச்சு. ஆனா இந்த ஒரு பக்கம் ரொம்ப பள்ளமா இருக்கே, எப்படி போறது? என்னால போ

0: என்னால போக முடியும், போய் தான் ஆகணும். போற தாண்டி போகணுமே. கொஞ்சம் வெயிட் பண்ணலாம், அது கிராஸ் பண்ணி போட்டும், பொறுமையா போலாம்.
1: காவ்யா, காவ்யா, நான் பேசுறது கேக்குதா? அண்ணே வந்துட்டேமா. காவ்யா எங்கம்மா இருக்க? ஐயோ எந்த பக்கம் இருக்கான்னு தெரியலையே. காவ்யா, காவ்யா, காவ்யா,
2: ஓகே, இதுக்கப்புறம் ஜீப் போகாது, இனி நாம நடந்துதான் காட்டுக்குள்ள போக முடியும். பாய்ஸ் வெப்பன்ஸ் எடுத்துக்கோங்க, கவனமா நடந்து வாங்க.
3: ஓகே சார்.
2: ஆயிரக்கணக்கான உயிர்களோட வீடு இந்த காடு, ஆனா இந்த காட்டை அழிச்சு ஃபேக்டரி கட்டினா இந்த விலங்குகள் பறவைகள்லாம் எங்க போகும்
4: சார்? ஃபேக்டரி வந்துட்டா அப்புறம் யாரும் காணாம போக மாட்டாங்கல்ல, நமக்கு இவ்வளவு கஷ்டம் இருக்காதுல்ல சார்?
2: வருண், இட்ஸ் நாட் அ ஜோக், கொஞ்சம் சீரியஸா யோசிங்க. ஒரு மரத்தை வெட்டுறது ரொம்ப சுலபம், ஆனா அந்த மரம் வளர்றதுக்கு எத்தனை வருஷம் ஆகும் தெரியுமா? வெயிட், அங்க ஏதோ சத்தம் கேக்குது, மேபி அந்த காணாம போன பொண்ணா இருக்கலாம். போய் வாங்க, போய் பாப்போம். ஹலோ, யாரு அங்க? அங்க அங்க நிக்கிற யாரு? நாங்க ஃபாரஸ்ட் ஆபீசர், உங்களுக்கு ஹெல்ப் பண்ண தான் வந்திருக்கோம்.
1: சார், நான் இங்க இருக்கேன், இங்க இங்க பாருங்க, அந்த பெரிய ஆலமரம் பக்கத்துல.
2: வெயிட் வெயிட், அங்கேயே இருங்க, நாங்க வந்துகிட்டு இருக்கோம்.
1: வாங்க சார், வேமா வாங்க.
2: மிஸ்டர், நீங்க தான் அந்த காணாம போன பொண்ணோட அண்ணனா?
1: ஆமா சார், நான் தான் கார்த்திக். என் தங்கச்சிய தேடி வந்தேன், எனக்கு என் தங்கச்சி தான் சார் முக்கியம். எங்க போனானே தெரியல, ரொம்ப சின்ன பொண்ணு சார் அவ.
2: ஓகே ஓகே, ரிலாக்ஸ் ரிலாக்ஸ், நாங்க தான் வந்துட்டோம்ல, டோன்ட் வரி, நிச்சயமா உங்க தங்கச்சியை கண்டுபிடிச்சிடலாம். நீங்களை ஃபாலோ பண்ணுங்க.
1: ஓகே சார்.
4: சார் சார், காட்டெருமை சத்தம் மாதிரி கேக்குது சார். எல்லாரும் அமைதியா இருங்க, சத்தம் எந்த பக்கத்துல இருந்து வருதுன்னு பாக்கலாம்.
2: சி, பயப்படாதீங்க. வெயிட், வருண் அந்த தீப்பந்தத்தை ரெடியா எடுத்து வச்சுக்கோ. ஒருவேளை அது நம்ம கிட்ட வந்தா இந்த தீப்பந்தத்தை காட்டினா ஓடிடும்.
4: ஓகே சார்.

0: அந்த மரங்கள் சொன்ன திறந்த வெளி வந்துருச்சு. நான் என் அண்ணங்கிட்ட இன்னும் கொஞ்ச நேரத்துல போயிருவேன். அம்மா, கால் ரொம்ப வலிக்குதே. இந்த பாதை வேற வலுக்குது. மழை வர்ற மாதிரி இருக்கு. அந்த புல்வெளிக்கு போயிட்டா ஒதுங்கி நிக்க கூட இடம் இருக்காதே. என்ன பண்றது, வேற வழியே இல்ல. மழை விடுற வரைக்கும் இந்த மரத்தடியிலேயே வெயிட் பண்ணிட்டு இருப்போம். மழை விட்டதும் நடக்க ஆரம்பிக்கலாம். குளிர் வேற தாங்க முடியல.
1: சார் சார், இங்க பாருங்க, கீழே ஒரு பிரேஸ்லெட் கிடக்குது.
2: எங்க கொடுங்க பாக்கலாம். ஆமா, இது சின்ன பொண்ணுங்க போடுற மாதிரி தான் இருக்கு. கார்த்திக், இத கொஞ்சம் பாருங்க.
3: சார், இது என் தங்கச்சியோட தான் சார். ஐயோ, உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே சார். சார், கொஞ்சம் வேமா வேமா கண்டுபிடிப்போம் சார், ப்ளீஸ் சார்.
2: ஓகே ஓகே, பதறாதீங்க. திங்க் பாசிட்டிவ், சரியா? காவியா இங்கதான் எங்கேயும் இருக்கா. நாம நெருங்கிட்டோம்.

0: மழை ஹெவி ஆகுற மாதிரி இருக்கு. எல்லாரும் ரெயின் கோட் போட்டுக்கோங்க. வரும் அந்த எக்ஸ்ட்ரா ரெயின் கோட்டை கார்த்தி கொடுங்க.
1: ஓகே சார், இந்தாங்க கார்த்தி. சார், அந்த மரத்து மேலே ஏறி பார்த்தா கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர் சரண்டிங் வரைக்கும் நமக்கு நல்லா தெரியும். ஒருவேளை அந்த பொண்ணு இங்க இருந்தா நம்மளால ஈஸியா பார்க்க முடியும்.
0: ஓகே, குட் ஐடியா. டு இட் நவ
2: சார். நானும் வரேன் சார்.
0: இல்ல கார்த்திக், மழை வேற, ஆனா மரம் ஏறுறதுக்கு நாங்க ஸ்பெஷல் ட்ரைனிங் வேற எடுத்துருக்கோம். சோ யூ வெயிட் ஹியர். வருண், வழுக்குது, பார்த்து பார்த்து பார்த்து பத்திரமா இருங்க. பி கேர்ஃபுல்.
1: ஓகே சார். சார், காட்டுக்கு இடையில ஒரு திறந்த வழி மாதிரி தெரியுது சார். அதுக்கு ஆப்போசிட் சைட்ல ஒரு மரத்தடியில யாரோ இருக்கிற மாதிரி இருக்கு.
0: கார்த்திக், அங்க அங்க இருக்குல்ல அது ஒரு மெகாபோன், அதை யூஸ் பண்ணி கூப்பிடுங்க.
2: இங்க கூடுங்க சார். கவ்யா, கவ்யா, அண்ணே வந்திருக்கேமா. கவ்யா எங்க இருக்க? கவ்யா, கவ்யா,
0: இஸ் இட் ஓகே? நீங்க கீழே இறங்க வரும், நாம ஸ்பாட்டுக்கு உடனே போகணும்.
2: கவ்யா,
0: மெதுவா மெதுவா மெதுவா போ கார்த்திக், கீழே விழுந்துடாதீங்க.
2: அண்ணே வந்துட்டேமா. கவ்யா, காவ்யா, காவ்யா, காவ்யா, காவ்யா, காவ்யா, கண்ணை திறந்து பாருமா. அண்ணே வந்துட்டேமா. காவ்யா, காவ்யா.
3: அண்ணா, அண்ணா.
2: ஆமாமா, அண்ணன் தான்மா. அண்ணே வந்திருக்கேமா.
3: நான் ரொம்ப பயந்துட்டேண்ணா.
2: ஒன்னும் இல்ல, ஒன்னும் இல்லம்மா. அண்ணே வந்துட்டேல, ஒன்னும் ஆகாது.
3: சாரிண்ணா, அத நான் ரொம்ப லேட்டா தானே புரிஞ்சுக்கிட்டேன். நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கேன்னு.
2: அதெல்லாம் விடுமா, ஒன்னும் ஆகல.
1: சார், இந்த பொண்ணு ரொம்ப வீக்கா இருக்காங்க சார். சீக்கிரமா வெளியில கூட்டிட்டு போகணும்.
0: எஸ் வருண், மோர் ஓவர் இது கொஞ்சம் டேஞ்சரஸான ஏரியா, உடனே நம்ம வெளியே போகணும்.
3: அண்ணா,
2: என்னாச்சுமா?
3: இந்த மரங்கள் என்கிட்ட பேசுச்சுண்ணா.
2: என்ன, மரங்கள் பேசுச்சா?
3: ஆமாண்ணா, இந்த காட்டை அழிக்க போறாங்கன்னு சொல்லிச்சுண்ணா, ஃபேக்டரி கட்ட போறாங்கன்னு சொல்லிச்சுண்ணா.
1: சார், இங்க பாருங்க, பயத்துல என்னெல்லாமோ வளருது. மரம் பேசுச்சான்.
3: ஆமா, நான் சொன்னது உண்மைதான். இந்த காட்டை அழிச்சு ஒரு ஃபேக்டரி கட்ட போறாங்க.
0: ஓகே ஓகே ஓகே, குவைட் குவைட், என்னால புரிஞ்சுக்க முடியுது. அதனால தான் நேத்து ஒரு குரூப் இந்த ஏரியா மேப் எடுத்துக்கிட்டு இந்த பக்கம் சுத்துனாங்களா?
2: ஓ, அப்படின்னா உண்மையாவே இந்த காட்டை அழிக்க போறாங்களா?
3: அண்ணா, இந்த மரங்கள் ரொம்ப பாவமா பேசுச்சுனா, எங்க வீடு அழிய போகுதுன்னு அழுதுச்சுனா.
1: இந்த காடு சாதாரண காடு இல்ல, நிறைய உயிர்கள் இங்க வாழுது.
0: நான் சொன்னது இப்ப புரியுதா வருண்? ஓகே, ஃபர்ஸ்ட் அந்த ப்ராஜெக்ட் நம்ம உடனே நிறுத்தணும்.
2: எஸ் சார், முதல்ல என் தங்கச்சிய வெளியே கூட்டு போயிருவான்.
0: அப்புறமா எஸ் எஸ் எஸ், கீப் மூவிங்.
1: அப்பாடா, ஒரு வழியா வெளியே வந்துட்டோம்.
0: வருண், இந்த காட்டுல இருந்து நம்ம வெளியே வந்துட்டோம், ஆனா இனிமேதான் ப்ராப்ளமே ஸ்டார்ட் ஆக போகுது.
1: என்ன சார் சொல்றீங்க?
0: எஸ், நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இந்த ஃபாரஸ்ட் ஏரியாவே வாங்க ஒரு பெரிய கம்பெனி ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கு
3: சார். அததான் சார் மரங்களும் சொல்லுச்சு
1: சார். இதுல சம் இல்லீகல் ப்ராசஸ் இருக்கிற மாதிரி இருக்கு சார். ஏதோ சத்தம் கேக்குது. இந்த நேரத்துல யார் மிஷின் யூஸ் பண்றாங்க?
0: வாங்க வாங்க, சீக்கிரம் போய் பார்க்கலாம். ஏ, அங்க வரைய, அங்க பாரு. ஏ, சுத்தம் பண்ணியா சரியா? நாளைக்குள்ள இந்த ஏரியாவை கிளீன் ஆகணும்யா. எப்பா வேம வேலைய பாருங்கப்பா, சீக்கிரம் முடிக்கணும்ப்பா, வேம வேலைய பாருங்க.
4: ஆமா ஆமா, இந்த காட்டுல ஏதோ ஃபேக்டரி வேற போதான்.
0: அதுக்கு தாயே காலையிலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், மச மச நிக்காதீங்க, சீக்கிரம் மரத்தை வெட்டுங்கயா.
3: அண்ணா, இந்த மரங்கள் எல்லாம் வெட்ட போறீங்களா?
2: இது இது நடக்க கூடாது.
1: நிப்பாட்டுங்க, ஸ்டாப் பண்ணுங்க, மரத்தை வெட்டுறத உடனே நிப்பாட்டுங்க.
0: யாரையா நீங்க, எதுக்கே உள்ள வந்தீங்க?

0: ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்.
1: ஐயா, நாங்க எங்களுக்கு கொடுத்த வேலையை தான் செஞ்சிட்டு இருக்கோம், நீங்க என்ன?
2: லீகல் பெர்மிஷன் வாங்கிருக்கீங்களா? பேப்பரை காட்டுங்க பாப்போம்.
3: இங்க பாருங்க, இந்த மரங்களும் நம்மள போல உயிர்கள் தான். நீங்க அதை வெட்டும் போது அதுக்கு எவ்வளவு வலிக்கும் தெரியுமா? ஒரு ஃபேக்டரிக்காக இவ்வளவு பெரிய காட்டை அழிக்கலாமா? எவ்வளவு உயிர்கள் வாழுது தெரியுமா இங்க?
4: ஆமா, நம்ம இந்த காட்டை அழிக்க விடக்கூடாது. நாங்க விட மாட்டோம் சார். இவங்க நாங்க சொன்னா கேட்க மாட்டாங்க சார். நீங்க சொல்லுங்க சார்.
0: யோ, சொல்லிக்கிட்டே இருக்கோம், நிப்பாட்டியா?
2: யோ, கேட்க மாட்டியா? நிப்பாட்டியா வேலைய?
1: என்னங்க ஆளாள் கொஞ்சம் மிரட்டிட்டு இருக்கீங்க?
5: நீ இரியா இரியா, ஒரு போன் கால் வருது. ஏய், நம்ம ஐயாயா இரியா. ஐயா ஐயா, வணக்கம் ஐயா. ஐயா சொல்லுங்க ஐயா. ஐயா சரிங்கய்யா. ஐயா என்னையா இப்படி சொல்றீய? ஐயா சரியா, ஐயா சரியா சரியா சரியா.
1: என்னையாச்சு ஐயா, என்ன சொன்னாங்க?
5: எந்த நேரத்துல உன்னை வேலைக்கு கூட்டிட்டு வந்தேனோ வேலையே நின்று போச்சுடா.
6: எப்பா, அங்கங்க போட்டுக்கிட்டு இருக்க பொருள் எல்லாம் எடுத்துட்டு வாங்கப்பா, எல்லாரும் வெளியில போவோம். வேலை நின்றுச்சுப்பா, வாங்கப்பா.
0: என்ன காவியா, இப்ப ஹாப்பியா?
3: ரொம்ப தேங்க்ஸ் சார், மரத்தை வெட்ட விடாம தடுத்துட்டீங்க.
0: நீ தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது உங்ககிட்ட பேசின மரங்களுக்கு தான். நீ கிடைச்சதையும் நாங்க இங்க உன்னைய ஃபைன் பண்ணதையும் டிபார்ட்மெண்ட்டுக்கு அப்பவே அனுப்பிட்ட மெசேஜா. அவங்க டைரக்டா அந்த MD கால் பண்ணி மொத்தத்தை முடிச்சு விட்டாங்க. காட்டு வளத்தை பாதுகாக்கிறதுல காவியாவுடைய இந்த முன்னெடுப்பு கண்டிப்பா பாராட்டத்தக்கது. காவியா மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் இருந்தாங்கன்னா காட்டு வளம் என்னைக்குமே அழியாது. கங்கிராட்ஸ் காவியா. ஓகே, வாங்க எல்லாரும் முதல்ல கிளம்பலாம்.
7: காவியா வந்துட்டியம்மா? எங்கம்மா போன?
3: அம்மா,
7: ஏண்டா இப்படி பண்ண? எவ்வளவு பயந்து தெரியுமா?
3: சாரிம்மா, நான் தப்பு பண்ணிட்டம்மா.
8: ஏம்மா காவியா, ஒரு வார்த்தை சொல்லிட்டு போக முடியாத உனால, அவ்வளவு தைரியமா உனக்கு? நாங்கள எவ்வளவு பதறி போட்டு தெரியுமா?
3: மன்னிச்சிருங்கப்பா, நான் பண்ணது பெரிய தப்புதான்ப்பா. சாரிப்பா, பிளீஸ்பா.
4: சரிப்பா, விடுங்க. ஆல்ரெடி அவ ரொம்ப பயந்து போயிருக்கா.
8: ஆமாப்பா, காவியா சேஃபா வந்ததே போதும்.
7: காவியா, என்னம்மா உன் கையில இப்படி நடந்தது?
4: ஆமாமா, அங்க குளிர் ரொம்ப ஜாஸ்தியா இருந்துச்சு.
8: ஏமா காவியா, அங்க என்னதாமா நடந்துச்சு? உன் போனும் நாட் ரீச்சபிள் வந்துச்சு. எங்களுக்கு என்ன ஒண்ணு புரியாம இருந்துச்சு.
7: என்னாச்சுன்னு தெரியாம நாங்க நெருப்பு மேல நிக்கிற மாதிரில இருந்தோம். இங்க
3: அந்த காடு ரொம்ப அழகா இருந்துச்சுமா, ஆனா சில பேர் அதை அழிக்க போறாங்கம்மா.
7: எதுக்காகமா?
3: அந்த காட்டை அழிச்சு அவங்க ஃபேக்டரி ஒன்னு கட்ட போறாங்களாமா?
4: ஆமா, அந்த ஃபாரஸ்ட் டீமும் அத கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க.
3: அண்ணா, அந்த மரங்கள்லாம் ரொம்ப பாவம்னா.
4: நாம அத கண்டிப்பா காப்பாத்துவோம், பயப்படாதமா.
8: இயற்கையை காப்பாத்துறது நல்ல விஷயம் தான்.
7: ஆனா இனிமே எங்க போனாலும் சொல்லிட்டு போகணும், புரியுதா? நீ இல்லாம அந்த வீடு எப்படி இருந்துச்சு தெரியுமா?
3: சாரிமா, இனிமேல் அப்படிலாம் நடக்காதுமா.
7: ஒவ்வொரு நிமிஷமும் போனவே பாத்துக்கிட்டு இருந்தேன்.
3: அண்ணா, கோபமா இருக்கீங்களா?
4: கோபம் இருந்துச்சு, ஆனா உன்னை அந்த காட்டுல மயக்க நிலையில பாக்கும்போது எல்லாமே மறந்துருச்சுமா.
3: நான் ரொம்ப செல்ஃபிஷா நடந்துகிட்டேனா?
4: இல்லம்மா, சில நேரம் நம்ம பண்ற மிஸ்டேக்ஸ் தான் நம்மள சேஞ்ச் பண்ணும். நீ செஞ்சது மிகப்பெரிய சாதனை. நீ ஒரு ஸ்ட்ராங்கான பொண்ணுன்னு ப்ரூவ் பண்ணிட்ட.
3: சரிண்ணே, அந்த காடு இன்னும் என் மைண்ட்லயே இருக்குண்ணே.
7: சரி காவியா, முதல்ல ரெஸ்ட் எடு.
3: ஹே மரங்களே, ரொம்ப தேங்க்ஸ் என்ன காப்பாத்துனதுக்கு.
4: காவியா, என்ன இன்னும் தூங்கலையா?
3: தூக்கமே வரலண்ணே.
4: இங்க வா, இங்க வந்து உட்காரு. நீ தொலைஞ்சப்போ நான் என்ன ஃபீல் பண்ணேன்னு தெரியுமா?
3: என்னனா?
4: என் உயிரே காணாம போன மாதிரி இருந்துச்சு.
3: அண்ணா,
4: காவியா நீ ஒரு ஸ்ட்ராங்கான பொண்ணுமா, உன்னால எல்லாமே பண்ண முடியும். நீ ஒரு இண்டிபெண்டன்ட் ஸ்ட்ராங் உமன், இருந்தாலும் எங்க கிட்டயும் எல்லாத்தையும் ஷேர் பண்ணணும், புரியுதா? ப்ராமிஸ்?
3: ப்ராமிஸ்னா, இனி எது செய்யறதா இருந்தாலும் உங்ககிட்ட சொல்லிட்டே செய்யறண்ணா. அண்ணா, இனி என் உலகமே நீங்க தான்.
9: நேயர்கள் இதுவரை கேட்டது காவ்யா எங்கே நாடகம்.

0: எழுதியவர் பி. கலைமதி. நாடகத்தில் பங்கேற்றோர் கார்த்திக்காக முத்துச்செல்வம், தங்கை காவ்யாவாக சுபஸ்ரீ, தீபிகாவாக சாந்தினி, வனத்துறை அதிகாரி ஸ்டீபனாக எஸ். கார்த்திகை தீபன், பேசும் மரங்களாக எஸ். எம். முத்துகிருஷ்ணன், சக்தி சரவணகுமார் மற்றும் ஜி. கீதா, பி. கே. அஜிதா, அன்பரசன், முத்துக்கருப்பன், லாவண்யா, மீனாட்சி சுந்தரம், சூரிய பிரகதீஷ் ஆகியோர். ஒளிப்பதிவு எம். ஜெயப்பிரியா. அமைப்பில் உதவி எஸ். எம். முத்துகிருஷ்ணன். அமைப்பு எஸ். கார்த்திகை தீபன். படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை. இனி மேடை நாடக பாடல்கள்.
1: இன்றைய நிகழ்ச்சியில் மதுரை மாவட்டம் யானைமலை தேத்தாங்குளம் ஏ. நவநீத பெருமாள் குழுவினர் வழங்கும் மேடை நாடக பாடல்களை கேட்கலாம்.

பாலை முள்ள மரதன் நெய்தல் குறிஞ்சி என்று சொல்லப்பட்ட ஐவக நிலங்களே சிறந்த நிலமாகும் குறிஞ்சி நம் குறிஞ்சி நிலத்தின் கொற்றவன் பெற்றெடுத்த நம்பிராசனின் வளர்ப்பு மகளாக வள்ளியாகி இந்த வனத்தை உலாவிக் கொண்டிருக்கேன். முருகா, என்னாலும் உன்னையே வணங்கிக் கொண்டிருக்கேன். இறைவா, எனக்கு ஆசி புரிய வேண்டும்.

0: இறைவா.
1: நாராயணா நாராயணா நமோ நாராயணா. ஆஹா, என் தாய் தந்தையரிடம் சென்று ஆசீர்வாதம் பெற்று இந்த புயலகம் வந்திருக்கின்றேன். வந்த இடத்திலே இது ஒரு அழகிய வனமாக இருக்கிறது. யாருடைய வனம்? வேடுவூர் உள தலைவன் நம்பியின் வனமாக இருக்கிறது. இருந்த போதிலும் ஆலோலம் சோ என்று குரல் ஒலிக்கிறது. அந்த குரலை பார்த்தால் சுந்தரம் நிறைந்த ஒரு அழகாக இருக்கிறது. அழகு என்றால் சுந்தரம், சுந்தரம் என்றால் அழகு.
2: சோ ஆலோலம் சோ
1: சுந்தரம் நிறைந்த தும்பும் ஒன்று.

0: எந்த உலகங்க என் வந்தார்.
1: ஆஹா, அழகிய குரல் கேட்டவதுடன் இன்பமாக இருக்கிறது, அது யாரு என்று பரிசோதித்து பார்ப்போம்.
2: சுவாமி வரவேண்டும், வரவேண்டும்.
1: மங்களம் உண்டாகட்டுமா
2: சுவாமி. தாங்கள் இந்த இடத்திற்கு வருகிறது இருந்தது. நல்லாரை காண்பது நன்று, நிலைமைக்கு நல்லா சொல் கேட்பது நன்று என்பதற்கிணங்க பல இதிகாசங்களின் வாயிலாக தங்களை கண்டதும் கேட்டதும் அல்லாது நான் நேரில் காணப்பட்டவள் அல்ல. ஆகையால் நான் தான் நாரதமுனிவர் என்பதை சொல் அளவில் இல்லாமல் வெள்ளிட மலை போல் எனக்கு விளக்க வேண்டும் சுவாமி.

0: ஆண்டுகள் போக போக ஒலிபரப்பின் அழகு கூடும். வயது எண்தான் என கூற தோன்றும் ஒரே ஊடகம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருச்சி.
1: வெண்ணிலவுக்கு வானத்தை பிடிக்கலையா ஏன் கண்ணு

0: வானொலி நிலையம் நேரம் மாலை 6 மணி. நேயர்கள் இனி கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் ஸ்ரீனிவாசன். கோடை வெப்பத்தின் தாக்கத்திலிருந்து மக்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள அரசு துறைகளின் வழிகாட்டுதல்களை பின்பற்ற வேண்டும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். அகில இந்திய வானொலியில் மன் கி பாத் மனதின் குரல் நிகழ்ச்சியில் 134வது முறையாக இன்று உரையாற்றிய பிரதமர், போதுமான அளவு தண்ணீர் பருகுதல், அத்தியாவசிய தேவையின்றி பகல் நேர பயணங்களை தவிர்த்தல் உள்ளிட்ட பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று நாட்டு மக்களுக்கு அறிவுறுத்தினார். கோடை காலத்தில் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் சாகுபடி செய்யப்படும் அல்போன்சா, மல்கோவா, நீலம், பங்கனப்பள்ளி உள்ளிட்ட மாம்பழங்கள் சுவை மற்றும் நறுமணத்தால் வேறுபடுவதாக தெரிவித்த பிரதமர், கிராமங்களிலிருந்து உலக சந்தைக்கு இவை சென்றடைவதாக கூறினார். கோவை நேரு விளையாட்டரங்கில் 7,95,00,000 ரூபாய் செலவில் விளையாட்டு வீரர்களுக்கான உடற்பயிற்சி கூடம், படிப்பு அறை, பொழுதுபோக்கு மற்றும் பார்வையாளர்கள் அரங்கம் உள்ளிட்ட வசதிகளுடன் கட்டப்பட்டு வரும் நவீன விடுதி பணிகள் உரிய காலத்தில் முடிக்கப்படும் என்று மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். இப்பணிகளை இன்று நேரில் ஆய்வு செய்த அவர், பயிற்சியில் ஈடுபட்டிருந்த விளையாட்டு வீரர்களுடன் கலந்துரையாடினார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அருள்மிகு அர்த்தநாரீஸ்வரர் திருக்கோவில் தேரோட்டத்தில் எதிர்பாராத விதமாக தேரில் சிக்கி உயிரிழந்த ஹர்ஷவர்தனுக்கு முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து 5,00,000 ரூபாய் வழங்க முதலமைச்சர் திரு விஜய் உத்தரவிட்டுள்ளார். காயமடைந்து சிகிச்சை பெற்று வரும் மற்றொருவருக்கு சிறப்பு சிகிச்சை அளிக்கவும் அவர் ஆணையிட்டுள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உள்ள அனைத்து பிரச்சனைகளுக்கும் சுமூக தீர்வு காணப்படும் என இன்று புதிதாக பொறுப்பேற்றுக் கொண்ட மாவட்ட ஆட்சித்தலைவர் பத்மஜா தெரிவித்துள்ளார். பொறுப்பேற்ற பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மக்கள் குறைதீர் நாள் கூட்டத்திற்கு வரும் விண்ணப்பங்களுக்கு உடனடி தீர்வு காணப்படும் என்றார். நடப்பாண்டிற்கான சமூக சேவகர் விருது பெற திருச்சி மாவட்டத்தை சேர்ந்த தகுதியுடையோர் வரும் 19ஆம் தேதிக்குள் இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கலாம். மகளிர் முன்னேற்றத்திற்காக சிறந்த சேவையாற்றிய தனிநபர் மற்றும் தொண்டு நிறுவனங்களுக்கு ஆண்டுதோறும் சுதந்திர தின விழாவில் முதலமைச்சரால் இவ்விருது வழங்கப்படும். சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் இரட்டையர் சாம்பியன் பட்டத்தை இந்தியாவின் ராங்கி ரெட்டி சிராக் ஷெட்டி இணை கைப்பற்றியது. இன்று நடைபெற்ற இறுதிப் போட்டியில் இந்த இணை இந்தோனேசிய இணையை 18-21, 21-17, 21-16 என்ற செட்களில் வென்றது. செய்தி சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்தி சுருக்கம் 7 மணிக்கு.

6:36 நொடிகள். திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் நேயர்கள் இப்பொழுது கேட்டு மகிழ உற்சாகமாக வருகிறது. இது ஆரவாரம். வார்த்தைகள் இன்றி அன்பை வெளிப்படுத்தும் ஒரு அற்புதமான மொழிதான் புன்னகை. அது இதயங்களை இணைக்கும் பாலம். நாம் உதிர்க்கும் சிறு புன்னகை மற்றவர்களின் இதயத்தில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். எதிர்பாராத நேரத்தில் கிடைக்கும் புன்னகை வாழ்க்கையில் மிகப்பெரிய மகிழ்ச்சிகளில் ஒன்று என்று கூட சொல்லலாம். எதிர்பார்க்கும் நேரத்தில் கிடைக்கும் புன்னகையோ எல்லையில்லா மகிழ்ச்சியில் இதயத்தை ஆரவாரம் கொள்ளச் செய்யும். ஆம், தேசிய புன்னகை தின நல்வாழ்த்துக்களுடன் இனிய பல செய்திகள், பாடல்கள் என நம் பண்பலையில் ஆரவாரம் இனி வரும் 60 நிமிடம்.

நேரம் 6:09. திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் நேயர்கள் ஆரவாரம் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கிறீர்கள். வானொலிக்கு 90 சிறப்பு நாடக போட்டி. அகில இந்திய வானொலி தனது பொது சேவை ஒலிபரப்பை தொடங்கி 90 ஆண்டுகளை வென்று நிற்கிறது. இத்தருணத்தில் வானொலிக்கும் நேயர்களுக்கும் இடையேயான உறவை வலுப்படுத்தும் வகையில் பல முயற்சிகளையும் அது எடுத்து வருகிறது. உங்கள் எழுத்தாற்றல், கற்பனை வளம், நாடகமாக்கும் திறன் இவற்றை ஊக்கப்படுத்தும் வகையில் 15 வானொலி நாடக போட்டியை உங்கள் திருச்சிராப்பள்ளி வானொலி ஏற்பாடு செய்திருக்கிறது. அறிவியல், சமூகம், வரலாறு, நகைச்சுவை ஆகிய கதைக்களங்களில் உங்கள் சொந்த கற்பனையில் உதித்த நாடகங்களை 8 பக்கங்களுக்கு மிகாமல் எழுதி

A4 தாளில் தட்டச்சு செய்து நிலைய இயக்குனர், நாடகப் பிரிவு, அகில இந்திய வானொலி நிலையம், திருச்சிராப்பள்ளி 1 என்ற முகவரிக்கு தபால் மூலம் அனுப்புங்கள். நாடகங்களை அனுப்ப கடைசி நாள் ஜூன் மாதம் 30 தேதி. தேர்ந்தெடுக்கப்படும் நாடகங்கள் பதிவு செய்யப்பட்டு தயாரிக்கப்பட்டு ஒளிபரப்பப்படும். உரிய சன்மானமும் வழங்கப்படும். அகில இந்திய வானொலியுடன் உங்கள் உறவும் திறமையும் வளரட்டும்.

0: நமக்கு எந்த நோயும் வராம இருக்கும்னா நம்ம சாப்பிடுற உணவு மருந்தா இருக்கணுங்க. அதுக்கு என்ன பண்ணணும்? இப்ப வர உணவே மருந்த கேட்கணும். இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்மோட இணைய இருக்கிறாங்க திருச்சி யோகா மற்றும் இயற்கை மருத்துவர் ஆர் லக்ஷனா மரிய ஷர்லி அவர்கள்.
1: மதிய நேரத்துல நமக்கு அதிகமான ஜீரண சக்தி இருக்கனால சாதம், குழம்பு, காய்கறிகள், கீரைகள், புரதம் வந்து அதிகமா இருக்கிற உணவுப் பொருட்கள், தயிர், இதெல்லாம் வந்து நம்ம எடுத்துக்கலாம். நம்ம செய்யற தப்பு என்னன்னு பார்த்தோம்னா, நம்ம மதியான நேரத்துல அதாவது ஜீரண சக்தி அதிகமா இருக்க நேரத்துல வெறும் ஒரே ஒரு சாதம் இல்லாட்டி குழம்பு மட்டும் நம்ம வச்சு சாப்பிட்றதா நம்ம செய்யற தப்பு, இல்ல காய்கறிகள் எதுவுமே வச்சுக்காம சாப்பிட்றதும் தப்பு தான். இப்ப மதியான நேரத்துல குழம்போ சாதமோ எது எடுத்துக்கிட்டாலும் காய்கறிகள் அதிகமா வச்சு சேர்த்துக்கணும். மதியான நேரத்துல ஜீரண சக்தி அதிகமா இருக்க நேரத்துல ஃபாஸ்ட் ஃபுட் அதெல்லாம் தவிர்க்கணும். நாள் பட்டு இதே மாதிரி சாதம் குழம்பு மட்டும் காய்கறிகள் இல்லாம இல்ல அதிகமான ஃபாஸ்ட் ஃபுட் எடுத்துக்கிறப்ப என்ன மாதிரி நம்மளுக்கு உடல்ல அது பிரச்சனையா மாறும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதிக உடல் சோர்வு வரும், சர்க்கரை வர்றதுக்கான ஆபத்து வந்து நம்மளுக்கு நிறைய இருக்கு, வயிற்றுல பார்த்தோம்னா நம்மளுக்கு உப்புசம் வரலாம், இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நம்ம நாள்பட்டு உணவுகள் இந்த மாதிரி எடுத்துக்கிறனால வருது. இரவு நேரத்துல நம்ம உடம்பு வந்து ஓய்வு நேரமா இருக்கும், அதோட நம்ம உடம்பு பழுது பாக்குற நேரம்னு சொல்லலாம். இந்த நேரத்துல உடம்புல வந்து ஜீரண சக்தி ரொம்ப கம்மியா இருக்கும், நம்மளோட மெட்டபாலிசமும் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். நம்ம உடம்புல எல்லா காயப்பட்டிருக்க செல்களையோ உடல் உறுப்புகளையோ பழுது பாக்குற வேலையை இந்த நேரத்துல தான் பார்க்கும். அதனால செரிமானத்திற்கு ரொம்ப கடுமையான உணவுகளை வந்து நம்ம எடுத்துக்க கூடாது. அப்படி எடுத்துக்கிட்டோன்னா நம்ம உடம்புல வந்து நச்சு தேக்கம், அதாவது டாக்ஸிட்டி அதிகமா ஏற்படும். இரவு நேரத்துல என்ன மாதிரி உணவுகள்லாம் நம்ம எடுக்கலாம்னு பார்த்தோம்னா, 50% அளவு தான் நம்ம வந்து உணவே எடுத்துக்கணும். லேசான ஜீரணமாகற உணவுகள் வந்து நம்ம எடுத்துக்கலாம். லேசான ஜீரணமாகற உணவுகள்னு பார்த்தோம்னா காய்கறி சூப்பா இருக்கட்டும், காய்கறி இல்ல ஃப்ரூட் சாலட், சப்பாத்தி, சப்பாத்தியோட காய்கறி வந்து தொட்டுக்க வச்சு எடுத்துக்கலாம், கஞ்சி, இதெல்லாம் வந்து நைட் நேரத்துல நம்ம எடுத்துக்கலாம். நம்ம சரியான நேரத்துல சரியான அளவு சரியான உணவு வந்து உட்கொள்றப்போ 50-60% நோய்கள் அதன் மூலியமாவே நம்ம சரி பண்ணிடலாம். அதோட அறிகுறிகளையும் நம்ம வந்து இதன் மூலியமா சரி பண்ணிக்கலாம். இப்போ உடற்பயிற்சி இல்லாம இருக்கிறது, தூக்கம் வந்து குறைவா இருக்கிறது, மன அழுத்தம் வந்து அதிகமா இருக்கனால, இல்ல அதிகமா நம்ம ஸ்கிரீன் டைம் அதாவது மொபைல் யூஸ் பண்றனால நம்மளோட ஹார்மோனோட சமநிலை வந்து மாறும், செரிமான பிரச்சனைகள் வந்து அதிகமா நம்மளுக்கு ஏற்படலாம், இம்யூனிட்டி வந்து நம்ம உடம்புல குறைய ஆரம்பிச்சிடும், மனநிலை பாதிப்பு அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நம்ம நல்ல உணவை எடுத்துக்கிட்டாலுமே தவறான வாழ்க்கை முறையில இருக்கிறப்ப நம்மளுக்கு நோய் வரும். அதனால நல்ல உணவு மட்டும் இல்லாம வாழ்க்கை முறையும் சமநிலையா வச்சுக்கிறப்போ நம்மளுக்கு நோய்களும் அதோட அறிகுறிகளும் நம்மளுக்கு வந்து வராது, இருக்கிற அறிகுறிகளும் குறையும்.
0: மதிய நேரத்திலையும் இரவு நேரங்கள்லயும் எந்த மாதிரியான உணவுகளை எடுத்துக்கணும்னு சொன்னாங்க திருச்சி யோகா மற்றும் இயற்கை மருத்துவர் ஆர் லக்ஷனா மரிய ஷர்லி அவர்கள்.

நேரமானமணியே 24:42 நொடிகள். நேயர்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆரவாரம். திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளுடன் இணைந்திருக்கிறீர்கள். தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் தந்திருக்கக்கூடிய அறிவிப்பு இது. சீர்மரபினர் நலவாரியத்தில் பதிவு பெற்ற

உறுப்பினர்களுக்கு பல நலத்திட்ட உதவிகள் 2008 முதல் தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகின்றன. பல்வேறு நலத்திட்டங்கள் அதில் அடங்கியிருக்கின்றன. இந்த திட்டத்தில் நலத்திட்ட உதவிகளை பெறுவதற்கு தகுதி என்னவென்று பார்த்தோமானால், சீர்மரபினர் இனத்தை சார்ந்தவர்களாக இருக்க வேண்டும், 18 முதல் 60 வயது நிறைவு பெற்றவர்களாக இருக்க வேண்டும், அமைப்பு சாரா நிறுவனங்களில் பணிபுரியும் குடும்பத்தில் ஒருவருக்கும் இதில் வாய்ப்பு உண்டு, அமைப்பு சாரா தொழில் என்றால் நிலமற்ற விவசாய கூலி, உடல் உழைப்பு தொழிலில் ஈடுபட்டுள்ளோர் இவர்கள் அமைப்பு சாரா தொழில் அந்த அடிப்படை தகுதியை கொண்டவர்கள். இந்த வாரியத்தில் உறுப்பினராக பதிவு செய்து இந்த தகுதிகளை கொண்டவர்கள் இந்த வாரியத்தில் உறுப்பினராக பதிவு செய்து நலத்திட்ட உதவிகளை பெற தகுதி பெறுகிறார்கள். நல வாரியத்தில் உறுப்பினராக பதிவு செய்தல் நலத்திட்ட உதவிகள் பெறுதலை எளிதாக்கும் வகையில் இணையதளம் ஒன்று தற்பொழுது உருவாக்கப்பட்டிருக்கிறது. www.dncwb.tn.gov.in இணையதள முகவரி மீண்டும் www.dncwb.tn.gov.in என்ற இணையதளம் மூலம் நீங்கள் விண்ணப்பித்து பயன்பெறலாம். அது பற்றி மேலும் விவரங்களை அறிந்து கொள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலரை தொடர்பு கொண்டு மேலும் தகவல்களை பெற்றுக்கொள்ளலாம் என்று நமது தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தகவல் தந்திருக்கிறார்கள்.

0: திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் நேயர்கள் ஆரவாரம் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கிறீர்கள். இன்னும் சில நொடிகளில் மாலை மணி 6:30 மாநில செய்திகள் விளம்பரங்களை தொடர்ந்து நேயர்கள் கேட்கலாம். 6:30 மாநில செய்திகள்.
1: சீக்கிரம் டிபன் பேக் பண்ணுங்க ராஜு. மொபைல் வை
2: அக்கா, பேங்கோட நம்பர் வேணும், ரீஃபண்ட் வரல. கிடைச்சிருச்சு, இப்பவே கால் பண்றேன்.
1: நம்பரை சரி பார்க்காமலையா? மோசடிக்காரங்க பெரும்பாலும் பேங்கோட போலி வெப்சைட் போலி நம்பர் மூலம் பணத்தை ஏமாத்தி பறிக்கறாங்க.
2: அப்ப சரியான நம்பர்
1: பேங்கோட ஆபீஷியல் வெப்சைட் அல்லது கார்டுல இருக்கும்.
2: அக்கா நீங்க காப்பாத்திட்டீங்க,
1: வேலையில இருந்து இல்ல.
2: ஆமா, ஆர்பிஐ சொல்கிறது
3: சரியான நிதி நடைமுறைகள் உங்களை பாதுகாக்கும்.
4: என்னோட பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு பிடிவாதக்காரரு. எங்க காலனில எல்லாரும் சோலார் பேனல் மாட்டியாச்சு, ஆனா உண்மையிலேயே கரண்ட் பில் ஜீரோ ஆகும்னு அவர் மட்டும் தான் நம்புறதே இல்ல. ஆனா அவர்கிட்ட சொன்ன, அட பாருங்க, இதுக்கு பேரே பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் தான். அப்புறம் ஒவ்வொருத்தருக்கா ஜீரோ கரண்ட் பில் வர ஆரம்பிச்சதும் அப்ப சரி நானும் மாறிடுறேன்னு சொல்லிட்டாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

0: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். சோழர்கால செப்பேடுகள் மீட்கப்பட்டது தமிழர்களிடையே உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சோழர்களின் வரலாற்று பெருமையை பிரதமர் உலக அளவில் கொண்டு சேர்த்து வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் போதிய பேருந்துகளை இயக்குவதற்கு தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. நீலகிரி, கோவை உள்பட 17 மாவட்டங்களின் ஒருசில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 3 தங்கம் 2 வெள்ளிப்பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் விலைமதிப்பில்லா மரபு செல்வங்களை பாதுகாக்கும் முயற்சியில் தமது அரசு தொடர்ந்து ஈடுபட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். அகில இந்திய வானொலியில் இன்று ஒலிபரப்பான மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சியில் அவர் இவ்வாறு கூறினார்.
1: எனதருமை நாட்டு மக்களே, நமது அரசாங்கம் பாரதத்தின் விலைமதிப்பில்லாத மரபு செல்வங்களை பாதுகாக்கும் முயற்சியில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றது. இந்த தொடரிலே ஞான பாரதம் இயக்கத்திற்குட்பட்டு சத்தீஸ்கரின் மல்ஹாரிலும் கூட ஒரு மகத்துவம் வாய்ந்த தேடல் நடந்திருக்கிறது. இங்கே 3 அபூர்வமான தாமிர பட்டயங்கள் கிடைத்திருக்கின்றன. இவை பாண்டு வம்ச அரச குடும்பத்தின் மகர்ஷி பாலார்ஜுனரின் ஆட்சி காலத்தோடு தொடர்புடையதாக கருதப்படுகிறது. இந்த எழுத்து பொறிப்புகள் 6-7 நூற்றாண்டைச் சேர்ந்தவை, அதாவது 1400-1500 ஆண்டுகள் பழமையான இந்த தாமிரப்பட்டயங்கள் பண்டைய பிராமி எழுத்துக்கள் மற்றும் பாலி மொழியில் எழுதப்பட்டிருக்கின்றன. இவற்றிலே அந்த காலகட்டத்தின் ஆட்சி முறை, அறம் மற்றும் கலாச்சாரம் பற்றிய மகத்துவமான தகவல்கள் கிடைக்கின்றன.
0: நெதர்லாந்திலிருந்து சோழர்கால செப்பேடுகள் மீட்கப்பட்டுள்ளது தமிழர்களிடையே உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளதாக பிரதமர் தெரிவித்துள்ளார்.
1: எனதருமை நாட்டு மக்களே, இந்த தாமிர பட்டயங்கள் தொடர்பாக மக்கள் மனங்களில் நிறைய ஆவல் இருக்கிறது. ஆகையால் இதோடு தொடர்புடைய சில விஷயங்களை நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். இவற்றிலே 21 பெரிய மற்றும் 3 சிறிய பட்டயங்கள் இருக்கின்றன. இவை முக்கியமாக பேரரசன் முதலாம் ராஜேந்திர சோழன் வாயிலாக அவருடைய தந்தையார் பேரரசர் ராஜராஜ சோழன் அளித்த ஒரு வாக்குறுதியை நிறைவேற்றி வைத்தல் தொடர்பானது. ஆனைமங்கலம் என்ற ஒரு கிராமத்தை ஒரு புத்த விகாரம் அமைக்க தானமாக அளிப்பது பற்றி இதிலே குறிப்பிருக்கிறது. இந்த தாமிர பட்டயங்களிலே சோழ சாம்ராஜ்யத்தின் சாதனைகள் பற்றியும் விவரிக்கப்பட்டிருக்கிறது. சோழ சாம்ராஜ்யத்தின் கடல் வல்லமை எத்தனை மகத்தானதாக விளங்கியது என்பதை இதிலிருந்து நம்மால் தெரிந்து கொள்ள முடிகிறது. தென்கிழக்கு ஆசிய நாடுகளோடு அவர்களுக்கு இருந்த தொடர்புகளை பற்றிய தகவல்களும் இவற்றிலே காண கிடைக்கின்றன.
0: விடுமுறை நாட்களில் இளையோர்

0: அவர்களோடு அவர்களுக்கு இருந்த தொடர்புகளை பற்றிய தகவல்களும் இவற்றிலே காண கிடைக்கின்றன.
1: விடுமுறை நாட்களில் இளையோர் ஏதாவது ஒரு கோளரங்கத்திற்கு சென்று பார்வையிட வேண்டும் என்றும் பிரதமர் பொதுமக்களை கேட்டுக் கொண்டார்.
0: எனதருமை நாட்டு மக்களே, பாரத நாட்டவர்களான நமக்கு வானியல் தொடர்பாக எப்போதுமே ஈர்ப்பும் ஆர்வமும் இருந்து வந்திருக்கிறது. இங்கே அற்புதமான கணித கண்டுபிடிப்புகள் நடந்திருக்கின்றன. கடலோடல் வானோடலாகட்டும், பஞ்சாங்கமாகட்டும், அல்லது நமது திருநாட்கள் பண்டிகைகளாகட்டும், இவை அனைத்தும் வானத்தோடும் விண்மீன்களோடும் தொடர்புடையவையாக இருந்திருக்கின்றன. இன்றைய இளைஞர்களும் கூட இது தொடர்பாக கணிசமான பேரார்வத்தோடு இருக்கின்றார்கள். நம்முடைய பொழுதுபோக்கிற்காக நேரத்தை ஒதுக்குவதும் தொடர்ந்து ஏதேனும் புதியதாக கற்றுக்கொண்டே இருப்பதும் மிகவும் அவசியமானவை. ஏதோ ஒரு வானியல் சங்கத்தோடு கண்டிப்பாக தங்களை இணைத்து கொள்ள வேண்டும். இந்த விடுமுறை நாட்களில் ஏதாவது ஒரு கோளரங்கத்திற்கு கண்டிப்பாக சென்று பார்க்க வேண்டும் என்று இளைஞர்களிடம் நான் கேட்டுக்கொள்கிறேன்.
1: மாணவர்களின் பங்களிப்புடன் பாதுகாப்பு படை வீரர்களின் நலனுக்காக 40 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கிய தமிழகத்தைச் சேர்ந்த ஆசிரியர் கிரிஜா குறித்தும் பிரதமர் குறிப்பிட்டு பேசினார்.
0: எனதருமை நாட்டு மக்களே, தமிழ்நாட்டின் நாகர்கோயிலில் நான் ஒரு ஆசிரியரை சந்திக்க நேர்ந்தது. நான் கிரிஜா அம்மா அவர்களை பற்றி பேசுகிறேன். நண்பர்களே, கிரிஜா அம்மா அவர்கள் சுமார் 15 பள்ளிகளை நடத்தி வருகின்றார்கள். இவர் மனதின் குரலால் உள்ளெழுச்சி பெற்று தேசத்தின் பல இராணுவ வீரர்களுக்கு பங்களிப்பு அளிக்கும் உறுதி பூண்டார். வீரம் நிறைந்த படை வீரர்களுக்கு நாம் ஒவ்வொரு தினமும் 1 ரூபாய் பணத்தை பங்களிப்பாக அளித்து வர வேண்டும் என்று மாணவர்களிடம் இவர் கூறினார். அதாவது 1 ஆண்டில் ஒவ்வொரு மாணவன் தரப்பிலிருந்தும் 365 ரூபாய் திரட்டப்படும். இந்த சின்ன சின்ன பங்களிப்பால் சுமார் 40 லட்சம் ரூபாய் சேர்ந்தது. கிரிஜா அம்மா அவர்கள் இந்த மொத்த பணத்துக்கான காசோலையை என்னிடத்தில் அளித்தார். அவரோடு உரையாடி கொண்டிருக்கும் போது பாரத அன்னையிடம் அவர் கொண்டிருந்த அர்ப்பணிப்பு உணர்வு எத்தனை ஆழமானது என்பதை என்னால் உணர முடிந்தது.
1: பிரதமர் ஆற்றிய இந்த உரையின் தமிழாக்கம் சென்னை அகில இந்திய வானொலியில் இன்றிரவு 8 மணிக்கு மறு ஒலிபரப்பு செய்யப்படுகிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். இதற்கிடையே சாதாரண மக்களின் சாதனைகளை பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது மன் கி பாத் நிகழ்ச்சியில் தொடர்ந்து எடுத்துரைத்து வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இன்று சென்னையில் பிரதமர் ஆற்றிய உரையை பிஜேபி நிர்வாகிகளோடு கேட்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்.
2: மாண்புமிகு பிரதமர் மரியாதைக்குரிய திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் மனதின் குரல் நிகழ்ச்சி மூலமாக 134வது தடவையாக இன்றைக்கு பேசியிருக்கிறாங்க. இன்னைக்கு பேசினதுல கேலோ இந்தியா திட்டத்தின் மூலமாக எப்படி பலனடைந்திருக்கிறார்கள், 2 விளையாட்டு வீரர்கள் கூட கலந்துரையாடினாங்க. 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் நம்மளுடைய இந்தியர்களால் எவ்வளவு சாதிக்க முடியும் அப்படின்றத அந்த சாதனைகளை நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் இன்றைக்கு குருவிந்தர் சிங் அண்ட் திரு அமினேஷ் என்ற 2 விளையாட்டு வீரர்கள் கூட பேசி அதை நமக்கு இன்றைக்கு அவங்க ஒளிபரத்தினர். நாகர்கோவில் ஜெயகோபால் கரோடியா பள்ளியை சேர்ந்த திரு கிரிஜா அம்மா அவங்க குழந்தைங்கள்லாம் கிட்டத்தட்ட 40 லட்சம் ரூபாய், அது எப்படின்னா ஒரு குழந்தை 1 நாளைக்கு 1 ரூபா, வருஷம் முழுவதும் சேர்த்து 40 லட்சம் ரூபாய் ராணுவ வீரர்களினுடைய அவர்களுடைய நலனுக்காக கொடுக்கப்பட்டன்ற அந்த நிதியை கொடுப்பதற்காக அந்த குழந்தைகள் கொடுத்திருக்கிறார்கள். இப்படி ஒவ்வொருவரும் செய்கின்ற செயல்களை உலகம் அறிய மனதின் குரல் நிகழ்ச்சியானது ஒவ்வொரு மாதத்தினுடைய கடைசி நாளில் ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கு ஒளிபரப்புகிறது.
1: சோழர்களின் வரலாற்று பெருமையை உலக அளவில் பிரதமர் கொண்டு சேர்த்துள்ளதாகவும் டாக்டர் எல் முருகன் கூறினார்.
2: நம்முடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடி ஒரு 1 வாரத்துக்கு முன்னாடி 5 நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் பண்ணியிருந்தாங்க. அதுல நெதர்லாந்துல டச்சுக்காரர்கள் காலத்துல அவங்க கிட்ட இருந்த சோழர் காலத்து செப்பு பட்டயத்தை நம்ம திருப்பி மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் கொண்டு வந்திருக்காங்க. ஏற்கனவே 200க்கும் மேற்பட்ட சிலைகள் வெளிநாடுகள்லேருந்து நம்மளுடைய தேசத்தினுடைய மிகவும் தொன்மை வாய்ந்த சிறப்புமிக்க அந்த சிலைகள் எல்லாம் கூட நாம் மீட்டு கொண்டு வந்திருக்கிறோம். தமிழ்நாட்டுக்கு கூட நம்ம மீட்டு கொண்டு வந்திருக்கோம். இந்த செப்பு பட்டங்களை கூட கூடிய சீக்கிரம் நம்ம தமிழ்நாட்டுக்கு அந்த சம்பந்தப்பட்ட பகுதிக்கு நாம் கொண்டு வருவதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் எடுப்போம் அப்படின்றதையும் சொல்லிக்கொண்டு ஏற்கனவே நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் அவர்கள் கங்கையை கொண்ட சோழபுரத்திற்கு வந்து அங்கே கோயிலில் சாமி கும்பிட்டு சோழர்களுடைய சிறப்பை உலகத்திற்கு எடுத்து சொன்னபடி சோழர்கள் கடற்கரை மார்க்கமாக பல்வேறு நாடுகளுக்கு சென்று பல்வேறு நாடுகளில் ஆட்சி புரிந்தார்கள். சோழர்களுடைய வரலாறு ஒரு மிக சிறந்த வரலாறு என்பதை இன்றைக்கு உலகத்திற்கு நம்முடைய மாண்புமிகு பிரதமர் அவர்கள் எடுத்து சென்றிருக்கிறார்கள்.
1: நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. தமிழகத்தில் போதிய பேருந்துகளை இயக்குவதற்கு தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இத்தொடர்பாக

இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மதுரை மாட்டுத்தாவணி பேருந்து நிலையத்தில் அரசு பேருந்துகள் இல்லாமல் 10 மணி நேரத்திற்கு மேலாக பயணிகள் காக்க வைக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். தவிக அரசின் இந்த செயல் கண்டனத்திற்கு உரியது என்றும் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். தமிழகத்தின் ஒருசில பகுதிகளில் அடுத்த 5 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, கரூர், திருச்சி உள்பட 17 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாவட்ட செய்திகள். தூத்துக்குடி மீன்பிடி துறைமுகத்தில் மாநில அமைச்சர் திரு ஸ்ரீநாத் இன்று ஆய்வு மேற்கொண்டார். ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 3000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 3 தங்கம், 2 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. ஹாங்காங்கில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 5000 மீட்டர் ஓட்டத்தில் முஷ்கனும், ஆடவர் 800 மீட்டர் ஓட்டத்தில் மொகாலி வெங்கட்ராமும் தங்கப்பதக்கம் வென்றனர். மகளிர் 400 மீட்டர் தொடர் ஓட்டத்தில் இந்தியாவிற்கு தங்கப்பதக்கம் கிடைத்தது. ஆடவர் வட்டு எறிதலில் நிக்ஷய் வெள்ளிப்பதக்கம் வென்றார். இந்தியா மகளிர் 100 மீட்டர் தொடர் ஓட்டத்தில் வெள்ளிப்பதக்கத்தையும், ஆடவர் 400 மீட்டர் தொடர் ஓட்டத்தில் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 3-1 என்ற கோல் கணக்கில் கொரியாவை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சோழர் கால செப்பேடுகள் மீட்கப்பட்டது தமிழர்களிடையே உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சோழர்களின் வரலாற்று பெருமையை பிரதமர் உலகளவில் கொண்டு சேர்த்து வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் போதிய பேருந்துகளை இயக்குவதற்கு தவிக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. நீலகிரி, கோவை உள்பட 17 மாவட்டங்களின் ஒருசில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 3 தங்கம், 2 வெள்ளிப்பதக்கம் வென்றது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.

ஆண்டுக்கு ஆண்டு மெருகேறும் ஒலிபரப்பின் தரம். நேயர்களின் அன்போ என்றும் நிரந்தரம். இணைந்திருக்கிறீர்கள் ஆகாஷ்வாணி திருச்சி அலைவரிசையோடு.

வைக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். வேடசந்தூர் ஊராட்சி ஒன்றிய பகுதிகளில் நடைபெற்று வரும் பல்வேறு குடிநீர் மற்றும் வளர்ச்சித் திட்டப் பணிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் சரவணன் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். கோவிலூர் ஊராட்சியில் அமைந்துள்ள 20 லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட நீருந்து நிலையம் மற்றும் குளத்துப்பட்டி உசிலம்பட்டி ஊராட்சியில் உள்ள தரைமட்ட நீர்த்தேக்க தொட்டிகளை ஆய்வு செய்த மாவட்ட ஆட்சியர் மின் மோட்டார்களின் செயல்பாடு மற்றும் குடிநீர் விநியோக முறைகள் குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். மேலும் குடிநீரில் கிருமிநாசினிகள் முறையாக பயன்படுத்தப்படுகிறதா என்றும் அவர் ஆய்வு மேற்கொண்டார். அதனைத் தொடர்ந்து எரியோடு நால்ரோடு பகுதியில் 916 ஊரக குடியிருப்புகளுக்கான கூட்டு குடிநீர் திட்டத்தின் கீழ் நடைபெற்று வரும் குடிநீர் குழாய்கள் பதிக்கும் பணிகளையும் அவர் நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். திண்டுக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த முன்னாள் படை வீரர்களின் வாரிசுகள் நடப்பு கல்வி ஆண்டில் கல்லூரி படிப்பில் சேருவதற்கான சார்ந்தோர் சான்றிதழை திண்டுக்கல் முன்னாள் படை வீரர் நல அலுவலகத்தில் நேரடியாக பெற்றுக் கொள்ளலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் சரவணன் தெரிவித்துள்ளார். இச்சான்றிதழை பெற கல்லூரி விண்ணப்ப படிவம், மதிப்பெண் பட்டியல், மாற்றுச் சான்றிதழ், ஜாதி சான்றிதழ், சார்ந்தோரின் அடையாள அட்டை, முன்னாள் படை வீரரின் அடையாள அட்டை மற்றும் படை விலகல் சான்று உள்ளிட்ட ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டும். கடந்த கல்வியாண்டில் பெறப்பட்ட சான்றிதழ்கள் இந்த ஆண்டிற்கு செல்லாது என்றும், ஒரு படிப்பிற்காக பெறப்படும் சான்றிதழ் அந்த படிப்பிற்கு மட்டுமே செல்லுபடியாகும் என்றும் தெரிவித்துள்ளனர். மேலும் ஒரு குடும்பத்தில் ஒரு நபருக்கு மட்டுமே இந்த சான்றானது வழங்கப்படும் என்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் சரவணன் தெரிவித்துள்ளார். 2026 ஆண்டிற்கான வீர தீர செயல்களுக்கான கல்பனா சாவ்லா விருது பெற தகுதியான பெண்கள் விண்ணப்பிக்கலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் சரவணன் தெரிவித்துள்ளார். வீர தீர செயல்கள் புரிந்த தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்ட பெண்களுக்கு 5 லட்சம் ரூபாய் காசோலுடன் கூடிய இந்த விருதானது சுதந்திர தினத்தன்று வழங்கப்பட உள்ளது. தகுதியுடையவர்கள் வருகிற June 19 awards.tn .gov.in என்ற இணையதளத்தில் விண்ணப்பித்து அதன் அசல் நகலை திண்டுக்கல் மாவட்ட சமூக நல அலுவலகத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் கேட்டுக் கொண்டுள்ளார். மாவட்டத்தில் உள்ள குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கான சிறப்பு தொழில் கடன் முகாம் June 1 முதல் June 30 வரை நடைபெற உள்ளது என மாவட்ட ஆட்சித்தலைவர் சரவணன் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு தொழில் முதலீட்டுக் கழகத்தின் திண்டுக்கல் கிளை அலுவலகத்தில் இந்த முகாமானது நடைபெற உள்ளது. புதிய தொழில் தொடங்க, விரிவாக்கம் செய்ய மற்றும் நீட்ஸ், அண்ணல் அம்பேத்கர் திட்டங்களின் கீழ் மத்திய மாநில அரசுகளின் 35% வரையிலான முதலீட்டு மானியம் மற்றும் வட்டி மானியங்களுடன் கடன் உதவியானது வழங்கப்பட உள்ளது. இந்த முகாம் காலத்தில் சமர்ப்பிக்கப்படும் கடன் விண்ணப்பங்களுக்கு ஆய்வு கட்டணத்திலிருந்து முழு விலக்கு அளிக்கப்படும் என்பது

0: குறிப்பிடத்தக்கது. தொழில் முனைவோர்கள் இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் கேட்டுக் கொண்டுள்ளார். நத்தம் ஊராட்சி ஒன்றியத்தில் நடைபெற்று வரும் பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் சரவணன் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். பரளிப்புதூர் மற்றும் தோத்தம்பட்டி பகுதிகளில் 45,58,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வரும் வகுப்பறைகளையும் மற்றும் சமையலறை கட்டிடங்களையும் லிங்கவாடி துணை சுகாதார நிலைய கட்டுமான பணிகளையும் அவர் பார்வையிட்டார். மேலும் ஜூன் 4 பள்ளிகள் திறக்கப்பட உள்ள நிலையில் பள்ளி வளாக தூய்மை குறித்தும் கால்நடை மருத்துவமனை மருந்து இருப்பு குறித்தும் ஆய்வு மேற்கொண்டார். தொடர்ந்து வேலாயுதம்பட்டி சாலை மேம்பாட்டு பணியையும் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆய்வு மேற்கொண்டார். மலைகளின் இளவரசியான கொடைக்கானலில் சுற்றுலா பயணிகளை கோடை காலத்தில் கவரும் விதமாக 63வது மலர் கண்காட்சி மற்றும் கோடை விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. பாரம்பரியமிக்க இந்த மலர் கண்காட்சியை காண பல்லாயிரக்கணக்கான உள்நாடு மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் வருகை தந்து கண்டு ரசித்தனர். இம்முறை பூங்காவில் லட்சக்கணக்கான வண்ண மலர்களை கொண்டு உருவாக்கப்பட்டிருந்த பிரம்மாண்ட மலர் வடிவங்கள், செல்பி பாயிண்டுகள் மற்றும் பல்வேறு வகையான அரிய மலர்கள் சுற்றுலா பயணிகளை பெரிதும் கவர்ந்தன. கோடை விழாவையொட்டி சுற்றுலா பயணிகளை மகிழ்விக்கும் வகையில் பல்வேறு கலை நிகழ்ச்சிகளும் பாரம்பரிய விளையாட்டுப் போட்டிகளும் கோலாகலமாக நடத்தப்பட்டன. குழுகுழு தட்பவெப்ப நிலைக்கு நடுவே கண்களுக்கு விருந்தளித்த மலர் கண்காட்சி சுற்றுலா பயணிகளுக்கு ஒரு மறக்க முடியாத கோடை காலமாக அமைந்தது என்றால் அது மிகையல்ல.
1: இதுவரை நீங்கள் கேட்டது திண்டுக்கல் மாவட்ட செய்திகள். எழுதியவர் ராஜசேகரன். சில நொடிகளில் இடம்பெறுவது தமிழ் செய்தி அறிக்கை.
2: வணக்கம். ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். ஆக்கப்பூர்வமான செய்திகளை வெளியிட ஊடகங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். நடைபாதை வியாபாரிகளுக்கான கடனுதவி திட்டம் அவர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு மனோகர்லால் கூறியுள்ளார். பிஜேபியின் உயர்நிலை குழு கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. சீன நிலக்கரி சுரங்கத்தில் இன்று நேரிட்ட விபத்தில் 5 உயிரிழந்தனர். சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை பட்டம் வென்றது. இனி விரிவான செய்திகள். ஆக்கப்பூர்வமான செய்திகளை வெளியிட ஊடகங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். கோட்டையத்தில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், ஆக்கப்பூர்வமான இதழியல் என்பது சிறந்த சமூகத்தை உருவாக்க உதவிடும் என்று குறிப்பிட்டார். இளையோரிடையே ஆக்கப்பூர்வமான செய்திகளை ஊடகங்கள் கொண்டு சேர்க்க வேண்டும் என்றும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கேட்டுக் கொண்டார். பிஜேபியின் உயர்நிலை குழு கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. பிரதமர் திரு நரேந்திரமோடி இல்லத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் 10 24 மாநிலங்களவை உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்காக நடைபெறவுள்ள தேர்தலுக்கான வேட்பாளர்களை இறுதி செய்வது குறித்து விவாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பிஜேபியை மேலும் வலுப்படுத்துவது குறித்தும் இக்கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டதாக அவர் மேலும் கூறுகிறார். விவசாயிகள் நலனுக்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். மண் வளத்தை பாதுகாப்பது தொடர்பான தேசிய அளவிலான விழிப்புணர்வு இயக்கம் நாளை தொடங்கவுள்ளதையொட்டி இன்று காணொலி வாயிலாக வேளாண்துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டு அவர் பேசினார். மண் வளத்தை பாதுகாக்கவும் இயற்கை வேளாண்மையை ஊக்குவிக்கும் வகையிலும் 1 காலம் இந்த விழிப்புணர்வு இயக்கம் மேற்கொள்ளப்பட உள்ளதாக அவர் தெரிவித்தார். போலி உரங்கள் மற்றும் விதைகளை அடையாளம் காணுதல், நீர் பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு தலைப்புகளின் கீழ் விவசாயிகளுக்கு இந்த இயக்கத்தின் கீழ் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட உள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். இந்த இயக்கத்தை விவசாயிகள் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கேட்டுக் கொண்டார். நடைபாதை வியாபாரிகளுக்காக கடனுதவி திட்டம் அவர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு மனோகர்லால் கூறியுள்ளார். திரிபுரா மாநிலம் அகர்தலாவில் இந்த திட்டத்தின் பயனாளிகளுக்கு கடனுதவிக்கான காசோலைகளை வழங்கி அவர் பேசினார். இந்த திட்டத்தின் மூலம் அவர்களின் வர்த்தகம் அதிகரித்ததோடு தனி நபர்களிடமிருந்து கடன் பெறுவதும் தவிர்க்கப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டார். அரசு திட்டங்களின் செயலாக்கத்தில் தகவல் தொழில்நுட்பம் கூடுதலாக பயன்படுத்தப்பட்டு வருவதாகவும் திரு மனோகர்லால் கூறினார். தொழில்நுட்ப பயன்பாட்டில் இந்தியா முன்னிலையில் உள்ளதாக பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். தூர்தர்ஷனுக்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்த அவர், புதுமை கண்டுபிடிப்புகளிலும் இந்தியா முன்னிலையில் உள்ளதாக குறிப்பிட்டார். அணுசக்தி, விண்வெளி ஆராய்ச்சி, உயிரி தொழில்நுட்பம், செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் போன்றவற்றில் இந்தியா சிறந்து விளங்குவதாகவும் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறினார். அசாம் முதலமைச்சர் திரு ஹிமந்த பிஸ்வ சர்மா பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங்கை இன்று புதுதில்லி

0: டெல்லியில் சந்தித்து பேசினார். அம்மாநிலத்தின் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து இந்த சந்திப்பின் போது விவாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதனைத் தொடர்ந்து வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கரையும் அசாம் முதலமைச்சர் சந்தித்து பேசினார். நுகர்வோர் விவகாரங்கள் துறை சீர்திருத்தங்கள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் புதுதில்லியில் நடைபெற்றது. அத்துறையின் செயலர் திருமதி நிதி கரே தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் உத்தரப்பிரதேசம், உத்தராகண்ட், ஹிமாச்சல பிரதேசம், பஞ்சாப், ஹரியானா, ஜம்மு காஷ்மீர், சண்டிகர் மற்றும் லடாக் அதிகாரிகள் பங்கேற்றனர். அளவியலில் மேற்கொள்ள வேண்டிய சீர்திருத்தங்கள் குறித்து இக்கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு நிறுவனத்தின் அதிநவீன குண்டு வெற்றிகரமாக சோதித்து பார்க்கப்பட்டது. ஹரியானாவின் பஞ்ச்குலா மாவட்டத்திற்கு உட்பட்ட ராம்காரில் உரிய பாதுகாப்பு ஏற்பாடுகளுடன் இந்த சோதனை நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஒரே மாதத்தில் 2வது முறையாக முழு நிலவு இன்று தென்படுகிறது. இது ப்ளூ மூன் என்று அழைக்கப்படுவதாக தேசிய அறிவியல் கல்வி மற்றும் ஆராய்ச்சி மையத்தின் பேராசிரியர் திரு தாவி வெங்கடேஸ்வரன் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: நிலாவினுடைய தோற்றத்தில் பெருமளவுக்கு எந்த வேறுபாடும் இருக்காது. எப்பவும் தெரிகிற முழு நிலா போல தான் தெரியும். சில சமயம் மாதத்தினுடைய முதல் நாள் அல்லது 2வது நாள் முழு நிலா ஏற்பட்டால் அந்த மாதத்தில் மாதத்தினுடைய இறுதியில் இன்னொரு நிலா ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி அரிதாக ஒரே மாதத்தில் 2 முழு நிலா ஏற்பட்டால் அதை தான் நீல நிலா அல்லது ப்ளூ மூன் மேலை நாடுகளில் கூறுவது வழக்கம். அரிதாக நடக்கக்கூடிய நிகழ்வு என்பதற்காக இந்த பெயர். சமீப காலங்களில் மேலை நாட்டு ஊடகங்களினுடைய பாதிப்பு அதிகமாக இருப்பதனால உலகினுடைய பல பகுதிகளில் இந்த நீல நிலா ஒரு சிறப்பாக பேசப்படுகிறது. ஆனால் இதற்கும் வானவியலுக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை.
0: ஜம்மு காஷ்மீரை ஒட்டிய எல்லைப்பகுதியில் தீவிரவாதிகளின் ஊடுருவல் முயற்சியினை பாதுகாப்பு படையினர் முறியடித்தனர். பாரமுல்லா மாவட்டத்திற்கு உட்பட்ட எல்லைப்பகுதியில் ஊடுருவ முயன்ற 3 பேரை பாதுகாப்பு படையினர் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். பீகாரில் கடந்த 10 நாட்களில் மட்டும் 122 குழந்தை தொழிலாளர்கள் மீட்கப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசு கூறியுள்ளது. இது தொடர்பாக 60 நிறுவனங்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக பீகார் அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. குழந்தை தொழிலாளர் இல்லா பீகாரை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் மாநிலம் முழுவதும் சோதனைகள் நடத்தப்பட்டு வருவதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஹிமாச்சல பிரதேசத்தில் மக்கள் தொகை கணக்கெடுக்கும் பணிகள் 2 கட்டங்களாக நடைபெறும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு சுக்பீந்தர் சிங் சுக்கு கூறியுள்ளார். ஷிம்லாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த கணக்கெடுப்பு பணிக்கு அனைவரும் முழுமையாக ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். இதன் ஒரு பகுதியாக சுய விவரங்களை இணையதளத்தில் நாளை தொடங்கி வரும் 15ஆம் தேதி வரை பதிவேற்றம் செய்யலாம் என்றும் திரு சுக்பீந்தர் சிங் சுக்கு தெரிவித்தார். சீனாவில் உள்ள நிலக்கரி சுரங்கத்தில் இன்று நேரிட்ட விபத்தில் 5 பேர் உயிரிழந்தனர். யூனான் மாகாணத்திற்கு உட்பட்ட பைவு பகுதியில் உள்ள நிலக்கரி சுரங்கத்தில் இந்த விபத்து நேரிட்டதாக அந்நாட்டு காவல்துறையினர் தெரிவித்தனர். இந்த விபத்தில் இடிபாடுகளுக்கு இடையே சிக்கிய ஒருவர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டார். இந்த விபத்து குறித்து விசாரணை நடைபெற்று வருவதாக சீன அரசு கூறியுள்ளது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ், சிராக் ஷெட்டி இணை பட்டம் வென்றது. ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை 18-21, 21-17, 21-16 என்ற செட் கணக்கில் இந்தோனேஷியாவின் முகமது சொஹிபுல் ஃபிக்ரி, ஃபஜர் அல்ஃபியான் இணையை வென்றது. பிரிட்டிஷ் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் அபய் சிங் மற்றும் வீர் சோத்ரானி 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். பெர்மிங்காமில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அபய் சிங் 11-8, 11-5, 11-4 என்ற செட் கணக்கில் கொலம்பியாவின் நாட்டியாஸ் நூர்சனை வென்றார். மற்றொரு ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் வீர் சோத்ரானி 11-8, 12-14, 11-6 என்ற செட் கணக்கில் பாகிஸ்தானின் நூர் ஜமானை வென்று இரண்டாவது சுற்றுக்கு தகுதி.

பெற்றார். நார்வே செஸ் போட்டியின் மகளிர் பிரிவு 5வது சுற்று முடிவில் இந்தியாவின் திவ்யா தேஷ்முக் முதலிடத்தில் உள்ளார். பிரிஸ்டினா சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் திவ்யான்ஷி பௌமிக் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் ஆஸ்திரேலியாவின் மின் ஹியூங் ஜியை வென்றார். மகளிர் இரட்டையர் பிரிவில் திவ்யான்ஷி பௌமிக் சிண்ட்ரலா தாஸ் இணையும் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. அமெரிக்காவின் கான்சாஸில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சஹாஜா எமலப்பள்ளி இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 4-6, 6-4, 7-5 என்ற செட் கணக்கில் கஜகஸ்தானின் எகட்டெரினா டிமிட்ரி சென்கோவை வென்றார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு குஜராத் அணிகளுக்கு இடையேயான இறுதியாட்டம் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது. அகமதாபாத்தில் நடைபெறவுள்ள இப்போட்டியில் டாஸ் வென்ற பெங்களூரு அணி முதலில் பந்து வீச தீர்மானித்துள்ளது. கோவாவில் நடைபெற்று வரும் தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்தியா பங்களாதேஷ் இடையேயான ஆட்டம் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது. 20 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 3 தங்கம், 2 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. 18 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 3-1 என்ற கோல் கணக்கில் கொரியாவை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஆக்கப்பூர்வமான செய்திகளை வெளியிட ஊடகங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். நடைபாதை வியாபாரிகளுக்கான கடனுதவி திட்டம் அவர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு மனோகர்லால் கூறியுள்ளார். பிஜேபியின் உயர்நிலை குழு கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. சீன நிலக்கரி சுரங்கத்தில் இன்று நேரிட்ட விபத்தில் 5 பேர் உயிரிழந்தனர். சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை பட்டம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: இன்னைக்கு நிகழ்ச்சியில அரியலூர் மாவட்டம் உதயநத்தம் கே ரகுநாத் அவர்களுடன் ஒரு சந்திப்பு.
1: செல்மணியை வளர்த்திடவே நாளும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம். கண்மணி போல் செல்மணியை வளர்த்திடவே நாளும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம்.
0: நம்ம நாடு உலகத்திலேயே மிக இளமையான மக்கள் தொகை கொண்ட நாடுகள்ல ஒன்னா இருக்கு. அதுலயும் விவசாயத்துல இளைஞர்களோட பங்களிப்பு விரும்பத்தக்கது மட்டும் இல்லங்க, இன்றியமையாததும் கூட. அவர்களோட ஆற்றல், கல்வி, புதுமை, தொழில்நுட்பத்துடனான பரிச்சயம் ஆகியவை விவசாயம் செய்யப்படும் ஏன் பார்க்கும் கண்ணோட்டத்துல கூட ஒரு புரட்சியை ஏற்படுத்தக்கூடியது. அந்த வகையில இன்னைக்கு நம்ம சந்திக்கவிருப்பவர் ஒரு இளம் விவசாயி. ஒருங்கிணைந்த முறையில இயற்கை வழி விவசாயத்துல ஈடுபட்டு வராரு. கால்நடைகள்ல இருந்து கிடைக்கக்கூடிய கழிவு பயிர்களுக்கும் பயிர்களோட கழிவை கால்நடைகளுக்கும் கொடுத்து இடுபொருள் செலவை குறைச்சி அதுலயும் இயந்திரங்களை புகுத்தி ஒருங்கிணைந்த முறையில வெற்றிகரமா இயற்கை வழி வேளாண்மைய செஞ்சுட்டு வராரு. யார் இந்த இளம் விவசாயி, இவர் என்ன மாதிரியான தொழில்நுட்பங்கள் எல்லாம் கடைபிடிக்கிறாரு தெரிஞ்சுக்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம் வாங்க.
2: வணக்கம் நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியில யாரை சந்திக்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையம் வட்டம் உதயநத்தம் கிராமத்தை சேர்ந்த கே ரகுநாத் அவர்களை தான். வணக்கம் ஐயா.
3: வணக்கம். வணக்கம் சார்.
2: சார், இப்போ அரியலூர் மாவட்டத்தில் நீங்க வந்து உதயநத்தம் கிராமத்தில் இருக்கீங்க, உங்களுடைய நிலம் எவ்வளோ இருக்குங்க ஐயா?
3: எங்களோட 10 ஏக்கர் நிலம் இருக்கு சார். நாங்கள் ஒருங்கிணைந்த பண்ணை மாதிரியே வச்சிருக்கோம் சார். ஆடு வளர்ப்பு, கோழி வளர்ப்பு, மீன் வளர்ப்பு, நிலக்கடலை போட்டிருக்கோம் சார். நிலக்கடையை வந்து வேல்யூ ஆட் பண்ணியிருக்கிறேன் சார். எப்படின்னா எண்ணாடி லிட்டர் வந்து 250 ரூபா பிரைஸில் கொடுக்குறேன் சார். அந்த புண்ணாக்க வந்து என் மீன் பண்ணைக்கு கிடாவுக்கு போட்டுருவேன். அப்புறம் வந்து ஆட்டு மாட்டுல இருந்து வர சொல்லி விவசாயிக்கு ஆர்கானிக் மண்புழு உரமா மாத்தி அதை வந்து இடுபொருளை போட்டு பண்ணிக்கிறேன் சார். பஞ்சகாவியம், மீன மீனம் எல்லாம் நானே ப்ரிப்பேர் பண்ணிக்கிறேன்.
2: என்ன இவ்வளவு சிம்பிளா சொல்லிட்டீங்களே. சரி, நிலக்கடலை சாகுபடி எவ்வளவு பரப்புல பண்றீங்க?
3: நிலக்கடை சாகுபடி வந்து 10 ஏக்கர் போட்டுருக்கோம் சார்.
2: 10 ஏக்கர் பரப்புல ஃபுல் சாகுபடி பண்றீங்க?
3: பண்றேன் சார்.
2: அதுக்குன்னு ஒரு சீசன் இருக்குல்ல நிலக்கடலை?
3: நிலக்கடலை எப்படின்னா சார், கார்த்திகை இந்த மார்கழி பட்டம் வந்து நிலக்கடலை போடுவோம் சார். அதுல ஊடு போயிடா முருங்கை போட்டுருவோம் சார். 3 மாசம் முடிஞ்சதும் அடுத்து முருங்கை பராமரிப்போம் சார். முருங்கை முடிஞ்சதும் அடுத்து என்ன பண்ணுவோம் சார், நம்ம அந்த முருங்கையில ஊடு பயிரா வந்து பாவை, பீக்கம், புடலை இப்படி ஏற்றிட்டுருவோம் சார். அதுல வந்து நம்ம கொஞ்சம் மழை நாள்ல இந்த ஆடி வைகாசி பட்டத்துக்கு மேல நமக்கு வந்து ஓரளவு அதுல ஈடுபொருளை கிடைக்கும் சார் நமக்கு.
2: இப்போ நிலக்கடலையில வந்து உங்களுக்கு செழிப்பு எப்படி இருக்குது? நீங்க வந்து இயற்கை தொழு உரங்கள்ல இதெல்லாம் வந்து பயன்படுத்துறீங்க?
3: மண்புழு உரத்தை என்ன பண்ணுவோம் சார், ஒரு நம்மள்ட்ட ஒரு தொட்டி இருக்கு சார்,

0: தட்டி கவர்மெண்ட்ல மண்புழு உரம் கட்டி கொடுத்துருக்காங்க 50 to 25. அதுல என்ன பண்ணுவோம் சார், மண்புழு ஏற்கனவே இருக்கும் சார், அதில் நம்ம அந்த செறிவூட்டப்பட்ட புள்ள கொட்டிட்டு சூடமுனசு கைக்கோமட்டி பேசலஸ் இதெல்லாம் போட்டு கிண்டி வச்சிருவோம் சார். ஏன்னா நம்ம நேராக கொண்டு போய் வயலில் தொழுவுறத போடுவதால் என்ன நடக்குதுன்னா களைகள் கண்ட்ரோல் பண்ண முடியல சார். களைகள் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவோம்னா மக்க வச்சு கொண்டு போய் போடுறதால களைகள் கொஞ்சம் குறைவாக இருக்குது சார்.
1: சரி, ஓ நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா வந்து இயற்கை வேளாண்மை தான் பண்றோம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனா வந்து ஏதாவது ஒரு பூச்சி வந்துச்சுன்னா உடனே வந்து செயற்கை பூச்சிக்கிளிகள்லாம் வருவாங்க, அந்த மாதிரி நீங்க செயற்கை பூச்சிக்கிளி அடிக்காம வரீங்களா?
0: ஆமா, அப்படிதான் சார் பண்றேன். எப்படி என்ன பண்ணுவோம் சார், கல்லை போட்டதுல இருந்து 13 ஆளை வச்சு களை வெட்டி விடுவோம் சார். ஏக்கருக்கு குறைஞ்சது ஒரு 15 to 16 ஆள், ஒரு ஆளுக்கு சம்பளம் 300 ரேட்டு வந்துடும் சார். அதை வெட்டி விடுவோம், வெட்டிட்டு 13 to 14 வெட்டுருவோம். சின்ன பிள்ளை இருக்கும்போது நம்ம ஆள் களவு கம்மியாயிடும் சார். வெட்டிட்டு அடுத்தது என்ன பண்ணுவோம், 13 வந்து பஞ்சகாவியா மீனை ஃப்ரை பண்ணிவிடுவோம் சார். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னா சார், நம்ம தரவழி தண்ணி பாய்ச்சும் பொழுது என்ன பண்ணுவோம், முதல் நாளே வந்து என்ன பண்ணிவிடுவோம், மீன் அமிலம் 1 liter, ஹியூமிக் 1 liter, அப்புறம் வந்து நம்ம ட்ரை கோமரட்டி பேசலஸ் இதெல்லாம் கவர்மெண்ட்ல இதில் வாங்குவோம் சார். கேவிக்கு மூலியமாக வாங்கி கொடுப்பாங்க. அதில் வாங்கி இந்த திரவ அசோப்பாரலியம் மெட்டாரேசியம் இதெல்லாம் வந்து கலந்து வச்சு 2 kg வெள்ளம் போட்டு அடிவழிலையும் விடுவேன், மேலேயும் ஃப்ரை பண்ணுவோம் சார். 10 to 14 கேப்பில் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அப்படின்போது நமக்கு ஓரளவு பூச்சி கண்ட்ரோல். ஏன்னா இயற்கையை பொறுத்தவரை ஜெயிக்கிறது ஒரே விஷயம் சார், வாரம் வாரம் ஒரு நடை பண்ணோம்னா நமக்கு வந்து லாபம் இருக்கும் சார். வந்த பின் பண்றது ரொம்ப கஷ்டம் சார், வந்தது அப்புறம் பண்ண முடியாது. ஆனா பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா அதுக்கு வந்து நல்ல உயர்வை கொடுக்கும் சார்.
1: சரி, இப்போ நிலக்கடலை வந்து என்ன மாதிரியான வெரைட்டி போடுறீங்க?
0: G7 ஒரு வெரைட்டி போடுவோம் சார்.
1: சரி,
0: ஹைபிரிட் தான் சார்.
1: அது ஒரே ஒரு வெரைட்டி தான் போறீங்க? G7
0: நம்ம மண்ணுக்கு நல்லா இருக்கு சார்.
1: அது 10 acres ஃபுல்லாவே
0: போட்டிருக்கோம், G7 தான் சார் போட்டிருக்கேன். அதோட லைஃப் 110 சார். இப்ப எல்லாம் 88 to 89 நம்ம போட்டு
1: விதைப்பு முறை, விதை நேர்த்தி பண்றது.
0: விதை நேர்த்தி பண்ணும் போது ஃபர்ஸ்ட் என்ன, நம்மள்ட்ட மிஷின் எல்லா மிஷினும் இருக்கு சார். கல்ல உடைக்கிற மிஷின் இருக்கு, கல்ல ஆயிரது இருக்கு, கல்ல போடுறது இருக்கு, எண்ணறதும் இருக்கு சார் நம்மள்ட்ட. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், விதைகளை உடைச்சு சார், ட்ரை கம்மர் வெட்டி கிலோவுக்கு 2 gram வீதம் நம்ம கலந்து ஒரு இரவு வச்சிருப்போம் சார். இரவு வச்சிருந்து படதால விட்டு லேசா பிரிச்சோம்னா மிஷின்ல போடும்போது என்ன ஆகும்னா சரியா விழாது சார். அதனால படதால சுத்தமா எடுத்துட்டு அதுக்கப்புறம் போட்டோம்னா முளைப்பு திறன் நல்லா இருக்கும் சார்.
1: இந்த இயற்கை விவசாயம் எல்லாம் பண்ண கேவிக்கல சொல்லி கொடுத்தாங்களா இல்லாட்டி நீங்களாவே வந்து?
0: கேவிக்கல வந்து சொல்லுவாங்க சார், பூச்சி மேலாண்மை ஒரு உள்ளயும் இருக்காங்க சார், அவங்க சொல்லுவாங்க, அவங்க ஆலோசனையில பண்றது சார். நம்மளே ஓரளவு இந்த மீன் அமிலம் ஹியூமிக்கெல்லாம் பக்கத்தில் போய் நெய்வேலியில் போயிட்டு வாங்கிட்டு வந்துடுவோம் சார். மொத்தமாக 200 liter பேரலாம் வாங்கிட்டு வந்துடுவேன். அப்புறம் வந்து வேப்பெண்ணெய், புங்கெண்ணெய், இழுப்பெண்ணெய், ஷாம்புல இதெல்லாம் விட்டு வந்து கலைச்சி லெசின் மூலயமா கரைக்கலாம் சார். அது காசு கூட போகுது, அதனால ஷாம்புல அதில் கரைச்சோம்னா பால் மாதிரி ஆகிடும் சார். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், 50 ml வேப்பெண்ணெய்னா 50 ml வந்து எல்லாம் ஒரு ஏக்கருக்கு நம்ம ஃப்ரே பண்ணுறது 1 liter பேஸ். அப்போ 300 ml எடுத்தோம்னா 3 எண்ணெயை வந்து ஒன்றா ஊற்றி அதில் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஷாம்பு ஊற்றணும் சார். ஷாம்பாயிட்ட போட்டு கிண்டணும், ஒரு குச்சி வச்சு லேசா மஞ்சள் மாதிரி மாறும். அடுத்த லேசா தண்ணி ஊத்தி கிண்டனோம்னா சுத்தமா நம்ம பால் மாதிரி ஆயிடும். அதுக்கப்புறம் ஃப்ரே பண்ணோம்னா நம்ம வந்து வயல் அடிக்கும்போது நம்ம ஃப்ரேயர்ல அடைக்காது, ஃபுல்லா தண்ணியில டைலூட் ஆயிடும். அதுக்கப்புறம் தண்ணி ஊத்தனோம்னா சுத்தமா அந்த எண்ணெய் பசப்பே இருக்காது. ஃப்ரே பண்ணும் போது அதுலயே பூச்சி கண்ட்ரோல் நம்ம பண்ணிடலாம் சார் அதுல.
1: சரி, இப்ப ரெகுலரா நீங்க வந்து இந்த நிலக்கடலை பயன்படுத்துறதுனால அந்த 10 acres உங்களுக்கு வந்து மண்ணுடைய சத்துக்கள் வந்து பாதிக்கப்படாதா?
0: அதுக்குதான் சார் நம்ம வருஷ வருஷம் செறிவூட்டப்பட்ட எரு கொடுத்துட்டே இருக்கோமா சார். எப்படி என்ன பண்ணணும் சார், நான் பண்றது 1 tipper 1 ton வந்து சாண எருவு சார், ஒரு இடத்துல கொட்டிடுவோம் சார். கோழி எருவு 1 tipper, சாம்பல் 1 tipper, இது எல்லாத்தையும் ஒன்னா கிண்டி வச்சிருப்பேன். நம்ம நிலக்கடை போடும் போறதுக்கு முன்னாடி அதுல வந்து மீன மீளம் பஞ்சகாவியா என்னால தயார் பண்ண முடி விட முடியுமோ அதெல்லாம் பேரல் வச்சு உள்ள விட்டுருவோம் சார். ஏன்னா மொத்தமா ஒரு 10-10 tipper எல்லாம் அடிச்சு வச்சு ஏக்கருக்கு 2 tipper 1 tipper காலை விட்டு களைச்சிட்டு ஏற ஓட்டிட்டு அப்புறம் அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா போட்டுருந்தோம். அடுத்து என்ன பண்ணுவோம் சார், தேங்காய் புண்ணாக்கு, ஒட்டம்து புண்ணாக்கு, கல்ல புண்ணாக்கு இதெல்லாம் ஒரு 5 நாள் இடையில போடுவோம் சார். களை வட்டும் போது நம்ம 2 kg சிப்சம் போடுறோம், 40 to 45 days
1: நிலக்கடலை வச்சு நீங்களே வைப்பீங்களா? நானே போடுவோம் சார். ஒரு நேரம் போடுவோம் சார், டைத்துக்கு தகுந்த மாதிரி மழை காலம் வந்துடுச்சுன்னா சமயத்துல போட முடியாம போயிடும். கல்ல அடிபட்டுச்சுன்னா அது வந்து மாத்திப்பேன் சார், வெளியே இருந்து வாங்கிப்பேன். இப்போ என்ன ஆட்டுறதுமே வந்து நீங்க இப்போ வச்சிருக்க நிலக்கடலை வந்து என்ன 100 tons கிடைக்கும் சார். நமக்கு நிலக்கடலை சாகுபடியோட வேற என்னெல்லாம் பண்றீங்கன்னு சொன்னீங்க? நிலக்கடலை சாகுபடி முருங்கை போன்றோம் சார்.
0: சரி, முருங்கையை வந்து எ

0: என்பதால நமக்கு ஓரளவு பெனிஃபிட்டாக இருக்குது சார்.
1: சரி, இந்த நிலக்கடலையில் வந்து இந்த இலைத்தழைகள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம்
0: ஆமாம்
1: நீங்கள் என்ன பண்ணுறீங்க?
0: அதான் ஆட்டுக்கு மாட்டுக்கு எல்லாம் போட்டுருவோம் சார்.
1: அதுக்கும் ஒரு வகையில் ஒரு வருமானமாக
0: வருமானம்
1: கிடைக்குது. நீங்கள்
0: வருமானம்
1: வெளில எதுவும் விற்கிறது இல்லை
0: வெளில
1: அதெல்லாம்.
0: விற்க அதெல்லாம் விற்கிறது இல்லை சார். ஷெட்டு போட்டுருவோம் சார் தனியாக, ஒரு 60 க்கு 30 அகலம் போட்டிருக்கோம். அதில் கொண்டு போய் போர் போட்டுருவேன், அப்படியே எடுத்து வந்து ஆட்டுக்கு தனியாக கெடா மட்டும் வாங்குவோம் சார். ஒரு சீசனுக்கு இந்த ரம்ஜான் பக்ரீத்துக்கெல்லாம் விற்றுவேன்.
1: வெரி குட். இப்போ ஆடு மாடுகளில் பார்த்தோம்னா ஆடுகள் எத்தனை மாடுகள் வளர்க்குறீங்க?
0: மாடுகள் ஒரு 10 இருக்குது சார், ஆடு பைக்கு ஒரு 40 இருக்குது சார். அது சீசன் வந்த மாதிரி வெறும் கெடாவாக வாங்கி விற்று சேல்ஸ் பண்ணுறோம்.
1: வெள்ளாடா இல்லாட்டிக்கு
0: எப்படின்னா சார், நம்ம அந்த தலைச்சேரியிலேருந்து நம்ம நாட்டாட்டில் கிராஸ் பீரியட் பண்ணுறோம் சார்.
1: சரி,
0: அது பண்ணுறதுல நமக்கு வந்து நல்ல ஈல்டு வருது சார். அதை வந்து அதிகமாக வச்சுக்க மாட்டோம் சார், ஏன்னா அதில் ரொம்ப நாள் மெனக்கெட்டு இருக்கணும். ஆனால் கெடாவாக தான் வாங்கி அதிகமாக சேல்ஸ் பண்ணுறது.
1: எத்தனை நாள் கெடாவாக வாங்குவீங்க?
0: 5 மாசத்துக்குட்டி 7 மாசத்துக்குட்டி சந்தை சந்தைக்கு போவோம் சார். வார சந்தை பக்கத்தில் வாங்க சார், சனிக்கிழமை உடையப்பாளையம் சந்தை.

0: பார்த்தோம்னா ஆடுகள் எத்தனை மாடுகள் வளர்க்குறீங்க?
1: மாடுகள் ஒரு 10 இருக்கு சார், ஆடு பைக்கு ஒரு 40 இருக்கு சார். அது சீசன் வந்த மாதிரி வெறும் கெடாவா வாங்கி வித்து சேல்ஸ் பண்றோம்.
0: வெள்ளாடா இல்லாட்டிக்கு
1: எப்படின்னா சார், நம்ம அந்த தலைச்சேரியில இருந்து நம்ம நாட்டாட்டில் கிராஸ் பீரியட் பண்றோம் சார்.
0: சரி,
1: அது பண்றதுல நமக்கு வந்து நல்லா ஈல்டு வருது சார். அதை வந்து அதிகமா வச்சிருக்க மாட்டோம் சார், ஏன்னா அதுல ரொம்ப நாள் மெனக்கெட்டு இருக்கணும். ஆனா கெடாவா தான் வாங்கி அதிகமா சேல்ஸ் பண்றது.
0: எத்தனை நாள் கெடாவா வாங்குவீங்க?
1: 5 மாசத்துக்குட்டி 7 மாசத்துக்குட்டி தகுந்த மாதிரி சந்தை சந்தைக்கு போவோம் சார். வார சந்தை பக்கத்துல இருக்கு சார்,
0: சனிக்கிழமை
1: உடையபாளையம் சந்தை, ஒரு நாள் மீன் சுருட்டி சந்தை இருக்கு, அதெல்லாம் பக்கத்துல போய் வாங்கிப்போம் சார்.
0: கிராஸ் மூலமா கிடைக்கிறது தான் நீங்க வந்து வாங்குறீங்க?
1: அப்படின்னா அங்க வாங்குறது நம்ம நாட்டாடு தான் சார் வாங்குவோம். நம்ம வீட்டுல வச்சிருப்போம்ல சார், ஒரு 10-15 ஆடு வச்சிருப்பேன், அதுல கிராஸ் மேட்டிங் பண்ணுவோம் சார். தலைச்சேரியோட நாட்டாடு கிராஸ் பீட்டிங் பண்றதால நமக்கு என்ன பண்ண, தலைச்சேரியோட இன்னும் பால் அதிகமா இருக்கும் சார். நம்ம நாட்டாடு பண்ணும்போது அந்த நாட்டாட்டுக்கும் நமக்கு பால் அதிகமா இருக்காது, குட்டியோட இயல் குரோத் நமக்கு சட்டனா கிடைக்கும் சார். அது ஒரு வருஷத்துல வர்றது, இது 8 மாசத்துல கிடைக்கும் சார் நமக்கு.
0: 2-3 மாசத்துல வாங்குறீங்கன்னா எத்தனை மாசத்துல நீங்க சேல்ஸ் பண்ணுவீங்க?
1: இப்ப நம்ம ஒரு பொங்கல்ல வாங்குறோம்னா சார், வருஷ பிறப்பு வரும், அடுத்து பக்ரீத் வரும் சார், ஒரு 4-5 மாசம் கழிச்சு.
0: அது அப்படின்னா பிளான் பண்ணணும். அப்படின்னா இந்த
1: மாசத்துல வாங்கணும்னா கரெக்டா இருக்கும் சார். இந்த ரம்ஜானுக்கு வாங்கி போட்டோம்னா இப்போ நம்மள்ட்ட ஆடு மிளகு என்ன பண்ணுவோம், தழையெல்லாம் நம்ம கள்ளவுட்டில இருந்து எடுப்போம், அதை நம்மள்ட்ட வந்து ஒரு வேல்யூவேட் பண்ற மாதிரி இருக்கிற தழையில சாப்பிட்டு ஒரு 4 மாசம் கழிச்சு வித்துக்கலாம் சார். ஆடி ஆவணிதான் சார் வரும் பக்ரீத், அதுல நமக்கு ஒரு செல்ஸா இருக்கும் சார். அப்படி எல்லாம் தீபாவளிக்கு வித்துருவோம் சார்.
0: இப்போ 50 ஆடு விட்ட வச்சிருக்கீங்கன்னா நீங்க வந்து இந்த புறக்கடையில தானே வளர்க்குறீங்க
1: சார்? ஷெட்டு போட்டுருக்கோம் சார், நானே ஒரு பிளான் போட்டு வச்சிருக்கேன். ஹாலோ பிளாக் கல் வாங்கி சார், அது 8 இன்ச் கல்
0: தானே.
1: அந்த 8 இன்ச் கல்ல என்ன பண்ணுவோம்னா, நான் என்னட்ட ஓரத்துல உள்ள பெரிய பெரிய மரத்தெல்லாம் அறுத்து தட்டி மாதிரி அடிச்சிடறது சார். உள்ள வந்து 1/2 இன்ச் கேப் விட்டு, அகலம் வந்து ஒரு 4 ஃபீட், லென்த்ல வந்து ஒரு 6 ஃபீட், இந்த அளவுல போட்டு நீட்டா ஒரு பக்கமா 30 அடி கொட்டா இருக்குன்னா ஒரு உதுக்குப்புறமா வச்சு போட்டோம்னா ஆடு என்ன பண்ணுவோம், அது வந்து மேட நோக்கி தான் படுக்கும். மேட்ல வந்து படுத்துக்கும் சார், இலை தலையெல்லாம் கீழே வச்சிருவேன், கட்டி விட்டுருவேன், அது வந்து மேடை பார்த்து படுத்துக்கும். அப்ப ஆடுகளுக்கு ஒரு நோய் மேலாண்மை, 3 மாசத்துக்கு வேக்சின் போடுவோம் சார்.
0: என்ன வேக்சின் போடுறீங்க?
1: இந்த ஆட்டுக்கு துள்ளி மாதிரி நோய் வரும் சார், அப்புறம் பீட்டின்றது அதுக்கு வந்து சளி பிரச்சனைகள் வரும் சார், ரெண்டும் போடுவோம் சார். மாத்தி மாத்தி போறதால ஓரளவு ஆடுகள் இருந்து நோய் தாத்தோம்னா அதை குடல் புழு நீக்கம் பண்ணுவோம் சார்.
0: குடல் புழு நீக்கம் எத்தனாவது மாசத்துல இருந்து பண்ணுவீங்க?
1: குட்டி வாங்கிட்டு வந்தோடனே குடல் புழு நீக்கம் பண்ணிவிடுவோம் சார். அதுக்கப்புறம் மாசத்துக்கு ஒரு கெடா குட்டினா பண்ணுவோம் சார், ஆட்டுக்குன்னா 6 மாசத்துக்கு ஒன்று பண்ணுவோம் சார்.
0: சரி, அப்படின்னா வந்து கிடா வளர்ப்பும் வந்து உங்களுக்கு வந்து நல்ல
1: பயன்படுது சார்.
0: சரி, ஆடு வளர்ப்பு அது பார்த்துதான், அப்புறம் வந்து மீன் வளர்ப்பு எல்லாம் சொல்றீங்க?
1: மீன் வளர்ப்பு சார் நான் கத்திரி வச்சிருப்போம் சார், கத்திரில குச்சி அதிகம் சார், அதெல்லாம் வந்து கவலைப்படுறது இல்லை சார். விளக்கு பொறி, அப்புறம் வந்து நம்ம அந்த ஒட்டட்டை இதெல்லாம் வச்சோமா சார், நமக்கு ஓரளவு பூச்சி குறையும் சார். ஆனால் அதே மாரியும் பூச்சி வரும் சார், கத்திரியில் நிறைய பூச்சி வரும் சார். அந்த பூச்சிக்காயை கொண்டு போய் நான் வந்து மீன் பண்ணல போட்டுருவோம் சார், அதை மீன் சாப்பிட்டுக்கோம்.
0: சரி, இப்போ கத்திரி எத்தனை ஏக்கர் பண்றீங்க?
1: கத்திரி 1 ஏக்கர் போடுவோம் சார், ரெகுலராகவே 1 ஏக்கர் நம்மள்ட்ட கத்திரி வந்துகிட்டே இருக்கும் சார்.
0: அது எப்படி நல்ல வருமானம் கொடுக்கும்?
1: அது நமக்கு ரெகுலராக இந்த களை வெட்டுறதுக்கு, தண்ணி பாய்ச்ச ஆள் செலவுக்கு, ஆனால் இன்னைக்கு இந்த சக்கரை வாங்குறதுக்கு நமக்கு தேவைப்படும் சார். நமக்கு எல்லாரும் மாரி நம்மளே டேரக்டாக விற்றுக்கிறோம் சார். வீட்டு முன்னாடி அப்பா கூழ் கடை போட்டிருக்காங்க, கூழ் கடையில் முன்னாடி தக்காளி வச்சுருவோம், கத்திரிக்காய் வெண்டைக்காய் அதாவது கலந்த மாதிரி 1 ஏக்கர் தோட்டப்பயிர் பண்ணிக்கிறது சார். வீட்டில் அப்படியே பக்கத்தில் இருக்கும்போது ரெகுலராக தினம் ஒரு 10-10 கிலோ டெய்லியும் போடுவோம் சார்.
0: சரி, இப்போ கத்திரிக்காயில் தான் வந்து நிறைய வந்து பூச்சி ஏற்படுது இல்லையா, அதை எப்படி சமாளிக்கிறீங்க?
1: அதுக்கு என்ன பண்ணணும் சார், பஞ்சகாவிய மீன் அமிலம் இந்த ஹியூமி
0: அது போட்டாலே போதும்.
1: அது ஓரளவு ஆனால் கண்ட்ரோல் பண்ணலாம் சார், ஆனால் அந்த அளவு பெருசாக கண்ட்ரோல் பண்ண முடியாது. நம்ம ஒரு 30 கிலோ பறிக்கிறோம்னா நமக்கு 10 கிலோ சொத்தக்காய் வரும் சார். அதனால் என்ன பண்ணுவோம், காஞ்சதுன்னா சார் வந்து வத்த போட்டுருவோம், மழை பெஞ்சுன்னா மீன் குட்டைக்கு ஃபுல்லாக கூட்டிடுவோம் சார்.
0: பொதுவாக வந்து கத்திரிக்காயில் தான் நிறையா வந்து கெமிக்கல்ஸ்லாம் வந்து அடிக்கப்படுதுன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா உங்கள்ட்ட வந்து பார்த்தோம்னா நல்ல
1: இயற்கை ஃப்ரெஷ்ஷாகவே கிடைக்கும் சார் நம்மள்ட்ட.
0: அருமை. மீன் வளர்ப்பை பற்றி எப்படி சொல்கிறீங்க?
1: மீன் வளர்ப்புக்கு சார் நான் வந்து என்ன பண்ணுவோம்னா, பக்கத்தில் உள்ள இது தவிடுலாம் கலெக்ட் பண்ணுவோம் சார். தவிடோட கலப்புனாக்க மிக்ஸ் பண்ணி வாரத்தில் 2 முறை வந்து சாக்கில் கட்டி போட்டுருவோம், அதுதான் மீன் சாப்பிட்டு வளரும்.
0: இல்லை அது வந்து குட்டை மாதிரி மீன் குட்டையை வந்து ரெடி பண்ணுறீங்க?
1: ரெண்டு பண்ணியிருக்கேன் சார்.
0: எது
1: சார்? 60 சென்டில் வச்சிருக்கேன் சார்.
0: 60 சென்டில்
1: 60 சென்டில்
0: ஒரே ஒரு குட்டை?
1: ஒரே குட்டை, பெரிய குட்டை. மாட்டு சாணி இடையில நம்ம குளிப்பாட்டுறோம்ல, அந்த சாணியை விடுவோம் சார், மாட்டு மாடுகள் குளிப்பாட்டுவோம். அதுல

0: அந்த குட்டை வந்து நல்லா கிரீனா
1: இருக்கும் சார்.
0: மீன் வளர்ப்புல இது மட்டும் கவனிச்சா போதும், நல்லாவே வந்து
1: நல்லாவே வருது சார். நம்ம வந்து அதிகமா ஃபீல்ட் எல்லாம் போறது கிடையாது சார்.
0: இப்போ நீங்க எத்தனை நாள் குஞ்சு வாங்கி வந்து நீங்க வந்து
1: எப்படின்னா சார், நான் மிச்சமே இல்லை சார். நம்ம வந்து குஞ்சு விடுறோம்னா ஒரு 100 குஞ்சு விடுறோம்னா அதுலேருந்து ஒரு 3 மாசம் கேப்ல அப்படியே விட்டுகிட்டே இருக்கிறது சார். குஞ்சு இருந்துகிட்டே இருக்கும், குஞ்சு விட்டுகிட்டே இருக்குது சார். மீன் இருக்கும், குஞ்சும் விடுவோம். அதில் கணக்கிறது இல்லை சார். நம்ம ஒரு 100 மீனை பிடிச்சோம்னா 100 குஞ்சு விட்டுருவோம் சார். கணக்கு
0: பிடிக்கிறது தான், அது எத்தனை நாள் மீன் பிடிக்கிறங்கிற மாதிரி அதை ஒரு கணக்கிறதா இருக்கு.
1: நம்ம ரெகுலராக மீன் இருந்துகிட்டே இருக்கும் சார். எப்போ போனாலும் பிடிச்சாலும் மீன் பிடிச்சிக்கலாம்.
0: இப்போ அந்த மீன்லாம் விற்பனை வந்து நீங்கள் வந்து
1: டேரக்டாக நம்மளே செல் ஓனாக பண்ணுறோம் சார். இப்போ எப்படின்னா நம்ம லோக்கலில் உள்ள ஆளுங்கள்லாம் சொல்லிவிடுவோம் மீன் பிடிக்க. ஞாயிற்றுக்கிழமையில் காலைல 5 மணிக்கு பிடிச்சோம்னா சார் நமக்கு ஒரு 4 ஒரு 20 கிலோ 25 கிலோ விற்கும் சார். நம்ம அது போதும்.
0: நீங்க வச்சிருக்க மீன் வந்து என்ன மாதிரியான மீன் சொன்னீங்க?
1: ரோகு, மிருகால், புள்ளுகண்டை, அந்த ரூப் சந்தன்ற வேரி வவ்வால் வவ்வால் மீன் வச்சிருவோம் சார்.
0: இப்போ ஒவ்வொரு மீனும் வந்து என்ன மாதிரியான விலையை வந்து போகுது?
1: எல்லாமே சேமா 200 பிரைஸ் போட்டுருவோம் சார். நம்ம
0: அதிகமாக
1: எதுவும் நம்ம ஆர்கானிக்கா பண்றதால ஒரே விலை தான் சார்.
0: ரோகு,
1: மிருகால்,
0: மிருகல்,
1: புள்ளுகண்டை,
0: புள்ளுகண்டை,
1: ரூப் சந்து பப்ப மீன் சொல்லுவாங்கல்ல,
0: சரி சரி,
1: அந்த மீன் சார்.
0: எது அதிகம் மக்கள் விரும்புறாங்க?
1: எல்லாமே விரும்புவாங்க சார். அதிகமா நமக்கு ஈஸியா வளரக்கூடியது இந்த ரூப் சுந்தர மீன் தான் சார். அதுதான் நம்ம இந்த தீவனத்தெல்லாம் நல்லா ஃபாஸ்டா எடுத்துக்கும். அது தனியில இருந்து எடுத்து அடிக்கும் சார். ரூப் சந்து, புள்ளுகண்டை, மிருகால் எல்லாம் கொஞ்சம் வளர கொஞ்சம் லேட் ஆகும் சார். ரூப் சந்து விட்டோம்னா நமக்கு 3 மாசத்துல மீன் 1 கிலோ சைஸ் வந்துடும் சார்.
0: சரி, இதுவரை வந்து இந்த மீன் வளர்ப்பு ஏதாவது பிரச்சனைகளை எதிர்கொண்டிருக்கீங்க?
1: நோய் பிரச்சனை நிறைய வந்துடும் சார். அது என்ன பிரச்சனை சார், நம்ம இந்த அதிகமா சாணி போட்டா ஒரு டிசீஸ் மாதிரி புள்ளி புள்ளியா வந்துடும் சார். மீன்ல ஒரு ஜெல் மாதிரி வந்துடும். அது வந்து மீன் டக்கு டக்குன்னு வாழை அடிச்சுக்கிட்டே இருக்கும் குட்டையில. அதுக்கு என்ன பண்ணணும் சார், மஞ்சளை வாங்கி அரைச்சி சார் அந்த குட்டைக்கு ஒரு 3 கிலோ மஞ்சள் தண்ணியை கரைச்சி அதை சுண்ணாம்பு மிக்ஸ் பண்ணி வீசணும்னா ஓரளவு அந்த நோய் கிருமிலாம் சிறந்துடும் சார். அதோட நம்ம வேணா கொஞ்சம் சுண்ணாம்பு கலந்து வீசிக்கலாம் சார். அது மீண்டும் 1 மாசத்துக்கு ஒரு நாள் போடுவோம் சார். நம்ம நோய் காப்பாத்திக்கலாம்.
0: சரி, ஓகே. அப்ப நான் மீன் வளர்ப்பு நல்லாவே வந்து பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த கடலையிலயும் வந்து நிலக்கடலை வந்து கடலை உற்பத்தி பண்றீங்க இல்லையா?
1: ஆமா சார்.
0: அது இந்த ஆற்று முறையை பத்தி சொல்லுங்களேன்.
2: உழவர் உலகம் நிகழ்ச்சியில பங்கு கொண்டு தன்னுடைய விவசாய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறார் அரியலூர் உதயநத்தம் கே ரகுநாத் அவர்கள். இன்னும் இவரது அனுபவங்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து நிகழ்ச்சியை கேளுங்க.
0: கோழி
1: நம்மள்ட்ட ஒரு அப்படின்னா 100 கோழி இருக்கும் சார். நாட்டுக்கோழி நம்ம வந்து கோழி மட்டும் தான் செல்ஸ், முட்டை நாங்களே சாப்பிடுவோம். நான் பெரிய லெவல்ல அது இறங்கல, அதான் சார் இறங்கணும்.
0: கோழி எப்படி வளர்க்குறீங்க? புறக்கடையில தான் இருக்கீங்களா?
1: புறக்கடையெல்லாம் செலவுக்கணும். தனியா இளந்த மரம் ஒன்று இருக்கு சார் பக்கத்துல, அதுல எல்லாம் மேல போய் ஏறிங்க சார். எல்லாம் சிறுவிடை கோழி அதுல ஏறிக்கும். பக்கத்துல ஒரு கூண்டு சின்னதா ஒரு ஷெட்டு போட்டு வச்சிருக்கேன் சார். அதுல முட்டைலாம் அதுல விட்டுவோம் சார். போய் மீனுக்கு கோழிக்குன்னு பெருசா தீனி எல்லாம் போறது இல்ல சார். அதே பில்லு அதே சாப்பிட்டுக்கும்.
0: உங்களுக்கு தவிடு இதெல்லாமே நிறைய கிடைக்கும்.
1: கிடைக்கலாம், அதே சாப்பிட்டுக்கும் சார். உள்ள புண்ணாக்கு இதே அதே சாப்பிட்டுக்கும். நமக்கு பெரிய கோழிக்காக பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. மாட்டுக்கு போறதே சாப்பிட்டுக்கோம். அப்புறம் கொள்ளையில பில்லு சுத்தி பக்கத்துல இருக்குங்களா, எப்படின்னா வாழை போட்டுருக்கோம் சார் முன்னாடி ஒரு காகாணி. அந்த வாழல உள்ள போயிட்டு நிழல்ல படுத்துக்கும் மேய்ஞ்சிக்கும் சார். நல்லா ஒரு பிரச்சனை. கோழிக்காக நமக்கு ஒரு பெரிய எஃபர்ட் போறது இல்ல சார்.
0: கோழி குஞ்செல்லாம் இப்ப இங்கே இருந்து வாங்குவீங்க?
1: கோழி நம்ம கோழி தான் சார். அதெல்லாம்
0: அந்த ஷெட்டு அப்படின்னா
1: ஷெட்டு போட்டுருவோம். ஷெட்டு உள்ள கோழி போய் தானா போய் முட்டை விட போறதுல போய் முட்டை உள்ள விட்டு அடை காத்துக்கும் சார். குஞ்சி அறிஞ்சி வரும்போது தெரியும் எங்களுக்கு கோழி குஞ்சு குஞ்சு பிடிச்சிருக்கு. தேவைன்னா நம்ம இப்படி சன்ன ஏர்ல பிடிச்சிப்போம் சார். கோழி ஏன்னா கொஞ்சம் சந்தைப்படுத்தலாம் இருக்கும் சார். இப்பதான் கோழி கேட்டா கொடுப்போம் சார். யாராவது முக்கியமான கேக்குறாங்க அப்படின்னா கோழியை முடிவு பண்றோம் சார். வாரத்துல ஒரு 20 கோழி 30 கோழி செல்ஸ் ஆகும் சார்.
0: இல்ல இது கேவிக்கு மூலமாக இல்லாட்டி வந்து இந்த அரிய சிசி எல்லாம் மூலமாகவே வந்து உங்களுக்கு வந்து ஏதாவது அந்த மாதிரி ஏதாவது பயன் கிடைக்குதா? அந்த மாதிரி கோழி குஞ்சுகள்
1: அவங்க ட்ரைனிங் தான் சார் பண்ணாங்க. கோழி வளர்ப்புல பண்ணணும் சார். நம்ம கொஞ்சம் வெளில சுத்திட்டு இருக்கிறதால கோழியில என்ன சரியா கான்சென்ட் பண்ண முடியல. கோழியில தான் சார் பண்ணணும்.
0: இந்த கோழி வளர்ப்புல ஏதாவது பிரச்சனைகளை எதிர்கொண்டு
1: அதுலயும் நோய் பிரச்சனை வரும் சார். அதுக்கு என்ன பண்ணுவோம்னா வாரம் ஒரு டைம் நைட்லயே அரிசியில சார் கீழே

0: மஞ்சள் மிளகு ஜீரகம் இதெல்லாம் அரைச்சி ஊற வச்சிடுறோம் சார் அரிசியில, அதை போடுவோம் சார்.
1: அது போட்டாலே போதுன்றீங்களா?
0: அது போட்டாலே
1: வெள்ளைக்கிழிச்சல் நோய் வந்துச்சுனாலே ரொம்ப பிரச்சனையாகுமே, அதுக்கெல்லாம் என்ன
0: பண்ணி? வெள்ளைக்கிழிச்சல் ஒரு அடமா தான் சார் வெள்ளைக்கிழிச்சல் வரும். நம்மளுக்கு வந்து மேல மரத்துல அடையதெல்லாம் அந்த பிரச்சனை இல்லை சார்.
1: இப்போ மழைக்காலத்துல எல்லாம் வந்து மழை தண்ணி தான் தண்ணி குடிக்கும். சோ அப்போ
0: தண்ணி எல்லாம் போர் தண்ணி ஓடிட்டு இருக்கு, அது பிரச்சனை இல்லை சார்.
1: இப்ப நீங்க பண்ற விவசாயமே வந்து போர் தண்ணியில தான் நம்பி வந்து விவசாயம் பண்ணிட்டு
0: இருக்கீங்க? ஆமா சார், போர் தண்ணி தான் சார் பண்றோம்.
1: சோ இப்போ இந்த இதுல வந்து இயற்கை இடுபொருள் எல்லாம் நிறைய தயாரிச்சுதான் வந்து நீங்க பயன்படுத்துறீங்க, அந்த இயற்கை இடுபொருள் எப்படி தயாரிக்கிறேன்னு சொல்லுங்க.
0: இயற்கை இடுபொருள் சார், ஃபர்ஸ்ட் மீனமிலம் சொல்றேன் சார். மீனமிலம் என்ன பண்ணும், பக்கத்துல வந்து நம்ம அணக்கரன்ற பக்கத்துல மீன் கொஞ்சம் ஃபேமஸ் சார். அங்க வந்து காலையில ஒரு 5 மணிக்கு போய் ஒரு பேரல், சின்ன பேரல் வச்சுட்டு வந்துருவேன். அது ஒரு 50 கிலோ பேரல் கொள்ளளவு கழுவி கொடுப்பாங்க சார். நம்ம வேணுங்கிறது எடுத்துக்கலாம். 50 கிலோ எடுத்து வந்துட்டு 1 கிலோ நாட்டு சர்க்கரைக்கு 1 கிலோ மீன் கழிவு சார், அந்த ரேசியோல கிண்டி பேரல்ல போட்டுருவோம் சார். அப்ப போடும்போது என்ன பண்ணுவோம்னா, நம்ம அதோட ஒரு 5 கிலோ வாழைப்பழம் சேர்த்துப்போம் சார். செவ்வாழவே போட்டுப்பேன், ஏன்னா பொட்டாசு கண்டன்ற செவ்வாழை கொஞ்சம் கூடுதலா இருக்கு சார். செவ்வாழவே ஒரு சிப் போட்டுப்பேன், அதோட கொஞ்சம் நம்ம நாட்டு மாட்டு தயிர் இல்ல ஒரு 1 லிட்டர் நோட ஊத்தலாம், 100 ml ஊத்தலாம், கொஞ்சம் நமக்கு நல்லா தடிச்ச மாதிரி நல்லா ஜெல்லு மாதிரி வரும் சார். நமக்கு பஞ்சாமிரதம் மாதிரி கிடைக்கும் நல்லா.
1: ஓகே,
0: அதை எடுத்து போட்டோம்னா நமக்கு நல்ல ரிசல்ட் சூப்பராக இருக்கும் சார். மீன மீளம் அப்புறம் வந்து சார் இஞ்சி பூண்டு இதெல்லாம் அரைச்சி கோமியத்தில் ஊற வச்சிருவோம் சார் பூச்சி வரட்டிக்காக. அப்புறம் வந்து எண்ணெய் கரைசல் தான் போடுறாங்க சார், அதை வந்து நம்ம ரெகுலராக வாங்கி வச்சு பண்ணிக்கிறது சார். பஞ்சகாவியும் போட்டுப்போம் சார், பஞ்சகவியா மொத்தமா போட்டுப்பேன். எல்லா சமயத்துல கேவிக்கல போய் வாங்கிட்டு வந்துருவோம் சார். இதான் சைடே பொருள்.
1: ஓகே, இது இப்போ மாடு எல்லாம் எத்தனை மாடு பாக்குறது?
0: மாடு 3 மாடு கறக்கும் சார். கூழுக்கு நம்ம மோர் தேவையில்ல,
1: அதெல்லாம்
0: மோரை கூழுக்கு போட்டுப்போம் சார்.
1: சரி, அப்படின்னா வந்து ஒரு நாளைக்கு எத்தனை லிட்டர் பால் கறக்குது நாட்டு மாடுங்கிறதுனால?
0: நாட்டு மாட்டதால ஒரு மாடு 2.5 லிட்டர் 3 லிட்டர் பால் கறக்கும் சார். நம்ம மாட்டுக்கு பெரிய தீவனம்லாம் வைக்கிறது இல்லை சார். நம்ம போடுற அந்த புண்ணாக்கு தான், எல்லா நாளுமே புண்ணாக்கு போடுவோம் சார் மாட்டுக்கு. அதனால சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, பால் கறக்கிற மட்டும் மாட்டுக்கு தீவனம் கொடுப்பாங்க, எல்லா நாளும் போட்டுருவாங்க. நம்ம புத்தகம் அப்படி கிடையாது, எல்லா நாளும் ஒரே மாதிரி தான் இருக்கும் அதுக்கு. ஆனா நம்ம தனியா பண்றது இல்லை சார், பால் கறந்தா ஒரு விதம் அப்படி கிடையாது, எல்லா நாளும் ஒரே மாதிரி பண்ணிடுது சார். நம்ம
1: கிடைக்கிற பால் எல்லாம் என்ன பண்ணுவீங்க?
0: பக்கத்துல சென்டர் இருக்கு சார், அதனால டெய்லியும் கொண்டு போய் காலையில 7:50 வண்டி வரும் சார், அதுக்கு போட்டுருவோம். ஈவினிங் போட்டுருவோம். நாங்க மிச்சம் இந்த கூழ் போற நாள்ல வந்து வெயில் நாள்ல என்ன பண்ணுவோம்னா, நாங்க மோர் போட்டு மோர் சேல்ஸ் பண்ணுவோம் சார்.
1: பரவாயில்லையே, அப்படின்னு நீங்க சேல்ஸ் நிறைய விஷயங்கள்ல சேல்ஸ் பண்றீங்க அப்படின்னா, டைரக்ட் சேல்ஸ் அதெல்லாம் பயனுள்ளதா இருக்குதா?
0: பயனுள்ளதா இருக்கு சார்.
1: இப்போ பால் வாங்கினா கூட நம்ம வந்து வெளில போக
0: தேவையில்லை சார். பஞ்சகாவிய போனோம்னா அதுல இருந்து பால் எடுத்துப்போம் சார், சாணம் கோமியெல்லாம் நம்ம இதுலயே பிடிச்சிப்போம் சார். ஆனா பெரிய நமக்கு செலவு இல்லை, சக்கரை மட்டும் தான் சார் வாங்குறது. இடுப்பொருள் எல்லாமே வீட்லயே இருக்கிறதால நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை சார்.
1: சரி சரி, இப்போ எல்லாமே ஒருங்கிணைந்த விவசாயம் மூலம் பண்ணிட்டு இருக்கீங்க, அதுல வந்து இப்போ மிஷின்ஸ் எல்லாம் நிறைய யூஸ் பண்றீங்களா?
0: நிலக்கடை 1000 மிஷின் வச்சிருக்கோம் சார், நிலக்கடை விதைப்பு மிஷின் வச்சிருக்கோம், அடுத்த நிலக்கடை உடைக்கும் எந்திரம் வச்சிருக்கோம் சார். 3 எந்திரம் இருக்கு. நம்ம வெளில கஸ்டமரும் போயிட்டு நிறைய கஸ்டமருக்கும் பண்ணி கொடுக்குறோம் சார். நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம நிலக்கடை போட்டு கொடுத்துருவோம் சார், அடுத்தது போயிட்டு ஆஞ்சி கொடுத்துருவோம், அடுத்தது வந்து நம்ம உடச்சி கொடுத்துருவோம் சார். 3 பர்பஸ் பண்ணிட்டு இருக்கோம் சார்.
1: இதெல்லாம் அரசு சார்பில் வாங்கினீங்களா இல்லாட்டி?
0: நம்ம டைரக்டா சொந்த பொண்ணுலாம் சார் வாங்கணும், அரசு சார்பில் வாங்கல. இதில் என்ன பண்ணுவோம் சார், ஃபர்ஸ்ட் வந்து நிலக்கடை போறது வாங்கணும் சார், கொஞ்சம் நல்லா பெனிஃபிட் இருந்தாலும். அடுத்தது 1000 வாங்கணும். நம்மளதே நிறைய குழந்தைகள் இருக்கிறதால அதே பெரிய கூலி ஆயிடுச்சு. அப்புறம் எல்லாத்தையும் ஒன்று இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வாங்கியாச்சு. உடைக்கிற மிஷின் நாங்கள் வாங்குவோம் சார், 450,000 சார்.
1: ஒரு மிஷின் உடைக்கிற மிஷின்,
0: உடைக்கிற மிஷின் 450,000 சார் வாங்கும்பொழுது.
1: சரி,
0: 2016 வாங்கணும் சார். அடுத்தது வந்து 1000 மிஷின் 6 லட்சம் ரூபா சார், அது 2023 வாங்கணும் சார். அப்புறம் நிலக்கலை போடுற மிஷின் சார், 1 லட்சம் ரூபா சார். எல்லாம் ஒன்று இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு ஒருடையும் பயிரில் கிராப்ல எடுத்து போட்டு வாங்கிக்கிறது சார்.
1: இது ஒன்னும் ஒவ்வொரு மிஷினும் ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளோ ஏக்கர்ல வந்து நம்மளுக்கு
0: நிலக்கடை போடுறது சார் வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து 2000 ரூபா சார், அது காசு நம்ம வெளில ப்ரிப்பேர் பண்றோம் சார். அடுத்தது நிலக்கடை 1000 வந்து 1 மணி நேரத்துக்கு 1600 ரூபா சார். நிலக்கில் உடைக்கிறது சார், ஒரு மணி நேரத்துக்கு வந்து மூட்டைக்கு உழைப்போம் சார், 120 ரூபா 130 ரூபா ரெண்டு சார், விவசாயத்தை பொறுத்து சார். அதிகமாக வந்துன்னா குறைச்சி வாங்கிப்போம் சார், இது எல்லாமே இந்த கணக்கு. அதிகமாக உடைச்சுன்னா கம்மியாக வாங்கிப்போம் சார். 2 மணி நேரத்தில் 2.5 மணி நேரத்தில் 1 ஏக்கர் கல்லா ஆஞ்சிடும் சார். அப்ப நமக்கு 2 மணி நேரத்துலன்றும் போது 1 ஏக்கருக்கு 3000 ரூபா செலவுல கல்லா ஆஞ்சிடுறோம்ல சார். பெரிய ஆள் செலவு குறைஞ்சி போடுது, கல்ல சேதாரம் குறைஞ்சி போடுது சார். மழையினால வர இடையூறுகள்லாம் நமக்கு கொஞ்சம் சரியாயிடுது.
1: 1000 கரெக்டா பர்ஃபெக்டா ஆகுது
0: சார். எப்படின்னா சார், புடுங்கி ஒரு நாள் விட்டு அடுத்த நாள் அடிச்சா நல்லா இருக்கும் சார். புடுங்கி கடந்தா விட மழை பெஞ்சாவோட நிறைய பிரச்சனை வரும் சார், செடியில கல்ல போகும். இன்னொன்னு சார், நொம்ப காஞ்சினா செடியில கல்ல வரும், கல்லையா இருக்கும்போது உடைக்கும் பொழுது வெறும் பயிர் உடையும் சார், அதுலயும் நிறைய பிரச்சனை இருக்கு சார். நம்ம மிஷின் ஆயிரதால மண்ணெல்லாம் ஃபுல்லா எடுத்து வெளில விட்டுரும் சார், கிரஷ் பண்ணி வெளில விடுறதால ஆடு மாடு நல்லாவே சாப்பிடும் சார்.
1: சரி, இந்த உடைக்கிறது எல்லாம் வந்து ஈஸியா இருக்குமா? பக்கா வந்து
0: உடைக்கிறதுலாம் நல்லா 100% அதெல்லாம் சார், உடைச்சி விதைய போடுறது 100% இருக்கும் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை சார்.
1: குவாலிட்டியும் நல்லாவே,
0: குவாலிட்டியாக நல்லாவே இருக்கும் சார். அதுக்கு சலடை இருக்கு சார், 1 நம்பர் 2 நம்பர் 3 நம்பர் 4 நம்பர் 10 நம்பர் வரையும் இது சலடை.
1: அது மிஷின்லேயே இருக்கும்,
0: மிஷின்லேயே இருக்கும் சார். நம்ம சலடை போட்டுக்கணும் சார், கலையை பார்த்துக்கிட்டு சைஸை பார்த்துட்டு மாற்றி போட்டுக்கணும்
1: சார். சைஸ் சம்மந்தமாக வந்து விற்பனையிலையும் அதை வந்து நீங்கள் வேற மாதிரி வேறு விற்பனை பண்ணிக்கலாமா?
0: அவங்களுக்கு அப்படி பண்ணுறோம் சார். நம்ம நிறைய பேர் இந்த பட்டாணி கடையெல்லாம் கேட்டாங்கன்னா பயிரை வாங்கி கொடுப்பேன் சார், சேல்ஸ் பண்ணி கொடுப்பேன். அவங்க ஒரு மூட்டைக்கு இந்த

0: கமிஷன் பேஸில் கொடுப்பாங்க சார், அதையும் வச்சு இப்படி ஓடிட்டு இருக்கோம் சார்.
1: சரி, ஆனால் நான் ஆவரேஜும் வந்து ஒரு மாதத்துக்கு வந்து எனக்கு இவ்வளோ வருமானம் வந்து லாபம் கிடைக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் எவ்வளோ சொல்லுவீங்க?
0: மாசமும் சொல்ல முடியாது சார் நமக்கு கண்டினியூ. அப்படின்னா இப்போ இன்னைக்கு ஒரு கத்திரிக்காய் போச்சிங்கன்னா ஒரு 2000 கிடைக்கும், ஆவரேஜாக சொல்ல முடியாது சார் நமக்கு. ஒரு ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும், சீசன் டயத்தில் கொஞ்சம் கூடுதலாக வரும், நிரந்தரமாக சொல்ல முடியாது சார். அப்படின்னா இதை பொறுத்து சார், மாதம் பேசிக் வாங்க முடியாது சார் நம்ம. நமக்கு வந்து இந்த மாதம் தொடர்ந்து நல்லா பீக்காக இருக்கும் சார் நமக்கு, அடுத்த மாதம் குறைவாக இருக்கலாம். ஆனால் வந்து மாதம் கணக்கு நம்ம சொல்ல முடியாது சார். ஒரு மாதம் நமக்கு 20,000 வரும், ஒரு மாதம் நமக்கு 10,000 வரும், ஒரு மாதம் 5,000 வரும் சார். ஆனால் நம்ம அதை வந்து கொள்ளையில் ஒரு 3 லட்சம் ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறோம்னா நமக்கு மேலே 10 லட்சம் ரூபா பேங்க் டெபாசிட் மாதிரி நம்ம விவசாயத்துலேருந்து எடுத்துக்கிறோம் சார்.
1: பொதுவாக இளைஞர்களே வந்து விவசாயம் பண்ணுறதுங்கிறது இப்போ குறைஞ்சி தான் இருக்குதுன்னு சொல்லலாம். இப்போது தான் கொஞ்சம் ஓரளவு வந்து எல்லாருமே யோசிக்கிறாங்க விவசாயம் பண்ண நல்லா இருக்கும்னு. உங்களுக்கு எப்படி இந்த தூண்டுதல் ஏற்பட்டது? அதுவும் வந்து இந்த நஞ்சில்லா இயற்கை விவசாயம் வேற பண்ணிட்டு இருக்கீங்க, அது எப்படி அந்த தூண்டுதல் உங்களுக்கு எப்படி வந்துச்சு?
0: நான் படிச்சுட்டு இருக்கும் போதே, நான் இங்கேயும் போவேன் சார், இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கும் போதே 14 முடிச்சுட்டு சென்னையில் ஒர்க் பண்ணேன் சார். 2 மாதம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது 16 வந்து வெளில வந்துட்டேன். அப்புறம் அதுலேருந்து கொஞ்சம் விவசாயம் பண்ணிட்டு வெளில ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் சார். அப்புறம் கொரோனா பீரியட் வந்ததுக்கப்புறம் ஒரண்டையுமே போல சார், அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் விவசாயத்திலேயே பார்த்துட்டேன் சார்.
1: பார்த்திங்களா, உங்களுக்கு கொரோனா தான் காப்பாற்றிருக்குது. நன்றி, நன்றிங்கய்யா அருமை, நிறைய விஷயங்களை எங்களுக்கு கொடுத்தீங்க. இன்றைய இளைஞர்களுக்கு நீங்கள் வந்து சொல்கிற அறிவுரை என்னவாக இருந்திருக்கும்?
0: அதுதான் எல்லாரும் விவசாயம் பண்ண நல்லா இருக்கும் சார்.
1: வந்து நிறைய பேர் வந்து இந்த கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ் தான் யூஸ் பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய நஞ்சு உள்ள விவசாயமாக தான் அது இருக்குது. நஞ்சற்ற விவசாயம் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னு சொல்லி,
0: நஞ்சற்றம்னா நம்ம வந்து நம்மளே நிறைய ஆடு மாடு வளர்த்தா நம்ம அதுலேருந்து பண்ணிக்கலாம் சார். ஏன்னா திரும்பி நம்ம வாங்குற இலைத்தலைகளுமே நஞ்சு இருக்கதான் சார் செய்யும். அதனால நம்ம நம்மளே எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி பண்ணால் ஓரளவு நமக்கு லாபகரமாக இருக்கும் சார்,
1: நம்மளும் ஆரோக்கியமாக இருக்கும்,
0: நம்மளும் ஆரோக்கியமாக இருக்கலாம். இப்போ எங்கள் வீட்டில் யாருக்குமே சுகர் இல்லை சார். ஆயாத்தவங்க 100 வயசில் இருக்காங்க, அவங்க சுகர் கிடையாது. எங்கள் அம்மா 58 வயசாகுது, எங்கள் அப்பாவுக்கு 70 வயசாகுது, யாருக்குமே சுகர் பிபி யாருமே எங்கள் குடும்பத்தில் இல்லை.
1: ஒரு ஜப்பானில் வந்து விவசாயம், அதாவது ஒரு ஏரியா இருக்குது, அந்த ப்ரீஃபெக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ப்ரீஃபெக்சரில் உள்ள இதில் வந்து எல்லாருமே வந்து 100 வயசு தாண்டவங்களாக தான் இருப்பாங்களாம். அது எப்படிங்க சாத்தியம் அப்படின்னு சொல்லும்போது அவங்க சொல்கிறது என்னென்னா, அதுக்கான உணவை வந்து தானே விளைவித்து சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து நல்லா பல வருடங்களை உயிர்வாங்க, ஒரு 100 வயதுக்கு மேலே இருக்கணும்னா நீங்கள் வந்து தனக்கான உணவை தானே தயாரிங்க, அப்போ தான் வந்து அது சாத்தியம் பண்ணுறாங்க. ஸோ நீங்களும் வந்து கண்டிப்பாக வந்து தனக்கான உணவை நீங்களே வந்து அந்த மாதிரி ஏரியாவை நம்ம அப்படின்னா உருவாக்குவோம் கண்டிப்பாக. நன்றி, நன்றி. உங்களுடைய ஃபோன் நம்பர் என்ன சொல்லுங்க?
0: 7373446507.
1: மற்றொரு டைம்,
0: 7373-44-65-07.
2: இதுவரை ஒருங்கிணைந்த முறையில் இயற்கை வழி வேளாண்மை செய்து வரும் அரியலூர் மாவட்டம் உதயநத்தம் கே. ரகுநாத் அவர்களின் அனுபவ பகிர்வினை கேட்டீர்கள்.

நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம். வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை சார்பில் ஆண்டுதோறும் திருந்திய நெல் சாகுபடி தொழில்நுட்பத்தினை கடைபிடித்து நெல் சாகுபடி செய்யும் விவசாயிகளுக்கு மாநில அளவிலான பயிர் விளைச்சல் போட்டி நடத்தப்படுகிறது. இப்போட்டியில் மாநிலத்திலேயே அதிக மகசூல் பெறும் விவசாயிகளுக்கு சி நாராயணசாமி நாயுடு நெல் உற்பத்தி திறனுக்கான விருது வழங்கப்படுகிறது. இதில் சிறப்பு பரிசாக 5 லட்சம் ரூபாயும் 11,000 ரூபாய் மதிப்புள்ள தங்க முலாம் பூசப்பட்ட வெள்ளி பதக்கமும் சான்றிதழும் வழங்கப்பட்டு வருகிறது. இப்போட்டியில் கலந்து கொள்ளும் விவசாயிகள் குறைந்தபட்சம் 2 ஏக்கர் பரப்பளவில் திருந்திய நெல் சாகுபடி முறையில் சாகுபடி செய்பவராக இருக்க வேண்டும். மேலும் தொடர்ந்து 3 ஆண்டுகள் திருந்திய நெல் சாகுபடி செய்து வரும் விவசாயியாக இருக்க வேண்டும். பயிர் விளைச்சல் போட்டியில் நில உரிமையாளர்கள் மற்றும் குத்தகைதாரர்கள் கலந்து கொள்ள தகுதி உடையவர்கள். போட்டியில் கலந்து கொள்ளும் விவசாயிகள் அரசால் அங்கீகரிக்கப்பட்ட சன்ன நெல் ரகங்களை மட்டுமே பயிர் செய்திருக்க வேண்டும். போட்டியில் பங்கு பெறும் விவசாயிகளின் வயலில் சாகுபடி செய்யப்பட்டுள்ள 2 ஏக்கர் பரப்பளவு முழுவதுமாக அறுவடை மேற்கொள்ளப்படும். பயிர் விளைச்சல் போட்டிக்கு விவசாயிகள் செலுத்த வேண்டிய பதிவு கட்டணம் 150 ரூபாய். பதிவு கட்டணம் எந்த சூழலிலும் திருப்பி தரப்பட மாட்டாது. ஒருமுறை பரிசு பெறும் விவசாயி அடுத்த 3 ஆண்டுகளுக்கு போட்டியில் கலந்து கொள்ள இயலாது. அறுவடை செய்யும் தேதியை 15 நாட்களுக்கு முன்னரே சம்பந்தப்பட்ட வேளாண்மை உதவி இயக்குநர் அவர்களுக்கு நேரிலோ அல்லது பதிவு தபாலிலோ அனுப்பி அதற்கான ஒப்புதலை பெற்றுக் கொள்ள வேண்டும். நடப்பாண்டில் விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு அடுத்து வரும் ஆண்டின் குடியரசு தின விழாவில் விருது வழங்கப்படும். தஞ்சாவூர் மாவட்டத்தில் சம்பா பருவத்தை விட கோடை மற்றும் குறுவை சாகுபடியில் அதிக மகசூல் பெறுவதால் இப்பருவங்களில் சன்ன நெல் ரகங்களை பயிரிடும் விவசாயிகள் இப்போட்டியில் கலந்து கொள்ளலாம். பயிர் மகசூல் போட்டியில் பங்கேற்பதற்கான வழிகாட்டு நெறிமுறைகள், பரிசுத்தொகை போன்ற பல்வேறு விவரங்களை அறிய தங்கள் பகுதியில் உள்ள வட்டார வேலை

0: வேளாண்மை விரிவாக்க மையங்களை அணுகி பயன்பெறுமாறு தஞ்சாவூர் வேளாண்மை இணை இயக்குநர் அறிவிக்கின்றார்.
1: வேளாண் பெருமக்களின் வருமானம் பெருக இந்திய அரசின் பல்பரிமாண முயற்சிகளில் ஒன்று
2: உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம் Farmers Producers Organization.
1: உங்கள் பகுதியில் 15 முதல் 20 உறுப்பினர்களை கொண்ட குழுக்கள் செயல்பட்டால்
2: நீங்கள் அவற்றை கம்பெனி அல்லது கூட்டுறவு அமைப்பாக பதிவு செய்து கொள்ளலாம்.
1: வேளாண் இடுபொருட்கள் தொடங்கி சந்தை வாய்ப்புகள் வரை,
2: மதிப்பு கூட்டல் தொடங்கி மகத்தான லாபம் வரை வழிகாட்டுகிறது
1: உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள்.
2: 10,000 உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள்
1: இந்திய அரசின் இலக்கு.

0: கொண்டாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை
1: நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு சில நொடிகளில். நேரம் 8 மணி.
2: ஆகாஷ்வாணி மனதின் குரல். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று காலை 11 மணிக்கு வானொலி வாயிலாக தனது சிந்தனை ஓட்டங்களை நாட்டு மக்களோடு பகிர்ந்து கொண்டார். பிரதமர் உரையின் தமிழாக்கத்தினை இப்போது கேட்கலாம்.
3: எனதருமை நாட்டு மக்களே, வணக்கம். மனதின் குரலில் மீண்டும் ஒருமுறை உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி. தேசத்தின் பல்வேறு பாகங்களில் நமது நாட்டு மக்கள் தேசத்தின் நலனுக்காக, சமூக நலனுக்காக செயல்படுத்தி வரும் அற்புதமான விஷயங்களை பற்றி கேள்விப்படும்போது நமக்குள் ஒரு புதிய உத்வேகம் பிறக்கிறது. இன்று நிகழ்ச்சியின் தொடக்கத்திலேயே தடகளப் போட்டிகளில் தேசம் செய்திருக்கும் சாதனையை பற்றியே நான் பகிர இருக்கிறேன். சில நாட்கள் முன்பாக ஜார்க்கண்டின் ராஞ்சியிலே தேசிய முதுநிலை தடகள கூட்டமைப்பு போட்டிகள் நடைபெற்றன. இதிலே நாடெங்கெங்கிலுமிருந்தும் சுமார் 800 தடகள வீரர்கள் கலந்து கொண்டார்கள். 4 தனித்தனி போட்டிகளில் முந்தைய தேசிய பதிவுகள் முறியடிக்கப்பட்டன. குரிந்தர் வீர் சிங், விஷால் டிகே, தேஜஸ்வின் சங்கர், தேவ் மீனா, குல்தீப் குமார் ஆகிய நண்பர்கள் பல்வேறு பிரிவுகளில் புதிய சாதனைகளை படைத்தார்கள். நான் முதன்மையாக இவர்கள் அனைவருக்கும் பல பல நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, ஒரு நிகழ்ச்சியானது நாடெங்கிலும் பெரும் விவாதப் பொருளாகிறது என்றால் அது 100 மீட்டர் ஓட்டப்பந்தயம். வெறும் 2 நாட்களுக்கு உள்ளாக ஆடவருக்கான 100 மீட்டர் ஓட்டப்பந்தய போட்டியிலே தேசிய சாதனை 3 முறை தகர்க்கப்பட்டது. இதை சாதித்து காட்டிய 2 வீரர்கள் என்றால் அவர்கள்தான் குரிந்தர் வீர் சிங், அனிமேஷ் குஜூர் ஆகியோர். இந்த முறை மனதின் குரலில் இந்த 2 விளையாட்டு வீரர்களோடும் உரையாடி பார்ப்போமே என்று நான் நினைத்தேன். அனிமேஷ்ஜி வணக்கம். குரிந்தர் வீர் அவர்களே, உங்களுக்கும் என் வணக்கங்கள். சத் ஸ்ரீ அகால்.
4: வணக்கம் சார். வணக்கம்.
3: நல்லதுங்க. நீங்க மிகப்பெரிய சாதனை ஒன்று படைச்சிருக்கீங்க. உங்களோட இணை மிக அற்புதமாக செயல்பட்டிருக்கு. இசைத்துறையில் நாம் ஜுகல்பந்தியை கேள்விப்பட்டிருப்போம், ஆனால் சவாலில் இப்போது ஜுகல்பந்தியை முதல் முறையாக பார்க்குறோம். ஒரு முறை ஒருத்தர் ஒரு சவாலை விடுத்து பிறகு மற்றவர் அந்த சவாலை எதிர்கொள்கிறாரு, பிறகு 3வது முறையாக இதே மாதிரி. உங்கள் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குங்க. மனதின் குரல் நேயர்களுக்கு நீங்கள் இந்த விஷயம் பற்றி விரிவாக விளக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். நீங்கள் செஞ்சுருக்கிற சாகசம் பற்றி எல்லாருக்கும் தெரியணும்.
4: வணக்கம் சார். என் பேர் அனிமேஷ் குஜூர். நான் 200 மீட்டர் மற்றும் 400 மீட்டர் ஓட்ட பந்தயத்தில் தேசிய சாதனையாளர். நான் சத்தீஸ்கட்டை சேர்ந்தவன் சார். ஆனால் இப்போ நான் ஒடிசாவுக்காக விளையாடிக்கிட்டு இருக்கேன். கடந்த ஆண்டு ஆசிய போட்டிகளில் பதக்கமோ உலக பல்கலைக்கழக விளையாட்டு போட்டிகளில் பதக்கமோ ஜெயிச்சிருக்கேன். 2021 பள்ளியிலேருந்து தேர்ச்சி பெற்று வெளியேறினதுலேருந்து நான் தடகள போட்டிகளில் பங்கெடுக்க ஆரம்பித்தேன். நான் அம்பிகாபூர் சைனிக் பள்ளியில் படித்து முடித்தேன். முன்னையெல்லாம் கால்பந்தாட்டம் விளையாடுவேன். எங்கள் அப்பா அம்மாவும் கூட கோவிட் காலத்தில் நீ வெளியே போய் ஓடு இல்லை விளையாடுன்னு எனக்கு நிறைய சுதந்திரம் கொடுத்தாங்க. கோவிட் காலம் முடிஞ்ச பிறகு என் கால்பந்தாட்ட நண்பர்கள் சொன்னாங்க, மாநில போட்டி நடக்க இருக்கு, நீ போய் பங்கெடுனாங்க. நானும் பங்கெடுத்தேன். ஆனால் எனக்கு தெரியாது, அதிலிருந்து தான் தேசிய

0: அளவுக்கு தேர்வு செய்கிறாங்க அப்படிங்கிற விஷயம். நானும் தேசிய அளவுக்கு தேர்வு செய்யப்பட்டேன். இன்னைக்கு நான் சர்வதேச அளவில் இந்தியாவோட பிரதிநிதியாக இருக்கேன்.
1: ஓ சரி, குரிந்தர் வீர் அவர்களே, நீங்கள் எப்படி?
2: வணக்கம் சார், என் பேர் குரிந்தர் வீர். நான் இந்திய கப்பற்படையில் பெட்டி ஆஃபீஸராக இருக்கேன். நான் இந்தியாவோட மிக வேகமாக ஓடக்கூடிய ஸ்பிரிண்டர். நான் 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் 10.9 வினாடிகளில் கடந்து புதிய சாதனையை படைச்சிருக்கேன். 10.1 நொடிகளுக்கு உள்ளார ஓடி கடந்த முத இந்தியரும் நான் தான். தடகளமாகட்டும், என் களப்பணி கடற்படையாகட்டும், தேசத்துக்கு சேவை செய்யணுங்கிறது தான் என் முயற்சியாக இருக்குது. எங்கள் அப்பாவும் சரி, தாத்தாவும் சரி, ரெண்டு பேருமே விளையாட்டுகளில் ஈடுபட்டுவாங்க. நம்ம இந்தியாவோட கலாச்சாரம் என்னென்னா, எந்த ஒரு பண்டிகையாகட்டும், இப்போ தீபாவளியோ புத்தாண்டோ எதுவாக இருந்தாலும் நாம் நம்ம வீட்டை சுத்தப்படுத்துவோம். அப்படி தான் நான் எங்கள் அப்பாவோட பதக்கங்கள், கேடயங்கள், கோப்பைகளை எல்லாம் சுத்தம் செய்வேன். அப்போ எனக்கு ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கும். அப்படி சுத்தம் செய்துட்டு இருக்கும்போது கேட்பேன், இந்த கோப்பையை எங்கே ஜெயிச்சிங்க, இந்த பதக்கத்தை எப்படி ஜெயிச்சிங்க, இந்த புகைப்படம் எப்போ எடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு எல்லாம் கேட்கும்போது அவங்க இது பற்றின விஷயத்த சொல்லுவாங்க. அதாவது, நான் இங்கே விளையாட போனப்போ தேசிய பதக்கத்தை ஜெயித்தேன், எங்கள் அணியை ஜெயிக்க வச்சேன்பாங்க. உடனே நானும் ஏதாவது விளையாட்டை விளையாட போகிறேன்னு சொல்லுவேன். அவங்க காலையில் ஓட்டப்பயிற்சி மேற்கொள்ளும் போது என்னையும் கூட்டிகிட்டு போங்கன்னு சொன்னேன். அப்படி தான் என்னை அவங்க கூட்டிகிட்டு போக ஆரம்பித்தாங்க. விளையாட்டுகளை கற்றுக் கொடுத்தாங்க, எனக்கு ஆர்வம் அதிகரிக்க ஆரம்பிச்சுது. உசைன் போல்ட்டோட உலக சாதனை முறியடிக்கப்பட்டதை பார்த்தேன். ஒரு வேடிக்கையான சம்பவம் எனக்கு நினைவுக்கு வருது. நான் டிவி பார்த்துட்டு இருந்தேன். எங்கள் அம்மா டிவி அணைச்சிட்டு, தம்பி படிக்கிற நேரமாச்சு, போய் படினாங்க. அதுக்கு நான், என்ன இன்னைக்கு நீங்கள் டிவி பார்க்க விடலைல்ல, ஒரு நாள் இல்லை ஒரு நாள், அதோ பாருங்க குரிந்தர் பந்தயத்தில் ஓடிக்கிட்டு இருக்கான் பாருங்கன்னு காமிக்க தான் போறீங்க, அப்படியும் ஒரு நாள் வரும்னு சொன்னேன். இன்னைக்கு நான் களத்தில் ஓடுறத எங்க அம்மா டிவியில பார்க்கையில எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும்.
1: பிரமாதம், அருமை, ரொம்ப அருமையா சொன்னீங்க.
2: ஐயா, நாங்கள் நடுத்தர வகுப்பை சேர்ந்த குடும்பங்க. எங்கள் அப்பா கைப்பந்து விளையாடுவார். வீட்டில் பிரச்சனைகள் காரணமாக அவர் விளையாட்டுகளை விட வேண்டி இருந்தது. அவரோட கனவு கனவாகவே நிலச்சி போச்சு. ஆனால் தன்னோட கனவை தன்னோட மகன் நிறைவேற்றுவான்னு அவர் நம்பினார். நான் அவர் கூட பேசும்போது எப்படி மில்கா சிங் எத்தனை கடினமாக உழைப்பாருன்னு எல்லாம் சொல்லுவார். உங்கள் கனவை நான் நிறைவேற்றுவேன்ப்பா அப்படின்னு நான் சொன்னேன். வாயில் சொன்னால் மட்டும் கனவை நிறைவேற்ற முடியுமா? அதுக்கு கடினமாக உழைக்கணும். மில்கா சிங் அவர்கள் ரத்தவாந்தியெல்லாம் எடுத்தார், தீவிரமான வெயிலில் ஓடினாரு, நாள் முழுக்க பயிற்சி எடுப்பாருங்கிற விஷயமெல்லாம் எனக்கு கருத்தூக்கமாக அமைஞ்சது. எங்கள் அப்பா எனக்கு உத்வேகம் அளித்தாரு. அதாவது, நான் நாட்டுக்காக ஓடுவேன், நாட்டுக்காக பதக்கங்கள் வாங்குவேன், ஜெயிப்பேன் அப்படின்னு. நான் 100 மீட்டர் பந்தயத்தை தேர்ந்தெடுத்த உடனே எல்லாரும் சொன்னாங்க, 100 மீட்டரை தேர்ந்தெடுக்காத, அது இந்தியர்களான நமக்கான போட்டி இல்லைன்னாங்க. இந்தியர்களோட உடம்பு 100 மீட்டருக்கானது கிடையாதுன்னாங்க. குரிந்தர், நாம் இதை தேர்ந்தெடுத்திருக்கோம், முன்வச்ச காலை பின்வாங்க கூடாதுன்னு எங்கள் அப்பா எப்பவும் சொல்லிக்கிட்டே இருப்பார். நம்மால் முடியாதுன்னு யார் சொல்கிறாங்களோ அவங்களுக்கு நாம் சாதிச்சு காட்டி பதில் சொல்லுவோம். நீ கண்டிப்பாக செஞ்சு காட்டுவ, உன் மேலே எனக்கு முழு நம்பிக்கை இருக்கும்பாரு. எங்கள் அப்பா எனக்கு அந்த நம்பிக்கை அளித்த போது எனக்கு அது ரொம்ப பெரிய தெம்பாக இருந்துச்சு. இன்னைக்கு இந்திய ஸ்பிரிண்ட் பற்றி எல்லாரும் பேசுகிறாங்க இல்லையா?
1: நீங்கள் ரெண்டு பேருமே ரொம்ப அருமையாக செயல்பட்டிருக்கீங்க. வெறும் 2 நாட்களில் நீங்கள் ரெண்டு பேரும் 3 முறை இதற்கு முந்தைய தேசிய பதிவுகளை தகர்த்திருக்கீங்க. 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறதை பற்றி சொல்லும்போது குரிந்தர் வீர் சொன்ன மாதிரி இந்தியர்களுக்கு இதோட வாகான உடம்பு கிடையாதுன்னு சொல்லுங்கள். இத்தனை கடினமானதாக இருந்தும் கூட நீங்கள் சிறப்பாக செயல்பட்டீங்க. நானும் சரி, மனதின் குரல் நேயர்களும் சரி, உங்ககிட்ட ஒன்று கேட்க விரும்புகிறோம். அதாவது, உங்களுக்குள்ள அப்படி என்ன பெரிய தாகம் இருந்துச்சு, என்ன பிடிவாதம் இருந்துச்சு, எதை நினச்சி உறுதியோடு இருந்தீங்கன்னு சொல்லுங்களேன். உங்கள் சாதனை எத்தனை கடினமாக இருந்துச்சு?
2: சார், நான் குரிந்தர் வீர் பேசுகிறேன். தொடக்கத்தில் எல்லாம் ரொம்ப போராட்டமாக இருந்துச்சு, பல முறை சந்தேகம் வரும். நான் சரியாக தான் செய்கிறேனா, சரியாக தான் இதை தேர்ந்தெடுத்துக்கிறனா அப்படின்லாம் எனக்கு சந்தேகம் வரும். ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு முறையும் ஜெயிக்கிறதில்ல, சில வேலைகளில் தான் கற்றுக்க முடியும். நான் தோல்வி அடையும் போது, என்னோடய செயல்பாடு சரியாக இல்லாத போது, ஏதோ காயம் ஏற்பட்டிருக்கும் போது எங்கள் வீட்டில் இருந்தவங்க எனக்கு ஆதரவாக இருப்பாங்க. இப்படி தான் சில நாள் மோசமாக இருக்கும், ஏன் 1 வருஷம் கூட மோசமாக இருக்கலாம். இதனால் எல்லாம் ஒன்றும் பெரிய பாதிப்பு கிடையாது, தைரியமாக இருப்பாங்க. ஆனால் பாருங்கள், கனவு காண்றது மட்டும் தடைப்படாது. உன்னால் செய்ய முடியலைன்னா வேற யாராலையும் செய்ய முடியாதுன்னு என்னோட பயிற்சியாளரும் என்னை ஊக்கப்படுத்துவார். நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மை சேர்ந்தவங்கன்னு எல்லாரும் நம்மளை ஊக்கப்படுத்தும் போது நமக்குள்ளே இருக்கிற தெம்பு என்றைக்கும் தோய்வடையாது.
1: அனிமேஷ் அவர்களே.
0: சார், 2021 நான் தடகளத்துறையில் நுழைஞ்ச போது இது புதிய துறை, உன்னால் செய்ய முடியுமான்னு யோசிச்சுக்கன்னு சொன்னாங்க. இப்போ நான் இதில் நுழைஞ்சாச்சு, சாதிச்சே தீருவேன் நான் சொன்னேன். எங்கள் அப்பா கூட அடிக்கடி சொல்லுவார், நீ இந்த களத்தில் குதிச்சேன்னு சொன்னால் பின்னால் திரும்பி பார்க்கவே பார்க்காத, ஏன்னா இதை

0: செய்யணும், அதை செய்யணும்னு நினைக்கிறவங்க பல பேர் இருக்காங்க. ஆனா செய்து காட்டுறவங்க குறைவானவங்க தான் பாரு. நீ இதுல நுழைஞ்சதால இதுல இருந்து பின்வாங்கவே வாங்காத, இதுல முன்னேறுன்னு சொன்னாரு. உனக்கு தேவையான எல்லா வசதிகளும் எல்லாத்துலயும் நாங்க ஆதரவு தர்றோம். குடும்ப ஒத்துழைப்பு, பண ஆதரவுன்னு எல்லா விஷயங்களையும் நாங்க கவனிச்சுக்கிறோம். ஆனா நீ மட்டும் தொடர்ந்து உழைச்சுக்கிட்டே இரு, இந்தியர்களால ஓட முடியும்னு இந்தியர்களுக்கு காமி. ஏன்னா 10 நொடிகளுக்கு இல்ல, 10.1 நொடிகளுக்குள்ளா இந்தியர்களால ஓட முடியாதுன்னு என்கிட்டயும் சொன்னாங்க. ஆனா இப்ப இந்தியர்களாலையும் முடியும்னு நாங்க நிரூபிச்சிருக்கோம். நமக்கு எந்த ஒண்ணும் கடினமானது இல்ல, நம்மளாலையும் செய்ய முடியும். இதெல்லாம் தான் சார் என்ன ஊக்கப்படுத்துச்சு. மேலும் மேலும் நாங்க பயிற்சி மேற்கொண்ட போது நாங்க பதிவுகளை தகர்த்துக்கிட்டே வந்தோம். நம்மளால செய்ய முடியும்னு இந்தியர்களுக்கு நாங்க செஞ்சு காட்டினோம். இப்போ நாங்க காமன்வெல்த் போட்டிகளுக்கு தேர்வாயிருக்கோம். வரவிருக்கிற அந்த போட்டிகள்லயும் நாங்க இன்னும் சிறப்பா செயல்பட இருக்கோம்.
1: மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க ரெண்டு பேரும் நல்ல நண்பர்களும் கூட. ஆமா, நீ ஏன் பதிவை முறியடிச்சியா, நான் உன்னோட பதிவை முறியடிக்கிறேன் பாருன்னு நீங்க ரெண்டு பேரும் எதுவும் போட்டி போடுறீங்களா? முதல் அனிமேஷ் நீங்க சொல்லுங்க.
0: சர்ஜி, முத பதிவு 10.18 நொடிகளா இருந்துச்சு. அது நான் ஏற்படுத்தின பதிவு தான். அத குறிந்தர் வீர் அண்ணன் அரை இறுதியில முறியடிச்சு 10.17க்கு கொண்டு வந்தாரு. நானும் விடாம அரை இறுதி 2:15 கடந்து முடியடிச்சேன். ரெண்டு பேருக்குமே சந்தோஷமா இருந்துச்சு. எங்களுக்கு இடையில போட்டித்தன்மை இருக்கும், அது வேற விஷயம். இப்படிதான் போட்டியில கலந்துக்க ஒரு முறை சவுதி அரேபியா போனப்ப கூட நாங்க ஒரே அறையில தான் தங்கணும். அப்ப கூட நாம எப்படி இந்தியாவோட ஸ்பிரிண்டிங்க முன்னேற்றுறது, மற்றவங்களுக்கு ஊக்கமளிக்கக்கூடிய விஷயமா அதை ஆக்குறதுங்கிற வகையில பேசிக்கிட்டோம்.
1: குருந்தர் வீர், நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க?
2: சார், அனிமேஷ் ரொம்ப சரியா சொன்னாரு. நாம சிறப்பா செயல்படணும்னு நாங்க தீர்மானம் செஞ்சிருக்கோம். ஒருத்தரோட உதவி இன்னொருத்தருக்கு எப்ப வேணா தேவைப்படலாம். ஆகையால ஒருத்தருக்கு ஆதரவா இன்னொருத்தர் இருக்கும். இப்ப கூட முதல்ல நான் பதிவை ஏற்படுத்தினேன். அதுக்கு பிறகு உடனே அனிமேஷ் செய்தாரு. தயாரிப்பில் ஈடுபடும் போது நான் அனிமேஷ் கிட்ட சொன்னேன், அனிமேஷ் அந்த பிளாக் சரியா இருக்கு, அங்க போய் உட்கார்ந்து அங்க ஸ்ட்ரைட் பண்ணலாம், அங்க தயாரிப்பில் ஈடுபடலாம், இது சரியா இருக்கும்னு பரஸ்பரம் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவிக்கும். இதனால நாமளும் மேம்படுவோம், மற்றவங்களும் மேம்பாடு அடைவாங்க. நட்பும் தேவைதான், ஆனா அதெல்லாம் மைதானத்துக்கு வெளியே. வெளியே நாங்கள் நல்ல நண்பர்கள் சார். அதே நேரத்தில் களத்தில் இறங்கியாச்சுன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டியாளர்கள். நான் அவரை விட வேகமா ஓடணும்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் நினைச்சு ஓடுவோம்.
1: உங்களோட போட்டி இருக்கே, அது தேசத்தோட கௌரவத்தை அதிகப்படுத்தவும் தேசத்தோட எதிர்காலத்தை இந்த இடத்துக்கு கொண்டு வரவும் ஒரு ஆக்கப்பூர்வமான உணர்வில் செய்யப்பட்டது. உங்களோட இந்த விளையாட்டு உணர்வு இருக்கே, அதில் விளையாட்டில் ஈடுபடணும், ஒருத்தரோட ஒருத்தர் போட்டி போடணும், அடுத்தபடியாக ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவிகரமாக இருக்கணும், இது அருமையான விஷயம். உங்களுக்கு என்னோட தரப்பிலிருந்து பல பல பாராட்டுக்கள், என்னோட பல பல நல்வாழ்த்துக்கள். நீங்கள் தொடர்ந்து நாட்டுக்கு பெருமை சேர்த்துக்கிட்டே இருங்க. இப்படி தொடர்ந்து கடினமாக உழைச்சி நீங்கள் நிரம்ப முன்னேற்றம் அடைவீங்கன்னு நான் முழுமையாக நம்புகிறேன். பல பல நல்வாழ்த்துக்கள்.
3: நன்றி சார்.
1: பல பல நன்றிகள். எனதருமை நாட்டு மக்களே, இப்போது நாட்டின் பல பாகங்களில் தீவிரமான வெப்பம் காணப்படுகிறது. கடுமையான வெப்பம், சூடான காற்று, இது போன்ற பருவநிலைகளில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். தொடர்ந்து நீர் பருகி வாருங்கள். வெயிலில் செல்ல வேண்டியிருந்தால் கவனித்து செல்லுங்கள். அந்த வகையில் அரசாங்கத்தின் பல்வேறு துறைகள் அளித்திருக்கும் வழிகாட்டி நெறிமுறைகளை கடைபிடித்து நடக்க தவறாதீர்கள். நண்பர்களே, நம் நாட்டிலே கோடையின் வெப்பத்தை சமாளிக்க பயன்படுத்தப்படும் வழிமுறைகள் பல வேளைகளில் சமையலறையில் கிடைக்கிறது. எப்போதெல்லாம் வெப்பம் அதிகரிக்கிறதோ அப்போதெல்லாம் வீட்டின் சமையலின் சுவையும் மாறிப்போகிறது, சமைக்கும் விதமும் மாறிவிடுகிறது. பானையில் தண்ணீர் இடம்பெறத் தொடங்குகிறது, தயிரின் பயன்பாடு அதிகரிக்கிறது, மாங்காய் நீரில் கொதிக்க ஆரம்பிக்கிறது, அப்புறம் என்ன, உள்நாட்டு பானம் தயாராகிறது. நம் நாட்டின் பானங்கள் பற்றி நீங்கள் நன்கு அறிந்திருப்பீர்கள். வடபாரதம் சென்றால் பல இடங்களில் ஆம் பன்னா கிடைக்கும். இதன் மாங்காய் சுவையோடு கூடவே வெப்பத்திலிருந்தும் விடுப்பு கிடைக்கிறது. பஞ்சாப் ஹரியானா பகுதிகளிலோ லஸ்ஸி பானம் கிடைக்கும், பெரிய கோப்பையில் கிடைக்கும் லஸ்ஸி. ராஜஸ்தான் குஜராத்திலோ மோர், இது ஒவ்வொரு முறை உணவு உண்ணும் போதும் இணை பிரியாத ஒன்றாக ஆகிவிடுகிறது. மேலும் பீகார், ஜார்க்கண்ட், வடகிழக்கு பகுதிகளில் சத்து ஷர்பத் அருமையாக சுவை கூட்டவல்லது, வயிறும் நிறையும் பலமும் அதிகரிக்கும். கோங்கண், கோவா பகுதிகளில் கோகம் ஷர்பத், சோல் கட்டி கிடைக்கும். தென் பானகம், நீர்மோர், சம்பாரம் போன்றவையும் ஒடிஷாவிலே

பேல்பனா கிடைக்கும். இது வெறும் பானம் அல்ல, பாரதத்தின் பல்வேறு பகுதிகளின் பாரம்பரியத்தின் அங்கம். மேலும் இதிலே ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்பதன் பிரதிபலிப்பு காணப்படும். இன்னும் ஒரு விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக நினைவில் கொள்ளுங்கள், இவற்றிலே அதிகபட்சம் பொருட்கள் நம்முடைய சமையல் அறையிலேயே கிடைக்கின்றன, நமது வயல்வெளிகளில் விளைகின்றன. எந்த ஒரு பெரிய பிராண்டிங் எல்லாம் கிடையாது, ஆனால் தலைமுறை தலைமுறைகளாக கிடைத்த அனுபவம் அவற்றிலே கலந்திருக்கிறது. நீங்களும் கோடையின் வெப்பத்தின் போது உள்நாட்டு பானங்களை பருகி ஆனந்தமடையுங்கள். நண்பர்களே, கோடை வரும்போது மேலும் ஒரு விவாதம் ஒவ்வொரு வீட்டிலும் தொடங்கிவிடுகிறது, அதுதான் மாங்காய். மாங்காய் மாம்பழம்தான் விவாதப் பொருள். கோடையில் மாங்காய் பற்றி பேசாத வீடு பாரதத்திலே இருக்க முடியாது. ஒவ்வொரு பகுதிக்கும் உரித்தான மாரகம், அதன் பிரத்யேக சுவை மணம் ஆகியன. மகாராஷ்டிரம் மற்றும் கோங்கனில் ஹாபுஸ் அல்ஃபோன்சோ, குஜராத்தின் கேசர், இதுதான் மாம்பழ ரசத்தின் உயிர்நாடி. உத்தரப்பிரதேசத்தின் தஸ்ஹரியும் என்னுடைய காசியின் லங்குடாவும். பொதுவாக இந்த லங்குடாவின் சிறப்பம்சம் என்னவென்றால், பழுத்த பிறகும் கூட இது பல வேளைகளில் பச்சையாகவே இருக்கும். பீகாரின் ஜர்தாலு, தொலைவிலேயே இதன் மணம் இதன் அடையாளமாக ஆகிவிடுகிறது. சௌசா, மால்தா என்ற பெயர்களோடு மக்களின் நினைவுகள் கலந்திருக்கின்றன. தென்பாரதத்தின் பங்கனபல்லி, தோத்தாபுரி, நீலம், மல்கோவா, வங்காளத்தின் ஹிம்சாகர், ஒடிஷா மற்றும் ஆந்திரத்தின் ஸ்வர்ணரேகா, அதாவது இடம் மட்டும் மாறவில்லை, அதோடு கூடவே மாம்பழத்தின் வடிவமும் வண்ணமும் சுவையும் கூட மாறிவிடுகிறது. மேலும் நண்பர்களே, மாம்பழத்தின் இந்த பயணம் இப்போது கிராமம் தொடங்கி உலகளாவிய சந்தைகள் வரை தொடர்கிறது. இன்று மனதின் குரல் வாயிலாக நான் மாம்பழ சாகுபடியோடு தொடர்புடைய விவசாய சகோதர சகோதரிகளுக்கு பாராட்டு தெரிவிக்கிறேன். நீங்கள் தேசத்தின் விவசாய பொருளாதாரத்திற்கு உதவும் மாம்பழ சாகுபடியாளர்கள் மட்டுமல்ல, சிறப்பான விவசாயிகளும் கூட. இதே போல தொடர்ந்து கோலோச்சுங்கள். நண்பர்களே, கோடை நாட்களிலே பள்ளிக்கூட விடுமுறைதான் என்றாலும், நான் பேசவிருக்கும் ஒரு வகுப்பிலே நீங்களும் சேர வேண்டும் என்று உங்கள் மனமும் ஆசை கொள்ளும். நண்பர்களே, இப்படி ஒரு பள்ளியை கற்பனை செய்து கொள்ளுங்கள். அதிலே குழந்தைகளும் வருகிறார்கள், இளைஞர்களும் வருகிறார்கள், முதியவர்களும் வருகிறார்கள். அங்கே கட்டணம் ஏதும் கிடையாது, பெரிய கட்டடம் ஏதும் இல்லை, வகுப்பறைகள் ஒன்றும் கிடையாது. ஆனால் சுவாரஸ்யமான விஷயமே, அங்கே வகுப்பு நதியிலே தான் நடக்கும். நண்பர்களே, இது ஏதோ கட்டுக்கதை அல்ல, இது ஒரு மெய்யான முயற்சி. கேரளத்தின் அலுவாவிலே சாஜி வலாஷேரில் அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு நீச்சல் கிளப்பை நடத்தி வருகிறார். இதுவரை கிட்டத்தட்ட 15,000 அதிகமானோர் இங்கே நீச்சல் அடிக்க கற்றுக்கொண்டு விட்டார்கள். சாஜி அவர்கள் மாற்றுத்திறன் கொண்ட குழந்தைகளுக்கும் நீச்சல் அடிக்க கற்றுக் கொடுத்திருக்கிறார். இந்த முயற்சியின் பின்னணியிலே ஒரு வலியும் மறைந்திருக்கிறது. சில ஆண்டுகள் முன்பாகத்தான் ஒரு படகு விபத்தில் பல மாணவர்களின் இறப்பு சம்பவித்தது. இந்த சம்பவம் ஷாஜியை உலுக்கி போட்டது. அந்த குழந்தைகளுக்கு மட்டும் நீச்சல் தெரிந்திருந்தால் அவர்கள் ஒருவேளை தப்பியிருப்பார்கள் இல்லையா என்று அவர் நினைத்தார். இதுதான் அவருடைய இந்த இயக்கத்தின் தொடக்கமானது. நண்பர்களே, ஷாஜி வலாஷரில் அவர்களின் வாழ்க்கை நமக்கு ஒரு பெரிய கற்றலை அளிக்கிறது. சேவை செய்ய பெரிய பெரிய சாதனங்களோ கருவிகளோ தேவையில்லை. தேவை ஒரு நல்ல நோக்கம், தொடர்ந்து சேவையாற்றும் முயற்சி. இவற்றின் துணையோடு ஆயிரக்கணக்கான மனிதர்களின் வாழ்க்கையில் மாறுதலை ஏற்படுத்த முடியும். என் அன்பு நிறை நாட்டு மக்களே, கடந்த நாட்களில் நான் ஐரோப்பாவின் நெதர்லாண்டு நாட்டுக்கு செல்ல வேண்டிய சந்தர்ப்பம் வாய்த்தது. அங்கே பல கூட்டங்களில் நான் கலந்து கொண்டேன். அப்போது ஒரு கணம் அனைத்து பாரத நாட்டவரையும் பெருமிதம் கொள்ள வைத்தது. நெதர்லாண்டிலே ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த அந்த விழாவிலே சோழர்கள் கால தொன்மையான தாமிர பட்டயங்கள் பாரதத்திடம் திரும்பி ஒப்படைக்கப்பட்டது. அந்த நிகழ்ச்சியிலே நெதர்லாண்டின் பிரதம மந்திரியும் உடனிருந்தார். இந்த தாமிர பட்டயங்கள் தொடர்பாக பல நாடுகளிலிருந்து எனக்கு தொடர்ந்து செய்திகள் கிடைத்து வருகின்றன. மக்கள் தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி வருகின்றார்கள், பெருமிதத்தை தெரிவித்து வருகிறார்கள். உலகெங்கிலும் இருக்கும் தமிழ் சமுதாயத்தைச் சேர்ந்தவர்களிடம் இதனால் சிறப்பான உற்சாகம் பெருக்கெடுத்திருக்கிறது. நண்பர்களே, இந்த தாமிர பட்டயங்கள் தொடர்பாக மக்கள் மனங்களில் நிறைய ஆவல் இருக்கிறது. ஆகையால் இதோடு தொடர்புடைய சில விஷயங்களை நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன்.
இவற்றிலே 21 பெரிய

பெரிய மற்றும் மூன்று சிறிய பட்டயங்கள் இருக்கின்றன. இவை முக்கியமாக பேரரசன் முதலாம் ராஜேந்திர சோழன் வாயிலாக அவருடைய தந்தையார் பேரரசர் ராஜராஜ சோழன் அளித்த ஒரு வாக்குறுதியை நிறைவேற்றி வைத்தல் தொடர்பானது. ஆனைமங்கலம் என்ற ஒரு கிராமத்தை ஒரு புத்த விகாரம் அமைக்க தானமாக அளிப்பது பற்றி இதிலே குறிப்பிருக்கிறது. இந்த தாமிர பட்டயங்களிலே சோழ சாம்ராஜ்யத்தின் சாதனைகள் பற்றியும் விவரிக்கப்பட்டிருக்கிறது. சோழ சாம்ராஜ்யத்தின் கடல் வல்லமை எத்தனை மகத்தானதாக விளங்கியது என்பதை இதிலிருந்து நம்மால் தெரிந்து கொள்ள முடிகிறது. தென்கிழக்கு ஆசிய நாடுகளோடு அவர்களுக்கு இருந்த தொடர்புகளை பற்றிய தகவல்களும் இவற்றிலே காண கிடைக்கின்றன. சோழ சாம்ராஜ்யத்தின் வளமான வரலாறும் கலாச்சாரமும் தொடர்பாக நம் அனைவருக்கும் பெருமிதம் ஏற்படுகிறது. நண்பர்களே, நமது அரசாங்கம் பாரதத்தின் விலை மதிப்பில்லாத மரபு செல்வங்களை பாதுகாக்கும் முயற்சியில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றது. இந்த தொடரிலே ஞான பாரதம் இயக்கத்திற்குட்பட்டு சத்தீஸ்கரின் மல்ஹாரிலும் கூட ஒரு மகத்துவம் வாய்ந்த தேடல் நடந்திருக்கிறது. இங்கே மூன்று அபூர்வமான தாமிர பட்டயங்கள் கிடைத்திருக்கின்றன. இவை பாண்டு வம்ச அரச குடும்பத்தின் மகர்ஷி பாலார்ஜுனரின் ஆட்சி காலத்தோடு தொடர்புடையதாக கருதப்படுகிறது. இந்த எழுத்து பொறிப்புகள் 6-7 நூற்றாண்டைச் சேர்ந்தவை, அதாவது 1400-1500 ஆண்டுகள் பழமையான இந்த தாமிர பட்டயங்கள் பண்டைய பிராமி எழுத்துக்கள் மற்றும் பாலி மொழியில் எழுதப்பட்டிருக்கின்றன. இவற்றிலே அந்த காலகட்டத்தின் ஆட்சி முறை, அறம் மற்றும் கலாச்சாரம் பற்றிய மகத்துவமான தகவல்கள் கிடைக்கின்றன. நண்பர்களே, பாரத நாட்டவர்களான நமக்கு வானியல் தொடர்பாக எப்போதுமே ஈர்ப்பும் ஆர்வமும் இருந்து வந்திருக்கிறது. நமது தேசத்திலே இன்றும் கூட பல நூற்றாண்டு கால பழமையான வான் ஆய்வகங்கள் இருக்கின்றன. இங்கே அற்புதமான கணித கண்டுபிடிப்புகள் நடந்திருக்கின்றன. கடலோடல் வானோடலாகட்டும், பஞ்சாங்கமாகட்டும், அல்லது நமது திருநாட்கள் பண்டிகைகளாகட்டும், இவை அனைத்தும் வானத்தோடும் விண்மீன்களோடும் தொடர்புடையவையாக இருந்திருக்கின்றன. நம் நாட்டிலே வானியலானது ஒவ்வொரு தலைமுறையின் ஆர்வத்தையும் தொடர்ந்து தூண்டி வந்திருக்கிறது, ஆய்வுகளை மேற்கொள்ள ஊக்கப்படுத்தியிருக்கிறது. இன்றைய இளைஞர்களும் கூட இது தொடர்பாக கணிசமான பேரார்வத்தோடு இருக்கின்றார்கள். இன்றைய காலகட்டத்தில் நாடெங்கிலும் வானியல் குழுக்கள் வேகமாக பிரபலமாகி வருகின்றன என்பதை நீங்களே கூட கவனித்திருக்கலாம். பெரிய பெரிய நகரங்கள் தொடங்கி சிறிய வசிப்பிடங்கள் வரை, பள்ளிகள் முதல் பூங்காக்கள் வரை இந்த செயல்பாடுகளை காண முடிகிறது. பெங்களூர் வானியல் சங்கம் பற்றிய தகவல் எனக்கு கிடைத்தது. இங்கே கண்காணிப்பு சார்ந்த அமர்வுகளுக்கு ஏற்பாடு செய்யப்படுகிறது. இந்த அமைப்பிலே ஊரகப் பகுதிகளிலே வானியலை மக்களுக்கு விருப்பப் பொருளாக ஆக்கும் இயக்கமும் தொடங்கப்பட்டிருக்கிறது. ககோல் மண்டல், அதாவது வானியல் சங்கம் என்ற பெயர் கொண்ட ஒரு குழுவானது 30 மணி நேர அளவிலான மிகவும் புதுமையான படிப்பு ஒன்றை தொடங்கியிருக்கிறது. நண்பர்களே, இரவின் விண்மீன்களை ரசிப்பது என்பது உள்ளபடியே மிகவும் அற்புதமான அனுபவம். ஆஸ்ட்ரோ கேரளா என்ற பெயருடைய அமைப்பு ஒன்று இரவு கண்காணிப்பு முகாம்களுக்கும் கருத்து பட்டறைகளுக்கும் ஏற்பாடு செய்கிறது. இங்கே இளைஞர்கள் தொலைநோக்கி கருவியை தயாரிப்பது, நட்சத்திரங்களின் வரைபடங்களை பயன்படுத்துவது ஆகியவை பற்றி தெரிந்து கொள்ளுகிறார்கள். ராஜ்கோட்டின் பிக்பேங் வானியல் சங்கமானது கிர் காடுகள் முதல் கச்சின் ரண் வரை பல வானியல் நிகழ்வுகளுக்கு ஏற்பாடு செய்திருக்கிறது. ஜோதிர் வித்யா பரிசம்ஸ்தாவும் கூட வானியலின் மிகவும் பழமையான அமைப்புகளில் ஒன்று. இங்கே கண்காணிப்பு வசதிகளுடன் கூடவே புத்தகங்கள், நூலகம் மற்றும் தொலைநோக்கு நூலக வசதிகளும் இருக்கின்றன. நான் ஐசாக் பற்றியும் குறிப்பிட விரும்புகிறேன். இது மாணவர்களால் வழிநடத்தப்படும் தேச அளவிலான வலையமைப்பு. இது வானியல் மற்றும் வானியற்பியல் சங்கங்களை பரஸ்பரம் இணைக்கிறது. நண்பர்களே, நம்முடைய பொழுதுபோக்கிற்காக நேரத்தை ஒதுக்குவதும் தொடர்ந்து ஏதேனும் புதியதாக கற்றுக்கொண்டே இருப்பதும் மிகவும் அவசியமானவை. ஏதோ ஒரு வானியல் சங்கத்தோடு கண்டிப்பாக தங்களை இணைத்து கொள்ள வேண்டும். இந்த விடுமுறை நாட்களில் ஏதாவது ஒரு கோளரங்கத்திற்கு கண்டிப்பாக சென்று பார்க்க வேண்டும் என்று இளைஞர்களிடம் நான் கேட்டுக்கொள்ளுகிறேன். நண்பர்களே, மனதின் குரல் நிகழ்ச்சியை யாரெல்லாம் தொலைக்காட்சியில் பார்க்கின்றார்களோ
அவர்களிடம் நான் ஒன்று

கூறிக்கொள்ள விரும்புகிறேன். நீங்கள் ஒரு காணொளியை கண்டிப்பாக பாருங்கள். இந்த காணொளி கடந்த சில நாட்களாக விவாதப் பொருளாகி இருக்கிறது. இதிலே சிலர் மிகவும் பொறுமையாக, மிகவும் நிதானத்தோடு ஒரு கங்கை பகுதி டால்பினை காப்பாற்றும் முயற்சியில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். இந்த மொத்த முயற்சியிலும் சுமார் 13 மணி நேரம் செலவாகி நிறைவாக அந்த டால்பின் தப்பியது என்பது உங்களுக்கு ஆச்சரியத்தை அளிக்கலாம். நண்பர்களே, பாரதத்தின் முதலாவது கங்கை பகுதி டால்பின் மீட்பு அவசர கால வாகனத்தின் மிகப்பெரிய பங்களிப்பு இதில் அடங்கியிருக்கிறது. இந்த சம்பவம் உத்தரப்பிரதேசத்திலே நடந்தது. அங்கே ஒரு கங்கை பகுதி டால்பின் ஒரு கால்வாயிலே சிக்கிக் கொண்டது. இந்த வேளையில் நமாமி கங்கே இயக்கத்திற்காக உருவாக்கப்பட்ட ஆம்புலன்ஸ் அதற்கு நம்பிக்கை கீற்றாக விளங்கியது. மிகவும் கவனமாக அதை வெளியே எடுத்தது. பிறகு அது மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டு அதற்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு அதன் பின்னர் அது பாதுகாப்பாக ராப்தி நதியில் விடப்பட்டது. ஒரு வகையில் சொல்லப்போனால் ஒரு உயிர் மீண்டும் தனது இருப்பிடம் திரும்பியது என்று கூறலாம். நண்பர்களே, இந்த டால்பின் மீட்பு ஆம்புலன்ஸ் மிகவும் சிறப்பானது. இதை ஒரு நடமாடும் மருத்துவமனையைப் போலவே வடிவமைத்திருக்கிறார்கள். இதிலே டால்பினுக்கு தேவையான பாதுகாப்பு அமைப்புகள் இருக்கின்றன. பிராணவாயு வசதி, சிறப்பான ஸ்ட்ரெச்சர், மீட்பு உபகரணங்கள், அதாவது ஏதாவது டால்பின் காயமடைந்து கால்வாயில் சிக்கிக் கொண்டாலோ நதியிலிருந்து விலகி போயிருந்தாலோ உடனடியாக அதற்கு உதவி செய்யப்படும். நண்பர்களே, நாம் கங்கை பகுதி டால்பின்களை காப்பாற்றும் போது நாம் ஏதோ ஒரு உயிரினத்தை மட்டும் காப்பாற்றவில்லை. நாம் கங்கையின் உயிரி பன்முகத்தன்மையையே காப்பாற்றுகின்றோம். நதியின் ஒட்டுமொத்த உயிர்ப்பு இயந்திரத்தை காப்பாற்றுகிறோம். நமக்கு பின்னால் வரும் தலைமுறையினருக்கு இயற்கையின் விலைமதிப்பில்லாத ஒரு மரபினை காப்பாற்றித் தருகிறோம். எனதருமை நாட்டுமக்களே, உங்களில் பலருக்கு நதி, குளம் அல்லது ஏரிகளோடு தொடர்புடைய நினைவுகள் கண்டிப்பாக இருக்கும். யாருக்காவது குளத்தில் நீந்தியது, யாருக்காவது ஏரிக்கரையில் நண்பர்களோடு விளையாடியது, யாருக்காவது அந்த மண்ணின் மணம் நினைவில் இருக்கலாம். சிறுவயதின் இப்படிப்பட்ட நினைவலைகள் வாழ்க்கை முழுவதும் நம் மனங்களிலேயே நீக்கமறத் தங்கிவிடுகின்றன. நண்பர்களே, இப்படிப்பட்ட நினைவலைகளை பராமரிக்க உள்ளெழுச்சி அளிக்கவல்ல காதைகள் உத்தரப்பிரதேசத்தின் பஸ்தி மாவட்டத்திலிருந்து காண கிடைக்கிறது. பஸ்தியின் ஆகாஷ் குப்தா அவர்கள் தன்னுடைய கிராமத்தின் மனோரமா நதியைக் கண்டு மிகவும் துயரமடைந்தார். ஏனென்றால் எந்த நதியை அவர் சிறுவயதிலே தூய்மையானதாகவும் உயிர்ப்புள்ளதாகவும் கண்டாரோ, காலப்போக்கிலே அந்த நதியிலே நெகிழிகள் திரண்டு மாசு அதிகரிக்கத் தொடங்கியது. யாரையும் குற்றம் குறை கூறுவதாயில்லை, தானே ஒரு புதிய தொடக்கத்தை புரிவதாய் ஆகாஷ் அவர்கள் தீர்மானம் மேற்கொண்டார். குற்றம் சொல்லோம், தொடக்கம் செய்வோம் என்பது மந்திரச் சொற்களாயின. தனது நண்பர்களை துணைக்கு அழைத்து கொண்டார். கைகளிலே வெறும் வலை இருந்தது, மண்வெட்டி இருந்தது, பாண்டு இருந்தது. அனைத்தையும் விட மேலான சக்தியாக மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற உறுதிப்பாடு இருந்தது. இந்த இளைஞர்கள் நதியில் இறங்கினார்கள், ஆகாய தாமரைகளை வெளியேற்றினார்கள், நெகிழிகளையும் குப்பைகளையும் அகற்றினார்கள். பல வேளைகளில் ஒரே நாளில் 50-60 கிலோ வரையிலான குப்பைகளை நதியிலிருந்து அப்புறப்படுத்தினார்கள். மெல்ல மெல்ல மனோரமா நதியின் அந்த பகுதி மீண்டும் தூய்மையானதாக காட்சியளிக்கத் தொடங்கியது. அக்கம்பக்கத்தில் இருப்போரின் கவனமும் இந்த பணியின்பால் திரும்பியது. மக்களின் மனங்களிலும் தூய்மை தொடர்பான விழிப்புணர்வு அதிகரிக்கத் தொடங்கியது. நண்பர்களே, இதே போன்றதொரு உத்வேகமளிக்கும் சம்பவம் கோவாவிலே தெரிய வந்திருக்கிறது. கோவாவின் பாலகிருஷ்ண ஐயா அவர்கள் ஓய்வு பெற்ற ஆசிரியர். ஆனால் சமூகத்திற்காக பணியாற்ற வேண்டும் என்ற அவருடைய உற்சாகம் இன்றும் பசுமையாக இருக்கிறது. மட்டி தோலா பகுதியிலே நீர் தட்டுப்பாடு பலரையும் வதைத்து கொண்டிருந்தது. தீர்வு நோக்கி இவரும் பணியாற்றி வந்தார். பாலகிருஷ்ணா அவர்கள் குழாய்களை பொருத்தும் பணியில் மகத்துவமான பங்காற்றினார். இதனால் பல இல்லங்களுக்கு குடிநீர் கிடைக்க முடிந்தது. எந்த குடும்பங்கள் குடிநீருக்காக தினமும் போராட வேண்டியிருந்ததோ அவர்களுக்கு பெரும் ஆசுவாசம் பிறந்தது. நண்பர்களே, கடந்த மாதங்களில் ஒரு மிகப்பெரிய அனுபவம் எனக்கு கிடைத்தது. இது மனதின் குரலோடும் கூட தொடர்புடையது. ஆகையால் இன்று நான் இது பற்றி உங்களுடன் விவாதிக்க விரும்புகிறேன். தமிழ்நாட்டின் நாகர்கோயிலில்
நான் ஒரு ஆசிரியரை சந்திக்க

0: நேர்ந்தது. சுமார் 30 ஆண்டுகள் முன்பாக நான் அவரை சந்தித்திருந்தேன். நான் கிரிஜா அம்மா அவர்களை பற்றி பேசுகிறேன். அந்த சந்திப்பின் போது இளைய மாணவர்களும் அவருடன் இருந்தார்கள். நண்பர்களே, கிரிஜா அம்மா அவர்கள் சுமார் 15 பள்ளிகளை நடத்தி வருகின்றார்கள். இவற்றிலே சென்னையின் ஜெயகோபால் கரோடியா ஹிந்து வித்யாலயா மிகவும் முக்கியமானது. இவருடைய தேசபக்தி உணர்வு அனைத்து பாரதவாசிகளுக்கும் கருத்தூக்கம் அளிக்க வல்லது. இவர் மனதின் குரலால் உள்ளெழுச்சி பெற்று தேசத்தின் பல இராணுவ வீரர்களுக்கு பங்களிப்பு அளிக்கும் உறுதி பூண்டார். இதன் பொருட்டு இவர் தனது அனைத்து பள்ளிகளில் படிக்கும் மாணவர்களுக்கும் உத்வேகம் அளித்தார். வீரம் நிறைந்த படை வீரர்களுக்கு நாம் ஒவ்வொரு தினமும் 1 ரூபாய் பணத்தை பங்களிப்பாக அளித்து வர வேண்டும் என்று மாணவர்களிடம் இவர் கூறினார். அதாவது 1 ஆண்டில் ஒவ்வொரு மாணவன் தரப்பிலிருந்தும் 365 ரூபாய் திரட்டப்படும். இந்த சின்ன சின்ன பங்களிப்பால் சுமார் 40 லட்சம் ரூபாய் சேர்ந்தது. கிரிஜா அம்மா அவர்கள் இந்த மொத்த பணத்துக்கான காசோலையை என்னிடத்தில் அளித்தார். அவரோடு உரையாடி கொண்டிருக்கும் போது பாரத அன்னையிடம் அவர் கொண்டிருந்த அர்ப்பணிப்பு உணர்வு எத்தனை ஆழமானது என்பதை என்னால் உணர முடிந்தது. கடந்த ஆண்டுதான் சென்னையின் முதல் ஹிந்து வித்யாலயமானது தனது 50 ஆண்டு காலத்தை நிறைவு செய்தது. தேசத்தின் கல்வி மற்றும் கலாச்சார கௌரவத்தை முன்னெடுத்துச் செல்லும் பள்ளி வலையமைப்பு தொடர்பான இவருடைய பங்களிப்பு மிகவும் பாராட்டுக்குரியது. இதோடு தொடர்புடைய அனைவருக்கும் நான் பல பல வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். நம்முடைய படை வீரர்களுக்கு தங்களுடைய பங்களிப்பை அளித்த அந்த மாணவ செல்வங்களுக்கும் நான் குறிப்பாக என் பாராட்டுக்களை உரித்தாக்குகிறேன். நண்பர்களே, பாரதத்தின் ஒவ்வொரு கிராமத்திலும் ஒவ்வொரு நகரிலும் ஏதோ ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. அது நமக்கு உள்ளெழுச்சியை அளிக்கிறது. பல வேளைகளில் இந்த முயற்சிகள் அதிக பேசு பொருளாவதில்லை என்றாலும் அதை பற்றி நாம் அறியும் போது தேசம் தனது குடிமக்களின் சக்தியின் துணையோடு முன்னேறி வருகிறது என்பதன் மீதான நம்பிக்கை மேலும் வலுப்பெறுகிறது. உங்கள் அருகிலே இப்படிப்பட்ட முயற்சிகளை கண்டிப்பாக கவனியுங்கள் என்று உங்களிடம் கேட்டுக்கொள்ளுகிறேன். யார் சமூகத்திற்காக நல்ல பணிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள் அவர்களை அடையாளம் காணுங்கள். அவர்களுக்கு ஆதரவு அளியுங்கள். அவர்களிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். முடிந்தால் நீங்களுமே கூட ஏதோ ஒரு நல்ல பணியிலே உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள். அடுத்த மாதம் மனதின் குரலில் மேலும் சில உள்ளெழுச்சி அளிக்கும் விஷயங்களோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். பல பல நன்றிகள். வணக்கம்.
1: மனதின் குரல் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலமாக நாட்டு மக்களுக்கு இன்று காலை 11 மணிக்கு விடுத்த செய்தியின் தமிழாக்கம் கேட்டீர்கள். நீங்களும் பிரதமரிடம் ஏதேனும் கருத்துக்களை தெரிவிக்க விரும்பினால், அவருக்கு ஏதேனும் ஆலோசனைகள் வழங்க நினைத்தால், உங்கள் மனதின் குரலை www.mygov.in என்ற இணையதள முகவரியில் தெரிவிக்கலாம். இணையதள முகவரி மீண்டும் www.mygov.in. படைப்பு சென்னை வானொலி நிலையம்.

0: நிறைவேற்று மணி 37 நிமிடம். திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் நேயர்கள் இனி கேட்கலாம் இரவு இசை இனிமை நேரலை. 80-90களில் வெளிவந்த திரைப்படங்களிலிருந்து உங்கள் விருப்பம் அரங்கேறும் தருணம் இது. நேரலையில் இணைய 0431 240-102-1 புதியவர்களும், 246-102-1 மற்ற அனைத்து நம் நேயர்களும் வரலாம். இரவு இசை இனிமை நேரலை நிகழ்ச்சியில் பங்கேற்க வந்திருக்கக்கூடிய முதல் நேயர், வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: அம்சவாளி பேசுறேன் சார், திருமணமேடு லால்குடி வட்டம் திருச்சி மாவட்டம் சார்.
0: அருமை அருமை, நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்க சார், நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: அனைவரும் நல்ல மகிழ்ச்சி. என்ன பாடல் இன்னைக்கு கேட்க அவரோட வந்திருக்கீங்க?
1: மனதில் உறுதி விடும் படத்துல கண்ணின் மணியை பாட்டு சார்.
0: கண்ணின் மணியை போராட்டமா அப்படின்னா? வாழ்க்கையில வந்து போராட்டம் அப்படின்றது வந்து ஆண்களுக்கு அதிகம் நினைக்கிறீங்களா இல்ல பெண்களுக்கு அதிகம் அப்படின்னு நினைக்கிறீங்களா?
1: பெண்களுக்கு தான் சார் அதிகம், ஆண்களுக்கு இல்ல சார்.
0: அப்படிங்களா? எதை வச்சு சொல்றீங்க?
1: அவங்க எப்படி இருந்தாலும் ஜாலியா தான் இருக்காங்க, எங்க வீட்லயே அப்படிதான், பெண்களுக்கு தான் போராட்டம் ஆண்களுக்கு இல்லையே.
0: எடுத்துக்காட்டி எங்க வீட்லயே இருக்கு சார் அப்படிங்கிறீங்களா?
1: ஆமா சார், ஆமா சார்.
0: ஆனாலும் பெண்கள் பலவீனமானவர்கள் என்று குறைவாக மதிப்பிடக்கூடாது, ரொம்ப உள்ளத்தில் உறுதியானவர்கள் அவர்கள். அந்த மகிழ்ச்சியோடு நீங்க கேட்ட பாடல் கேட்கலாம் இப்ப. நன்றி, வணக்கம்.
1: ஓகே சார், ரொம்ப நன்றி, வணக்கம் சார்.

0: நேரம் 8:43. 17 நொடிகள். திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இரவு இசை இனிமை நேரலை நிகழ்ச்சி இது. இப்பொழுது இணைப்பில் பாடல் கேட்க வந்திருக்கக்கூடிய அன்பர், வருக வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: உடையார்பாளையம் மூர்த்தி பேசுறேன் சார்.
0: மூர்த்தி ஐயா, நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்க சார். நீங்க நலமா இருக்கீங்களா?
0: அனைவரும் நலம். என் ஞாயிற்றுக்கிழமை எப்படி போச்சு
1: இன்னைக்கு? வேலைக்கு போனேன் சார்.
0: அப்படியா?
1: ஞாயிற்று
0: சரிங்க.
1: வேலைக்கு போயிட்டு வந்தேன் சார்.
0: அந்த விடுமுறை எதிர்பார்க்கக்கூடிய மனநிலை இப்ப இல்ல.
1: அப்படிலாம் சார், முடிஞ்ச அளவுக்கு போக வேண்டியதான் சார். ரெஸ்ட்ங்கிறது கிடையாது.
0: இது ஒரு நல்ல விஷயம்தான் இல்லைங்களா? நம்ம ஓய்வு விடுமுறை இதெல்லாம் எதுக்கு? என்னைக்கு வேலை கிடைச்சாலும் போயிடணும் அப்படின்றது வந்து ஒரு நல்ல ஒரு உயரிய மனப்பாங்கு. மகிழ்ச்சி உங்களோட பேச.
1: கஷ்டப்படாம

0: இருக்கலாம் சார்.
1: கஷ்டப்பட்டா நஷ்டப்படாம இருக்கலாம்.
0: ஆமாம் சார்.
1: அருமை அருமை, நல்ல தத்துவம்லாம் சொல்றீங்க, நல்லா இருக்கு. என்ன பாடல் கேட்கலாம்?
0: ராசுகுட்டி படத்திலேருந்து நான் பிடிச்ச கிளியா அந்த பாட்டு வேணும் சார்.
1: சரி கேட்டுருவோம்.
0: கேட்டா சார். நன்றி சார்.
1: நன்றி, வணக்கம்.

0: 8:49 நொடியில் இரவு இசை இனிமையில் இணைய ஆர்வத்தோடு வந்திருக்கக்கூடிய அன்புநேயர் வருக, வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம் சார்.
0: வணக்கம் சார். யார் சார் பேசுறீங்க?
1: புதுக்கோட்டை மாவட்டம் கந்தரவகோட்டை ஒன்றியம் கொத்தம்பட்டி ராமலிங்கம்.
0: கொத்தம்பட்டி ராமலிங்கம், ஏதோ ஒரு வீர வசனம் பேசுற மாதிரியான ஒரு தோற்றம் தெரியுது உங்க பேச்சுல, என்ன காரணம்? வீட்டுல ஏதோ சபதபதம் போட்டு வந்திருக்கீங்களா? திருச்சி வானொலியில இணைப்பு கிடைச்சோன்னு ஒரு புது வேகமே வருது, வீரமே வந்துருச்சு பாரு, சந்தோஷமா இருக்குது. என்ன பாடல் கேக்கலாம்?
1: பெரிய வீட்டு பண்ணக்காரர்ல இருந்து பல்லாக்கு குதிரையிலே பவனி வரும் மீனாட்சி.
0: பாட்டும் அப்படித்தான் இருக்கு, கேட்டுருவோமா?
1: ஓகே சார்,
0: நன்றி, வணக்கம்.

0: நேரம் 8:55. இன்றைய இரவு இசை இனிமை நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வந்திருக்கக்கூடிய நேயரை சந்திப்போம். வணக்கம்
1: சார். வணக்கம் சார்.
0: வணக்கம் சார், யார் பேசுறீங்க?
1: வணக்கம், லால்குடியிலிருந்து குமரகுருபரன் பேசுறேன்.
0: நலமா இருக்கீங்களா சார்?
1: நலமா இருக்கேன் சார்.
0: சரி சரி, என்ன ஊர் பக்கம்லாம் மழையா?
1: ஆமாம் சார், மழை, லேசான மழை.
0: லேசான மழை,
1: இதமான காற்று வீசுது.
0: ஆமாம், இன்னைக்கு அடித்த வெயிலுக்கு ஒரு லேசாக ஒரு இனிமை சேர்ப்பதற்காக வந்திருக்கிற மழை அப்படின்னு சொல்லலாம்.
1: ஆமாம் ஆமாம் ஆமாம் ஆமாம்.
0: மகிழ்ச்சி. இந்த நேரத்தில் என்ன பாடல் கேட்க வந்திருக்கீங்க?
1: எனக்கு படையப்பா படத்துல வந்து சுத்தி வந்தீங்க அப்படிங்கிற பாட்டு வேணும் சார்.
0: சரி, கேட்டுருவோம்.
1: ஆ சரி,
0: நன்றி, வணக்கம் ஐயா.
1: நன்றி சார்.

0: ரெயின்போ 102.1 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 9:16. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இனி ரசித்து மகிழ வருகிறது இனிய ராகம். இன்றைய நாளின் நிறைவை கொண்டாடி மகிழும் நேரம் இது. நெஞ்சம் மஞ்சத்தில் தஞ்சமாகி இந்த நாளை அசைபோட்டு பார்க்கும் அழகிய நேரமும் இதுவே. இழந்தது எதுவாயினும் அதைவிட சிறந்தது கிடைக்கும் எனும் நம்பிக்கையையும், இன்று கிடைத்தது எதுவோ அதுவே சிறந்தது என என்னும் தன்னம்பிக்கையையும் மனதில் பதித்து, உங்கள் மனம் லேசாக, கனவுகள் சுகமாக, காற்றலைகளில் உடன் வருகிறது இனிய ராகம்.

நேரம் 9:21:34 நொடிகள். வடகரி படத்திற்காக விஜய் பிரகாஷ் அஜீஸ் திவாகர் பாடிய பாடலை கேட்டீர்கள். இனி ரகம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக வணக்கம் சென்னை படத்தில் அனிருத் ரவிச்சந்தர் பிரகதி குருபிரசாத் பாடியுள்ள பாடல்.

தென்மேற்கு பருவக்காற்று படத்திற்காக விஜய் பிரகாஷ் ஸ்ரேயா கோஷல் பாடிய பாடலை கேட்டீர்கள். நேரம் 9:33. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இல் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இனிய ராகம்.

அங்காடி தெரு படத்திற்காக ரஞ்சித், வினித் ஸ்ரீனிவாஸ், ஜானகி ஐயர் பாடிய பாடலை கேட்டீர்கள். நேரம் 9:37, 20 நொடிகள். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 உடன் இணைந்திருக்கிறீர்கள். உங்களை மகிழ்வித்துக் கொண்டிருக்கிறது இனிய ராகம்.

நேரம் 9:43. வாமனன் படத்திற்காக ரூப்குமார் ரத்தோட் பாடிய பாடலை கேட்டீர்கள். இனிய ரகம் நிகழ்ச்சியில் இனி ரம்மி படத்திற்காக வி வி பிரசன்னா வந்தனா ஸ்ரீனிவாசன் பாடியுள்ள பாடல்.

நேரம் 9:48. நேர்களை இன்று இரவு 10 மணிக்கு ஞாபகம் வருது நிகழ்ச்சியில் உங்கள் உள்ளம் கவர் காவிய கானங்கள் நேரலையில் இன்று வாட்ஸ்அப் வழியாக உங்களின் விருப்ப பாடல்களை பதிவு செய்யலாம். 9385461 இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு உங்கள் விருப்ப பாடலை, காலமரவாத காவிய கானங்களை தட்டச்சு டைப் செய்தோ அல்லது குரல் பதிவாகவோ உடனே அனுப்புங்கள். நமது திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளின் ஞாபகம் வருதி நிகழ்ச்சி இன்று இரவு 10 மணிக்கு. நேயர்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் இனிய ராகம் நிகழ்ச்சியில் இனி ஜில்லா படத்திற்காக டி இமாம் இசையமைத்து பாடியுள்ள பாடல்

நேரம் 9:53, 40 நொடிகள். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இணைந்திருக்கிறீர்கள். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இனிய ராகம். நிகழ்ச்சியில் நிறைவாக ஒரு நாள் கூத்து படத்திலிருந்து பாடல் ஒலிக்கிறது.

திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இதுவரை கேட்டு மகிழ்ந்தது இனிய ராகம். மீண்டும் இனிய ராகம் நிகழ்ச்சி உங்கள் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாளை இரவு 9:15 இருக்கு.

0: अभी आप सुन रहे थे श्री असनापुरम यरैया एवं मंडली का सैक्सोफोन वादन, डोलू पर संगति दी श्री वी एन बालचंदर ने। ये कार्यक्रम आकाशवाणी कड़पा के स्टूडियो में रिकॉर्ड किया गया और इसका प्रसारण आकाशवाणी के दिल्ली केंद्र से किया गया।
1: You have been listening to the saxophone recital by Sri Asanapurappu Yerraya and party in the Ravivasari Akhila Bharatiya Sangeeta Sabha. He was accompanied on special dolu by Sri V. N. Balachandar. This program was recorded in the studios of Akashwani Kadapa, and this broadcast came to you from the studios of Akashwani Delhi.
2: FM Rainbow 102.1 இல் நேயர்கள் இதுவரை கேட்டு மகிழ்ந்தது ஞாபகம் வருதே நேரலை. மீண்டும் ஞாபகம் வருதே நிகழ்ச்சி நாளை இரவு 10 மணிக்கு. ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம், நேரம் 11 மணி. மத்திய அலை மீட்டர் 320.5, 936 கிலோஹெர்ட்ஸிலும், டிஆர்எம் எண்ம ஒளிபரப்பில் 927 கிலோஹெர்ட்ஸிலும் நேயர்கள் கேட்டு மகிழ்ந்த திருச்சிராப்பள்ளி வானொலி.

முதல் அலைவரிசையின் இன்றைய நிகழ்ச்சிகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன. மீண்டும் எமது ஒளிபரப்பு இதே அலைவரிசையில் நாளை காலை மணி 5:45 தொடங்கும். பண்பலை வரிசை 102.1 மெகாஹெர்ட்ஸில், திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இனி அதிகாலை 5:45 வரை சென்னை எஃப்எம் ரெயின்போ அஞ்சல் செய்யும் நிகழ்ச்சிகளை இதே அலைவரிசையில் தொடர்ந்து கேட்டு மகிழலாம். நன்றி நேயர்களே.